தொடர்வது இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து மத பாடல்கள். வானர வீரனான பாலிக்கு அவன் தந்தை தங்க சங்கிலி பரிசளித்தான். இந்த தங்க சங்கிலியை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போருக்கு யார் வந்தாலும் எதிரியின் பாதி பலம் வந்துவிடும். இந்த நிலையில் வாலியின் தம்பி சுக்ரீவனுக்காக ராமர் போரிட நேர்ந்தது. அவர் வாலியுடன் நேருக்கு நேர் மோதாமல் மறைந்து நின்று கொன்றார். இது ஒரு செவிவழி செய்தி. இந்த தங்கச்சங்கிலி ரகசியம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. திருப்பரங்குன்றம், பழனி, திருவண்ணாமலை போன்ற மலைத்தலங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் மலையை சுற்றி வழிபடுவர். முழுமையான புண்ணியம் கிடைக்க குடை பிடித்தோ செருப்பு அணிந்தோ வாகனத்திலோ செல்லக்கூடாது. குடையுடன் நடந்தால் கால் பங்கு புண்ணியமும் செருப்பு அணிந்தால் அரை பங்கு புண்ணியமும் நீங்கிவிடுமாம். வெயிலை தவிர்க்க காலை அல்லது மாலையில் சுற்றி வரலாம். இனி ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் கோவில்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம். ஒவ்வொரு முறை இங்கு செல்லும் பொழுதும் சுவாமி உம்மை மீண்டும் தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். புனர் தரிசனம் பிராப்திரஸ்தோ என்பர். அப்போது சுவாமியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் நலமோடு இருப்பது போல உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். இதையே சர்வோ ஜனா சுகினோ பவந்தோ என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியமும் உண்டாகும். மஞ்சள் கயிறு அழுக்காகிவிட்டால் புதிய கயிறை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்லது. அன்று காலை நீராடியதும் சாப்பிடும் முன் சுவாமியை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். மாலை இரவு நேரத்திலோ ராகு காலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது. சாவி, ஊக்கு, தாயத்தை மாங்கல்யத்துடன் அணியக்கூடாது.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு முதலாளியிடம் தொழிலாளி இறுதி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்கு பைபிளில் நீ மரண பரியந்தம், அதாவது இறக்கும் வரை உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ற வசனம் இருக்கிறது. ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பர்க் நகரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருடன் அவரது செல்ல நாயும் உடன் இருந்தது. அது அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அந்த நாயும் உடன் சென்றுவிடும். ஒரு நாள் அந்த விவசாயி இறந்து விட்டார். அவரை அடக்கம் செய்த இடத்தில் கல்லறை கட்டப்பட்டது. அந்த நாய் கல்லறை அருகே போய் படுத்துக் கொண்டது. அதை விட்டு நகரவே இல்லை. யாராவது எதையாவது கொடுத்தால் சாப்பிடும், மற்றபடி பசிக்காக கூட அங்கிருந்து நகரவில்லை. இப்படியே 12 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த செல்ல நாயும் அந்த கல்லறை மீது இறந்து கிடந்தது. தனது முதலாளி மீது அது கொண்டிருந்த அன்பை பாருங்கள். ஒரு நாய்க்கு இருக்கும் விசுவாசம் மனிதனிடம் இருக்க வேண்டாமா? அவன் தனக்கு உணவளித்த முதலாளியிடம் எந்த அளவுக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்பது இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம்.

தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு குணம் உண்டு. தன்னிடம் புதிதாக சீடராக சேர வருபவர்களுக்கு அவர் ஒரு பரீட்சை வைப்பார். தெளிந்த நீருள்ள ஒரு குளத்தை காட்டி, இதனுள் நீ என்ன பார்க்கிறாய் சொல் என்பார். இதை பல காலமாக கவனித்த மூத்த சீடன் ஒருவன், ஐயா, புதியவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், எனக்கு இந்த கேள்விக்கு புதியவர்கள் இரண்டு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர், என் பிம்பம் குளத்து நீரில் தெளிவாக தெரிகிறது என்பார்கள். சிலர், குளத்துக்குள் மீன்கள் அழகாக நீந்துகின்றன, அடியில் பலவித செடிகள் வண்ணப்பூக்கள் முளைத்து உள்ளன என்பார்கள். இதில் முதல் தரப்பினர் சுயநலவாதிகள், தங்களை பற்றியே சிந்திப்பவர்கள். இவர்கள் தான் என்ற அகங்கார சிந்தனை கொண்டவர்கள். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது என முடிவெடுக்கிறேன். எனவே குளத்துக்குள் இருக்கும் மற்ற விஷயங்களை காண்பவர்களையே என் சீடனாக ஏற்கிறேன் என்றார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்காகவைகளையும் நோக்குவானாக என்கிறது பைபிள்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். என் மகளுக்கு நிக்காஹ் செய்ய முடிவு செய்துள்ளேன். அடுத்த மாதம் உங்களை சந்திப்பேன். உங்களால் எனக்கு பண உதவி செய்ய முடியுமா என்று ஒருவர் உங்களிடம் உதவி கேட்டால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று பதில் சொல்லுங்கள். இந்த சொல்லுக்கு அல்லாஹ் விரும்பினால் என்று அர்த்தம். ஆம், இறைவனின் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்காது. உதவி கேட்பவரும் உதவி செய்பவரும் அதுவரையில் உயிருடன் இருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் இன்று செல்வச் செழிப்புடன் இருக்கும் உதவியாளர் நாளையே செல்வத்தை இழக்கலாம். ஆக எது நடந்தாலும் இறைவனின் விருப்பப்படியே நடக்கிறது. எனவே இறைவனின் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லுங்கள். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று அவனையே வேண்டுங்கள். அறிமுகம் இல்லாதவர்கள் மரணம் அடைந்தால் கூட அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் மரணித்தவரின் குடும்பத்திற்கும் கலந்து கொள்பவர்களின் குடும்பத்திற்கும் இடையே ஒரு புதிய உறவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தில் சண்டை வரும்பொழுது நீ செத்தால் கூட உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என கோபத்தில் சொல்வார்கள். சொன்னபடியே வரவும் மாட்டார்கள். இதனால் இரு குடும்பங்களுக்கும் இடையே பகைதான் வளரும். அப்படி கோபத்தில் சொன்னவர்கள் கூட தன்னால் வெறுக்கப்பட்டவர் மரணம் அடைந்தால் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க வேண்டும். அப்பொழுது இரு குடும்பத்திற்கும் இடையே உள்ள பழைய பகை மறந்து போகும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்கள் பாதியில் திரும்பக்கூடாது. உடல் அடக்கம் செய்யப்படும் வரை இருக்க வேண்டும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவருக்கு ஒரு மடங்கு நன்மையும், ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை காத்திருந்து வருபவருக்கு இரண்டு மடங்கு நன்மையும் கணக்கில் எழுதப்படும் என நபிகள் சொல்கிறார்கள். ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்பு நேச நெஞ்சங்களுக்கு, இன்றிலிருந்து ரமலான் நோன்பு ஆரம்பமாகிறது. தினம் ஒரு சிந்தனைகளை பார்ப்போம். ரமலான் சிந்தனைகள். நபிகள் நாயகம் ரமலான் மாதத்தை கண்ணியம் நிறைந்த, அருள் வளம் நிறைந்த மாதம் என்கிறார். இந்த மாதத்தின் பெருமையை அளவிட வார்த்தைகள் இல்லை. இந்த மாதத்தில் தான் சலைதுல் கதர் என்னும் மகத்தான இரவு வருகிறது. நாம் இதனை தெளிவாக வேதத்தினை அருள் பாலிக்கப்பட்ட ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என ஏக இறைவனான அல்லாஹ் புனித வேதமான குரான் அருளப்பட்ட நாள் குறித்து சொல்கிறார். நமது தேவைகளை மறக்க பயிற்சி அளிக்கும் மாதம் ரமலான். இந்த புனித மாதத்தில் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பசி தாங்கி நோன்பிருக்க வேண்டும். ரமல் என்றால் கரித்தல். ஆம், பாவங்களை நோன்பியிலிருந்து சுட்டு பொசுக்கும் நல் வாய்ப்பு மிக்க மாதம் இது. இந்த மாதத்தில் நோன்பிருப்பவரின் முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே ஆனந்தமாக நோன்பை துவங்கலாம். பொன்மொழிகள். சிறிய தந்தை அதாவது தந்தையுடன் பிறந்தவர், சிறிய தாய் தாயுடன் பிறந்தவர், இருவரும் பெற்ற தாய் தந்தையருக்கு நிகரானவர்கள். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்செயல்களே அல்லாவிற்கு மிகவும் பிரியமாக இருக்கும். வட்டி எவ்வளவுதான் வருமானத்தை பெருக்கினாலும் அதன் முடிவு குறைந்து போகக்கூடியதே. வட்டி வாங்கி அதனை உண்ணச் செய்பவன், அதன் கணக்கை எழுதுபவன், அதன் சாட்சியாளன் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். வயது வந்த பெண் மக்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் விரைந்து கொள்ளுங்கள். வயதும் காலமும் வீணாகும் முன் நன்மையான செயல்களை செய்வதிலும் விரைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையே ஏற்படும் சண்டை சச்சரவு சமாதானம் மூலம் தீர்த்துக் கொள்வதில் விரைந்து கொள்ளுங்கள். வாங்கிய கடனை திருப்பித் தருவதில் முந்திக் கொள்ளுங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது NTR நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்தில் இருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, முயற்சி இருந்தால் முடியாதது ஏதும் இல்லை சொல்கிறார் அன்னை சாரதா தேவியார். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருங்கள். முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் துணை நில்லுங்கள். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். சுய காலில் நின்று பழகுங்கள். உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மனிதன் அழுகிறான். ஆனால் மகான்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். உலகில் கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் பொய். இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு மகிழ்ச்சி தவிர வேறு எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் நீடிப்பது இல்லை, ஓடும் நீரைப் போல ஓடி மறைந்துவிடும். துன்பம் என்பது கடவுளின் பிரசாதம். அது நம்மை நல்வழிப்படுத்தவே வழங்கப்படுகிறது. துறவிக்கு பணத்தை வெறுக்கும் சக்தி இருக்கும். மற்றவர்கள் பணத்தால் பொம்மை போல ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பொழுதுபோக்க அல்ல, தேவையான சமயத்தில் எச்சரித்து திருத்தும் கடமையும் நட்பிற்கு உள்ளது. கல்வியால் மனிதன் தானும் மேன்மை அடையலாம், மற்றவர்களையும் மேன்மை அடைய செய்யலாம். மனதை அடக்க பழகுங்கள். பிறரது அந்தரங்கம் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாதீர்கள். ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார். அறிவை கொண்டு அவரை அளக்க முற்படாதீர்கள். மதம் பிடித்த யானை போல மனம் செயல்படுகிறது. தியானத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். தூய்மையான மனம் படைத்தவர்கள் உலகில் உள்ள அனைத்தையும் தூய்மையாக பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் எல்லோருக்கும் நன்மை அளிக்கும்.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். மேகம் என்றதும் மழைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் எல்லா மேகமும் மழையாக பொழிவது இல்லை. நுண்ணிய நீர்த்திவலைகள் மற்றும் பனிக்கட்டி துகள்கள் அடங்கியதுதான் மேகம். காற்றில் எப்பொழுதுமே நீராவி உள்ளது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் காற்றில் நீராவியின் அளவு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட பருமனுள்ள காற்றில் குறிப்பிட்ட அளவு நீராவிதான் இருக்க முடியும். அதற்கு தெவிட்டளவு என்று பெயர். வெப்பநிலை அதிகமானால் தெவிட்டளவும் அதிகமாகும். வெப்பநிலை குறைந்தால் அதுவும் குறையும். சூடான காற்று வானில் எழும்போது அது குளிர்ச்சியான பகுதியை அடையும். அங்கு சென்றதும் அதில் உள்ள நீராவி சுருங்கி நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறும். பின் அவை மேகங்களாக உருவெடுக்கின்றன. இந்த மேகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது சூடான காற்றை சந்திக்க நேரிட்டால் நீர்த்துளிகள் மீண்டும் ஆவியாகிவிடும். மேகம் மறைந்து போகும். மேகங்களில் உள்ள நீர் திரும்ப திரும்ப ஆவியாகவும் திரவமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் கனமானவை. பூமியின் நீர் ஈர்ப்பால் இவை கீழே வரும்பொழுது சூடான காற்று மீண்டும் அவற்றை ஆவியாக்கிவிடும். இதன் காரணமாக எல்லா மேகங்களும் மழையாக பொழிவது இல்லை. நீர்த்துளிகள் தரையை எட்டும் முன்பே ஆவியாகி விடுகின்றன. மேகத்தின் அடியில் உள்ள காற்று சூடாக இல்லாமல் நிறைய நீரமாக இருந்தால் நீர்த்துளிகள் ஆவியாகாது. அப்பொழுது பொழியும் மழை.

இது நீதி நூல்களில் நிர்வாகம் பகுதி. கோபம் வந்தால் என்ன செய்வது? பழமை கடைப்பிடியார் கேழ்மையும் பாரார் கிழமை பெரிதொன்றும் கொள்ளார் வெகுளின்மன் காதன்மை உண்டே இறைமாண்டர்க்கு ஏதிலரும் ஆர்வலரும் இல்லை அவர்க்கு. நல்ல ஊழியர்கள் முதலாளிகளின் கோபத்திற்கு ஆளாக விரும்ப மாட்டார்கள். கூடிய மட்டும் முதலாளியின் கோபத்திற்கு இடம் கொடாமலேயே நடந்து கொள்வார்கள். சில சமயங்களில் கண்ணில் படாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து கொஞ்சம் விலகியும் இருக்கலாம். ஆனால் அதற்கும் கூட முதலாளி கத்தக்கூடும், தேடிய பொழுது இல்லாமல் எங்கேடா போனாய் என்று. குறிப்பிட்ட நேரத்தில் அகப்படுவதை விட இப்பொழுது அகப்படுவது பரவாயில்லை என்றும் ஊழியர் நினைக்கலாம். இன்றெல்லாம் முதலாளிகள் அன்று மன்னர்களாம். அந்த மன்னர்களுக்கு கோபம் வந்தால் எதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். கோபம் வந்தால் மன்னர்கள் எப்படி செயல்படுவார்கள், என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்பதை குமரகுருபர தான் இப்படி குறிப்பிடுகிறார். பழங்காலத்திலிருந்தே இவர் நம் நண்பராயிற்றே, இவரிடம் கோபப்படலாமா என்று யோசித்து பார்க்க மாட்டார்கள். நெருங்கிய நண்பராயிற்றே என்று நினைத்து பார்த்து சிநேகிதத்தை மதிக்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இதற்கு இவ்வளவு கோபப்படுவதா என்று வரம்புகள் வரைமுறைகள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் கோபப்படுவார்கள். கோபம் வந்தால் நட்பு நெருக்கம் வரம்பு எதுவுமே அவர்களுக்கு நினைவுக்கு வராது. மன்னருக்கு என்றில்லை, அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் அவருடைய கோபம் அப்படித்தான் என்பது இன்றும் பலரது அனுபவம். ஆனாலும் மன்னன் அல்லது நிர்வாகி என்பவன் கோபம் வரும் இடத்தில் கோபப்படுவதற்கு முன்பாக இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கால மன்னன் இவ்விதமாக நடத்தையினால் இழந்தது அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். இன்றோ வரம்பு கடந்த கோபம் இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவரும், குறிப்பாக பதவியில் உள்ள அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஏக்கம் தீர்க்கும் ஏகநாதர். நீண்ட நாட்களாக போராடியும் நினைத்தது நடக்கவில்லையே என்று ஏக்கமா? மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகிலுள்ள கிண்ணிமங்கலம் ஏகநாதரை பிரதோஷத்தன்று தரிசித்தால் ஏக்கம் தீர்ப்பார். தல வரலாறு. மதுரை நாகமலையைச் சேர்ந்த சத்குரு சுவாமி தனக்கு சமாதி அமைக்கும் இடத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் அடியில் துளை உள்ள காந்த கிண்ணி ஒன்றை, அதாவது கிண்ணம் ஒன்றை கொடுத்து காராம் பசுவின் பாலை கறக்கும்படி கூறினார். துளையுள்ள கிண்ணமாக இருந்தாலும் ஒரு துளி பால் கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது கண்ட சிறுவன் நடந்ததை ஊராரிடம் தெரிவித்தான். சுவாமியின் மகிமை அறிந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு வரும்படி அழைத்தனர். அப்பொழுது சுவாமி தாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என்று சொல்லி கையில் இருந்த கிண்ணியை ஆகாயம் நோக்கி வீசினார். அது மங்களப்பட்டி கிராமத்தில் சங்கொலி எழுப்பி விழுந்தது. கிண்ணி விழுந்ததால் இப்பகுதி கிண்ணி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவனுக்கு கோவில் கட்டி ஏகநாதர் என்று பெயர் சூட்டினர். குதிரையான குட்டிச்சுவர் கிண்ணிமங்கலத்தில் ஒரு குட்டிச்சுவர் மீது அமர்ந்த சுவாமி தவசக்தியால் மக்களுக்கு மண்ணை கொடுக்க அது அவரவர் விரும்பிய பொருளாக மாறியது. ஒருமுறை அந்த வழியாக இப்பகுதியை ஆண்ட மன்னன் வந்த பொழுது மக்கள் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை. மன்னனாகிய என்னை அலட்சியப்படுத்தும் அளவிற்கு இந்த குட்டிச்சுவர் சாமியாருக்கு மக்கள் கூட்டமா என கோபத்தில் கத்தினான். உடனே சுவாமி கையால் குட்டிச்சுவரை தட்டி கொடுக்க அது குதிரையாக மாறி விண்ணில் பறந்தது. இந்த அதிசயம் கண்ட மன்னன் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டதோடு குதிரை வட்டமிட்ட நிலப்பகுதியை மானியமாக வழங்கினான். கோவில் அமைப்பு கருவறையை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் ஆனந்தவள்ளி அம்மன் அருள் பாலிக்கிறாள். கன்னிமூலை கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர் சன்னதிகள் இங்கு உள்ளன. சுவாமி ஜீவசமாதி அடைந்த வைகாசி பூர நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜை நடக்கும். நினைத்தது நடக்க, ஏக்கங்கள் தீர, மகா சிவராத்திரி பிரதோஷ நாளில் சிவன் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். இது மதுரை தேனி சாலையில் செக்கானூரணியில் இருந்து திருமங்கலம் சாலையில் உள்ளது இந்த கிண்ணிமங்கலம் தலம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டி கதை காணும் நேரம். ஒரு கிராமத்து கோவிலின் சந்நிதி வாசலில் நின்ற துவாரபாலகியர் அம்மனிடம், தாயே, இந்த ஊரில் தாங்களுக்கு பிடித்த பக்தர் யார் என கேட்டனர். ஊருக்குள் போய் மக்களிடம் பேசி பாருங்கள், உண்மை புரியும் என்றாள் அம்பாள். இருவரும் சாதாரண பெண்கள் போல ஊருக்குள் சென்றனர். ஒரு விவசாயியிடம் பேசும் போது, நான் வயலுக்கு போய் அசதியாக திரும்பினாலும் கோவிலுக்கு வராத நாள் இல்லை, போதாக்குறைக்கு வீட்டிலும் அம்மனுக்கு பூஜை செய்கிறேன் என்றார். ஒரு தையல்காரர், நான் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து கோவிலுக்கு வருவேன் என்றார். ஒரு கடைக்காரர், நஷ்டம் வரும் நேரத்தில் அம்மனிடம் முறையிடுவேன் என்றார். ஒரு இளைஞனோ, வயதான தாய்க்கு பணிவிடை செய்வதால் கோவிலுக்கு வர நேரம் கிடைப்பதில்லை என்றான். துவாரபாலகியர்கள் அம்மனிடம் வந்து நடந்ததை சொல்ல, அவள் சிரித்தபடி, பெற்றவளுக்கு சேவை செய்வதாக சொன்னானே, அவனே எனக்கு மிகவும் பிடித்த பக்தன் என்றார்கள். ஒரு துறவியிடம் அரசன், நான் மக்களுக்கு இலவச விடுதிகள் கட்டியுள்ளேன், கோவில்களில் திருப்பணி செய்துள்ளேன், தினமும் அன்னதானம் செய்கிறேன் என்று நீட்டித்துக் கொண்டே போனார். துறவி, அப்படியா என்று தலையாட்டிவிட்டு அமைதி காத்தார். அரசனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவர் தன்னை பாராட்டுவார் என்றிருந்த அரசனுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் விடாமல், துறவியே, இவ்வளவு சேவை செய்த எனக்கு சொர்க்கம் நிச்சயம்தானே என்றான். இல்லை என்றார் துறவி. அதிர்ச்சியுடன் ஏன் என்று கேட்டான். எதை செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற ஆணவம் கூடாது, அது புண்ணியத்தை தடுத்து பாவச்சேற்றில் உன்னை தள்ளிவிடும், எனவே சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றார். இதைத்தான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார்கள். தற்பெருமை வேண்டாமே.

அன்பர்களே, மலர்களின் மனத்தை உங்கள் சுவாசத்தில் கலக்க இன்றைய புதிய தென்றலில் உங்கள் சிலுவை சந்தனராஜ். அன்பு உறவுகளே, இந்த மலர்களின் மனத்தையும் குலத்தையும் நம் எம்டிஆர் காட்டலையின் புதிய தென்றலில் பயணித்தவாறே காண்போமா? மனத்திலும் சரி, குணத்திலும் சரி, நிறத்திலும் சரி, இதற்கு நிகர் இதுவேதான். மற்ற ஊர்களை விட மதுரையில் மணக்கும் இந்த மலருக்கு மவுசு என்றுமே தனிதான்.

மலர்களில் ராஜாவாக போற்றப்படும் இந்த மலர் மனதின் தூதுவனாய் அன்பை வெளிப்படுத்த கைகளில் ஏந்தி கொள்ளும் அற்புத மலர். வாசமிக்க இந்த மலர் பல வண்ணங்களில் அடுக்கடுக்காய் மலர்ந்து மனதை மிகவும் கவரக்கூடிய மலர் இது.

சூரியகாந்தி மலரின் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மலர் மனம் மிக்கதோடு வெள்ளை, மஞ்சள், சிவப்பு இப்படி பல நிறங்களில் மலர்ந்து நம் விழிகளுக்கு விருந்தளிக்கிறது.

வள்ளல் ஒருவர் தேர் வழங்கி சிறப்பித்தார் இந்த மலருக்கு. இந்த கொடி மலருக்கு காய்களும் உண்டு. குறிஞ்சிப்பாட்டு நூலில் தொகுக்கப்பட்டுள்ள 99 மலர்களில் இந்த மலரும் ஒன்று.

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் சேவை. சங்ககாலத்து மகளிர் குவித்து விளையாடிய மலர்களில் இந்த மலரும் ஒன்று. நீர்நிலைகளின் அருகில் செழித்து வளரக்கூடியது இந்த மலர். இம்மலரை பெண்கள் சடை பண்ணும்போது சேர்த்து பின்னிக்கொண்டும் மனம் கமழச் செய்வார்.

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் சேவை. மேற்கு மலை தொடர்ச்சியில் பரவலாக வளரக்கூடியது இந்த மலர் செடி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில் மணிகளின் வடிவிலும் நீல நிறத்திலும் பூத்துக் குலுங்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும்.

மலேசியாவின் தேசிய மலர் இது. அழகுக்காக வளர்க்கப்படும் இந்த மலர் மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இதனை சீன ரோஜா எனவும் அழைக்கிறார்கள். பல நிறங்களிலும் பல அடுக்கு இதழ்களை கொண்டதாகவும் உள்ளது.

மனதுக்கு மகிழ்வையும் இதமான மனத்தையும் தரக்கூடிய மலர்களில் இதுவும் ஒன்று. பல்வேறு மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய மலர் இது. பழமை வாய்ந்த அம்மன் மற்றும் சிவன் கோயில்களில் காணக்கூடிய அற்புத மலர் இது.

இந்தியாவின் தேசிய மலர் இது. அழுக்கான நீரில் வளர்ந்து மலர்ந்தாலும் இதன் வெண்மை நிறம் தூய்மையின் சின்னமாக கருதப்படுகிறது. சரஸ்வதியே இந்த மலரில் அமர்ந்திருக்கும் போது அதன் சிறப்புகளை சொல்லவும் வேண்டுமா?

தங்க நிறம் கொண்ட இந்த மலர் நம் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகின்றது. கனடா நாட்டில் காணப்படும் கேசியோ அரிக்கலோட்டாவிற்கு இணையானது இந்தியாவின் இந்த மலர்.

அன்புறவர்களே, மீண்டும் ஒரு புதிய தண்டலில் இனிதாக சந்திப்போமா? அதுவரை இனிய வணக்கங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம், வண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொன்றில் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக கலந்து வந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இப்பொழுது முதல் இந்த இங்கிதமான வேளையிலே நாங்கள் வாரம் ஒரு நாள் மலரும் காற்றலையிலே எல்லோரையும் ஆச்சரியத்துடனும் அன்புடனும் இணைத்துக் கொள்ளும் இந்த வார நேயர் கேட்க இருக்கின்றோம்.

பொன்னியல் தமிழ் வானொலியில் அன்று தொட்டு இன்று வரை ஆயிரக்கணக்கான உறவுகள் வந்து சென்று போனாலும் நிரந்தரமாக இன்று எங்களோடு இணைந்து கொண்டு பொன்னியல் தமிழ் வானொலியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் பலர். அவர்கள் நேரொலியில் வருவதும் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுக் கொள்வதும் அதை பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் போன்ற நிகழ்வுகளில் தங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அவற்றுள் சரியான பாடல்களை சரியாக தெரிவு செய்து அவர்களுக்கு ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலி.

நீண்ட காலமாக ஒலிக்கும் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நிரந்தரமாக இணைந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வரும் உறவுகள் பலராக இருந்தாலும் அவர்கள் உள்ளே ஒவ்வொருவராக வாரத்தில் ஒரு நாள் தெரிவு செய்து அவர்கள் தந்த பாடல்கள் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை அற்புதமான பாடல்களை தந்த வேளையிலும் அவற்றுக்குள்ளே ஒரு 10 பாடல்களை தெரிவு செய்து அவரும் நாங்களும் நேயர்களும் உலகளாக இருக்கும் உறவுகளும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேயர் நேரத்தில், அதாவது சர்வதேச மக்கள் எல்லோரும் கேட்கும் இந்த வானொலியில் இந்த வார நேயர் யாராக இருக்கலாம் என்று தீர்மானிக்க முடியாமல் இருப்பார்கள், தீர்மானித்தும் இருப்பார்கள். அந்த வகையிலே உங்களுக்காக இன்று இந்த வார நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அன்பு ஒருவரை தெரிவு செய்து அவருக்கான பாடல்கள் 10 பாடல்களை இப்பொழுது ஒலிபரப்ப இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. யாராக இருக்கலாம் அந்த அன்பு உறவு என்று எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அவர், ஆணாக இருப்பாரா பெண்ணாக இருப்பாரா, அடிக்கடி வருபவரா இருப்பாரா, குத்து பாடல் கேட்பவரா பழைய பாடல் கேட்பவரா என்று பல கேள்விகள் உங்கள் மனதிலே தோன்றினாலும், இன்று வானொலிக்கு வரும் அன்பு நேய நெஞ்சம் இன்று வானொலியிலே இந்த வார நேயராக திகழ இருப்பவர் உங்களுக்கு நன்றாக பழக்கப்பட்ட பரீட்சியப்பட்ட ஒரு அன்பு உறவு. அளவோடு பேசுபவர், அழகாக பேசுபவர், நகைச்சுவையாக இருக்கும் அவர் பேச்சை கேட்பதென்றால், எப்பொழுதும் சந்தோஷமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பவர், துன்பத்தை வெளியே காட்டிக் கொள்ளாதவர், இருப்பினும் பிரபல்யம் மிக்கவர், எழுத்துத்துறை இலக்கிய துறைகள் போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவராக இருப்பவர். வேறு யாரும் அல்ல, அவரை நான் விரைவில் தர இருக்கின்றேன். அவர் வேறு யாரும் அல்ல, எங்கள் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள்.

வணக்கம் ராஃபிக் அவர்களே, முகமது ராஃபிக் அவர்களே, இன்றைய நேயர் நீங்கள் தான் என்பது உங்களுக்கே தெரியாது. ஆனால் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே உங்களைத்தான் தெரிவி சேர்க்கின்றோம் என்றவுடன் உள்ளம் எப்படி இருக்கின்றது? எப்பொழுது வந்தாலும் இன்முகத்தோடு, சிரித்த முகத்தோடு பேசி மகிழ்ந்து கொண்டு, குழந்தை உள்ளம் கொண்டு எங்களோடு பழகும் நீங்கள் எங்களுக்கு மிகவும் விருப்பமானவர், எல்லா உறவுகளுக்கும் விருப்பமானவர். உறவுகளோடு எந்த விதமான பாரபட்சமும் இன்றி நேர்மையாக நடந்து கொள்ளும் அன்பு நேயர் நீங்கள். உங்களை இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயராக அறிவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம். வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு நீங்கள் தந்த ஆயிரக்கணக்கான பாடல்களை, ஒரு 10 பாடல்களை உங்களுக்காக நான் தர இருக்கின்றேன். நீங்கள் தந்த பாடல் அத்தனையும் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலாக இருந்தது எங்களுக்கு தெரியும். அதேவேளை அந்த பாடல் எத்தனை பேரின் உள்ளத்தை கவர்ந்தது என்பதும் எனக்கு தெரியும். நீங்கள் பாட்டு சவாரியிலே வந்தால் உங்களுக்குன்ற ஒரு தனி நீதித்துவம் வைப்பீர்கள், மத்தியட்சம் வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சரியாக பதிவு செய்வதில் பல கட்டிக்காரனாக இருக்கின்றீர்கள். பாட்டுக்கு பாட்டு போட்டியில் கூட நீங்கள் வந்து அழகாக அலங்கரித்து செல்வீர்கள். இதோ நீங்கள் தந்த பாடல்கள் 10 ஒரு பாடலை தரலாம் என்று எண்ணுகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீர்கள் தானே? உடல் நலம், உள நலம் எல்லாம் நலமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். உங்கள் பாடல்களுள் ஒரு பாடலாக அந்த பாடல் தருவதற்கு முன்பு, உலகத்திலே தவம் இல்லாமல் எத்தனை வரங்களை எத்தனை மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். தவத்தை பெற்று, தவத்தை செய்து அதனால் அடைந்த பலன்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் பெற்றும் பெறாமல் போனது, கிடைத்தும் கிடைக்காமல் போனது என்றும் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முதல் ஒரு பாடல் உங்களுக்காக தர இருக்கின்றேன். தவமின்றி கிடைத்த வரமே என்று கூறும் ஒரு இனிமையான பாடல், அன்பு என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அன்று. அது இன்று உங்களுக்கு உங்களுடைய இந்த வார நேயர் நேரத்திலே ராஃபி முதல் பாடலையாக தந்து மகிழவிருக்கின்றோம்.

உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல்களுள் இதுவும் ஒன்று என்பதை நான் நன்கு அறிவேன். ஏனென்றால் நீங்கள் கேட்ட பாடல்கள் நீங்கள் என்னோடு உரையாடும் வகையிலே தனிப்பட்ட முறையிலும் நேரொலியிலும் அந்த உரையாடும் வகையிலே உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு மனதிலே எவ்வளவோ பாரங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் இறைவன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற மகிழ்வோடு இரண்டாவது பாடலை தருகின்றேன். அதுவும் ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஏழை ஜாதி திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடலை நீங்கள் கேட்டிருந்திருக்கின்றீர்கள் என்று நாங்கள் ஒலிபரப்பிய போது அந்த பாடல் எல்லோருக்கும் விருப்பமான பாடலாக பதிவுகளில் பலர் கருத்து தந்திருக்கின்றார்கள். அது எந்த பாடல்? அதோ அந்த நதியோரம் என்று கூறும் ஒரு பாடல். இதோ அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ராபிக் அவர்களே.

பிரபல திரை உலக உதவாளர், படைப்பாளி, எழுத்தாளர், இயக்குனர் போன்ற பல முகங்களில் இருந்தவர் திரு தூயவன் அவர்கள். தூயவன் அவர்கள் உங்களுடைய தாய்மாமன் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் பெருமை கொள்ளாமல் அவரை பற்றி அவருடைய சிறப்புகளை எப்பொழுதும் நினைந்து கொள்ளுவீர்கள். தூயவன் அவர்கள் தந்த அழியாத காவிய திரைப்படங்கள் பல உண்டு. அவருக்கு சொந்தக்காரரான நீங்கள், அவருடைய உங்களுடைய தாய் மாமன் அவர், அந்த கலை அம்சம் உங்களில் இருப்பது எனக்கு தெரிகின்றது. சில பாடல்களை நீங்கள் கேட்கும் வேளையிலும் அந்த பாடல்களின் கருத்துக்களும் திரைப்படங்களின் பெயர்களும் எங்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும், உங்களை யாரென்று இனங்காண வைத்திருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடலை தருகின்றேன் உங்களுக்கு. தாய் மீது சத்தியம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், நேரம் வந்தாச்சு ஒரு பாடல். அந்த பாடல் எப்படி இருக்கும் என்று கேட்கும் பொழுது உங்கள் உள்ளத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். நல்ல கருத்தாளம் உள்ள பாடல் இதோ. நான் மூன்றாவது பாடலாக அந்த பாடலையும் உங்களுக்காக இந்த வார நேரத்திலே அலங்கரித்து விடுகின்றேன் காற்றலையிலே.

உள்ளத்திலே இருக்கும் சோகங்களை வெளிக்காட்டாமல் நீங்கள் கேட்கும் பாடல்களிலிருந்து நான் அறிந்து கொள்ளேன் உங்கள் உள்ளம் சோகமாக இருக்கின்றதா என்று. எப்பொழுது கேட்டாலும் மகிழ்வான பதிலை தருவீர்கள், நலமன்ற பதிலை தருவீர்கள், நல்ல நல்ல நல்ல நல்ல சுகம் என்றெல்லாம் கூறுவீர்கள். நாங்கள் மகிழ்வாக பேசி மகிழ்ந்து கொள்வது உண்டு. ஆனால் அந்த உள்ளத்திலே வரும் துன்பங்களை மறைப்பது, உங்கள் தாயினுடைய துன்பம், உங்களுக்கு கிடைத்த பேர குழந்தைக்கான துன்பம், அப்படி பல துன்பங்களை நீங்கள் அனுபவித்து மனதிலே பதித்திருக்கின்றீர்கள். அது வெளிப்படையாக்காமல், அதை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் வகையிலும் சில பாடல்களை கேட்பீர்கள். இப்பொழுது ஒரு பாடல் வருகின்றது, ஈரமான ரோஜாவே என்ற ஒரு பாடல். இளமை காலங்களில் நீங்கள் கேட்ட பாடல், திரு ஜேசுதாஸ் ஐயாவின் குரலில் தாருங்கள் என்றும் கேட்டு எழுதியிருந்தீர்கள். அந்த பாடல் இப்பொழுது அலங்கரிக்கின்றது காற்றலையை இந்த வார நேர் நிகழ்வில்.

பலரதும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்ற எங்கள் ராஃபி, நானும் நீங்கள் வந்து பேசியவுடன் நலமா மகிழ்ச்சியாக இருந்தாலும் மிக்க மகிழ்ச்சி என்று ஒரு பதில் தருவீர்கள். அந்த மிக்க மகிழ்ச்சி எங்கள் எல்லோரையும் மிக மகிழ்வாக வைத்திருக்க தூண்டுகோளாக இருக்கும். இனிமையான இன்முகமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பீர்கள். பல மேடைகளில் நீங்கள் சென்று பரிசு அளிப்புகளையும் எத்தனை விருதுகளையும் நீங்களும் வழங்கி நீங்களும் பெற்ற சம்பவங்கள் பல நான் அறிந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சமயத்திலே ஆலயமாக உங்கள் மதத்திலே பெற்றுள்ளவருமாய் இருக்கும் வேளையில் ஊடல் பாடல்களை கேட்பதிலும் நீங்கள் வல்லவராக இருந்தீர்கள். இதயம் என்ற ஒரு திரைப்படத்து பாடலை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றேன், கேட்போமா?

ஒரு பாடல் தர இருக்கின்றேன். இந்த வார நேராக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் எங்கள் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். அவர் தான் மட்டும் வந்து கேளாமல் ரிஸ்வான், நாசர், தௌபிக், ஜமான் போன்றவர்களை முனைத்துத்தான் அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். சமயத்தில் ஆன்மீகத்தில் மிகவும் பற்றாளர். அங்கு எங்களுடைய நாகப்பட்டினம் தாகூர் விழா ஆரம்பித்தவுடன் பெரு விழாக்கள் என்னவாக இருந்தால் உடனே அதை பற்றிய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருப்பீர்கள். அதை படமாக காட்டி காட்சியாக எங்களுக்கு அழைத்து கொண்டிருப்பீர்கள். அந்த விழாக்களை பற்றி எல்லாம் கூறிக்கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில் இப்பொழுது ஒரு பாடல் வருகின்றது. நீங்கள் தனியாக இந்த பாடல்கள் மட்டுமல்ல, விரைவுத்தாள பாடல்களிலும் உங்களுக்கு விருப்பம் உண்டு, நாட்டம் உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வகையாக உள்ளத்தை அள்ளித்தா என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் அழகிய லைலா என்று பாட வருகின்றது உங்களுக்காக.

நீங்கள் தினமும் பாடல்களை மட்டும் எழுதி கேட்பது மட்டுமல்லாமல் அந்த பாடல்களை பதிவிலும் அனுப்பி வைப்பீர்கள் உங்களுடைய தளத்திலே என்னுடைய பெயரில். ஏனென்றால் பாடல் எடுக்குவதற்கு எனக்கு சிரமமாக இருந்தாலும் அந்த பாடலை நான் உடனே கண்டுபிடித்து உங்களுக்கு தந்துவிட முடியும். உங்களுக்கான பாடல்களை தெரிவு செய்து தருவதில் எந்த விதமான சிரமமும் எங்களுக்கு இருப்பதில்லை. உடனே தெரிவு செய்து அந்த பாடலை தந்து மகிழ்வோம். தற்சமயம் ஒரு சில சமயத்திலே பாடல் தவறுவிட்டாலும் அதை சுட்டி காட்டி அடுத்த முறை நாங்கள் கொடுக்க வைப்பீர்கள். அந்தளவு அன்பும் தாராள மனப்பான்மையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் உங்களிடம் இருப்பதை நான் நன்கறிவேன். ராஃபிக் அவர்களே, நீங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும். நீங்கள் இரவு பணி செய்தாலும் துஞ்சாமல் கவலை இல்லாமல் எங்களோடு கேட்டு எங்களை மகிழ்விக்கும் வரிகளை உள்ள பாடல்களை தருவதோடு மட்டுமல்லால் வார்த்தைகளை எங்களோடு அளவளாவிக் கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். நீங்கள் எங்கள் வானொலியில் இணைந்திருப்பது எங்களுக்கு மிகவும் ஆனந்தம். எங்கள் உறவுகள் அத்தனை பேருக்கும் உங்களை நன்றாக பிடிக்கும். நீங்கள் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு செல்லப்பிள்ளை போல் தான் இருப்பீர்கள். அப்படியே தான் உங்களோடு நான் பேசிக்கொள்வேன் எப்பொழுதும். இந்த வேளையிலே நாங்கள் இன்னும் ஒரு பாடலை எங்கள் நாகூர் ராஃபிக் அவர்களே, நீங்கள் தந்த பாடல்கள், இந்த பாடல் நல்ல ஒரு பாடலை தந்திருந்தீர்கள். அந்த பாடலை தர இருக்கின்றேன். பாடு நிலாவே தேன் கவிதை என்று கூறும் அற்புதமான ஒரு பாடல், உதயகீதம் திரைப்படத்தில் அன்று நீங்கள் கேட்ட பாடல், இன்று ஒலிக்கின்றது. இன்றைய இந்த வார நேரத்திலே ராஃபிக் உங்களுக்காக.

இனிமையான பாடல்களை இதமாக நீங்கள் கேட்டும் இந்த வேளையிலே நீங்கள் பாடலை மட்டும் எழுதாமல் வேறு பதில்களையும் தருவீர்கள் என்று கூறியிருந்தேன். அந்த வகையில் அங்குள்ள நீ அங்குள்ள புதினங்களை கூட அங்குள்ள செய்திகளை கூட நாசுக்காக சுருக்கமாக எங்களுக்கு அறிவிப்பீர்கள், தெரிவிக்க வைப்பீர்கள். அந்த வகையில் கூட உங்களை நான் பாராட்டுகிறேன். செய்திகளை கூட எங்களுக்கு தெரிய வைத்து அங்கே என்னென்ன நடக்கின்றது, எப்பப்போ என்னென்ன நடந்தது என்பதை எல்லாம் எங்களுக்கு சகோதர தத்துவபூர்வமாக எழுதி கொண்டிருப்பீர்கள். அன்பான உறவு, நீங்கள் இனிமையான பாடல் கேட்டு மகிழ்வதில் உங்களுக்கு எஸ் பி பாலசுப்புனியம் ஐயா அவர்களின் குரலில் பாடலை கேட்பதென்ற நல்ல விருப்பம் என்று எனக்கு தெரியும். அவர் ஆரம்ப காலத்திலே முதலில் பாடிய இரண்டாவது பாடலாக திரை உலகத்துக்கு தந்த ஒரு பாடல், நீங்கள் அந்த பாடலை கேட்பதில் நல்ல விருப்பம் உள்ளீர்கள். சாந்த நிலையம் திரைப்படுத்து பாடல் அல்லவா? இயற்கை என்னும் இளைய கன்னி என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை இன்று கேட்டாலும் இனிக்கும் பாடலாக நீங்கள் நினைத்து கொண்டு அதை தந்து எங்களோடு கேட்டு மகிழ்ந்து நினைவு கூறுவீர்கள். வருகின்றது அந்த பாடலும் ஒலிக்க, கேட்டு மகிழ்ந்துருவோம்.

ஜோடி பாடல்கள், பெண் குரல் பாடல்கள் என்று உங்களுக்கு விருப்பமான போது இந்த பாடலை நீங்கள் விலகி வைக்க மாட்டீர்கள். ஆனால் அடுத்தவர்கள் கேட்கும் பாடல்களிலிருந்து உங்களுடைய பாடல் செல்லும் பாணி வித்தியாசமாக இருப்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் உங்கள் உள்ளத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும், நீங்கள் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு பாடலை தருகிறேன். இந்த பாடல் தழுவாத கைகள் என்ற திரைப்படுத்து பாடல் தந்தீர்கள், ஞாபகம் இருக்கின்றதா? அந்த பாடல் வெளியே விளக்கொன்று ஏற்று, என்ன ஒரு இனிமையான வரி கொண்ட பாடல். வருகின்றது வரிகளோடு பாடலை கேட்போம்.

0: பாடல்களை நீங்கள் ஊடல் பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே உல்லாசமான கேளிக்கையாக சல்லாபமான பாடலையும் கேட்பதில் வல்லவர் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை இறுதி பாடலாக தர விரும்புகின்றேன். அந்த பாடல் வேறு ஒன்றுமே வேற பாடல்ல கேட்டுகளே அங்கே என்ற ஒரு பாடல். அதில் வந்த அந்த சம்பாஷணை அந்த அந்த அந்த ஒலி பேச்சு ஒலியோடு உரையாடலோடைய அந்த பாடலை தர விரும்புகிறேன். மிகவும் ஒரு கேளிக்கையான ஒரு கருத்தாளமுள்ள ஒரு குடும்ப ஒற்றுமை உள்ள ஒரு தாகமுள்ள பாசமுள்ள அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல். பத்ரகாளி திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலை இன்று இறுதி பாடலாக உங்களுக்காக ஒலிபரப்ப விரும்புகிறேன். கற்றலையில் கலந்து கேட்டு மகிழ்ந்துருவோம். அன்பு ராபிக் அவர்களே, அன்பு உறவுகளே.
1: பால் வேறையா பால் கொண்டாந்து வாயில் ஊத்து, நேரா சொர்க்கத்துக்கு போயிடுறேன்.
2: உங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க தைரியத்துல ஐச்சாட்டியம் பண்றா, மருத்துவம் சொல்றேன்.
1: சொல்லி தலை எடுத்துருவாளோ, எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை.
2: சரி சரி, வைட்டமின் மாத்திரை வச்சிருக்கேன், மறந்துடாம போட்டுக்கோங்க.
1: அது ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்த கட்ட கட்ட கேட்டுக்கு வைட்டமின் மாத்திரை வேறையா?
2: ஏனா அந்த கட்டைக்கு என்ன ஆச்சு?
1: வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டா மஸ்த் அதிகமாயிடும், மஸ்த் அதிகமாயிட்டா வீணா தொந்தரவு. அதனால ஐம்பளங்களையும் அடக்கி ஆள போறேன்.
2: ஐயோ பாவா,
1: இனிமே நான் இல்லற துறவி.
2: மூஞ்சி உங்களை எனக்கு தெரியாதா?
1: தெரிஞ்ச எப்படி பிரயோஜனம்? வெளியில ஒரு டான்ஸ் பாக்க விடுறதுல வீட்டு கூட கிழமைக்குள் விரதம். என்ன லைஃப், என்ன லைஃப்! லைஃப்ல ஒரு என்டர்டைன்மெண்டே கிடையாது.
2: துர்வாச முனிவருக்கு இன்னும் கோபம் தீரலையா?
1: தீராதடி, தீரவே தீராது. இன்னைக்கு பூரா கோபம், நாளைக்கு பூரா கோபம், லைஃப் பூரா கோபம், கோபமும் கோபம், கோபமும் கோபம்.
2: இந்த ரெக்கார்ட் டான்ஸுக்கு தகுந்தாப்புல நல்லா தாளம் போடுன்னு சொன்னாலே அந்த ஞாபகமா இதையாவது போட்டுருங்க.
1: கொண்டாடி போடுறேன், நல்லா போடுறேன்.

என்ன ராஃபிக் அவர்களே, நகைச்சுவையாக இருக்கின்றதா அல்லது உல்லாசமாக இருக்கின்றதா, சிரிக்கின்றீர்களா? உங்களுக்காக இன்று நீங்கள் தான் இந்த வார நேயராக திகழ்ந்திருக்கின்றீர்கள். இந்த வார நேயராக வருவதற்கேற்ற தகுதி வாய்ந்த உங்களை வருக வருக என்று வரவேற்று பாடல்களை தந்து உங்களை மெருகூட்டி உங்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றோம். அன்பு ராஃபிக் அவர்களே, நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும், நோய் நொடியின்றி சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும் என்று கூறி உங்களை வாழ்த்தி எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நீண்ட நாள் நேயர், மேலும் நீண்ட காலங்கள் உழைக்க வேண்டும், மொன்றியல் தமிழ் வானொலியை வளர்க்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி இன்றைய நேய நிகழ்விலிருந்து நான் விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். உங்களுக்கு வாழ்த்தும் மரியாதையும் அன்பும் செலுத்தி அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயர், இந்த வார நேயராக திகழ்ந்து மகிழ்ந்து எங்களை மகிழ்வைத்து 10 பாடலை அடுத்தடுத்து கேட்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நாகப்பட்டினம் நாகூர் எங்கள் அன்பு உறவு முகமது ராஃபிக் அவர்களுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

உங்களிடம் வணக்கம் கூறி இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றேன். சிந்தனை செல்வம், வணக்கம் அன்பு உறவுகளே. இப்பொழுது முதல் காற்றலையில் நீங்கள் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்வினை இனிமையுடன் கேட்டு மகிழலாம். இசையால் வசமாகாத உலகில் எந்த உயிர்களும் இல்லை என்று கூறுவார்கள். அந்த வகையில் இப்பொழுது காற்றலையில் கீதங்கள் தவழ்ந்து வந்து உங்களை தாளாட்ட வருகின்றது. ஆமாம், காட்டு விலங்குகள் கூட கேட்டு மகிழும், பட்ட மரங்கள் கூட துளிர் விட்டு வரும் இந்த காற்றலையில் வரும் கீதங்களை கேட்டால், காற்றலையில் மட்டுமல்ல உலகில் எந்த அசைவிலும் வரும் கீத ஒலிகளை ரசித்து மகிழ மொன்றியல் தமிழ் வானொலி வழங்குகின்றது காற்றினிலே வரும் கீதம்.

நெஞ்சில் எழும் நினைவை தட்டி எழுத்து சிந்தனை கடலில் மூழ்க வைக்க வருகின்றது. சிந்தனை செல்வன் தயாரித்து வழங்கும் காற்றினிலே வரும் கீதம். அந்த வகையில் முதலாவதாக வரும் பாடலில் கூறுகின்றது, இந்த பிரபஞ்சம் இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் 365 நாட்கள் கடந்தவுடன் ஒரு ஆண்டு போய்விடும். அடே, 365 நாட்கள் கடந்து ஒரு ஆண்டு போய்விட்டது என்று நினைத்தால் எங்கள் வயதும் ஒன்று கூடிவிடும். அந்த வயது கூடும் பொழுது நாங்கள் அந்த வயதிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக அழகாக இங்கே மனதில் தொழில்விடும் எண்ணங்களை காட்ட வருவது இந்த பாடல். இதோ உங்களுக்காக காற்றலையில் காற்றினிலே வரும் கீதத்தின் முதலாவது பாடல்.

என்ன உறவுகளே, இந்த இனிய குரலில் இந்த காற்றலையில் வந்த கீதத்தில் என்ன கருத்துக்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? இந்த பிரபஞ்சத்தில் உருவெடுத்து வந்த அனைத்து உயிர்களுக்கும் இந்த காதல் உணர்வு இல்லையில் இந்த உலகம் உருவாகாது. இந்த உலகம் பல்கி பெருகி வருவதற்கு மனதில் காதல் வேண்டும். அந்த காதல் எப்பொழுது வேண்டும், அந்த காதலில் என்னென்ன செய்ய வேண்டும், அந்த காதல் எங்கெங்கு இருக்கின்றது, என்னென்ன அனுபவத்தை நாங்கள் காண வேண்டும் என்று இந்த பாடலில் அழகாக இனிமையாக கருத்தாழத்துடன் கூறியிருப்பது எங்கள் நெஞ்சத்திலும் ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்றது அல்லவா? அடுத்து காதலை எடுத்து வரும் என்ன கருத்தான பாடல் என்று பார்ப்பதற்கு முன், காதல் எப்பொழுது வரும், பிறந்தவுடன் வருமா? இங்கே கூறப்படுகின்ற காதல் ஒரு பருவத்தில், அந்த பருவத்தில் தான் அந்த காதல் வர வேண்டும் என்பதை அழகாக எடுத்துக்கொண்டு ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளை பார்த்து கேட்கும் கேள்வியாக இந்த பாடல் அமைந்திருப்பது போல் எனக்கு தெரிகின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்று கேட்டு பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம்.

இன்று மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கொண்டு வரும் கீதங்கள் காதல் உணர்வை எடுத்து சொல்லும் வகையில் அமைந்திருந்தது. எந்த பருவத்தில் இந்த காதல் வருகின்றது என்ற கேள்விக்கு இந்த பாடல் விடை அளித்திருக்கின்றது அல்லவா? ஆடவன் அந்த காலை பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா என்று கேட்கும் பொழுது அந்த ராதா உன்னுடைய பதிலுக்கு பதில் பார்வையே வந்திருக்கின்றது என்றால் இருவருடைய கண்களும் நான்கு கண்களும் சந்தித்து இரண்டு இதயங்களின் எண்ணத்தை பரிமாறிக்கொள்வது போன்ற இருந்தது. அப்படி ஒரு நிலை வந்ததும் ஒரு ஆடவனுக்கு எப்படியான துள்ளல் வரும், எப்படியான நினைவுகள் தோன்றும், எப்படியான கற்பனைகள் தோன்றி அவன் எழுச்சியாக இருந்து அவளோடு பேசுவான் என்பதை இந்த பாடல் காற்றலையிலே எடுத்து வந்து காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வை அலங்கரிக்கின்றது. அன்பு உறவுகளே,

மனித வாழ்வியலில் காதல் ஒரு முக்கியமான உணர்வு. மனித வாழ்வியலில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகின் கண் வியாபித்துள்ள தோன்றியுள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஓரறிவு முதல் ஆறறிவு படைத்த ஆன்மாக்கள் அத்தனைக்கும் இந்த காதல் உணர்வு உண்டென்று கூறலாம். ஆனாலும் வாழ்வியலில் சில நெறிமுறைகள் இருக்கின்றதல்லவா, அந்த நெறிமுறைகள் தவறாது, அதற்கு இலக்கணம் கற்பிக்கும் வகையில்தான் காதல் ஊடல்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இந்த பாடல் அமைந்தது. மொன்றியல் தமிழ் வானொலி தனது 24 மணி நேர தமிழ் சேவையில் தயாரித்து வழங்கிய காற்றினிலே வரும் கீதம் தந்ததை நாம் கேட்டு மகிழ்ந்ததோடு அடுத்து என்ன பாடலை தருகின்றது என்று பார்ப்போம். அடுத்து காதல் எடுத்தவுடன் தொடுத்து கொள்வது அல்ல, காவல் இருந்து கண் பேசி கதை பேசி இதயங்கள் பரிமாறினாலும் காத்திருக்க வேண்டும். காலங்கள் காத்து அந்த கால நிறம் கனிந்த பின்தான் அவர்கள் ஒன்று சேர முடியும். அதற்காக வாலிபனோ அல்லது அந்த கன்னியோ காத்திருப்பார்கள். எங்கே எங்கே காத்திருந்து எப்படி எப்படி தங்கள் காதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் மொன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமா?

இரண்டாய் கலந்து விடும் அழகிய மிகிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும்.

காற்றினிலே தவழ்ந்து வந்து எங்கள் காதுகளுள் புகுந்து நெஞ்சத்தில் அமர்ந்து சிந்தனைகள் தூண்டிவிடும் கருத்தாழமுள்ள வாழ்வியலில் நடைமுறைக்கு பொருத்தப்படக்கூடிய வகையிலான பாடல்களை வானலையில் தவள விடுவதில் மொன்றியல் தமிழ் வானொலி முன்னிலையில் நிற்கின்றது. பார்த்தீர்களா, காவிய காலத்து காதலில் இருந்து இந்த காலத்து காதல் வரை ஒருவரை ஒருவர் ஆவலோடு எதிர்பார்த்து கண்ணால் பேசி இதயத்தை பரிமாறி ஒன்றாக புரிந்த பின்பு சரியான தீர்வுக்கு வந்து இரு இதயங்களும் ஒரு இதயமாகி வாழ்வியலை அனுபவிக்கின்றது. அங்கே அந்த பருவத்தை கூறி எந்த பருவத்தில் வந்து அந்த காதல் ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே அவள் அழகாக கூறுகின்றாளே, இளையவர் என்றால் ஆசை வரும், முதியவர் என்றால் பாசம் வரும் என்று அந்த காதலின் கருத்தை ஆழமாக அழகாக தெளிவாக புரிந்து கொள்ளும்படி கூறப்பட்டிருக்கும் இந்த பாடலில் அந்த கவிஞருக்கு ஒரு வாழ்த்து கூறிக்கொண்டே ஆக வேண்டும். சரி, இப்படியாக ஒருவரை ஒருவர் சந்தித்து பார்த்து பரிமாறி இதயத்தில் இடத்தை பிடித்த பின்பும் அந்த பெண் அல்லது அந்த ஆண் என்ன செய்ய போகின்றார்கள், என்ன மாதிரியான என்ன வேட்கையில் இருக்கின்றார்கள் என்று இனிவரும் பாடல் இந்த காற்றலையில் தாங்கி வந்து எங்களை சிந்தித்து மகள வைக்க இருக்கின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கும் காற்றினிலே வரும் கீதம். அந்த ஆடவன் ஆண்டொன்று காத்திருக்க முடியாது, அது போனால் வயதொன்று போய்விடுமே, அதற்கு முன்னால் ஓடிவா என்று அழைத்தான். எந்த பருவத்தின் பார்வைக்கு பதிலென்ன சொல்லடி ராதா என்று கேட்டான். இதழ் மொட்டு விரிந்திட என்று சொல்லி அவளை வர்ணித்து தன் காதல் உணர்வை வெளிப்படுத்தி இருவரும் புரிந்துணர்வு கொண்டார்கள். அழகிய மிதிலை நகரிலே காத்திருந்தாள் மைதிலி. கோவலன் கண்ணகி கோவலனுக்காக காத்திருந்தாள், கோவலன் கண்ணனுக்காக காத்திருந்தாள் உலகத்துக்கே தெரியும். அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இணைந்த அந்த இரண்டு இதயங்களுடன் சேர என்ன தடை உண்டு? அங்கே அந்த ஆவலை தூண்டி மிரகத்துடன் அந்த ஆண் கேட்கின்றான், இதவும் முடிந்திடுமே என்றால் அவள் முடிந்தால் முடியட்டுமே என்று கூறுகின்றாள். அவ்வளவு அவசரம் இருந்தாலும் மனித இயல்புக்குரிய அந்த பண்புகள், அந்த வாழ்வியலின் தத்துவங்கள், காதலின் இலக்கணங்கள் தவறாது பிறழாது வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த பெண்மணியோ நாசூக்கான பதில்களை கூறிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நீயர்களும் அடுத்து என்ன நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை காற்றலையில் தவழ்ந்து வரும் இந்த பாடலையும் பார்த்து விடுவோமா?

மொன்றியால் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம் தரும் பாடல்களின் கருத்துக்கள் எங்களை எந்த அளவுக்கு சிந்திக்க தூண்டுகின்றது. ஆண்டொன்று போனால் வயதே போய்விடும். வாலிபத்திலே நாங்கள் இந்த காதல் உணர்வை பரிமாறி பொருத்தமான ஜோடிகளாகி உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்று சேர துடிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இந்த பருவத்தின் பார்வைக்கு என்ன பதில் என்று கேட்டவர்கள், இதழ் மொட்டு விரிந்து வளர்ந்த மலர் போன்று புன்னகைத்து எங்கெங்கோ எல்லாம் காவல் இருந்து காத்துக்கொண்டிருந்து இந்த காதலை கனிய வைக்க முயன்று சேர்ந்து ஒருவருக்கும் தெரியாமல் இரகசியமாக சந்தித்து பேசும்பொழுது ஐயையோ இரவு முடிந்து விடுமே, அதற்குள் ஏதோ ஆக வேண்டுமே என்ற துடிப்பில் ஆதங்கத்தில் அந்த இளைஞன் இருக்கும் பொழுது அவன் புரிந்த அந்த உணர்ச்சியை தூண்டும் வகையில் அவன் செய்த அந்த காரியங்கள் அந்த கன்னிகைக்கு ஒரு அனுபவம் புதுமையாக இருந்திருக்கின்றது. அனுபவம் புதுமையாக இருந்தாலும் அதில் தான் பெற்ற அந்த அனுபவத்தினை உணர்ந்து அவளால் செல்ல முடியவில்லை. அடுத்தவர்கள் பார்க்கும் வரை எங்களுக்கு பிரிவு இல்லை என்று இணைந்து ஊடலில் இறங்கும் முன் அந்த ஊடலுக்குள் என்ன இருக்கின்றது என்பதை தேடலில் அவள் வார்த்தைகள் அப்படியாக உதித்ததை கருத்தாளம் உள்ள வரிகளாக்கி இசை மாமணிகளாக இருந்தவர்கள், கவிதை கவியரசுகளாக இருந்தவர்கள், பாடலுக்கு கலை மாமணியாக இருந்தவர்கள் போன்ற உயர்ந்த ரகத்தில் இசை வல்லுநர்களாக இருந்து இந்த பாடலை தயாரித்து அதற்கேற்ற இசையை கொடுத்து குரல் வடிவத்தில் எங்களை சிந்திக்க வைத்திருக்கின்ற வேளை காற்றினிலே வரும் கீதம் கூறும் அடுத்த பாடல் என்ன மனோநிலையை கொண்டு வருகின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போமா?

கல்லும் கனியும் இந்த கீதம் மொன்றியால் தமிழ் வானொலி காற்றலையில் தரும் காற்றினிலே வரும் கீதம். அந்த இரண்டு உள்ளங்களும் அனுபவம் புதுமையை கண்ட அந்த புதுமையை கண்டது அந்த அனுபவத்தில் எந்த அனுபவம் என்று உணர்வு பூர்வமாக அவர்கள் அனுபவிக்க செல்லும் பொழுது அங்கே அந்த காதலன் கேட்கின்றான், அன்பு மனம் கனிந்த பின்பும் அச்சமா என்று ஏதோ ஒன்றுக்காக அவன் கேட்கும் பொழுது அவள் நாசூக்காக கூறுகின்றாள், அஞ்சுவதில் அஞ்சினால் அச்சமா. அருமையான வரிகள். அஞ்சுவதில் எதற்காக அஞ்சுகிறாள், அதற்காக அவள் அஞ்சுவது அவளுக்கு மடமையா அல்லது அச்சமா பயமா என்பதை அழகாக எடுத்து கூறு. அஞ்சுவதில் அஞ்சினால் அது அச்சமா என்றும், மனைவி என்று ஆகும் முன்னே நீ இப்படி நடந்து கொள்ள முற்படலாமா என்றும் கேட்கின்றாள். பாருங்கள், களங்கமற்ற காதல், கள்ளம் கபடமில்லாத இரண்டு உள்ளங்கள், வெள்ளை உள்ளங்கள், அந்த பருவத்திலே பார்த்து பேசி உள்ளத்தை பரிமாறினாலும் அங்கே ஊடல் இன்னும் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. விரகங்கள் வருகின்றன, வந்தாலும் கலாச்சார அந்த விழுமியங்கள் அவர்களை கட்டி காக்கின்றது. காதலுக்கென்ற இலக்கணத்தை அவர்கள் அந்த அணிகலனாக பூணிக்கொள்கிறார்கள். காதல் வந்தது, ஆசை கூட வந்தது, அவர்கள் முடிவு கூட எடுத்து விட்டார்கள். இருந்தாலும் கணவன் மனைவியாக வேண்டுமே, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பாடலில் பாடலை கேட்கும் போது எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது. சரி, அப்படி அவர்கள் முறைப்படி சேர்ந்து அவர்கள் ஒருவர் ஒருவர் கரம் பிடித்து வாழ்வதென்றால் கூட அங்கே காதல் உணர்வு மேலிட்டு அந்த முதல் இரவு எப்படி இருக்கும் என்று ஒருவர் பார்ப்போமா?

ஆண்டுகள் போகாமல் இள வயதிலேயே இந்த உணர்வுகள் தோன்றி பருவத்தின் பார்வைகளுக்கு ஆளாகி மொட்டு விரிந்த மலர் போன்ற இதழ்களுடன் அகமகிழ்ந்து இரு இதயங்கள் ஓர் இதயமாகி இரவினில் பகலினில் நாள் போகின்றது என்று ஏங்கி இருந்தாலும் அச்சம் எதுக்கு அச்சம்? மனைவியாகும் முன்னே, கணவன் மனைவியாகும் முன்னே விரகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று தடை போட்டு இருவரும் சட்டபூர்வமாக மனப்பூர்வமாக எல்லோரும் மகிழக்கூடிய வகையில் அவர்கள் ஒன்றாகி அந்த இரவு அந்த நிலவில் இன்பம் பொங்கும் வெண்ணிலாவாக இருந்து அவள் கூறுகின்றாள், எந்த நாளும் உனக்கு நான் சொந்தமாகிவிட்டேனே, இனி ஏது தடை என்று கேட்கும்போது அவர் கூறுகின்றாள், கண்ணல் போன்ற உன் வார்த்தை என்று. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவளது அனுமதியை கேட்கும் பொழுது வாழ்க்கை பாதையில் அவர்கள் செல்லும் அந்த வாழ்க்கை என்ற ஓடம் செவ்வனே செலுத்த வேண்டும் என்ற இருமனம் சேர்ந்து ஒருமனமாகி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் கூறிய வார்த்தைகளும் அவர்களுக்கு இன்பமாகி எந்த நாளும் இன்பம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள்.

காதலாகி கசிந்து அவர்கள் கணவன் மனைவியாகி இனிமையான வாழ்வு பாதையில் செல்வதற்கு திருமணம் முடிந்த பின்பும் காதல் மிகவும் முக்கியம். அந்த காதல் இல்லாது விட்டால் என்ன ஏற்படும் என்பதையும் இந்த காற்றோடு கலந்து வரும் காற்றினிலே வரும் கீதம் கூறாது போகவில்லை. அது எப்படி கூறுகின்றது? காதல் காதல் காதல், இப்படிப்பட்ட காதல் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து உருவாகி அன்பை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொண்ட அந்த உணர்வுகளை, அந்த காதல் ஆசையாக மாறி அந்த ஆசையை வைத்து அந்த ஆசை நிறைவேறாது விட்டால் என்ன நடக்கும் என்பதைக்கும் இங்கு கூறாது விடவில்லை காற்றினிலே வரும் கீதம். அந்த வகையில் அடுத்த பாடலை பார்ப்போம் என்னவென்று.

என்ன உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி காற்றினிலே வரும் கீதத்தில் கிளுக்கிழப்பான இன்ப உணர்வுகளை தூண்டக்கூடியதாக, எண்ண அலைகளை சிதறடிக்க விடுவதான, விரகத்தை கூட்டக்கூடிய பாடல்களுள் ஓர் இசைக்கதையை புனைந்துவிட்டு இறுதியிலே சோகத்தை தந்ததென்று யோசிக்கின்றீர்களா? இல்லவே இல்லை. ஆசை பாசம் எங்கெங்கே எங்களுக்கு கிடைக்கின்றது, அந்த ஆசை பாசத்திற்கு காதல் இருக்க வேண்டும். ஆசை அன்னை மீது ஆசை பாசம் காதல், மனைவி மீது ஆசை காதல் பாசம், என் பிள்ளைகளில் கூட இருந்தாலும் கூட இறுதியில் ஆகப்போவது ஒன்றுமே இல்லை. அந்த ஆசை வைத்தவர்கள் பிரிந்து விட்டால் எங்கள் நிலை எப்படி இருக்கும் என்று ஒரு ஆடவனின் கருத்தை காட்டலை தந்தது. அப்படிப்பட்ட ஆடவன் தன்னுடைய எண்ண கருத்துக்களை வெளியே இயம்ப முடியும். இப்படியொரு நிலை ஏற்பட்டால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி துன்பப்படுவாள் என்பதற்கு ஆசுவாசமாக ஆறுதல் படுத்தும் முறையில் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். அதையும் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தவள விடுகின்றது. இந்த காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வினிலே.

என்ன உறவுகளே, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கிய காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றோம். மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து இப்பொழுது விடை பெறுவது உங்கள் நெஞ்சத்தில் இருக்கும் அன்பு அறிவிப்பாளன் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே.

0: is the BBC.
1: அன்பர்களுக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை.
2: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR FM.
4: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மோட்டீரியல் தமிழ் வானொலியில் அடுத்து வருவது குரலும் பொருளும். இன்றைய குரல் அதிகாரம் வான் சிறப்பு குரல் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. மூவா அவர்கள் தரும் உரை: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. இனிய நேயர்கள், இதுவரை கேட்டது குரலும் பொருளும்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது என் மன கானம். காற்றலையில் உங்களோடு உங்கள் மீரா. என் மன கானத்தில் இனிமையான சில பாடல்கள், என் மனம் விரும்பிய சில பாடல்கள் காற்றலையில் வர இருக்கிறது. நான் விரும்பும் இந்த பாடல்கள் உங்களையும் தழுவி செல்லட்டும் என்பதற்காக இந்த பாடலை எடுத்து வருகிறேன். முதலில் வரும் பாடல், மனதிலே எத்தனையோ மயக்கம் வரும், அதில் இதுவும் ஒரு மயக்கம். கேட்போமா இந்த பாடலை?

என்மனகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்மனகானத்தில் வரும் அடுத்த பாடல், மௌனமாக பேசும் வார்த்தை உங்களுக்கு புரியும். மனிதர்களாக பிறந்துவிட்டால் மௌன பாஷை புரிந்தே இருக்கும். அதில் இந்த பாடல் எப்படி மௌனமாக பேசுகிறது பார்ப்போமா? கேட்கலாம் பாடலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மத்திய தமிழ் வானொலியில் என் மன கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் பொய் சொல்லுவது வழக்கம். நன்மைக்கும் தீமைக்கும் பொய் சில நேரம் வார்த்தைகளாக வரும். இந்த பாடலில் ஆனால் புலவர்களிடம் பொய் அதிகமாகவே இருக்கும். இந்த பாடல் சொல்லும் பொய் என்ன என்பதை கேட்கலாம். என் மன கானத்தில் இணையும் என் மனம் விரும்பிய பாடல் இது, கேட்போம்.

என்மன கானத்தில் வரும் அடுத்த பாடல் தூது சொல்லுகிறோம். எந்த ஒரு விடயத்துக்கும் தூது நாங்கள் சொல்லிவிடுவது வழக்கம். அதே போல இந்த பாடலில் மேகத்தை கொண்டு தூது சொல்லும் இந்த தன்மை எனக்கு பிடித்திருக்கிறது. கேட்போம் பாடலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொண்டிய தமிழ் வானொலியில் என்மன கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது நிறைவான பாடல். என்மன கானத்தில் வரும் இந்த பாடல் யார் எது கேட்டும் உடனே நாங்கள் கொடுத்து விடுவோம். ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடியவற்றை கொடுத்து விடுவோம். அதே போல இந்த பாடலில் கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறவாதே என்று சொல்லி சொல்லும் இந்த சொல்லும் அந்த பாடலின் இனிமையான வரிகளும் என்னை கவர்ந்தது. என்மன கானத்தில் வரும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என்மன கானம். நல்லது என் அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் களரி என்ற திரைப்படுத்து பாடல். கிடையா கிடக்கிறேன் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

0: அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல், இனிய தொன்றலே என்ற அம்மா பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. அந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மா நகரத்திலிருந்து டிரான்ஷி கேட்டிருக்கின்றார்.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். என்ன தவம் செய்தேன் என்ற திரைப்படுத்த பாடலை அந்த பாடல் ஏதோ ஒரு நதியில் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

பிரபுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். ஒலிப்பது மொன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடா உறவினர்களின் பாடல்கள். மொன்றியல் மாநகரம் தனுஷன், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் பத்திக்குச்சே பத்திக்குச்சே என்ற காதல் 2014 வெளிவந்த திரைப்படத்து பாடல்.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சாந்தினியின் பாடல். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து என்று கேட்கின்றார் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்ற பாடலை.
1: சிட்டுக்குருவி

அடுத்த அந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் வான்கூவர் மாநிலம் இளவரசி தரும் பாடலாக கேட்போம். ஏன் மாமா உன்னைத்தான் என்ற பாடல் என்கிட்ட மோதாதே திரைப்படுத்த பாடலாக ஒலிக்கின்றது.

மீண்டும் ஒரு பாடல், கனடா வான்கூவர் மாநிலம் காஞ்சனாவின் பாடல். நூதனா நீ நூதனா என்று கற்க கசடர திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் கனடா வசந்தியின் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் உனக்காக வாழ நினைக்கிறேன் என்ற பிகில் திரைப்படுத்த பாடல். அன்பு
1: கப்பு பொறுமையா கூட, அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கூட.
2: ஒரு நிமிஷம் பாஸ்.

ஒலிக்கின்ற பாடல்கள் அத்தனையும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு தொடர்ந்து இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் அவர்கள் தரும் பாடல். சூரிய நமஸ்காரம் திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். தாளம்பூ சேலை மானே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவரோடு இணைந்துதான் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்து ரமணியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அடி வெள்ளைக்கார வேலாயி என்ற பாடல், கடைக்குட்டி சிங்கம் திரைப்படுத்த பாடலாக.

அன்போடு இணைந்துதான் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்களும் தந்திருக்கின்றார்கள். இந்த கைக்குட்டையை என்று ஆரம்பிக்கும் வரை இசை பாடும் தென்றல் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க வைக்கின்றார்கள்.

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் சர்வதேச நேய விருப்ப பாடல்கள்
1: ஒலிக்கின்றன.
0: சிங்காரப்பூமி சிங்கப்பூர், அன்பு மகாலிங்கம், நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து என்ற அற்புதமான ஊடல் பாடலை நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கும் வேளை நாங்கள் முனைகின்றோம். உங்களோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: ஐரோப்பிய கண்டம் ஜெனீவா நகர் நிவேஷன் தந்த பாடல். காதல் எஃப்எம் என்ற திரைப்படத்து பாடல் ஆதாம் ஏவாள் என்று வரியெடுத்து முழுவதையும் பாடுகின்றது.
1: ப்ரோக்ராம்ல ரொமான்டிக் விஷயங்களை பத்தி நான் பேச போறேன். என்ன ரொமான்டிக் விஷயம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாங் உங்க எல்லா காதலர்களுக்கும்.

அன்பு உறவுகளே, இதுவரை நிரம்பும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரவி எங்கள் இதயம் நிரப்பிச் சென்றன அல்லவா? மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திப்பேன் என்று எதிர்ப்பு கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிரவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

0: நீர் நிறத்தை வளமை போல் இன்றும் ஒலிக்க வரும் பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். கை விரல் பிறந்தது ஒலிக்க இருக்கும் நீர் நிறத்தின் முதல் பாடல் கை விரலில் பிறந்தது நாதம் என்ற பாடல். கல்லும் கனியாகும் என்ற திரைப்படத்தில் பாடலை அன்புடன் திரண்ட தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாக நாங்களும் கேட்போம்.
1: வெற்றி வெற்றி சிவகாமி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் வெற்றி வெற்றி.

0: வேட்டையிலே நாகம் நின்றாடும்.
1: இனிமையான இந்த பாடலை கேட்கும் வேளையிலேதான் நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பம் சரவணன் அவர்களும் யாமிருக்க பயமேன் தந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். அந்த பாடல் அழியாத கோலங்கள் திரைப்படுத்த பாடல். பூ வண்ணம் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது. தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடலை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

பழமை போல இன்றைய நாள். நல்வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார் ஒரு பாடலை மயிலை பட்டாபி அவர்கள் மயிலாப்பூர் இருந்து. கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இன்றும் இணைந்து கேட்க வந்த பாடல் நவராத்திரி திரைப்படத்திலிருந்து நவராத்திரி சுபராத்திரி என்று பாடுகின்றது.

நடப்போடு பாடல்களாக எனது பாடலையும் தந்துவிடுகின்றேன் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிஃபாகா ரிபாஹா இம்ரான் ஷாஹில் இவரும் உலகத் தமிழர்களோடுதான் கேட்கின்றார்கள். இவர்கள் கேட்கும் இந்த பாடல் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ என்று பாடுகின்றது.

நாங்கள் கேட்டும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் இனிமையான பாடல்களை தந்து எங்களை மகிழ வைக்கும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் நேயர் நேரம் என்பதை தெரிந்து கொள்வோம்.

ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நேற்று உன்னை பார்த்து பார்த்து என்ற பாடல் தான் இந்த பாடல். பழமை போல இன்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ரிஸ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை இணைத்து முகமது ராஃபிக் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடல், நீல சேலை கட்டிக்கொண்டு சமுத்திர பொண்ணே என்ற பாடல். இந்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்த வேளையில் பிரபல பின்னணி பாடகி இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை கேட்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் உறவினர்களும்.

அடுத்துவரும் பாடல் உடனடியாக கேட்பார். மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கல்யாண பரிசு திரைப்படத்தின் சோகமான ஒரு பாடல், பிரபல பின்னணி பாடகரும் இசை அமைப்பாளருமான A.M. ராஜா அவர்களின் குரலிலே உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட என்ற பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருமுவனம் K.S. கிருஷ்ணன் அவர்கள்தான் தன்னுடைய நண்பர் R.K. முரளி அவர்களை முனைத்து மற்றும் நண்பர்களும் MGR உறவுகளும் உலகத் தமிழர்களோடு கேட்போம் என்று கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஸ்ரீ புவனேஸ்வரி அருள் புரிவாய் என்ற பாடல். தாயே நீயே துணை திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வளமை போல இன்றும் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து சியாமலா பிரபா, தேவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா மதுசுரை சிவசங்கரன் அவர்களோடு நற்பவி நர்மகையாள் தமிழினியாள் இவர்களும் கேட்க நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு பேத்தி சிவரஞ்சினி அம்மையப்பன் தமிழ்நாட்டிலிருந்து, சித்ரா, சுமித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களை முனைத்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அவர் பிறப்பதற்கு முன்பே வந்த திரைப்படம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து ராஜா மகள் ரோஜா மலர் என்று பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக தமிழ்நாடு பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அமராவதி என்ற திரைப்படத்து பாடல் புத்தம் புது மலரே என்று ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது. நாங்கள் இணைவோம் அந்த பாடலோடு.

0: வைத்தேன்.
1: பாடல்களையும் கேட்டு வந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடலை தருகின்ற பாலக்காடு ரஜீஸ் அவர்கள். காதலை சொன்னேன் என்ற பாடல் பட்டிப்புலம் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். அவர் பாடலையும் நாங்கள் இணைந்து கேட்கலாமே. இறுதி பாடல்

அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு பெறுகின்றார் வளமை போல பழகுடாமான் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ். உன்னை பார்த்த நேரம் என்ற ஆல் இன் அழகு ராஜா திரைப்படத்தில் ஆல் இன் ஆல் அழகு ராஜா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: என்றொரு இனம் உண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. பாட்டுக்கு பதில் பாட்டு, நேயர் விருப்பம். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி காற்றலையை இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு அற்புதமாக நிகழ்ந்தேறியது என்று. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் தங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்து சென்ற வேளையிலே அவர்கள் பாடல்கள் இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து KS கிருஷ்ணன் அவர்கள் வந்து கேட்ட பாடல். அவர்களுக்கு சோக பாடல் என மிகவும் விருப்பமாக இருக்கும் என்று கூறிவிட்டு, தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திலிருந்து என் காதல் இன்பம் இதுதானா என்ற பாடலை கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நேர் விருப்ப பாடலாக தேவர் மகன் திரைப்படுத்த பாடல். இஞ்சி இடுப்பழகி என்று பாட வருகின்றது. இந்த பாடலை மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து கேட்டிருந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அந்நாட்டு ஆடரார் என்ற ஒரு பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. இந்த பாடலை தர்மபுரியிலிருந்து வந்து இணைந்து சிறப்பாக பாட்டுக்கு பதில் பாட்டை விளையாடி சென்ற ராஜராஜன் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி சரண்யா ராஜராஜன் அவர்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறியவேளை அந்த பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது.

இந்த வேளையிலே சிதம்பரம் வண்டிக்கே சிலுவை சந்தனராஜ் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்தரங்கம் ஊமையானது என்ற திரைப்பாடலை இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நீயர் விருப்பத்தில் கேட்டு மகள வேண்டும் என்று. இத்தனை பாடல்களை குவித்தர்கள் எல்லாரும் தங்களுக்கு விருப்பமான பாடல் என்றும் ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த வகையில் காதல் ரதியே கங்கை நதியே என்று வரி எடுத்து பாடுகின்றது சந்தனராஜ் உங்களுக்கான பாடல்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. பூச்சி பாடல், பட்டாம்பூச்சி ஜெத்தா மாத்திட்டாளே என்ற பாடலை தன்னுடைய பேத்தி சக்தி அபிராமிக்காக அன்புடன் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: தேங்க்யூ. ஆனா என் மேலையும் கொஞ்சம் தப்பு இருக்கு.
2: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம். நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை தந்தவர்களை அவர்களுக்காக ஒலிக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல்களும் கேட்டு மகிழ்வோம். அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள். வளமையை விட சிறப்பாக விளையாடிய ஞானசேகரன் தனக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகள வேண்டும் என்று அழைக்கும் பொழுது அவருக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அல்லவா? அதனால் அவர் தந்த பாடல்களுக்குள் ஒரு பாடலை தெரிவித்தது நான் ஒலிக்க வைக்கின்றேன். அவரும் விரும்புவார் என்று எண்ணிக்கொண்டு எஜமான் திரைப்படத்து பாடல் அவர் தந்த பாடல்களில் ஒன்று, ஒரு நாளும் உன்னை மறவாத என்ற வரியெடுத்து பாடுகின்றது அவருக்காக அந்த பாடல்.

இனிமையான பாடல்களை இதமாக கேட்டு நாங்கள் மகளும் வேளையிலே இன்று பாட்டு சவாரிக்கு பாட்டுக்கு பதில்பாடு நிகழ்ச்சிக்கு ஓடி வந்திருந்தார் காட்பாடி சந்திரசேகரன். முதன் முதலாக அந்த நிகழ்வில் இணைந்த இவர் விவரத்தை கேட்டுவிட்டு அற்புதமாக விளையாடியிருந்தார். சிறப்பான பாடல்களை எல்லாம் தந்து சென்ற வேளையிலே அவர் தந்த பாடல்கள் ஒரு பாடலை நானும் தெரிவு செய்து பார்த்தேன் ரசித்தேன். திரைப்படத்து பாடல் ஒன்றை அவருக்காக நாங்கள் ஒளிபரப்புகிறோம் ஒன்றியல் தமிழ் வானொலியிலிருந்து. பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் என்ற பாடல்தான் அவர் விரும்பும் பாடலாக இருக்கும் என்று எண்ணி அந்த பாடலை ஒளிபரப்புகின்றோம்.

பார்த்தேன் என்ற வரிகளையே வந்த பாடல்களை கொடுத்து நிகழ்ச்சியிலே கலந்து தானும் இணைந்து கொள்கிறேன், சிறப்பிக்கின்றேன் என்று வந்தவர் ஓம் நம சிவாய என்று கூறிக்கொள்ளும் ஆர் தேவா நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து. அவர் தந்த பாடல்களுள் நான் ஒரு பாடலை அவருக்காக தெரிவு செய்து கொடுக்கின்றேன். வீர அபிமன்யு என்ற திரைப்படத்திலிருந்து தேவா உங்களுக்காக ஒலிக்கின்றது மீண்டும் பார்த்தேன் ரசித்தேன் என்ற இனிமையான பாடல்.

அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வினை வந்து அலங்கரித்து சிறப்பித்து வெற்றிகளை தேடிக்கொண்ட அன்பு உறவினர்கள் தங்கள் மனவிருப்ப பாடல்களாக கேட்டு மகிழும் வண்ணம் பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம் தலைப்பிலே இத்தனை பாடல்களையும் தித்திக்கும் பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது காற்றலிருந்து விடைபெற்று செல்லும் நான் தன்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக தமிழுடன் இசையோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களை இணைத்து பயணம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்கும் வேளையில் அவருடன் இணைந்து வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன் அவர்களோடு சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வில்லாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

தொடரும் பாடலை தருகின்றார். இன்றைய நாள் நல் வணக்கத்தை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் அவர்கள் தரும் அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். நியூ என்ற திரைப்படத்திலிருந்து காலையில் தினமும் கண்விழித்தாள் என்ற பாடலை வரி எடுத்து பாட பெறும் வேளை அவருடன் இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் நெய்வேலி மாநிலம். அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்த பாடல் முடிவல்ல ஆரம்பம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. பாடிவா தென்றலே என்ற பாடலைத்தான் நீங்கள் கேட்டவர்களை இப்பொழுது பாடிக்கொண்டிருக்க, நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்க, உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் இருக்கின்றேன் என்று ஓடி வந்து கேட்கின்றார் இன்னும் ஒரு பாடலை. அன்புடன் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களும் கேட்கும் அந்த பாடல் நீல வண்ண கண்ணா வாடா என்ற மங்கையர் திலகம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை பாடியிருப்பவர் பிரபல பின்னணி பாடகி பால சரஸ்வதி.

இவர் கேட்டுவிட்டால் அடுத்த பாடல் உடனே வரும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த பாடல் கேட்டிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலக தமிழர்களோடு மற்றும் அவரோடு இணைந்து இந்த பாடலை இன்று கேட்க வருகின்றார் மீண்டும் ஒரு உறவு. அவர் ஆர் கே முரளி அவர்கள் நண்பரும் உலக தமிழர்களும். அவர் கேட்ட அந்த பாடல் திரைப்படத்தை மாறி எழுதிவிட்டார் போல் தெரிகின்றது. அவர் தந்த பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. அருகில் வந்தாள், உருகி நின்றாள், அன்பு தந்தாள் என்ற பாடல்.

தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர். முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாக இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களும் இணைந்து கேட்க வேண்டும் என்று அன்புடன் நீண்டகால உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் முதலில் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இரும்பு திரை என்ற திரைப்படுத்த பாடலை ஆசை கொண்ட என்ற முதல்வரியை கொண்ட பாடலை தருகின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. வளமை போல இன்றும் ஷியாமலா பிரபா நீங்கள் கேட்கும் பாடலை உங்களோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா அவர்களோடு மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நட்பவி நரமுகையாள் தமிழினியாள் இவர்களும் கேட்க நாங்களும் கேட்கின்றோம் இணைந்து.

முதலில் தமிழ் வானொலியில் ஒலித்து வரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் ராதை போல பாடும் மைனா என்ற கோகுலம் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உறவுகளோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

திருமணி நாங்கள் கேட்கும் பாடல்களோ அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் உங்களுக்கான பாடல். இயக்கநாபுரம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணளவு நீரோடை என்ற திரைப்படத்து என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். இதோ அந்த பாடல்.

இறுதியாக இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல் பூஞ்சோலை காற்று என்று பாடி மகள வைக்கின்றது. என் இனிய காதலர்களே என்று திரைப்படுத்த பாடலாக வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.
1: ஒருவரை கண்டு
0: கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை
1: செல்வன்.
0: உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். முன்னியல் தமிழ் வானொலியின் விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப கீதங்கள். முதலில் என்மேல் விழுந்த மழை துளியே என்ற வரி கொண்ட பாடலை மே மாதம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம். இந்த பாடலை இங்கிலாந்து நாடு அருள் மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னொரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி என்ற திரைப்படத்து பாடல்தான் நீங்கள் தந்த பாடல். யார் அழுது யார் துன்பம் என்ற முதல் வரியோடு ஆரம்பமாகின்றது.

இதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். எனக்கொரு கதை சொல்லு கண்ணா என்ற கதை என்ற பாடல்தான் நெஞ்சுக்கு நீதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

நாங்கள் கேட்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச படுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல். சிமா என்ற திரைப்படத்து பாடலை இன்று அவர் கேட்கின்றார். அந்த பாடல் ஐயையோ அம்மாடி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல். இந்து என்ற திரைப்படத்து பாடல் என்று நீங்கள் கேட்ட வேளையில் அந்த பாடல் பாடுகிறது எப்படி எப்படி என்ற வரி தொடுத்து.
1: எப்படி எப்படி சமஞ்சது எப்படி எப்படி எப்படி சமஞ்சது எப்படி

அப்படி தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னொரு பாடல், சின்ன மேகமே சின்ன மேகமே என்ற மழை என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வான்கூவர் மாநிலம் கனடா இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

நட்சத்திரம் என்ன, மண்ணோட சின்ன துரல் என்ன, எங்கேதான்

அடுத்து வரும் பாடலும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி தந்த பாடலாக கேட்போம். பார்த்து பார்த்து நின்றிருந்தேன் என்ற நீ வருவாய் என திரைப்படுத்த பாடல்.

இவர்களோடு இணைந்து வன்கூவர் மாநிலம் கனடா காஞ்சநாத் அந்த பாடலை கேட்டால் என்ன? அந்த பாடல் வசீகரா திரைப்படத்து பாடல். ஒரு தடவை சொல்வாயா என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இப்பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து உறவினர்கள் தந்த பாடல்கள். கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன என்ற பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை பாட வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன், மாலா இவர்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் என்ற பாடலை தந்த வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை. ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட நாள் பயணம் செய்கின்றார் இசை பயணத்திலே எங்களுடன் கேதீஸ். சிப்பிக்குள் முத்து திரைப்படத்து பாடலை இன்று கேட்க எங்களையும் கேட்க வைக்கின்றார் துள்ளி துள்ளி நீ பாடம்மா என்ற பாடலை. இது

0: துள்ளி துள்ளி துள்ளி.
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கன்னிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அரச கட்டளை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் வளமை போல என்றும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் ஆட பிறந்தவளே ஆடவா என்று பாடலாக பாடுகின்றது.
2: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆடவன் மறைவதில்லை, ஆடைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா

0: பின்வரும் பாடல் ஐரோப்பிய மண் நிரேஷன் ஜெனிவா நகரிலிருந்து தந்த பாடல் ஜனநாயகம் திரைப்படத்திலிருந்து ஒரு பேரே வரலாறு என்று பாடுகின்றது.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். ஐரோப்பிய மண்ணில் இருந்து ஈழ நாட்டில் விடுமுறைக்காக காத்து நீண்ட நாள் போக்கிக் கொண்டிருக்கும் அன்பு என்னவள் எங்களை மறவாமல், நிலவு சுடுவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து நாளும் என் மனம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தபோடு இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் இயக்கா வை சேனா ஆசான் அவர்கள். அந்த பாடல் அகத்தியர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்ற பாடலுடன்

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப விடுமுறை பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடும் இசையோடும்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

கலையகத்தில் இருந்து வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த 351 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த நாம் வாரம் வாரம் கேட்கும் பாட்டும் பதத்துக்கும் வரவேற்புகளும் ஆதரவும் பெருகிக் கொண்டிருக்கும் வேளை, நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாட்டும் பதமும் பல உறவினர்களின் படைப்பிலே மலர்ந்து வந்தன. இன்று மலரை இருக்கும் 352 பாட்டும் பதமும் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிந்தனையிலே உதித்த புதிய கருத்துக்களை சுமந்து வந்து தன் 332 படைப்பாக தருகின்றார் சிந்தனை செல்வன். வாழ்வியல் தத்துவத்தை பலவாறு பின்னி பிணைந்து கொண்டு வந்த பாட்டும் பதங்களும் பல தடவைகளை பலவிதமான கருத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் பின்னிக் கொண்டிருக்கும் சகல விடயங்களையும் எடுத்து 10, 9, 10, 11 பதங்கள் சேர்ந்து ஆன பாட்டும் பதத்தை தயாரித்து வந்த வேளையிலே இன்று தன்னுடைய 10 பாடல்களோடு அற்புதமான புதிய கருத்துக்களை சுமந்து வந்து ஒரு புதிய சிந்தனையையும் தர இருக்கின்றார் சிந்தனை செல்வன். தன்னுடைய 132 தயாரிப்பிலே 352 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்வதற்காக வாழ்க்கையில் நாங்கள் எதை தீர்மானிக்க வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் குறுகிய சுருக்கமான வழியிலே பக்குவமாக பதங்களை அடுக்கி ஒரு வாக்கியத்தை உருவாக்கி அதற்கேற்ற பாடல்களை அதற்குரிய பதத்துக்கேற்ற முதல் பதங்களை கொண்ட பாடல்களை திண்ணகத்து திரைப்படத்துறையின் பாட்டு பகுதியிலே தேடி எடுத்து புகுத்தி அதை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி உங்களுக்கு ஏனென்றால் பொறுமையாக இருந்து பாட்டும் பதத்தை கேட்டு ஆதரவு தந்த உங்களுக்கு இன்றும் அதை மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் பாட்டும் பதமும் 352. இன்றைய பாட்டும் பதத்தின் கருத்துக்களை சுமந்து வந்த பாடல்களை முதலில் கேட்போமாக இருந்தால் இன்றைய கருத்துக்களை பதிவதற்காக முதல் பாடல் சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எப்படி பாடுகின்றது அந்த பாடல்? இதோ இப்படி பாடுகின்றது.

முதல் பதத்தை நாங்கள் கேட்ட சாந்தி நிலையம் திரைப்படுத்த பாடல் தந்தவர்களே இயற்கை என்ற பதத்தை பெற்றுக் கொண்டோம் முதல் பதமாக. இதுதான் இன்றைய பாட்டு பதமும் 352 முதல் பாடல் முதல் பதம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற்று பொருத்த வேண்டும் என்பதற்காக தருகின்றேன். படகோட்டி என்ற திரைப்படத்தில் நான் தெரிவு செய்து இந்த பதம் இன்றைய இரண்டாவது பதம் வருவதற்கு இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும். பாடலை கேட்போமா?

கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்ற பாடலே கொடுத்த என்ற பதம் இரண்டாவது பதமாக எங்களுக்கு தென்படுகின்றது. இரண்டு பதத்தையும் சேர்ப்போம், இயற்கை கொடுத்த என்ற பதம் வந்துவிட்டது. இரண்டு பதத்தையும் வைத்ததையும் நாங்கள் முடிவு காண முடியாததனால் மூன்றாவது பாடலை கேட்போம். வா ராஜா வா என்ற திரைப்படத்தில் பாட இருக்கிறது, கேட்போமா அந்த பாடலை?

மூன்றாவது பாடல் வா ராஜா வா திரைப்படத்தில் பாடியவர்களை உண்மைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மை என்ற பதம் தாங்கி வந்ததல்லவா, இயற்கை கொடுத்த உண்மைகளை என்று நாங்கள் பொருத்திக் கொண்டு படிப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை எஜமான் திரைப்படத்து பாடல் வந்து நான்காவது பதமாக தரப்போகின்றது ஒரு பதத்தை, அது என்ன பதம் என்று என்ன பாடல் என்று கேட்போம்.

ஒரு நாளும் என்ற பதம் வந்திருக்கின்றது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும், இதை வைத்து நாங்கள் எந்த முடிவுக்கும் பெற முடியாது. என்ன கூறப்போகின்றேன் என்பது உங்களுக்கு இப்பொழுது புரியாது. ஆனால் இயற்கை என்பதுதான் இந்த உலகம். இந்த உலகம் என்று நாங்கள் கருதிக்கொள்வது இது இயற்கை. இந்த இயற்கை எப்படி இயங்குகிறது, இந்த இயற்கை எப்படி செல்கின்றது, இந்த இயற்கையில் நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதெல்லாம் இயற்கை என்று நாங்கள் வணங்கிக் கொள்ளும் இறைவன் கொடுத்த வரங்கள், இறைவன் கொடுத்த கொடைகள், அவர் கொடுத்ததுதான் எல்லாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அவர் ஒருவரால் தான் இவற்றையெல்லாம் கொடுக்க முடியும். உண்மையான கர்மங்களை, உண்மையான சம்பவங்களை, உண்மையான விடயங்களை, உண்மையான அதிசயங்களை இன்றும் நாங்கள் அதிசயித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தனையோ ஆழமாக பதிந்திருக்கின்ற உண்மைகள் பல இறைவனால், இயற்கையால் படைக்கப்பட்டது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டும், ஒரு நாளும் என்று வந்துவிட்டது. அதுக்கு என்ன கருத்து, ஏன் இப்படி கூறுகின்றேன்? அப்படி என்றால், கட்டுமரக்காரன் திரைப்படத்து பாடல் வந்து ஒரு பதத்தை தர இருக்கின்றது. அந்த பாடலையும் கற்போமே.

ஆம், வெற்றி என்ற பதத்தை தந்திருக்கின்றது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி என்றுதான் வந்திருக்கிறது. என்னதை வரப்போகின்றது கருத்து என்று நாங்கள் கூற முடியாது இருக்கின்ற முடிவுக்கு வர முடியவில்லை. காதுக்கினிய கீதங்களாக நாங்கள் கேட்டு மகளும் வேளையிலே அந்த இனிமையான கீதங்களை நாங்கள் கேட்கும் வண்ணம் அதற்குள்ளே வரும் முதல் பதங்களை தொகுத்து எடுத்து பொருத்தி கொண்டு வரும் பாக்கியம் எப்படி வந்து எங்களுக்கு முழுமை பெற்று என்ன கருத்தை தரப்போகின்றது என்பதை நாங்கள் எண்ணித்தானே பார்க்க வேண்டும். அதற்காக இப்பொழுது வெற்றி என்ற பதத்தை கொண்டு வந்து ஐந்தாவது பதமாக பூர்த்தி பொருத்தினால் இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி என்று வந்திருக்கின்றது. அடுத்த படம் பாக்கியலட்சுமி திரைப்படத்து பாடலாக காணப்படுகின்றது. இந்த பாடலை தருகின்றேன். இனிமையான அந்த பாடலை கேட்கும் வேளையிலே முதல் பதத்தை அதிலிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். ஆறாவது பதமாக கேட்போம் பாடலை.

ஆம், காண வந்த காட்சி என்ன? இந்த பாடலை எத்தனை தடவைகள் கேட்டுக்கிட்டு தென்னகத்து தமிழ் படத்திலேயே அன்றிலிருந்து இன்று வரையும் ஆழமாக பதிந்து நெஞ்சத்தை வருடும் பாடல் காண வந்த காட்சி என்ன என்ற பாடலை தந்ததல்லவா? அதிலே காண என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். முதல் பதத்தை காண என்றால் கண்டு கொள்வதற்கு, காண்பது என்பதை கூறுகின்றது. அதை நாங்கள் இப்படி படித்து பார்ப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண என்று வந்துவிட்டு. ஆமாம், இந்த இயற்கை எத்தனை உண்மைகள், நிஜமான உண்மைகளை நிரந்தரமாக தந்திருக்கின்றது. அதை மாற்றி அமைக்கவோ அதற்கு ஈடு செய்யவோ முடியாத எத்தனையோ உண்மையான சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையான விடயங்கள் அதிசயமாக இருக்கின்றது. அந்த படைப்புகளை எண்ணும் பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் வெற்றி கொண்டு இன்னொரு உலகத்தை படைக்கவா அல்லது இன்னொரு விதிகளை இயற்றவா எங்களால் முடியாது என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அந்த வகையில்தான் இந்த பாடல் அமைகின்றது. எல்லா இன்றைய பாட்டும் இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண, ஆனால் இன்று விஞ்ஞான உலகத்திலே எவ்வளவு முன்னேற்றம் கண்டு எவ்வளவோ எல்லாம் கண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ தெரியாத விடயங்களை தெரிகின்றார்கள். நேரத்தை மிச்சப்படுத்தி சுருக்கப்படுத்தி அதிகமான உற்பத்தியை பெருக்கி என்றெல்லாம் காணும் வேளையிலே, ஏனென்றால் ஜனத்தொகை அதிகரித்து இந்த சமுதாயத்திலே, மனித சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே பாரத்தை தாங்க முடியாமல் பூமி தடுமாறி கொண்டிருக்கும் இந்த உலகிலே எத்தனை புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும், எத்தனை சிறப்புகள் வந்தாலும், அது இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண அடுத்த பாடல் கூறுகின்றது. ஏழாவது பாடல் ராஜசேவை திரைப்படத்திலிருந்து இப்படி எப்படி பாடலை கேட்போமே.

முடியாது என்ற பதத்தை தந்த அந்த பாடலிலே முதல் வரியை முடியாது என்ற பதமாக நாங்கள் ஏழாவது பதமாக கொண்டு சென்று பொருத்துவோம். முதல் வந்த ஆறு பதங்களோடும் ஒரு தடவை படிப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது, தீர்க்கமாக கூறிவிட்டது இன்றைய பாட்டும் பதமும். சிந்தனை செல்வனின் சிந்தையில் உதித்த கருத்துக்கள் வந்து 132வது படைப்பிலே 352வது பாட்டு முதத்தை அலங்கரித்து இந்த கருத்துக்களை புகுத்திக் கொண்டிருக்கின்றன. சிந்திப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது என்று கூறுகிறார். ஏன், எதற்காக, எப்படி என்பதற்கு அடுத்த மூன்று பாடல்களும் தரும் போல் தெரிகின்றது. ஆதலால் எட்டாவது பதமாக உத்தமராசா திரைப்படத்தின் ஒரு அற்புதமான பாடலை தந்திருக்கின்றேன். அந்த பாடலையும் கேட்போமா? இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் வேளையில் எங்களை அந்த முதல் பதங்கள் கொண்டு வேறு வழிக்கு செல்கின்றன. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது. இந்த பாடலை கேட்போம்.

அதுதான் அந்த பாடல். இந்த மாமனோட மனசு என்று பாடியவளு இந்த பதம் தான் எங்களுக்கு வேண்டும். இந்த பாட்டும் பதம் 352 8வது பதமாக இந்த என்ற பதத்தை கொண்டு தந்து மற்ற ஏனைய 7 வரிகளோடு 7 பதங்களோடும் பொருத்துவோம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த என்று வந்துவிட்டது. இந்த எது என்பதற்காக அடுத்த பாடல் ஒரு கைதியின் டயரி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இப்படி.

பாடம் என்ன? ஏபிசி மீவாசி என்ற பாடலே ஏ என்ற பதம் முதல் பதம். அந்த ஏ என்ற பதத்தை நாங்கள் இங்கு கொண்டு சென்று பொருத்தி பார்ப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது. இந்த ஏ இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதே, இது முடிய முறையவில்லையே. பத்தாவது பாடலையும் கேட்போம். உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படத்து பாடல் பாடுகின்றது பத்தாவது பதத்துக்காக.

லவ் யூ என்ற பாடலை தந்த வேளையில் ஐ என்ற பதம் எங்களுக்கு வேண்டும். இதற்காக இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏ ஐயினால் என்று முடித்துவிட்டார் இன்றைய பாட்டும் பதத்தை சிந்தனை செல்வன் தன்னுடைய படைப்பில் ஒரு படைப்பாக. என் உறவுகளே, சிந்திக்கின்றீர்களா? முன்னம் படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏ ஐயினால் என்று பேசுபொருளாக இருக்கின்ற உலகத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற உண்மைகளுக்கு புறம்பாக உண்மைகள் நேரம் நம்பக்கூடியதாக நம்ப முடியாததாக இருக்கின்ற இந்த ஏஐ பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை. இயற்கை தந்த உண்மைகளை வெல்லவில்லை இன்னும். அந்த உண்மைகளை யாராலும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். எத்தனை அறிவியல் சாதனங்கள் எங்கெங்கெல்லாம் சென்று விட்டார்கள். ஏன் இந்த பூகோளத்தை விட்டு இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் பூகோளத்திலிருந்து அங்கே வானவெளியிலே இருக்கின்ற சந்திரமண்டலம் செவ்வாய் மண்டலம் தான் சென்றார்கள், முற்றுப்பெறவே இல்லை. அதைவிட இவர்களால் பிறப்பு, நோய், மரணம் போன்றவற்றை வெல்ல அல்லது இதற்கு ஈடு செய்ய இன்னமும் முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அதற்காக ஆண்டாண்டு தோறும் இந்த உண்மைகளும் புராண இதிகாச நூல்களும் வரலாறுகளும் அந்த அகழ் ஆராய்விலே கண்டுபிடிக்கப்பட்ட புதை பொருள்களிலே நாங்கள் சேகரித்த உண்மைகளும் அந்த உதாரணங்களும் அது எங்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இவற்றை புதிதாக எத்தனை தடம் புரண்டாலும், எத்தனை அறிவியல் வளர்ச்சி எத்தனையாவது அறிவுக்கு எட்டினாலும், இந்த உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு மாறாக, உண்மைக்கு விரோதமாக, உண்மையை போல் தாங்களும் கண்டு வெற்றி காண முடியாது என்ற எண்ணத்தில் தான் இந்த சிந்தனை உதித்து ஒரு புதிய வகையிலே உங்களுக்கு தொகுத்து வழங்கி இருக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்றால், எத்தனை அறிவியல் சாதனங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து இப்பொழுது ஏஐ என்றது வந்திருக்கின்றன. நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு. இது நுண்ணறிவு மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவு. அப்ப இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இயற்கை தான் இறைவன். இறைவன் தான் ஆட்டி படைக்கின்றார். ஆடுவதும் ஓடுவதும் பாடுவதும் நீந்துவதும் எது செய்தாலும் அமனல்லால் தான். அமனன்றி அனுபவம் அசையாது என்று இன்றைய ஆன்மீகத்திலே எல்லோரும் அதை அசைக்க முடியாத உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் அது ஆத்தாது எல்லாராலும், அது அவன் செயல். இவர்கள் எத்தனை அறிவியல் சாதனங்களை கொண்டு வந்து புகுத்தினாலும், எத்தனை ஓடி சென்றாலும், இங்குதான் என்னென்ன வித்தைகளை காட்டினாலும், இது முன்பு காட்டப்படாததல்ல, எங்கள் இதிகாசங்கள் புராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன இவர்கள் என்று காட்டுகின்ற விதங்கள் எல்லாம். அதனால் நீண்டத நேரம் எடுக்காமல் இன்றைய பாட்டும் பதமும் 10 பதங்களையும் இப்படி தொகுத்து தருவதற்கு, என் சிந்தனையில் உதித்த கருத்தை சரியாக சீர்தூக்கி தருவதற்கு இந்த பாடல்களையும் எனக்கு கிடைத்தபடியால் இதை கொண்டு வந்து தொகுத்து உங்கள் சிந்தனைக்கு தருகின்றேன். நல்ல கருத்துக்களை பெற்றுக் கொள்வோம், நல்ல கருத்துக்களை அறிந்து கொள்வோம், சிந்தனையை விரிவாக்குவோம். உண்மை என்று ஒன்று இருக்கின்றது, அதுக்கு புறம்பாக எத்தனை வந்தாலும் அது பெரிய அதிசயமாக இருக்காது. ஆனா உண்மைதான் உங்களை சரியான முறையில் நெறிப்படுத்திக் கொண்டு செல்லும் என்பதை தாழ்மையோடு கூறி இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வு கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை தயார் செய்து எழுதுங்கள். கேட்டுவிட்டு மீண்டும் புனரப்பிப்பு செய்வோம். மீண்டும் படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று வந்திருக்கும் புதிய கண்டுபிடிப்பு, புதிய என்று கண்டுபிடித்துக் கொண்டே போகின்றார்கள். ஆனால் இவர்கள் யாவும் ஒரு உயிரை படைக்கவோ, ஒரு உயிர் மரணிக்கும் முறை அதை நிறுத்தவோ, அல்லது ஒரு உயிருக்கு ஏற்பட்ட நோய்களை முற்றாக மனித குலத்திலே இல்லாமல் செய்யவோ, இந்த பிரபஞ்சத்திலே பிறந்திருக்கும் கிருமிகளை அழிக்கவோ இவர்களால் முடியாது. அது உண்மையானது, அது இயற்கையானது. அந்த இயற்கை அழிக்க யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறி மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று என் சிற்றறிவு கட்டிய வகையிலே சிந்தனையில் உதித்த இந்த கருத்துக்கு பதங்களை சேர்த்து பாடலின் தந்தேன். கேட்டு மகிழ்வோம். அன்பு உறவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டும் பதமும் 352.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வம்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் சித்திர செவ்வானம் திரிக்க கண்டேன், காற்றிலே வரும் கீதம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் வளமை போல இன்றும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை மணித்து கேட்கும் வேளையிலே நாங்கள் முனைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பழமை போல என்றும் இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி பாடல் கேட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆப்பநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் அவரோடு இணைந்து கேட்கின்றார்கள். சின்னம் சிறு சிட்டே என்ற சீனா கற்கண்டே என்ற அற்புதமான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று கேட்டாலும் இனிக்கும் அந்த பாடலை தந்தது அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம்.

தொடர்ந்து கேட்க இருக்கும் பாடல்களுள் தங்க ரங்கன் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்டுக் கொள்வோம். உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது என்ற பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களும் சரவணன் தங்கம் பிரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று எங்கள் பாடல்களும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் நண்பர்களும் கேட்கின்றார்கள். நீல வண்ண கண்ணனே உனது எண்ணமெல்லாம் நான் அறிவேன் என்ற அற்புதமான அந்த பாடல் இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே மல்லிகா என்ற திரைப்படத்தில் ஒலித்ததை இன்று இங்கு ஒலிக்க வைக்கின்றார்கள்.

இவர்கள் அந்த பாடலை கேட்கும் வழியேதான் மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் K.S. கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்பும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நீர்க்குமிழி என்ற திரைப்படத்திலிருந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற தத்துவமான பாடல்.

இனிமையான இந்த பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் என்ற பாடல். கல்யாண பரிசு திரைப்படுத்து பாடலை இன்று தன்னோடும் தன்னுடைய உறவுகளோடும் இணைந்து கேட்கின்றார் நீண்ட கால உறவு ஜெகபர் சாதிக் அவர்கள், நாகப்பட்டினம் நாகூரில் இருந்து. உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாஹா, இம்ரான், ஷாஹில் இவர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் கேட்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள்.

0: காதல் இன்பத்தேனையும்.
1: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் மிகவும் சிறப்பான பாடல் ஒன்று. திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் ஜெயபீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரை சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் வரச்சொல்லடி அவனை வரச்சொல்லடி என்ற பாதுகாப்பு என்ற திரைப்படத்து பாடல்.

உங்களோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல்தான் அந்த பாடல். மகந்தா சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் பொன் மனம் என்ற திரைப்படுத்த பாடல். அழகா அழகா என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஸ் அவர்கள்.

இத்துணை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் அவர்கள். ஜோர்ஜ், உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஐஸ் என்ற திரைப்படத்திலிருந்து சிலையோ சிலையோ என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ செய்கின்றோம். மன்னியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் நிலவில் அமுது ஒழுக ஒழுக என்று வரி கொண்ட முதல் வரியை தரும் பாடல் இளையவன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வீணமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் திருநகரிலிருந்து டிராஞ்சி தந்த பாடல் என்னவென்று சொல்வதம்மா என்ற பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மத்தியமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ராணி நீங்கள் தந்த பாடல். வரவேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்ற இனிமையான பாடலை மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைகின்றோம், கேட்டு மகிழ்வோம்.

வரும் பாடல் தனுஷன் மொன்றியல் மாநகரம் கண்டாவில் இருந்து அடிச்சா சிக்ஸரு என்று கூறும் ஒரு பாடல் ஐ லவ் யூடா என்று திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க இருக்கின்றது.

மீண்டும் ஒரு பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தருகின்றார். அந்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணிலே என்ன உண்டு என்று கேட்டு பாடுகின்றது.

நாங்கள் கேட்பது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டும் இருக்கும் தினமும் மலர்பது போல் இன்றும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றன. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம், பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தருகின்றார்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை. அந்த பாடல் ஒரு காதல் தேவதை என்ற வரியை முதலில் கொண்டு இதய தாமரை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது தந்தவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தினமும் வந்து பாடலை கேட்கும் நீண்ட கால உறவு எங்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேவிஸ் அவர்கள். கேவிஸ் அவர்கள் தரும் பாடல் ஆரம்ப காலம் ஒரு பக்க தாளம் என்ற பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடலையும் கேட்டுவிடுவோம். ஐ என்ற திரைப்படத்திலிருந்து பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் என்று கூறி பாடி அசத்துகின்றது.

தோடு இணைந்து ஒலிக்க வைக்கின்றார் ஒரு பாடலை. சிட்டுக்குருவி என்று பாடுகின்றது பரசுராம் திரைப்படத்திலிருந்து. மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்தின் வசந்தி, நீங்கள் தந்த பாடல்.

ஒலிக்க இருக்கும் பாடல் பொன் அந்தி மாலை பொழுது என்ற வரிகொண்ட பாடல் இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து அன்பு மகாலிங்கம் அனுப்பி வைத்து எங்களையும் கேட்க வைத்து தானும் கேட்டு மகிழ்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அந்த வேளையிலேதான் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் இமேஜ் என்ற திரைப்படத்தில் காதல் என்னும் வார்த்தைக்கே என்று பாடலை ஒலிக்க வைக்கின்றார். கேட்போம்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னபள் ஞாபகம் வரும் நிச்சயமாக. என்னபள் இன்றும் இளமணி திருநாட்டில் தான் அநேக பணிகளை சுமந்து சொந்த ஊரில் இருந்து ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார். இருப்பினும் மறவாமல் பாத பூஜை என்ற திரைப்படுத்து பாடலை இன்று கேட்கின்றார். கனவு கண்டேன் கண்ணா என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து இறுதிப் பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நிகழ்ச்சியை. ஏரிக்கரை பூங்காற்று என்ற பாட்டுடன் தூரல் நின்னுபோச்சு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தந்து நிறைவேற்றி வைப்பவர் கனடா கண்ணு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க. வை. சீனா ஆசான் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தேனான பாடல்களாக திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் செல்கின்றது என்றுதான் கூற வேண்டும். பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் பாடலை கேட்டு மகிழ வைத்தவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடும் இசையோடும்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். 10:30 காலை நேரம், கனடா கலையகம். காற்றோடு காற்றாக உங்கள் காதோரம் வந்து வணக்கம் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த இங்கிதமான வேளையிலே இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கலந்து இடையே இருக்கின்றோம். முன்றியல் தமிழ்

இந்த பாடல் வந்தவுடன் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற கேள்வி வந்தவுடனே தெரிந்துவிட்டது பாட்டுக்கு பதில் பாட்டு என்று. 2024 ஆண்டின் 2வது மாதத்தின் 3வது நாள் தடுமாற்றங்களை பார்த்தீர்களா? இலக்கத்திலே நாங்கள் கூற வழிக்கிட்டால் இப்படித்தான் மாறிக்கொண்டு வரும். 2024 ஆண்டு 3வது மாதம் மார்ச் மாதம் ஆங்கிலத்துக்கு 2ஆம் நாள் காரிக்கிழமை. வளமை போல வாரந்தோறும் வரும் காரி நாளிலே தினத்திலே பாட்டுக்கு பதில் பாட்டு, சனிக்கிழமைகளிலே பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்த்துவது வழக்கம். எப்படி? முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தை அழுத்தி நேரடியாக வந்து நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். பாட்டுக்கு பதில் பாட்டு நியதி உலகளாவ தெரியும். இந்த வேளையில் நாங்கள் 4 பாகை செல்சியஸ், அதாவது 0 மேலே +4 என்று கூறப்படுகின்ற காலநிலையில், வெப்பநிலையில் இருக்கின்றோம். ஆனால் அந்த வெப்பநிலை மாறி மாறி மீண்டும் 6 பாகைக்கு உயர்ந்து மீண்டும் அது பதிந்து சைபருக்கு வர இருக்கின்றது, 0 வர இருக்கின்றது. அதனால் இங்கு வெப்பத்தை எதிர்நோக்க முடியாத அந்த குளிரைத்தான் காண முடியும். அந்த வேளையில் சூரிய பகவான் இன்று என்ன செய்ய, நேற்றுனால உதிச்சு கொண்டிருந்தவர் இன்று 6:34 அளவில் காலையிலே கதிரொளி பரப்பி வந்து தான் 5:48 மாலை வரை இருப்பேன் என்ற நீண்ட பகலை எங்களுக்கு அறிவிக்கும் வேளையில் அவருடைய ஒளியை எங்களால் காண முடியவில்லை. காரணம், ஒரு மப்பு, அது மழை கோலமாக இருக்கின்றதா, நான் மழை வருமோ என்று கூற முடியாத, அதே நேரம் பனிப்பொழிவு இருக்குமோ என்றும் கூற முடியாத அளவுக்கு ஒரு காலநிலை. வெளியிலே குளிர், வீட்டினுள்ளே வெப்பம், வீட்டினுள்ளே இரவு நேரத்திலே குளிர், இப்படி மாறி மாறி எங்களுக்கு காலநிலை சோதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உடல் அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நோயை அண்மிக்கின்றது. அண்மித்து வரும் அந்த நோய்க்கிருமி இதை தொற்றி கொண்டு இருக்கும் வேளையிலே பொருளாதார தட்டுப்பாடுகள் காரணமாக எத்தனையோ உணவுப் பொருட்கள் இங்கே கிடைப்பது கொஞ்சம் தடுமாற்றம் தான். அவையும் ஒரு நல்ல பதத்திலே உள்ளதாக இல்லை. இப்பதெல்லாம் பதப்படுத்தி வைக்கப்பட்டு உயிர் சத்துக்கள் இழக்கப்பட்ட சக்கை தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. இது உண்மையான பேச்சு. இங்கே யாரும் உடனே மரக்கறி என்றால் மரத்திலேருந்து பிடுங்கியதோ, அல்லது இறைச்சி என்றால் அதை உடனே மிருகத்திலிருந்து வெட்டி எடுப்பதையோ உண்பதில்லை. எல்லாம் பதப்படுத்தி 2 நாள் 3 நாள் 2 வாரம் 3 வாரம் 2 மாதம் 3 வாரம் 2 வருடங்களுக்கு கூட இருக்கின்றது. அதி உயர் குளிர் சாதன பட்டியலே பிரைத்து போயிருக்கும், மரத்து போயிருக்கும். அதை கொண்டு வந்து நாங்கள் இலக வைத்து அதை பேர்ந்து சமையல் பண்ணும் வேளையில் ஒரு சில பெண்கள் சமைக்கும் பொழுதோ ஆண்கள் சமைக்கும் பொழுதோ நேரம் காணாது, நேரம் பற்றாக்குறை காரணமாக அதை விரைவிலே அந்த குளிரை போக்குவதற்கான இயந்திர பெட்டிகளை வைத்திருக்கின்றார்கள். அதிலே வைத்து பலாத்காரமாக அதை குளிர வைத்து அவைய வைத்து உண்ணுவது, இப்படியான கொடுமைகள் இங்கே இருக்கின்றன. உண்மையிலே தாய் தந்தையர் கொடுத்த, அல்லது மனைவிமார் கொடுத்த, சகோதரிகள் கொடுத்த, உறவுகள் கொடுத்திருந்த அந்த உணர்வு ஓடு அந்த ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் அப்படி உயிரோடு இருக்கும் வழியில் உண்பது போன்ற அந்த ஜீவ சத்துக்கள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால் தான் அடிக்கடி மாத்திரை கடைகளும் வைத்திய பரிசோதனை நிலையங்களும் அதிகரித்து கொண்டு செல்கின்றன. ஏனென்றால் ஒரு வைத்தியர் கூறுகின்றார், உணவுதான் மருந்து என்று. எங்கள் உடல் படைப்பில் இறைவன் கூறுகிறார், உன்னுடைய உடல் தான் உனக்கு வைத்தியன் என்று. உடல் ஒவ்வாதது என்று கூறினாலும் வாழ்க்கை முறை இப்பொழுது மாறி அந்த உணவுக்கு தேவை இந்த உடல் என்ற அளவு வந்துவிட்டது. அந்த உணவு தான் உணவு, இதுக்கு நீ வேணுமென்றால் உண்ணலாம், இது எப்படி வேணுமென்றாலும் சுட்டோ கடித்தோ பொறித்தோ பலாத்காரமாக அதை குளிர வைத்தோ அல்லது குளிரிலிருந்து விடுபட வைத்தோ உண்ணலாம் என்று கூறுகின்றது. எங்கள் நாடுகளில் அப்படி இல்லை. பாருங்கள், நாங்கள் அங்காடிக்கு சென்றால் கீரைகள் அடுக்கி வைக்கப்படும், தண்ணீர் தெளித்தோ தெளிக்காமலோ வைத்தாலும் அந்த கீரை சற்று சோர்ந்து போனால் நாங்கள் வாங்குவதில்லை அந்த கீரையை. மீன் கடைக்கு சென்றால் மீனை வாங்கும் பொழுது அந்த மீனின் பக்கத்திலே, கண்ணுக்கு பக்கத்திலே அழகு என்று அதை உயர்த்தி பார்ப்போம். அதற்குள்ளே இருக்கிற பூவின் நிறத்தை பார்த்து, அந்த மீனின் பூவின் நிறத்தை பார்த்து, அது கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தது, காலம் சென்ற மீன் பழுதாகிவிடும் என்று வாங்க மாட்டோம். இங்கே அப்படி இல்லை. அந்த மீனெல்லாம் ஃப்ரீசர் என்று கூறப்படும் அதி உயர் நிலையை குளிரை கொடுக்கக்கூடிய ஒரு பெட்டியில் வைக்கும்போது அப்படியெல்லாம் ஐஸாக கட்டி விடுமா, அதைத்தான் நாங்கள் வாங்கி வருகின்றோம். அதை கொண்டு வந்து
வெளியே வைத்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அதை குளிர பண்ணும் நேரம் எத்தனை பாக்டீரியா வைரஸ்கள் அதோடு சேரும் உணர்ந்து பாருங்கள். அதனாலே அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு சில மருந்துகளை தெளிக்கிற இங்கும் தான் இப்பொழுது எங்கள் நாடுகளிலும் வந்துவிட்டது. ரசாயனங்களை அதற்கு சேர்க்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் உண்ணும் பொழுது அந்த ரசாயனம் சேர்ந்து தான் எங்கள் உடலுக்குள்ளே போகின்றன. அதனால் தான் இந்த புதிய புதிய நோய்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அந்த உறவுகளை இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நாங்கள் நேரத்தை கடத்தாமல் நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் என்று எண்ணும் வேளையில் இன்று மழை வருமா பனி வருமா எது வரணும் வரட்டும் வீட்டின் உள்ளே தானே நாங்கள் இருக்கின்றோம் காரியமில்லை என்று எண்ணும் பொழுது இங்கே ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அற்புதமாக ஒரு அறிக்கையை போட்டிருக்கின்றார். இது பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பம் என்று அதே நேரம் கிருஷ்ணன் அவர்கள் வளமை போல வரவேற்றிருக்கின்றார். உங்களுக்கு நானும் வரவேற்பை தருகின்றேன். அன்பு உறவுகள் பார்த்து கொண்டு உலகளாக இருக்கின்றார்கள் என்ற நிகழ்வை கேட்டு மகிழ்வதற்கு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக நாங்கள் போட்டியில் இறங்க இருக்கின்றோம். இன்று மொத்தமாக எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள், பங்கு பெற்ற போகின்றீர்கள், எத்தனை பாடல்களை குவித்து விடப் போகின்றீர்கள் வேகம் விவேகமாக என்று எண்ணிக்கொண்டு ஆரம்பிக்க இருக்கின்றேன். ஆரம்பிக்கும் போது என்னுடைய பேச்சு முக்கியமில்லை, என்ன பாடல் என்பதுதானே முக்கியம், என் கேள்விக்கு என்ன பதில், அது எந்த பாடல் வந்து எங்களுக்கு கேள்வி கேட்க இருக்கின்றது. இப்பொழுது ஒளிபரப்ப இருக்கும் 6 சொற்களை முதல் வரியிலே கொண்ட ஒரு பாடல், அந்த பாடலே தான் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது எந்த பாடல் என்று கேட்க அவளோடு நீங்கள் இருக்கும் வேளையிலே ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல். அந்த பாடலே வர முதல் வரியிலே 1, 2, 3, 4, 5 பதங்கள் அதிலே காணப்படுகின்ற முதல் வரியிலே அந்த பதத்திலே ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் ஒரு பாடல் நினைவுக்கு வந்தவுடன் அதை தொடுத்து விட்டால் அந்த பதத்திலிருந்து சங்கிலி தொடர்பு போல ஒவ்வொரு பாடலிலும் வந்து கொண்டே இருக்க இருக்கின்றது. மொத்தம் எத்தனை பேர் வர இருக்கின்றீர்கள் என்பதை அறிய இருக்கின்றேன். வந்துவிட்டால் நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையின் 2024 ஆண்டின் 3வது மாதத்தில் 2வது நாள் காரிக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிப்பதற்கான பாடலை இப்பொழுது ஒலிபரப்புகிறேன். அன்பு உறவுகளே.

0: வேளையில்
1: உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில். இதுதான் வரி. இந்த வரியிலே ஏதாவது ஒரு பதத்தை நீங்கள் எடுத்து அதற்குரிய பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், குவியுங்கள். உங்கள் பாடல்களை எத்தனை பாடல்கள் என்று குவிகின்றது என்பதை எதிர்பார்ப்போம்.

0: வந்து விட்டார் எங்களுடைய பஞ்ச கல்யாணி தானாக வந்த சந்தானம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, முதலில் வந்த உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்,
0: உங்களுக்கு இரவு நேர வணக்கம்.
1: நான் மிகவும் நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: நாங்களும்
1: மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன்.
0: நாங்களும் அவ்வண்ணமே இருக்கின்றோம் மகிழ்ச்சியாக. நீங்கள் வந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: உங்களுடைய இடத்துல வந்து 4 டிகிரி செல்சியஸ் சொன்னீங்க. நாங்கள் எங்களுடைய கோவை மாநகரில் 30 டிகிரி செல்சியஸ்.
0: எத்தனை மடங்கு பெரியவர்கள் ஐயா எங்களை விட நீங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அனுபவிங்கள், அனுபவி ராஜா அனுபவி.
1: நான்கு பாகைனா நாங்க 30 பாகை.
0: அந்த அந்த நிலைக்கு நாங்கள் வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் போகும். அதாவது 6வது மாதத்தின் பிற்பகுதி 7வது மாதத்தில் அப்படி 30 அவர் பெற முடியும் என்று எண்ணுகிறேன், எதிர்பார்க்கிறேன். சில சமயம் இல்லாமலும் போய்விடலாம். இது கனடா நல்ல காலநிலை. அனுபவிங்கள், அனுபவி ராஜா அனுபவி. இப்பொழுது நாங்கள் போட்டியில்
1: கவனிப்போம்.
0: சரி, உண்மை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில்
1: உன்ன போல ஒருத்தரனா
0: பார்த்ததே இல்லை. அடேங்கப்பா அடேங்கப்பா, உன்னை போல ஒருத்தர் என்ற பாடலை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் பாருங்கள். இப்பொழுது அடுத்த உடமாக எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள் தோற்றி இருக்கின்றார் போல் தெரிகின்றது. மீண்டும் நாகப்பன் அவர்கள் தான் வந்திருக்கின்றார். கொண்டு பாருங்கள் நாகப்பன் உங்கள் 2வது பாடலை. இல்லை, எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? நாகப்பன் அவர்கள் தான் வருகின்றார்கள். கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
1: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: நான் சொல்ல மாட்டேன் ஐயா, ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். பல தடவை கேட்கின்றார்கள் உன்னை ஒன்று. நன்றி, மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போலில் மீண்டும் வந்து விட்டார் என்று அடுத்த பஞ்ச கல்யாணி சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. குதிரைகள் வந்து இறங்கி விட்டு போட்டி போட்டியாக தந்துக்கும். வாழ்த்துக்கள். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம் நண்பன். வாழ்த்துக்கள். நான் ஒரு கோவில் இந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் தர போகின்றார். கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: கோவில் தெய்வம் நீ தென்றல் நீ.
0: ஓ, கோவில் தெய்வம் நீ, கோவில் தெய்வம் நீ என்ற இனிமையான பாடல் உங்கள் பாடலாக இருக்கும் பொழுது அடுத்த பாடலை ஜெகபிரசாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்கள்.
2: வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக் நலமறையில்லையா?
0: நலமா இருக்கின்றேன். அடுத்த குதிரை இறங்கி விட்டது சவாரிக்கு. வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றோம். இங்கே எந்த பாடலை நீங்கள் போட்டியாக தொடுக்கப் போகின்றீர்கள்?
2: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற பாடல்.
0: வாழ்த்துக்கள். நான் பாடும் பாடல் இனிமையான பாடல். நான் பாடும் பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாரை எடுக்கலாம்? அடுத்த உறவாக வர இருக்கின்றார் எங்களுடைய ஏ ஆர் நாகப்பன் ஐயா அவர்கள். நாகப்பன் வணக்கமானே. நாகப்பன் வணக்கம்.
1: பதில் பாடல். நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம்.
0: அடேங்க அப்பா, நான் கூட ஒற்றுமையா போறாங்க ஐயா. நான் உன்னை சேர்ந்த செல்வம். வாழ்த்துக்கள். இனிமை இனிமை. அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? அடுத்த சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். ஓ, சந்தன்ராஜ் உங்களுடைய கனெக்ஷன் இருக்கின்றது. வர வேண்டும், வர வேண்டும் சந்தன்ராஜ், கொண்டு வர வேண்டும். உங்கள் அழைப்பினை சரவில்லை, கிடைக்கவில்லை எனக்கு உங்களுடைய அழைப்பு. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. ஓ, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
2: பாடும் போது நான் தென்றல் காற்று.
0: ஓ, பாடும் போது நான் தென்றல் காற்று. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். பாடும் போது நான் தென்றல் காற்று என்றவுடன் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்?
0: அப்படி என்ன வித்தியாசமா சொல்லவில்லை. எல்லாம் நல்ல பாடலா தான் தருகிறீர்கள். கெட்டிக்காரன் நீங்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை தரும் வேளையில் ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் தன்னுடைய பாடலை. கொண்டு வாருங்கள் ஜெகபர் அவர்களே.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: நான் உன்னை சேர்ந்த செல்வம் என்ற பாட்டுக்கு பதில்பட்டியா? உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன் என்ற பாடல்.
0: அப்பா, உன்னை நான் சந்தித்தேன், ஆயிரத்தில் ஒருவன். மீண்டும் பாருங்கள். அழைத்து நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? எங்கே அடுத்த பாடலை நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. நாகப்பன் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. சந்தனராஜயாவின் பாடலுக்கு பதில் பாடல் பாடுங்கள், பாட்டு பாடுங்கள்,
0: பாடுங்கள், பாட்டு பாடுங்கள், வாழ்த்துக்கள்,
1: பாடுங்கள்,
0: வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், பாடுங்கள், பாட்டு பாடுங்கள். இந்த வேளையிலே வந்து விட்டார் சந்தன்ராஜ் பாடுவதற்காக. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடல். வணக்கம்.
3: வெண்ணிலா வானில் வரும் வேளை.
0: வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நல்ல பாடல், வாழ்த்துக்கள். வெண்ணிலா வானில் வரும் வேளையில், வெண்ணிலா வானில் வரும் வேளையில். இனிமை இனிமை இனிமை நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பனுடைய பாடல்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
1: சகவசாதிக் ஐயாவின் பாடலுக்கு பதில் பாடல் ஆயிரம் பாடினாரு, அதற்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
1: ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும், உன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான்.
0: அப்பா ஆயிரம் கண்ணு,
1: அது நானும்
0: அது நானும் அல்ல. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை ஜெகபர் சாதிக்கா இல்லை சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்.
0: உன்னைத்தானே தஞ்சம் என்று வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், இனிமையான பாடலை தந்தீர்கள். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு ஆயிரம் பாடல், ஆயிரம்
0: சொன்ன
1: ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
0: ஒரு 2000 மலரை கொண்டு வந்திருக்கலாம், சரி காரியம் இல்லை, ஆயிரம் மலர்கள் போதும். ஆயிரம் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றார்? அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக் அவர்கள் தருகின்றார். வணக்கம் ஜெகபர் சாதிக்.
2: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: பாடுங்கள், பாட்டு பாடுங்கள் என்ற பாட்டுக்கு பதில் பாட்டியா?
0: ஆஹா.
2: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவை கேட்டு என்ற பாடல்.
0: பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா என்ற பாடல், பாட்டு ஒண்ணு வந்துவிட்டது. வாழ்த்துக்கள். அந்த வேளையில் தான் நாகப்பன் அவர்கள் அழைக்கின்றார்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. மலர்களே நாதஸ்வரங்கள் தேரில்.
0: மலர்களே நாதஸ்வரங்கள், இனிமையான ஒரு பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மங்கள தேரில் வந்த பாடல். எங்கே அடுத்த பாடலை யார் திறப்பு உண்டார் என்று பார்க்கும் வேளையிலே அவருடைய அழைப்பு வருகின்றது. அது மீண்டும் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் தான். கொண்டு பாருங்கள் நாகப்பன் அவர்களே உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமான ஜெகவர் சாதிக்கையா பாடினாரு, அதுக்கு பாடல்.
0: அதுக்கு என்ன பாடல்?
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,
0: பாடம் சொல்லவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். பாட்டு பாடவா, தேர் நிலவு, வாழ்த்துக்கள். இப்பொழுது ஜெகபர் சாதிக் அவர்களுடைய பாடல். ஜெகபர் சாதிக் அவர்களே உங்கள் பாடல்.
2: வணக்கம் ஐயா. மலர்களே நாதஸ்வரங்கள் என்ற பாட்டுக்கு பதில் பாடியா? நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான் என்ற பாடல்.
0: இனிமையான பாடல் ஐயா. நாதஸ்வர ஓசையிலே, வாழ்த்துக்கள். நாதஸ்வர ஓசையிலே கேட்டுவிட்டோம், வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே தான் நாகப்பன் அவர்கள் உடனே வந்து விட்டார் அடுத்த பாடலை தருவதற்காக. வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. பாட்டு பாடவா பாடலுக்கே பதில் பாடல், பாடாத தெம்மாங்கு நாம் பாட வந்தேன்.
0: வாழ்த்துக்கள். பாடாத தெம்மாங்கு, வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் ஓடி வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. பாட்டுக்கு பதில் பாட்டு. அற்புதமாக குதிரைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற சவாரியிலே மீண்டும் நாகப்பன் அவர்களுடைய குதிரை ஓட வருகின்றது. என்ன பாடலை கொண்டு வந்தீங்க
1: ஐயா?
0: வணக்கம்.
1: ஜெகபிரசாதிக்கு ஐயா வந்து நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார்னு சொன்னாரு.
0: வாழ்த்துக்கள்.
1: பாடல்.
0: ஆமாம்.
1: தேவன் தந்த வீணை.
0: ஓ
1: நன்றி ஐயா,
0: நல்ல வீணை ஐயா. தேவன் தந்த வீணை, வாழ்த்துக்கள். தேவன் தந்த வீணை, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்கள் என்று பார்க்கும் வேளையில ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபர்.
2: வணக்கம் ஐயா. இந்த பாடாத தம்மாங்கி என்ற பாட்டுக்கு பயப்படியா? பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் என்ற பாடல் ஐயா.
0: அருமை அருமை. பாடாத பாட்டெல்லாம் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடிவிட வேண்டும் நீங்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் தன்னுடைய பாடலை. சந்தன்ராஜ் வணக்கம்
3: ஐயா.
0: சொல்லுங்கள் தொலைபேசியாக பார்க்கிறது. பாடவா உன் பாடலை, வாழ்த்துக்கள். பாடவா உன் பாடலை. அந்த வேளையில் அடுத்த பாடலை வருபவர் யாராக இருக்கலாம்? நாகப்பன் அவர்களாக இருக்கின்றது. வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. தேவன் தந்த வீணை பாடலுக்கு பதில் பாடல், வீணை மீட்டும் கைகளே மாலை சூட்டவா.
0: வீணை மீட்டும் கைகளே, வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: உன் பேர் சொல்ல ஆசைதான் ஐயா.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள், பத்து தடவை சொல்லுங்கள். எனக்கு விருப்பம். வாழ்த்துக்கள். உன் பேர் சொல்ல ஆசைதான், வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே தான் அடுத்த பாடலை தர வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவரை மனைத்து விடுவோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. நாகப்பன், உங்களுடைய இருவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள். இருவருடைய பாட அழைப்பும் சிக்கு முக்காடி கொண்டிருக்கிறது. வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. பாடவா உன் பாடலைன்னு சந்தனராஜ் ஐயா பண்ணாரு, அதுக்கு பதில் பாடல். உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா.
0: நீங்க எப்படி நினைக்கிறீர்கள்? உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? உப்பு தான் நல்லமையா. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? இங்கே சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றாரா? இல்லை. யார் வருகின்றார், யார் போகின்றார்? வா, மீண்டும் நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
1: நீங்க உப்பு தான் நல்லதுன்னு சொல்லுவீங்க, நான் வந்து சக்கரை தான் நல்லதுன்னு சொல்லுவேன்.
0: சக்கரை
1: என்ன? சக்கரை இனிக்கிற சக்கரை அது எறும்புக்கு
0: என்ன அக்கறை? அது சரி. யாரையா எறும்பு, யாரையா சக்கரை? சக்கரை இனிக்கிற சக்கரை அது எறும்புக்கு இனி என்ன அக்கறை? எங்க ஜெகப்பிரசாதிக்கு நீங்கள் என்ன பாடலை தர போகிறீர்கள்?
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பாடிய பாடவா உன் பாடலை இந்த பாட்டுக்கு பதில் பாட்டியா? உன் விழியும் என் வாழும்.
0: வாழ்த்துக்கள். உன் விழியும் என் வாழும், இனிமையான பாடல். உன் விழியும் என் வாழும், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாகப்பன் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு சர்க்கரை பாடல்.
0: சர்க்கரை கொண்டு வாருங்க.
1: சர்க்கரை நிலவே, சர்க்கரை நிலவே,
0: சர்க்கரை நிலவே, சர்க்கரை நிலவே. வாழ்த்துக்கள். சர்க்கரை நிலவிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை கேட்போம். நீங்கள் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வீணை அது பேசும். இனிமை, இனிமை. இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களை உங்கள் பாடலை. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: உண்மையிலையும் என் வாழும்னு ஜெகவசாதிக்க பண்ணாங்க, அதுல விஜய் பாடலுக்கு பதில் பாடு. விழிகளிலே, விழிகளிலே புது புது கவிதைகள் யார்
0: தாண்டே அப்பா? விழிகளிலே, விழிகளிலே புது புது. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலில் ஜெகபிரசாதிக் அவர்கள் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே உங்கள் பாடல்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: சக்கரை நிலவே இந்த பாட்டுக்கு பதில் பாட்டியா? நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை என்ற பாடல். ஐயா
0: அது இருக்கே என்னய்யா? நிலவே என்னிடம் நெருங்காதே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நிலவே என்னிடம் என்று கூறிவிட்டு சென்றவளை நாகப்பன் தருகின்றார் ஒரு பாடல். அது என்ன பாடலாக இருக்கு நாகப்பன் கொண்டு வாருங்கள். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. ஜெகவர்சாதிக் ஐயாவோட இன்னொரு அந்த பாடலுக்கே இன்னொரு பாடல். விழி பொருளுக்கு. விழியே விழியே உனக்கு என்ன வேலை? இதுக்கு வரவா நாளைக்கு?
0: வாருங்கள், வாருங்கள். ஒரு விதமான சஞ்சலம் இல்லை. வாருங்கள், வாருங்கள். விழியே விழியே உனக்கு என்ன வேலை? வாழ்த்துக்கள். இந்த பாடல் சந்தன்ராஜ் தரப்போகின்றார் ஒரு பாடல். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: விழி மூடி யோசித்தால் அங்கேயே வந்த ஐயா.
0: அதுதானே நடக்குது ஐயா. விழி மூடி யோசிச்சாலும் அங்கேதான் தலைவர் அப்படித்தானே கூறுவார். விழி மூடி ஆளை காணவில்லை, என்ன நடந்தது தெரியவில்லை. விழி மூடி யோசித்தால். இப்பொழுது நாகப்பன் அவர்களுடைய பாடலை கேட்போம். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. நாகப்பன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. நாளை, நாளைன்னு பாடல் பதில் பாடல். நாளை நமதே, நமதே.
0: ஓ, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். வாழை, நாளை நமதே. அந்த வேளையிலே அடுத்த பாடலை தர வருகின்றார் எங்களுடைய அன்பு சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
3: விழியே, விழியே கதை எழுதியா?
0: விழியே, ஆமா, விழியே கதை எழுது. விழியே கதை எழுது, இனிமை, இனிமை. அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? அது நாகப்பன் போல் தெரிகின்றது. வணக்கம் நாகப்பன் அவர்களே. அவர் தான். வணக்கம் நாகப்பன். வணக்கம், வணக்கம்
1: ஐயா. ஜெகவர்சாதிக் வந்து நிலவே என்னிடம் நெருங்காதேன்னு
0: பாடினாரு
1: பதில் பாடல். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்.
0: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இனிமையான பாடல். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதுதானே ஒரு பாரு கோபம் இல்லை என்று கூறப்படும் வேளையிலே ஜெகவர்சாதிக் அவர்கள் வருகிறார். மீண்டும் ஆனந்தன் அவர்களும்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
2: ஐயா. பாடின விழியே விழியே உனக்கு என்ன வேலை என்ற பாடல்.

0: எழுதி வாழ்த்திருந்தீர்கள், பார்த்தோம், படித்திருந்தோம். நன்றி நன்றி நன்றி. புதிய அவருடைய பாட்டும் பதவும் அப்படி இருந்தது.
1: உனக்கென்ன மேலே நின்றாந்த
0: ஜெகபிரசாதிக்கு அவர் பாடினார், சற்று முன் பாடியிருந்தார்.
1: அப்ப உனக்கு மட்டும் உனக்கு மட்டும்
0: அப்படியே ரகசியமா வைத்துக் கொள்ளும். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். வாழ்த்துக்கள். மீண்டும் நான் நாகப்பனிடம் செல்கின்றேன். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. ஜெகபிரசாதி கையாவின் பாடலுக்கு பதில் பாட, நீ ஒரு ராஜான் பாடினார் உனக்கு
0: என்ன,
2: அதற்கு பதில் பாடல், நீயா அழைத்தது நெஞ்சில் மின்னல் அடித்தது.
0: வாழ்த்துக்கள். நீயா அழைத்தது, இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருகின்றார் யாராக இருக்கலாம், சந்தன ராஜ் அவர்களாக இருக்கின்றார். சந்தன ராஜ்
3: விழுந்த மலை துளியா,
0: ஆஹா, என் மேல் விழுந்த மலை துளியே, இனிமையான பாடல். நன்றி. என் மேல் விழுந்த மலை துளியே, என் மேல் விழுந்த மலை துவியை தந்த வேளையில் நாகப்பன் அவர்கள் தரும் துளி எது என்று பார்ப்போம். நாகப்பன் அவர்களை கொண்டு பாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
2: ராஜா. ஒரு ராஜான் பதில் பாடல், ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை.
0: அடேங்கப்பா, ஒரு ராஜா ராணியிடம், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். ஒரு ராஜா ராணியிடம் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஜெகபிரசாதிக் அவர்கள், இல்லை சந்தன ராஜ் அவர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு பாருங்கள் நாகப்பன் அவர்களை, உங்கள் பாடலை கொண்டு பாருங்கள்.
2: என் மேல் விழுந்த மலை துளின்னு பாடினாங்க, பதில் பாடல், துளி துளி துளி துளி மலை துளி, தொடர்க்குது சிறுக்கொடி.
0: வாழ்த்துக்கள். துளி துளி துளி துளி மலை துளி. எங்கே ஜெகபிரசாதிக்கு உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா.
3: ஐயா வணக்கம் ஐயா. நாகப்பையா பாண்ட, நீயா அழைத்தது என்ற பாட்டுக்கு பதில் பாட்டியா? அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள்தானே மனைவி அப்படிங்கிற
0: பாடல். அதுதான் ஐயா, உண்மைதான் ஐயா. அழைத்தால் வருவாள், அடேங்க அப்பா. இனிமே மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அழைத்தால் வருவாள். எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? சந்தன ராஜாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள் சந்தன ராஜ் அவர்களே.
3: ராஜா யுவராஜா, நாள்தோறும் ஒரு ரோஜா.
0: ஓ ராஜா யுவராஜா, யுவராஜா வாழ்த்துக்கள். நாள்தோறும் ஒரு ரோஜா. இப்பொழுது நாகப்பன் அவர்கள் தரப்போகின்றார்கள் ஒரு பாடலை. கொண்டு பாருங்கள் நாகப்பன், உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்துடுவோம். கொண்டு பாருங்கள் நாகப்பன், உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. ராஜா, நீ ஒரு ராஜான் பண்ணார், அதற்கு பதில் பாடல், ராஜா நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: ராஜா நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தனோ, நீ வர வேண்டும் என்றுதான் வரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை அடுத்த பாடலை தருவது சந்தன ராஜ் அவர்கள், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை.
3: ராஜா என்பார் மந்திரி என்பார்,
0: ராஜா என்பார் மந்திரி என்பார், அங்கு ஒருதரும் இல்லை ஆடவர். ராஜா என்பார் மந்திரி என்பார், இப்ப ராஜாவும் இல்லை மந்திரியும் இல்லை. எங்கே ஜெகபிரசாதிக் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: சந்தன பாடியா ராஜா யுவராஜா என்ற பாடலுக்கு பதில் பாட்டியா? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடல் ஐயா.
0: அப்படியா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. அவர் வேற எங்கே
3: வாழ்த்துக்கள்.
0: மந்திரியை பார்க்க முடியாதவருக்கு நேரம் இல்லை. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கை. ராஜாவின் பார்வை இப்பொழுது யார் பெறுவது? இப்பொழுது வருகின்றது நாகப்பன் அவர்கள். கொண்டு பாருங்கள் நாகப்பன் அவர்களை, உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. ராஜா யுவராஜான் சந்தனராஜையா பண்ணார், அதுக்கு பதில் பாடல்.
0: ஆமாம்.
2: ராஜாவுக்கு ராஜா நாண்டா, எனக்கு மந்திரிங்க யாரும்
0: ஒன்று தேவை இல்லையா? இப்பொழுது அப்படி மந்திரிக்கே மந்திரி தேவை இல்லை. ராஜாவுக்கு ராஜா நாண்டாண்டா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை, கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும். பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே
3: ராஜாவுக்கு ராஜா, ராஜாவுக்கு ராஜா நாண்டா.
0: நீங்கள் அது வந்து விட்டது ஐயா, அது இப்பொழுது கூறியிருந்தார். ஆமா, உடனே அடுத்த பாடல்.
3: எனக்கு பிடித்த ரோஜா பூவே,
0: எனக்கு பிடித்த ரோஜா பூ. வாழ்த்துக்கள். எனக்கு பிடித்த ரோஜா பூவே, வாழ்த்துக்கள். இப்பொழுது எங்கள் கிருஷ்ணன், கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக

0: இயல்பாக சிறப்பாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் நலமாக இருக்கும் பொழுது உங்கள் தொலைபேசி தொலைபேசியாக இருக்கின்றது. சரி, என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
1: நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தான்.
0: அப்ப பலரை பார்த்திருக்கு நீங்கள். கெட்டிகார்மையா நீங்கள் கில்லாடி ஐயா. நான் பார்த்ததிலே வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். நான் பார்த்ததிலே என்று வேலையில இப்பொழுது எங்களுடைய ஜெகபர் சாதிக்கு என்ன கூற போன்ற
2: ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. இந்த சந்திரராஜ பாடலை எனக்கு பிடித்த ரோஜா போய் என்ற பாடலுக்கு பதில் பாட்டியா? எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே என்ற பாடல்.
0: அதெண்டா உண்மைதான் ஐயா. எல்லோருக்கும் பிடிக்கும் ஐயா உங்களுக்கு பிடித்த பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எனக்கு பிடித்த பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கிருஷ ணன் கிருஷ்ணன் வந்து விட்டார் மூன்றாம் முறை. கிருஷ்ணன் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. உங்கள் தொலைபேசி சரியாக இணையப்படவில்லை என்றால் விடுக்கின்றேன் பாடல். நான் பார்த்தாலும் பார்த்தேன் அந்த பாடல். மீண்டும் பாருங்கள். கவனித்துக் கொண்டு பாருங்கள் உங்கள் தொலைபேசியை. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தரப்போன்ற எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. சந்தனராஜாவில் எனக்கு பிடித்த ரோஜா பூவே பதில் பாடல்
0: கூறுங்க.
3: யார் சொல்லி யாருக்காக நீ மலர்கின்றாய்?
0: ஓ, யார் சொல்லி யாருக்காக நீ மலர். இனிமையான பாடல். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அவர் விக்னேஸ்வரன் அவர்களாக இருக்கின்றார். வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம். சொல்லப்பட்டீர்களா? எங்கே நாகப்பன் அவர்கள் வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. யார் பதத்துக்கு பதில் பாடல். யார் யார் யார் அவர் யாரோ.
0: வாழ்த்துக்கள். யார் யார் யார் அவள் யாரோ. யார் யார் யார் அவள் யாரோ. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
2: எனக்கே எனக்கா ஐயா.
0: எனக்கா வாழ்த்துக்கள். எனக்கே எனக்கா நீ எனக்கே எனக்கா என்ற பாடல் இனிமை சேர்த்தது. அந்த வேளையிலே அடுத்த பாடலை தர வருகின்றார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம் ஐயா. அந்த யார் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண பதில் பாட்டியா? சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சேன். நெத்தி அடிதான் அடி
0: அடிதான் சொல்லி அடிப்பேன் அடி. வாழ்த்துக்கள். நெத்தி அடி நெத்தி அடி நெத்தி அடி. வாழ்த்துக்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன்
1: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்.
0: அசுமா ஒரு வேலையில இருந்து வந்துட்டீங்களா ஐயா? போங்க ஐயா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயா வந்து நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் பண்ணாரு.
0: அவர் பலரை பார்த்தது ஒன்றுதான்
3: பாடல். அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தாள்.
0: அவர் ஒன்று நினைத்தான். அவள் மெல்ல சிரித்தாள். மெல்ல வந்து விட்டது. மெல்ல சிரித்தாள். வாழ்த்துக்கள். வந்த வேளையில விக்னேஸ்வரன் அவர்கள் இணைகின்றார்கள். வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம்
4: ஐயா. ராஜா தீ பெற்றெடுத்தால் ராஜகுமாரன்.
0: ராஜா தீ பெற்றெடுத்தால் இப்பொழுது எப்படி இருக்கின்றீர்கள்? உடல்நலம் எப்படி? கொஞ்சம் தேறியிருக்கிறதா? மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். நன்றி. கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கிடையில் வேலைக்கு சென்று விட்டீர்கள். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. எங்கே நாகப்பன் அவர்களே தாருங்கள் உங்கள் பாடலை.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் பாடினாரு.
0: ஆமா
3: பதில் பாடல்.
0: ஆஹா.
3: நான் கிருஷ்ணன் ஐயா பாடினாரு. அதற்கு பதில் பாடல் தனியே தன்னந்தனியே நான் பார்த்து பார்த்து
0: நின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லது. ஒரு பாடல் கேட்கக்கூடிய ஒரு பாடல். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களே. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: அவளா சொன்னாய்
0: இருக்காது, ஒரு நாளும் இருக்காது, அப்படி எதுவும் இருக்காது. அவளா சொன்னால் இருக்க. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். அவளா சொன்னால் இருக்காது. இப்பொழுது யார் வந்திருக்கார்? ஆனந்தன் அவர்கள் வருகிறார்கள். நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். நாகப்பன் தாருங்க உங்கள் பாடலை.
3: மெல்ல சிரித்தால் பதில் பாடல்.
0: ஓ,
3: மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை
0: வழக்கமாக மெல்ல மெல்லத்தான் வருவார்கள். சரி, வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஆனந்தன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார் போல் தெரிகிறது. வணக்கம் ஆனந்தன். இல்லை, ஜெகபர் சாதிக் அவர்கள் முந்தி விட்டார். ஜெகபர் சாதிக் அவர்களை கொண்டு
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த நாவப்பையா பண்ண அவள் மெல்ல சீவித்தாள் என்ற பாடல் பதில்பட்டியா? மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிலையாலே மெல்லப்போ.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மெல்லப்போ மெல்லப்போ வாழ்த்துக்கள். இந்த வழியில் கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா,
1: உன்னை நான் அறிவேன் என்னை என்று யார் அறிவார்?
0: ஒரு தரம் அறிய மாட்டார்கள் ஐயா, என்னை நீங்க தான் அறிவீர்கள். உன்னை நான் அறிவேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும், மீண்டும் பெற வேண்டும். பாடலே நிக்க வேண்டும். அடுத்த பாடலுக்கு செல்லுங்கள். இங்கே நாகப்பன் பாருங்கள், கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. தனியே தன்னந்தனியே பதில் பாடல். தன்னந்தனி காட்டுக்குள்ள
0: தன்னந்தனி காட்டுக்குள்ள. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை பாடும்போதே நகைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். தன்னந்தனி காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே. அடுத்த பாடல யார் திறப்பு கொண்டீர்கள்? கிருஷ்ணன் தான் திறப்பு கொண்டார். வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
1: உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன்.
0: அந்த பாடல் வந்து விட்டது போல் இருக்கு ஐயா. உடனே
1: உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி.
0: என்ன இழுக்குது அப்படி? உன்னையும் என்னையும் அதுதான். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். உன்னையும் என்னையும் கட்டி இழுக்க ஆனந்தன் ஆனந்தன் பெற வேண்டும். ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: எங்கே ஜெகபர் சாதிக்கு உங்கள் பாடலை தாருங்களேன் கேட்போம்.
2: ஐயா வணக்கம் ஐயா. இந்த கிருஷ்ண ஐயா பண்ண உன்னை நான் அறிவேன் என்ற பாடலுக்கு பதில் பட்டியா? உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும்.
0: கடைசிக்கும் சொல்ல மாட்டேன், சொல்லிவிட்டார்கள் அந்த பாடலை. ஒரு பாடல் தாருங்கள், நான் சொல்ல மாட்டேன். அடுத்த பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய சந்தன ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. தன்னந்தனியாக நான் வந்த போதியா?
0: தன்னந்தனியாக நான் நல்ல பாடல், நல்ல பாடல். தன்னந்தனியாக நான் வந்த போது தன்னந்தனியாக வந்தால் தானே ஐயா புரியலாம். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
1: கிருஷ்ணன் தங்கம் வெட்டி
0: கட்டி தங்கம்
1: தங்கம்.
0: ஓ, இது எந்த பாடல்? எந்த பாடல்கள்?
1: உன்னை என்னையும் கட்டி இழுக்குது.
0: கட்டி இழுக்குது பாத்தீங்களா? கட்டி தங்கமாக வந்து விட்டது. கட்டி தங்கம் வெட்டி எடுத்திருக்க. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அழைப்பை கொண்டு வாருங்கள். எங்கே சந்தன் ராஜ் அவர்களே, நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடலாக தந்திருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்களேன் கேட்போம். கிருஷ்ணன்
1: உன்னை நான் அறிவேன், உன்னை நான் அறிவேன், உன்னை என்று யார் அறிவார்?
0: அது வந்து விட்டது அந்த பாடல். அடுத்த பாடல்
1: உன்னை நான் அறி
0: மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும், தாமதிக்க முடியாது. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வாருங்கள். ஜெகபர் அவர்கள்
2: வணக்கம் ஐயா. சந்திரராஜ பாடிய பாட்டுக்கு பதில்பட்டியா? தன்னந்தனியாக என்ற பாட்டுக்கு பதில்பட்டியா? தனியே தன்னந்தனியே நான் காத்து நின்றேன்
0: பாடல் வந்து விட்டது. அந்த பாடல், அந்த பாடல் வந்து விட்டது. கொண்டு பாருங்க. தனிமையில் இனிமை காண முடியுமா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? நாகப்பன் அவர்களாக இருக்கலாம். நாகப்பன் கொண்டு வாருங்கள். நான் உதவி செய்வது ஒவ்வாதது போல் தெரிகிறதுங்க. நாகப்பன் அவர்களை கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன்
3: மீண்டும் வணக்கம் ஐயா. ஜெகபர் சாதிக் ஐயா மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிட யாழைன்னு
0: பாடினாரு.
3: நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்.
0: போகிப்பார், நானும் விட மாட்டாங்கள் ஐயா. பொருளெல்லாம் பின்தொடருவாங்க. எங்கே நாகப்பன் சென்று இப்ப சந்தன் ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன ராஜ்.
5: கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்க சொல்லிட்டாரு, அதனால கட்டிப்பிடி
0: கட்டிப்பிடுறாங்க. கிருஷ்ணன் தரப்புறாரு. வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் பாடலை சாருங்கள் ஐயா. கிருஷ்ணன்,
1: நான் பெற்ற செல்வம் நலமான.
0: அப்படியா?
1: நான் பெற்ற செல்வம் நலமான.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: நானும் வருவேன்னு பாடினது பாடலுக்கு பதில் பாடல், நானே வருவேன் இங்கும் அங்கும்.
0: நானே வருவேன் இங்கும் அங்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் தரப்பு கொண்டீர்கள்? நானே வருவேன் இங்கும் அங்கும். அடுத்த பாடலை தருவது ஜெகபர் சாதிக் அவர்கள். கொண்டு பாருங்கள் ஜெகபர் சாதிக்.
2: ஐயா வணக்கம். ஐயா நாகப்ப ஐயா பாண்ட, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் பாட்டுக்கு பதில் பாடியா? இடம் தருவாயா மனசுக்குள்ளே அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: ஓ, இடம் தருவாயா? இடம் இடம் இல்லாம நீங்கள் இடம். வாழ்த்துக்கள். இடம் தருவாயா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இடம் தருவாயா என்ற பாடலை தந்திருக்கின்றார். இடம் தருவாயா என்ற பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள் தர இருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன ராஜ் அவர்களை. வணக்கம்.
2: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம்.
0: அப்படித்தானே கடந்த வாரம் சொன்னீர்கள், இந்த வாரம் சொல்லுவீர்கள், நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணன் தாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும்.
0: வாழ்த்துக்கள். செல்வமே ஒரே முகத்தையே பார்த்துக் கொண்டிருங்கள் ஐயா, சலிப்படையாமல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் ஆனந்தன் அவர்கள் எட்டி பார்க்கின்ற, அவர்கள் இணைக்க கடினமாக இருக்கின்றது. நாகப்பன் பாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. சந்தனராஜ் ஐயா வந்து கட்டிப்பிடி கட்டிப்பிடி தான்
0: கட்டிப்பிடிக்க தெரிஞ்சிட்டாங்க ஐயா. கொண்டு பாருங்கள் என்ன பாடல்.
3: கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம்
0: எப்படி வருகள் ஐயா. வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா. கிருஷ்ணன்,
1: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
0: சரி, வாழ்த்துக்கள்.
1: ஒரே ஒரு ராஜா.
0: வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். ஒரே ஒரு ஊரிலே முழுவரி மங்களத்து ஒரே ஒரு ஊரிலே என்ற பாடலை தந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகின்றார் ஜெகபர் சாதிக் அவர்கள். கொண்டு பாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம் ஐயா. சந்திரராஜ் பாடியே, நீ இல்லாத போது இயங்கும் நெஞ்சம் என்ற பாடலுக்கு பதில் பாடியா? நெஞ்சம் மறப்பதில்லை.
0: ஆக்கா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சம் மறப்பதில்லை. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். நீங்கள் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே உங்கள் பாடலை.
3: ஜெகபர் சாதிக்கையா வந்து இடம் தருவாயா மனசுக்குள்ளேன்னு பாடினாரு, பாட
0: அதுக்கு கொடுக்குறீங்களா? கொடுங்க.
3: உட்கார்ந்து மணி அடித்தாய்
0: நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
5: வணக்கம் ஐயா. மனச மடிச்சு நீ தான் இடுப்பில் சொல்லு.
0: மனச மடிச்சு சொல்லி விட்டாங்க ஐயா, சும்மா சொல்லவே இல்ல. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நாகப்பன் அவர்களாக இருக்கலாம். நாகப்பன் தங்க கொண்டு பாருங்கள். கொண்டு பாருங்க நாகப்பன்.
3: வணக்கம் ஐயா. நீ அடித்தாய்னு முடிச்சோம்ல, அதற்கு பதில் பாடல், மணியே மணியன் ஒளியே
0: ஒளியே அபிராமி. அந்த வாழ்த்துக்கள். மணியே மணியின் ஒளியே ஆதி பராசக்தி. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் பாடல். வணக்கம் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. வணக்கம்.
2: மனசே மனசே தடுமாறும் மனசே.
0: ஓ, மனசே மனசே தடுமாறும் மனசே. மனசு தடுமாறுதுதான். இப்பொழுது வடலூர் ஆனந்தன் ஐயா அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் ஆனந்தா. வணக்கம் ஆனந்தன். வணக்கம்.
6: நான் பெற்ற நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம்
0: அடுத்த பாடல் தருவது எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். ஒன்னும் கேட்கவில்லை, அப்படியே கூறுங்கள். எங்கே என்ன பாடல்?
1: ஜன்மகராஜன் திருவேற்று
0: மகராஜன் உங்களோட தொலைபேசி குழப்பம் செய்கிறது. ராஜன் மகராஜன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடலாக இருக்கின்றது. அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயா வந்து ஒரே ஒரு ஊரிலேன்னு பாடினாரு, அதற்கு பதில் பாட.
0: சரி, கொண்டு வாருங்கள்.
3: ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டே.
0: ஓ, ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டே. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் கிருஷ்ணன் பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: ராஜா மகள் ரோஜா மலர்.
0: வாழ்த்துக்கள். மட்டும் பாருங்கள். ராஜா மகள் ரோஜா மகள் நல்ல பாடல். ராஜா மகள் இனிமையான பாடல். அடுத்த பாடலை நாகப்பன் தருகின்றார். வணக்கம் நாகப்பன். வணக்கம், கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
3: வணக்கம் ஐயா. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கேதல்
0: பண்ணாதீங்க. ஊரு விட்டு ஊரு வந்து நல்ல பிள்ளையா இருக்கணும். சும்மா காதல் செய்வது மட்டுமில்ல, கீதலும் பண்ணுறாரு. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல். எங்க சந்தன ராஜ், நீங்கள் என்ன கூறப்போ கொண்டு வாருங்கள் சந்தன ராஜ் உங்கள் பாடலை.
2: மனசுல ஒண்ணு நினைச்சேன்.
0: அப்படி நினைச்சிட்டீங்களா ஐயா? அதான் இங்க எனக்கு தும்மல் வந்து கொண்டிருக்கும் மனசுல. ஒன்னும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்த பாடல் வருவது நாகப்பன் அவர்களுடைய பாடலாக இருக்கின்றது. வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது. நன்றி ஐயா.
0: ஊரெல்லாம் உன் பாட். வாழ்த்துக்கள். ஊரெல்லாம் உன் பாட்டுகள். இப்ப கிருஷ்ணன் பாட போன்ற கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை கேட்போம். கிருஷ்ணா.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ரோஜா மலரே ராஜகுமாரி. ரோஜா மலரே ராஜகுமாரி. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்கள் பாடல். வாழ்த்துக்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே கொண்டு வாருங்கள்.
2: ஐயா வணக்கம் ஐயா. இந்த கிருஷ்ணயா பாடிய ராஜா மகள் புது ரோஜா மலர் இந்த பாட்டு தள்ளுபடியா? ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி என்ற பாடல்.
0: அப்படித்தான் கிருஷ்ணன் பாடியிருந்தார். நீங்கள் இன்னொரு கொண்டு வாருங்க. இன்னொரு கொண்டு வாருங்க.
2: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: வாழ்த்துக்கள். ரோஜாவை தாளாட்டும் தென்றல். ஒடே அப்பா, ரோஜாவை தாளாட்டும் தென்றல் என்ன வரிகள் ஐயா. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்களேன் இப்பொழுது கேட்போம்.
3: அடுத்த
0: சரணத்தை தருகின்றீர்கள் போல் தருகின்றது ஐயா. வந்துவிட்டார் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் ஆனந்தன் அவர்களே. 100வது பாடலை ஆனந்தன் பிடித்து விட்டார் என்று. வாழ்த்துக்கள் ஆனந்தன். கொண்டு வாருங்க.
1: மனசுல ஒண்ணு நினைச்சுன்னு சொல்லி சந்தன் ராஜ் பண்ணாங்க.
0: பாட்டு படிச்சேன் தங்கமே ஞானம். படித்து விட்டார்களே இந்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள்.
1: மனசு மயங்கும் அந்த பாடல்.
0: மனசு சிப்பிக்கள் முத்து. மனசு மயங்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். 100வது பாடல். வாழ்த்துக்களை கேட்கும் மகளிரே கிருஷ்ணன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன்.
0: வாழ்த்துக்கள். இனிமை மீண்டும் பாருங்கள். மலருக்கு தென்றல் பகையானால். இனிமையான பாடல். ஞாபகங்கள் தொழிற்கு விடுகின்றன. அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
3: ஐயா ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுதுன்னு பாடல். அதற்கு பதில் பாடல்.
0: உள்ளத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா. மீண்டும் பாருங்கள். உள்ளத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா தா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகின்றது கிருஷ்ணன். கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா கிருஷ்ணன். ஒன்றுமே கேட்கவில்லை. ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் புரியவில்லை. என்ன பாடல்?
1: தென்றல் உறங்கிய போதும் திங்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் தென்றல் உறங்கிய போதும் மீண்டும் பாருங்கள் தென்றல் உறங்கிய போதும் இனிமையான பாடல் இனிமையான பாடல் அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் தான் கொண்டு வருகின்றார்கள் நாகப்பன் உங்கள் பாடலை பாருங்கள்
3: முந்தின பாடல அதற்கு பதில் பாடல்
0: ஆஹா
3: உள்ளத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தான்னு பாடினா அது கொஞ்சத்துக்கு அடுத்த அதற்கு பதில் பாடல் கொஞ்சம் நேரம் என்னை மறந்தேன்
0: ஓ கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் ஓ கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடல் சந்தனராஜ் அவர்களுடைய பாடல் கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை
5: நினைச்சபடி
0: வாழ்த்துக்கள் நல்ல மாப்பிள்ளை அவரிடம் வாழ்த்துக்கள் மங்களமாக இப்பொழுது கிருஷ்ணன் என்ன கூற போன்ற கொண்டு பாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை
1: உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்லவே
0: கடைசி
1: பாட சொன்ன
0: நான் சொல்லவே மாட்டேன் இரண்டு பேர் அப்படி வந்து வந்து நம்ம முடிந்து கொண்டு ஊரை ஒன்று கொண்டு வாருங்கள் ஊரை ஒன்று கொண்டு வாருங்கள் இனிமையான பாடல் நல்ல பாடல் உண்மை சொல்லி குற்றம் இல்லை அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை கேட்போம் நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்
3: மீண்டும் வணக்கம் ஐயா மனசு மயங்கும்னு ஆனந்தனையா பண்ணாருக்கு பதில்
0: பாடலாம்
3: மயங்குகிறாள் ஒரு மாது மனதுக்கும் செயலுக்கும் உறவு
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் மயங்குகிறாள் ஒரு மா வாழ்த்துக்கள் மயங்குகிறாள் ஒரு மாது என்ற பாடலை தந்த வேளையில் அடுத்த பாடல் கிருஷ்ணன் அவர்கள் தர இருக்கின்றார்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள் கேட்போம் கிருஷ்ணன்
1: ஒரு கிளி ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் ஒரு கிளி உருகுது அருமையான பாடல் தந்துவிட்டு செல்கின்றார் ஒரு கிளி உருகுது இப்பொழுது நாகப்பன் கொண்டு வந்திருக்கின்றார் கொண்டு பாருங்கள் நாகப்பன் அவர்களே
3: வணக்கம் ஐயா கிருஷ்ணன் ஐயா வந்து மலருக்கு தென்றல் பகையானல் பாடுற பதில் பாடல்
0: ஆமா
3: தென்றல் காத்தே தென்றல் காத்தே
0: ஓ தென்றல் காத்தே தென்றல் காத்தே இனிமை இனிமை நல்ல பாடல் மீண்டும் பெற வேண்டும் நீங்கள் தென்றல் காத்தே தென்றல் காத்தே இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடலை எடுப்போமா கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை
1: ஒரு நாளும் உடைமறவாத பிரியாத வரம் வேண்டும்
0: நீங்க எஜமான ஐயா அதுதான் ஐயா அப்படி வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் ஒரு நாளும் உனை மறவாத மீண்டும் பாருங்கள் ஒரு நாளும் உனை மறவாத என்று கேட்ட வேளையிலே அடுத்த பாடலை தருவது மீண்டும் நாகப்பன் அவர்கள் வணக்கம் நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள்
3: மீண்டும் ஒரு தென்றல் பாடல் தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க்கை
0: அடேங்க அப்பா எவ்வளவு அருமையான பாடல் மீண்டும் பாருங்கள் தென்றலிலே மிதந்து வரும் தேவமங்கை வாழ்க இப்பொழுது வருகின்றார் கிருஷ்ணன் கிருஷ்ணன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்
1: ஒரு நாள் ஒரு கனவு
0: கண்டிப்பாக
1: மறக்கவும்
0: அடங்கப்பா அவ்வளவு அற்புதமான கனவு மீண்டும் பாருங்கள் ஒரு நாள் ஒரு கனவு ஒரு நாள் ஒரு கனவு வாழ்த்துக்கள் அங்கே அடுத்த பாடலை தருவது மீண்டும் நாகப்பன் அவர்கள் வணக்கம் நாகப்பன் அவர்களே
3: உண்மை சொல்ல வேண்டும் நாங்க அதற்கு பதில் பாடல் வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு வெண்மை தென்றல் உள்ளவரை
0: உண்மை சொன்னால் வேண்டும் வேண்டும் நல்ல உறவு தானே ஐயா வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை கிருஷ்ணன் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள் கிருஷ்ணன்
1: கனவு

0: அடுத்த பாடலை தருவது யாரும் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமாக உள்ளீர்கள்?
0: நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் நலமாக உள்ளோம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது என்ன பதில் பாடல் தரப்போகின்றீர்கள்? இந்த பாடல்களே எந்த பாடல் உங்களுக்கு தோன்றுகிறது? ஒரு பாடல் பதில் பாடல் கொடுங்கள், உடனே கேட்போம்.
1: என்ன பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது?
0: பல பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்கவில்லையா நீங்கள்?
1: கேட்டேன், நினைவூட்டினால் நல்லதாக இருக்கும்.
0: இல்ல, பல பாடல் இதுல வந்து இப்பொழுது மொத்தம் 114 பாடல்கள் வந்து விட்டன.
1: தென்றல் வந்து என்னை தொடும்.
0: வாழ்த்துக்கள். தென்றல் வந்து என்னை தொடும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலே கொண்டு ஓடி வாருங்கள். மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு நன்றி, நன்றி தேவநாதன் அவர்களே. தென்றல் வந்து என்னை தொடும். அடுத்த பாடலை தருகின்ற எங்களுடைய ஏஆர் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: ஒரு கிளி உருகுதுன்னு கிருஷ்ணன் ஐயா பாடினாரு, அதுக்கு பதில் பாடல்.
0: அவர் உருகி விட்டே போய்விட்டாரா? என்ன பாடலா இருக்கும்? உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. கிருஷ்ணன்.
3: கண்டேன் கல்யாண பெண் பிறந்த மேகம்.
0: கண்டுட்டீங்களா? கண்டுட்டாங்களா? கண்டேன் மேயர் மீனாட்சி. கண்டேன் கல்யாண பெண் போன்ற ஊர்வலம். அடுத்த பாடலை யார் தருகின்றார்? எங்களுடைய நாகப்பன் அவர்கள்
2: தருகின்றார். ஒரு நாள் ஒரு கனவுன்னு பாடினாரு, அதற்கு பதில் பாடல். கனவு கனவுகளே கனவுகளே காலம் எல்லாம் வாரிரும்.
0: ஓ, வருங்கள் வருங்கள், காலம் முழுக்க கனவுதான் ஐயா வரும். வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். கனவுகளே கனவுகளே காலம் எல்லாம் வாரிரும். வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் என்ன பாடலாக இருக்கும்? கிருஷ்ணனுடைய பாடல் என்ன பாடலாக இருக்கும் கிருஷ்ணா?
3: கல்யாண வலையோசை கொண்டு.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். கல்யாண வலையோசை கொண்டு. வாழ்த்துக்கள். இனிமை இனிமை. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள் தரப்போகின்றார்கள். சந்தனராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை.
4: கண்டேன் எங்கும் பூமகள் ஊர்வலம்யா.
0: கண்டேன் எங்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் அந்த பாடல். கண்டேன் எங்கும் என்றும். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் பாடுகின்றார். கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு பாருங்கள்.
3: ஒரு கொடியில் இரு மலர்கள்.
0: ஒரு கொடியில். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ஒரு கொடியில் இரு மலர்கள். ஒரு கொடியில் இரு மலர்கள். சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தனராஜ் சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்கள் பாடல். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை காற்றலையில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 9:55 நிமிடமாக காட்டுகின்றது. இங்கே அடுத்த பாடல எங்கே சந்தன்ராஜ் உங்கள் இணைப்பு காற்றலையில் இருக்கின்றது, நீங்கள் வரவில்லை இன்னும். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தன்ராஜ் அவர்களால். மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல். உங்கள் பாடல் சிக்கலாக இருக்கின்றது. உங்கள் தொலைவு எனக்கு கிடைக்கவில்லை சந்தன்ராஜ் அவர்களே. அடுத்த பாடலை ஆனந்தன் அவர்கள் கொண்டு வந்துவிட்டு. ஆனந்தன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஆனந்தன்.
5: தென்றல் வந்து என்னை தொடரும். தென்றல் வந்து என்னை தொடரும். தேவநாதன் அவர்கள்.
0: ஆமாம், கூறுங்கள்.
6: என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்.
0: அது ஆனந்தன் எண்ணி பார்க்கிறோம். மீண்டும் பாருங்கள். ஆனந்தன் என்றுதான் நின்று கொண்டோம். அடுத்த பாடல் நாகப்பனுடைய பாடல் கொண்டு பாருங்கள். நாகப்பன் நாகப்பன் விரைவு வேகம். நாகப்பன் உங்கள் பாடல் கொண்டு பாருங்கள். நாகப்பன் போகம் விவேகம்.
2: வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஒரு நாள் ஒரு கனவு பாடலுக்கு பதில் பாடல்.
0: அடுத்த பாடல் கொண்டு பாருங்கள்.
2: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட.
0: ஒரு நாள் போதுமா ஐயா? ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன் தான் தரப்பு உண்டார். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்.
3: கொடி அசைந்தது காற்று வந்ததா.
0: நீங்க எப்படி
3: நினைக்கிறீங்க?
0: வாழ்த்துக்கள். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கொடி அசைந்ததும் காற்று வந்ததா. இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். காற்று வந்ததும் கொடி அசைந்ததா. கேள்விக்கு பதில் எங்கே நாகப்பன் நீங்கள் தாருங்க உங்கள் பாடலை.
2: நாள் ஒரு கனவு பாடலுக்கே பதில் பாடல். கனவு காணும் வாழ்க்கையா யாவும் கலைந்து போகும்.
0: காணும் வாழ்க்கை யாவும். வாழ்த்துக்கள். இந்த விழையிலே அடுத்த பாடலை தர ஆயத்தமாக வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
3: அசைந்தாடும் அசைந்தாடும் தென்றலே.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள். நாங்கள் விரைவில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு. நாகப்பன் தரும் பாடலை கேட்போம். என்ன பாடலாக இருக்கும் நாகப்பன்?
2: கல்யாண பெண் போல உன்னைன்னு பாடினார் அதுக்கு பதில் பாடம். கல்யாண சேலை உனதாகும் நாளை.
0: ஓ கல்யாண சேலை உனதாகும் நாளை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது யாரும் இல்லை இப்பொழுது. எங்கே இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. ஆனந்தன் வந்துவிட்டார். ஆனந்தன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஆனந்தன்
5: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் சொல்லி நம்ம நாகப்பன் பண்ணாங்க.
0: ஆமா
5: உன்னோடு வாழாத வாழ்வின்ன.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
5: ஆடும் மயிலே ஆட்டமங்கு.
0: ஆடும் மயிலே ஆட்டமங்கு. இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ஆடும் மயிலே ஆட்டமங்கே பாடும் குயிலே பாட்டு அங்கே. எங்கே அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
2: கல்யாண சேவை உனதாகும் நாளைன்னு பாடின அதற்கு பதில் பாடல். நாளை நாளை என்று இருந்தேன் நல்ல நேரம்
0: பார்த்திருந்தேன். வாழ்த்துக்கள். நாளை நாளை என்று இருந்தேன். அடுத்த பாடலை வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணா அவர்கள். வாசலிலே கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. கண்டிக்காரன் கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
5: ஆட வேண்டும்
0: ஆட வேண்டும் மயிலே என்ற இனிமையான பாடல். ஆட வேண்டும் மயிலே என்ற இனிமையான அற்புதமான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடல்.
2: வேண்டும் வணக்கம் ஐயா.
0: வேண்டும் வணக்கம்.
2: நல்ல நேரம் பார்த்திருந்தேன்னு பாடின பதில் பாடல். பார்த்து பார்த்து நின்றதிலே மீதமாகுமா.
0: ஐயோ பார்த்து பார்த்து நின்றதிலே மீதமாகும். நாட்டுக்கள் நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்
7: கிருஷ்ணன்.
5: நான் பாடும்
0: மௌனராகம் கேட்கவில்லையா. மீண்டும் பாருங்கள். நான் பாடும் மௌனராக. சந்தன்ராஜ் வந்துவிட்டார். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தனராஜ் கொண்டு வாருங்க. வணக்கம்.
4: எங்கும் நிறைந்த இயற்கை என்ன சுகமையா.
0: எங்கும் நிறைந்த வாழ்த்துக்கள். எங்கும் நிறைந்த இயற்கை என்ன சுகமோ. எங்கும் நிறைந்த வாழ்க்கை வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடல். தாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. கொடி அசைந்ததும் காற்று வந்ததான் பாடினாரு அதற்கு பதில் பாடல். அசைந்தாலும் தென்றலே தூது
0: செல்லாயின். மீண்டும் பாடிவிட்டார். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள்.
2: சரி கொடியிலே மல்லிகை பூ மணக்குது.
0: வாழ்த்துக்கள். கொடியிலே மல்லிகை பூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள் கேட்போம். வணக்கம் சந்தனராஜ் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம். தென்றல் காற்றே கொஞ்சம் இல்லையா.
0: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. வாழ்த்துக்கள். மிக விரைவாக போகணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லது நல்லது. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடல் நாகப்பன் அவர்களுடைய பாடல். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கிலே
2: மல்லிகைப்பூ மணக்குதே மானே மானே.
0: அந்த பாடல் வந்து விட்டது. அந்த பாடல் வந்து விட்டது. நீங்கள் தான் தந்தீர்கள். கொடியிலே
2: மல்லிகைப்பூ.
0: கொடியிலே மல்லிகைப்பூ. கொடியிலே புரிந்து விட்டது. அடுத்த பாடலுக்கு
2: மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பு.
0: மல்லிகைப்பூ போடுது. இரண்டாவது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மல்லிகைப்பூ போடுதே வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணன் தாருங்கள்.
5: நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம்.
0: அது வந்து விட்டது. அந்த பாடல் சந்தன்ராஜ் வந்து விட்டார்.
5: நான் யார் நான் யார் நீ யார்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நான் யார் நான் யார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பனுடைய பாடல். வணக்கம் நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. மணக்குதே மானேன் முடிச்சோம் இல்லைங்களா அதுக்கு பதில் பாடல். மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி
0: பண்ணுங்க. வரியண்டா வரிதான் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமே எங்கே அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தருங்கள் ஐயா. நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
5: நான் தேடும் செவ்வந்தி பூ இது.
0: ஓ நீங்க தேடுற செவ்வந்தி பூ. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நான் தேடும் செவ்வந்தி பூ இது. நான் தேடும் செவ்வந்தி பூ இது. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? தேவநாதன் அவர்கள் கொண்டு வாருங்கள். தேவநாதன் ஐயா உங்கள் பாடலை. தேவநாதன் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மலையோசை கலகல கல என.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மலையோசை கலகல. இனிமை இனிமை இனிமை. மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். வலையோசை கலகலவன. வலையோசை கலகலவன். வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் இல்லை சந்தன்ராஜ் அவர்கள் தோன்றிவிட்டார். கொண்டு வாருங்கள்.
4: தென்றலோ தீயோ
0: தீயோண்டியது நான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அது வேறு யாரும் அல்ல, எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
2: கிருஷ்ணனையா வந்து மயிலேன்னு ரெண்டு மூணு பாட்டு பாடினாரா, அதுக்கு பதில்
0: பாடுற அஞ்சாறு பாட்டு போடு போடு வந்தாங்க.
2: மயிலே மயிலே உன் தோகை எங்க?
0: ஓ மயிலே மயிலே உன் தோகை, அது காட்டுல விழுந்து வச்சையா. மயிலே மயிலே உன் தோகை எங்கே? வாழ்த்துக்கள். மயிலே மயிலே உன் தோகை எங்கே? எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள், கொண்டு வாருங்கள். சந்தனராஜ், சந்தன்ராஜ், உங்களுடைய இணைப்பு என்று தடுமாறி கொண்டிருக்கின்றது ஐயா. உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லையே, இணைத்து விட்டேன், ஒலி வரவில்லை. உங்களுடைய ஒலி என்ன காரணமோ தெரியவில்லை. மீண்டும் நீங்கள் அழைக்க வேண்டும். எங்கே உங்களைத்தான் தொடர்பு தருகின்றேன், உங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்கவில்லை. வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ், ஓ வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நாகப்பன் அவர்கள் வருகின்றார். நாகப்பன் கொண்டு வருங்கள், நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. சந்தனராஜ் ஐயா வந்து கொஞ்சம் நில்லுன்னு பாடினார், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுன்னு, அதற்கு பதில் பாட. நில்லடி நில்லடி சீமாட்டி உன் நினைவில் என்னடி சீமாட்டி.
0: நீங்க தான் மீண்டும் பாருங்கள். நில்லடி நில்லடி சீமாட்டி, நில்லடி நில்லடி சீமாட்டி என்ற பாடல். வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன்,
3: செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிசி.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். செவ்வந்தி பூ மாலை கட்டு. வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ்.
4: மலர்களே மலர்களே இது என்ன கனவாயா?
0: மலர்களே மலர்களே இது என்ன கனவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள். உங்களுடைய இணைப்பு மிகவும் கடினமாக இருக்கின்றது. அடுத்த பாடல யார் தரப்போகின்றார்? அடுத்த பாடலை தருவது வேறு யார்? நாகப்பன் அவர்கள் தான். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. நான் யாருன்னு கிருஷ்ணன் ஐயா பண்ணார், அதுக்கு பதில் பாடல். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்.
0: வாழ்த்துக்கள். பாருங்க, நான் ஆணையிட்டால் என்ற பாடல், இனிமையான பாடல். அடுத்த பாடலை சந்தனராஜ் அவர்கள் அழகாக திறப்புகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
4: தென்றல் ஒரு தாளம் சொன்னது,
0: தென்றல் ஒரு தாளம் சொன்னது, இனிமையான பாடல். மீண்டும் பாருங்கள். தென்றல் ஒரு தாளம் சொன்னது, தென்றல் ஒரு தாளம் சொன்னது. வாழ்த்துக்கள். இப்பொழுது யார் திறப்புகின்றீர்கள்? ஆனந்தன் அவர்கள் வருகின்ற. ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
5: மயிலே மயிலே உன் தோகை இங்கே எங்கே இங்கேன்னு சொல்லி பண்ணாங்க. தோகை இளமயிலாடி வருகிறது வாணி மழை வரும்.
0: வாழ்த்துக்கள். தோகை இளமயில் பயணங்கள் முடிவதில்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயாவுடைய நான் தேடும் செவ்வந்தி புவிதை பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
2: செவ்வந்தியே நில்லு நில்லு,
0: செவ்வந்தியே நில்லு நில்லு. வாழ்த்துக்கள். இனிமை செவ்வந்தியே நில்லு நில்லு, இனிமையான பாடல், புதுமையான பாடல். வாழ்த்துக்கள். இப்பொழுது யார் வருகின்றார்கள்? மீண்டும் கிருஷ்ணன் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
3: பூ போல பூ போல பிறக்கும்,
0: பூ போல பூ போல பிறக்கும் என்ற பாடல். வாழ்த்துக்கள். பூ போல பூ போல பிறக்கும் என்ற பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன், கொண்டு வாருங்கள்.
7: வணக்கம் வணக்கம் ஐயா. தீயோ தீயோன்னு சந்தனராஜ் அவர்கள்.
0: ஆமா, தென்றலோ தீயோ என்று பாடியிருந்தார். நீங்கள் இந்த பாடல் சிறப்பு உண்டீர்கள்.
7: தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கொடுடா.
0: அவ்வளவு சூடா என்னையா? தீ பிடிக்க தீ பிடிக்க, இனிமை மீண்டும் பாருங்கள். தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கோடாடா, இனிமை இனிமை என்ன வரிகள். எங்கே அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
3: பிறக்கும் போதும் அழுகின்றார்.
0: இதே இந்த பாடல் கையா, பிறக்கும் போதும் வாழ்த்துக்கள். சிறப்பு கண்டிக்காரன் கற்பூரம். அடுத்த பாடலை கொண்டு ஓடி பாருங்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது இப்பொழுது யாரா இருக்கலாம்? முன்னிறுத்த தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சவை கனடா கலையகம். இப்பொழுது நாகப்பன்
2: சந்தனராஜ்யா வந்து தென்றலோ தீயோன்னு பாடினார், அதற்கு பதில் பாடம். தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்று.
0: ஓ அப்படியா, அது 16 என்ன புயலா போயிருக்கு. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்ற வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், வந்து விட்டார் சந்தனராஜ் தன்னுடைய பாடலோடு. கொண்டு பாருங்கள் சந்தனராஜ்.
8: வணக்கம் ஐயா. நிலவே நிலவே சரிகமா பதினி.
0: ஆமா, நிலவே நிலவே சரிகமா பதினி பாடு. வாழ்த்துக்கள். நிலவே நிலவே சரிமகமான பாடு. எங்க அடுத்த பாடல தருவது கிருஷ்ணனாக இருக்குமோ? இல்லை, நாகப்பனாக இருக்கின்றது. கொண்டு பாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
2: 16 பதில் பாடல். 16 வயசு வந்த மயிலே மயிலே எங்களை பாடாப்படுத்துதடி
0: குயிலே. வயது வந்த மயிலுக்கு பாடாப்படுத்த குயிலும் பாடாப்படுது. 16 வயது வந்த மயிலே மயிலே. அங்கே அடுத்த பாடல் தருவது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள்.
8: நிலவே என்னிடம் நெருங்காதையா.
0: அந்த பாடல் வந்துவிட்டது, வந்துவிட்டது. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா தாருங்கள்
3: உங்கள்
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். பூமாலையில் வாய் திறந்து விட்டார் பாடுவதற்காக. பூமாலையில் ஓர் மல்லிகை. ஆதங்கம் ஆதங்கம். எங்கே அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் விரைவாக சவாரி சென்று கொண்டிருக்கின்றது. நாகப்பன் அவர்களே
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: ஒரு நாள் ஒரு கனவுன்னு கிருஷ்ணன் பாடினார்ல, அதுக்கு பதில் பாடல்.
0: ஆமா,
2: ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ
0: அதை மறந்து போய்விட்டோம். மீண்டும் பாடுங்கள். ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ. ஒரு நாள் யாரோ. இனிமை இனிமை இனிமை. எங்கே கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? இது மன்னர் தமிழ் வானொலி 24 மல்லிகை முல்லை. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். மல்லிகை முல்லை. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? சந்தனராஜ் தரப்போகின்றார். வாழ்த்துக்கள் சந்தனராஜ்.
8: வணக்கம். நிலா நீ வானம் காற்றியா.
0: நிலா நீ வானம் காற்று. வாழ்த்துக்கள். பொக்கிஷம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிலா நீ வானம் காற்று. எங்கே அடுத்த பாடல்? நாகப்பனுடைய பாடல். நாகப்பன் தாருங்கள். இனிமையாக
2: வணக்கம்.
0: வாழ்த்துக்கள்.
2: செவ்வந்தி பூ மாலகட்டின்னு
0: பாடினாங்கல்ல,
2: செய்த வீடு வெண்பஞ்சு மேகமே
0: குழம்பு செய்த நல்லா இருக்கு அந்த வீடு. முன்னும் பாருங்கள். செவ்வந்தி பூவில் செய்த வீடு. எங்கே சந்தனராஜ் உங்கள் பாடல் என்ன? கொண்டு பாருங்கள்.
8: வணக்கம். இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளாட்டையா.
0: இல்லாத பிள்ளைக்கு என்ன செய்த தொட்டிலேயே போட்டு ஆட்ட வேண்டியதான். இல்லாத பிள்ளைக்கு என்ன தாளாட்ட. வாழ்த்துக்கள். அந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தர வருகின்றார் எங்களுடைய தேவநாதன் அவர்கள். கொண்டு வாருங்கள் தேவநாதன். வணக்கம். வணக்கம் கெட்டிக்காரன். கொண்டு வாருங்கள்.
9: நிலவே நிலவே நிலவேன் பண்ணாரு. நிலவே என்னிடம் நெருங்காதே.
0: அந்த பாடல், அந்த பாடல் ஒருவர் முன்பு தந்து விட்டார் தேவநாதன். இன்னொரு பாடல் தந்தால் என்ன? கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் வரவில்லை. கிருஷ்ணன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். கேட்கவில்லை.
3: முல்லை மலர் மேலே மை கொண்டு போலே.
0: ஓ, முல்லை மலர் மேலே.
3: முல்லை மலர் மேலே.
0: மீண்டும் பாருங்கள். முல்லை மலர் மீண்டும் பாருங்கள். முல்லை மலர் மேலே. முல்லை மலர் மேலே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தனராஜ் இருக்கலாம். கொண்டு
8: பாருங்கள். பிள்ளை தமிழ் பாடுகிறேன்.
0: ஓ, பிள்ளை தமிழுக்கு போயிருக்கேன். பிள்ளை தமிழ் பாடுகிறேன். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் சந்தனராஜ். அடுத்த பாடலை தருகின்றது கிருஷ்ணன். நீங்கள் தாருங்கள்.
3: வண்டுக்கு தேன் வேண்டும், மலருக்கு வாசம் வேண்டும்.
0: ஓ, வண்டுக்கு தேன் வேண்டும். வண்டுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள். வண்டுக்கு தேன் வேண்டும். வண்டுக்கு தேன் வேண்டும். அதனால் முல்லை மலர் மேலேக்கு பாடல் தருகின்றீர்கள். அடுத்த சந்தன் ராஜினுடைய பாடலை கேட்போம். கொண்டு பாருங்கள் சந்தன்
8: ராஜினுடைய.
0: தமிழா தமிழா நாளை நாளை. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் தரப்போகின்றார். நாகப்பனுடைய பாடலை கேட்போம். நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன் நாகப்பன் நாகப்பன் சொல்லி விட்டார். எங்கே ஆனந்தன்? நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. ஆனந்தன் ஆனந்தன்.
3: இல்லாத பிள்ளைக்குன்னு சொல்லி நம்ம சந்தன்ராஜ் பண்ணாங்க.
0: ஆஹ்,
3: பிள்ளைக்கு தந்தை ஒருவன்,
6: நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
0: இனிமை மீண்டும் பாருங்கள், அருமையான பாடல் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை சந்தனராஜ் அவர்கள்.
8: பிள்ளைக்கு தந்தை ஒருவன்,
0: அது இப்பொழுது ஆனந்தம் பாடிவிட்டார்.
8: நன்றி,
0: ஆனந்தம் பாடிவிட்டார்.
8: ஆனந்தம் பாடிட்டாரா, சரிங்க. அப்புறம் நீங்க ஒருவன் ஒருவன் முதலாளி தான்.
0: அவன் தான் ஒரே ஒருவன் கற்புறங்களையா, ஒருவன் ஒருவன் முதலாளி வந்து விட்டாருங்க. நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. தேவநாதன் ஐயா வந்து வலையோசை கலகலவென பாடினாரு பதில் பாடல். வளையல் சத்தம் எம்மா எம்மா குழுங்க குழுங்க.
0: அடங்கப்பா, வளையல் சத்தம் எம்மா எம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எம்மா எம்மா. மீண்டும் பாருங்கள் இங்கே இப்படி தேவநாதன் அவர்கள் கொண்டு வருங்கள். கொண்டு பாருங்கள் தேவநாதன் உங்கள் பாடலை. தேவநாதன் அவர்களே உங்கள் பாடலை தாருங்கள். வணக்கம் தேவநாதன் அவர்களே, வணக்கம். வணக்கம்.
7: வண்டுக்கு தேன் வேண்டும் என்ற பாடல் சொல்லியிருந்தார்.
0: ஆமா
7: நண்பர்.
0: ஆமா.
7: தேன் தேன் தேன் உன்னை தேடி அழைத்தேன்.
0: வாழ்த்துக்கள். தேன் தேன் தேன் உன்னை தேடி அழைத்தேன். இனிமை மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தான் தரப்போகின்றார். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய பாடல் வர வேண்டும். கொண்டு பாருங்கள் கிருஷ்ணன்.
6: பூ உறங்குது பொழுது உறங்குது நீ உறங்கவில்லை.
0: வாழ்த்துக்கள். பூ உறங்குது பொழுதும் உறங்குது. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். பூ உறங்குது பொழுதும் உறங்குது நாகப்பன் நீ உறங்கவில்லை. வாழ்த்துக்கள் நாகப்பன். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இனிமை இனிமை.
2: மல்லிகை முல்லைன்னு பாடினாங்க, அதற்கு பதில் பாடல்.
0: ஆஹா.
2: முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போல.
0: அது அவர் பாடிவிட்டார் ஐயா, என்னுடைய கிருஷ்ணன் அவர்கள்.
2: மல்லிகையே
0: மல்லிகை மல்லிகையே மல்லிகையே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன். மீண்டும் கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன். வாழ்த்துக்கள். பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை என்று விட்டார் இங்கே இப்பொழுது நாகப்பன் அவர்கள். இல்லை தேவநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் தேவநாதன். தேவநாதன் கொண்டு வாருங்கள்.
7: நீ உறங்குது நான் உறங்குது நீ உறங்கவில்லை அப்படின்றாரு.
0: பூ உறங்குது
7: பாதி நான் பாதி கண்ணே.
0: இல்லை அந்த பாடல் பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை என்பதுதான் அந்த பாடல்கள். அது நீ வரவில்லை.
7: நீ உறங்கவில்லை நீ உறங்கவில்லை
0: பாடல் அப்படி இல்லை. அது பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை என்ற கருத்தோடு வந்த பாடல். நீங்கள் இன்னும் ஒரு பாடலை தர வேண்டிய பூவிலே ஒரு பாடல் கொடுக்கலாம்.
7: பூ பூக்கும் ஓசை
0: அதை
7: கேட்கத்தான் ஆசை.
0: அவர் தான் அந்த பாடலையும் கொடுத்திருந்தார் ஐயா. வாழ்த்துக்கள். இனிமை இனிமை. மீண்டும் பாருங்கள். பூ மாலையே தோல் சேரவா. இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே உங்கள் பாடலை. நாகப்பன் அவர்களே உங்கள் பாடல். நேரம் சரியாக எங்களுக்கு 11:44. கொண்டு வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. வளையல் சத்தம் எம்மா எம்மா குழுங்க குழுங்கன்னு பாடின, அதுக்கு பதில் பாடல்.
0: இப்பொழுது
2: குழுங்க குழுங்க சிரிக்கும் சிரிப்பில் இவளொரு பாப்பா.
0: நினைத்தன் சொல்லிவிட்டீங்கள் ஐயா நீங்கள். குழுங்க குழுங்க சிரிக்கும் சிரிப்பில் இவளொரு பாப்பா. வாழ்த்துக்கள். குழுங்க குழுங்க சிரிக்கும் சிரிப்பில். வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடல் கிருஷ்ணன் பாட போகின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடல். கிருஷ்ணா.
6: ஒன்றும்
0: பூவே உன்னை நேசித்தேன். நல்ல பாடல். பூவே உன்னை நேசித்தேன். வாழ்த்துக்கள். பூவே உன்னை நேசித்தேன். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. வண்டுக்கு தேன் வேணும்னு ஒரு பாட்டு பாடினார் கிருஷ்ணன் ஐயா.
0: ஆஹா.
2: தேன் ஒண்ணு வண்டு மாமலரை கண்டு
0: அண்டால தெரியாத வண்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். தேன் ஒண்ணும் வண்டு பாட்டுக்கு இனிமை இனிமை. எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தர வேண்டும். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். ஒன்னும் ஒண்ணும் புரியவில்லை. கூறுங்கள் மீண்டும் திரும்பி நின்று கூறுங்கள்.
6: பூவே பூச்சூடவா,
0: பூவே பூச்சூடவா, பூவே பூச்சூடவா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பேசவே கடினமா இருக்கு, நீங்க பாடிக்கொண்டிருக்கீங்க. பூவே பூச்சூடவா, வாழ்த்துக்கள். எப்படி கேட்டாலும் ஒன்றாத்தான் கேட்கும். பூவே பூச்சூடவா என்ற பாடல் இருந்ததுக்கு சந்தன் ராஜ் தருகின்றார். பாடல் கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். நீங்கள் இந்த பாடல் என்ன பாடல்?
8: ஒரு புல்லாங்குழல்.
0: ஓ, ஒரு புல்லாங்குழல் ஊமையானது, வாழ்த்துக்கள். ஓ, ஒரு புல்லாங்குழல் ஊமையானது, ஊதாத புல்லாங்குழல். எங்க ஞாபகம் நீண்ட நேரம் எங்கே காணவில்லை, கொண்டு வாருங்கள். மீண்டும் வணக்கம்.
2: பிள்ளைக்கு தந்தை ஒருவன் பாடினாங்க, அதற்கு பதில் பாடல்.
0: நல்லது.
2: ஒருவன் மனது ஒன்பதடா,
0: ஒருவன் மனது ஒன்பதடா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒருவன் மனது ஒன்பதடா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது சந்தன ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
8: ஒரு புல்லாங்குழல் என்னை அம்மான்றதுயா?
0: சொல்லிடுச்சு, அம்மான்றது, அப்பான்னு சொல்லு இல்லையா. ஒரு புல்லாங்குழல் என்னை அப்பான்றது இல்லை, அம்மான்றது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். மீண்டும் பாருங்கள். பொன் வண்ணமே. அடுத்த பாடல் தருகின்ற ஆனந்தன். ஆனந்தன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: பூமலையே பூமலையே தூள் சேரவன் சொல்லி பாடினங்க. தோல் கண்டேன், தோலை கண்டேன், தோலில் இரு கிளிகள் கண்டே.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நாகப்பன் அவர்களாக இருக்கலாம். கொண்டு பாருங்களே. ஆர் நாகப்பன் அவர்களே, கொண்டு பாருங்கள். நாகப்பன் எங்கே? நாகப்பன் எங்கே? சந்தன் ராஜ் நீங்கள் பாருங்கள். வணக்கம் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் மீண்டும் தருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை. என்ன பாடல்?
8: புல்லாங்குழல் தேன், தேன் தமிழியா.
0: ஓ, புல்லாங்குழல் தேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது நாகப்பன் அவர்கள். நாகப்பன் தாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
2: ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ
0: அது வந்து விட்டது அந்த பாடல். ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ வந்து விட்டது. எங்க அடுத்த பாடல்? ஒரு நாள் போதுமா, போடலாமா?
2: ஒரு நாள் போதுமா.
0: வாழ்த்துக்கள். ஒரு நாள் போதுமா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஓடுகிறார். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அவர் எங்கே தெரியப்படவில்லை. அவருடைய உறவு வந்து விட்டார். நாகப்பன் அவர்கள் என்று இல்லை, எங்களுடைய தேவநாதன் அவர்கள். தேவநாதன் தாருங்களை அவங்கள் பாடலை.
9: புல்லாங்குழல் அம்மா என்றது என்றார். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை,
0: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. அருமையான பாடல். மீண்டும் பாருங்கள். இது முன்னர் தமிழ் வானொலி. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். உங்கள் பாடலை தாருங்கள்.
8: வணக்கம். ஒரு நாளில் மலர்ந்தேனே.
0: ஒரு நாளில்
8: மலர்ந்தேன்.
0: நன்றி. மீண்டும் பாருங்கள். ஒரு நாளில் மலர்ந்தேனே. வாழ்த்துக்கள். இனிமே சேர்க்கும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் நாகப்பன் தரப்பு கொண்டார். ஒரு பாடலை கொண்டு பாருங்கள் நாகப்பன். உங்கள் பாடல்.
2: வணக்கம் ஐயா. பூக்கும் ஓசைன்னு பாடினாங்க, அதற்கு பதில் பாடல். பூ பூத்ததை யார் பார்த்தது?
0: அதானே, யார் பார்த்தது ஐயா? ஒரு தரம் பார்க்கல அந்த நிறுவனம்யோ. பூ பூத்து வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். பூ பூத்ததை யார் பார்த்தது? சந்தன் ராஜ் நீங்கள் பார்த்தீர்களா? கொண்டு வாருங்கள்.
8: வணக்கம்யா. ஒரு நாள் ஒரு கனவுயா.
0: அது வந்து விட்டது. அது வந்து விட்டது. வந்து விட்டது.
8: வந்து விட்டது. கனவு காணும், கனவு காணும் வாழ்க்கையா.
0: அது வந்து விட்டது. வந்து விட்டது. வந்து விட்டது.
6: வண்ணநிலவே வைகை நதியே.
0: எந்த பாடல் ஐயா இந்த பாடல்?
6: வண்ணநிலவே வைகை நதியே.
0: எந்த பாடலுக்கு இந்த பாடல்? வாழ்த்துக்கள் கட்டிக்காரன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுகாரங்கள். இப்பொழுது அடுத்த பாடலை சந்தன் ராஜ் தருகின்றார். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே. வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
8: கனவுகளே ஆயிரம் கனவுகளே.
0: ஓ, கனவுகளே மிகுவீர்கள். கனவுகளே ஆயிரம் கனவுகளே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? தேவநாதன் தருகின்றார். கொண்டு வாருங்கள் தேவநாதன்.
9: பூ பூத்ததை யார் பார்த்ததோ? யுவன் சங்கர் ராஜா அமைச்சது ஐயா.
0: அந்த பாடல் வந்து விட்டது, பூ பூத்தது யார் பார்த்ததோ வந்து விட்டது.
9: வந்து விட்டதா?
2: பூக்கும் ஹோட்டல்
0: அதுவும் வந்து விட்டது.
9: அதுவும்
0: பூ போல பூ போல பிறக்கும். அதை கேட்போமா? போடுவோம் அந்த பாடலை உங்களுக்கு. பூ போல பூ போல பிறக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் திறப்ப வந்தீர்கள்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் திறப்போர் என்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ.
0: வராது வராது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் நீங்கள். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. இனிமை அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார். சந்தன் ராஜ் அவர்களே, 200வது பாடலை கண்டுபிடித்தீர்கள். எழுதி கொடுப்பாங்க ஐயா இவங்க. அடுத்த பாடல யார் தரப்போன்றீர்கள்? கிருஷ்ணன் தரப்போன்ற. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள்.
2: வானில் முழு மதியை கண்டேன்,
0: வானில் முழு மதியை கண்டேன், வானத்தில் ஒரு இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். மானில் ஒரு முழு மதியை கண்டேன். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய தேவநாதன் அவர்கள். தேவநாதன் கொண்டு வாருங்கள். கட்டிக்காரன் தேவநாதன் கொண்டு வாருங்கள். தேவநாதன்
9: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்றார் நண்பர்.
0: ஆஹா,
9: வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தொட்டு வருவாயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
9: வெண்ணிலையால
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு வருகின்றார் சந்தன ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன ராஜ் அவர்களே.
8: வணக்கம்.
0: வணக்கம். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ்,
8: தங்கங்களே
0: கற்கவில்லையா?
8: தங்கங்களே நாளைய தலைவர்களையா?
0: தங்கங்களே
8: நாளைய தலைவர்.
0: வாழ்த்துக்கள். தங்கங்களே நாளை தலைவர்களே. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கிருஷ்ணன் பாடப்போகிறோம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன்,
2: மதி இருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டு ஐயா.
0: வாழ்த்துக்கள். மதி இருந்தும் பட்டணத்தார் மதி இருந்தும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள் கொண்டு வாருங்கள்.
8: தங்க தோணியிலேயா?
0: தங்க தோணியிலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தங்க தோணியிலே. இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை தருவது வடலூர் ஆனந்தன் போல் தெரிகின்றது, இல்லை போலும் தெரிகின்றது. இப்பொழுது நாகப்பன் அவர்களுடைய பாடல் வந்திருக்கின்றது. நாகப்பன் தாருங்கள்.
2: தங்கம் ஓடிக்கிட்டு இருக்க தங்கம், அதற்கு பதில் பாடல்.
0: தங்கம் நல்ல பிரபதி ஐயா கொண்டு வாருங்க.
2: தங்க நிலவை உன்னை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நகை செஞ்சு.
0: தங்க நிலவை உடனே உருக்கி விடுவீர்கள். வாழ்த்து.

0: சந்தனராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: வணக்கமே. தங்கத்தில் முகமெடுத்தியா?
0: தங்கத்தில் முகமெடுத்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தங்கத்தில் முகமெடுத்து. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? தேவநாதன் அவர்களாக இருக்கின்றது. தேவநாதன் கொண்டு வாருங்கள்.
2: தங்கத்தோணியிலே என்றார் நண்பர்.
0: ஆ,
2: தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும். அங்கே சந்தனராஜ் நீங்கள் என்ன தரப்போகின்றீர்கள்?
1: வணக்கமையா. முகம் ஒரு நிலாயா?
0: முகம் ஒரு நிலா. முகம் ஒரு நிலா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த வழியிலே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய
2: வாழ்த்துக்கள்.
0: முகமோ மலரோ முழுமதியோ. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜினுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தனராஜ் அவர்களே
1: வணக்கமையா.
0: வணக்கம்.
1: மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை,
0: மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை. வாழ்த்துக்கள். மறக்க முடியவில்லை, முடியவில்லை. அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தாருங்கள். உங்கள் பாடலை நாகப்பனுடைய பாடல் வர வேண்டும். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
2: வேண்டும். வணக்கம் ஐயா. முகத்தில் முகம் பார்க்கலாம், அகத்தில் பவளத்தை
0: நிறம். முகத்தில் முகம் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். முகத்தில் முகம் பார்க்கலாம். இனிமே சேர்த்த பாடலை தொடர்ந்து சந்தன் ராஜ் தரும் பாடல் வருகின்றது. வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. வணக்கம்.
1: மலரை காத்து மறக்கும் ஐயா. மறக்குமா? செம்மலரை காத்து மறக்கும்.
0: ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், புதுமையான பாடலை தருகின்றீர்கள். அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் தருகின்றார். போட்டி பலமாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. நாகப்பன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். நாகப்பன் எங்கே
2: இணைந்து?
0: வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? நாகப்பனுடைய தேவநாதனுடைய பாடல் கொண்டு. வணக்கம். வணக்கம்.
3: முகம் ஒரு நிலா என்றார் நண்பர்.
0: ஆமாம்.
3: நிலவே நிலவே சரிகம பதனி பாடு.
0: அந்த பாடல் அவர் தான் முன்பு ஒரு தடவை பாடிவிட்டார்.
3: நிலவே
0: அந்த பாடல் வந்து விட்டது. அந்த பாடலும் வந்து விட்டது. அந்த பாடலும் வந்துவிட்டது. மீண்டும் முயற்சித்துக் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன், கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: முகத்தின் முகம்
0: வந்து விட்டது. அந்த பாடல் அடுத்த பாடல். வேறு பாடல் தாருங்கள். வேறு பாடல்.
4: நான்
0: அளவோடு ரசிப்பவன். வாழ்த்துக்கள். நான் அளவோடு ரசிப்பவன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை அறிந்து போகின்றீர்கள். அடுத்த பாடல் சந்தனராஜ் அவர்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தனராஜ் உங்கள் பாடலை. சந்தனராஜ்
1: மலர்களில் ஆடும் இளமை புதுமை. மலர்களில்
0: வந்துவிட்டது. வந்துவிட்டது அந்த பாடல் வந்துவிட்டது.
1: சரிங்க, சரிங்க.
0: இன்னொரு பாடல்
1: இளமை. இதோ இதோயா.
0: இளமை இதோ இதோ. வாழ்த்துக்கள். இளமை இதோ இதோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஏஆர் நாகப்பன் ஐயா அவர்கள் தருகின்றார்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
2: தமிழ்நாட்டை எழுதி தரவான்னு கேட்டாரு.
0: ஆமாக்கு
2: பதில் பாடல்.
0: எழுதுகிறாள் ஒரு புது கவிதை. வாழ்த்துக்கள். எழுதுகிறாள் ஒரு புது கவிதை. எங்கே அடுத்த பாடல்? அடுத்த பாடல் சந்தனராஜ் தரும் பாடலாக வருகின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களை உங்கள் பாடலை.
1: இளம் வயசு பொண்ண வசியம் செய்யும் வளவு.
0: பாடிய காரணம் வந்துட்டீங்களா ஐயா? அடங்க அப்பா. இளம் வயசு பொண்ணு. வயசு பொண்ணு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் தேவநாதனுடைய பாடல். வயசு பெண்ணை. வாழ்த்துக்கள்
2: தேவநாதன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நிலவை கொண்டு வா கடலில் கடிவை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள் கொண்டு வாருங்கள். சந்தனராஜ் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
1: ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
0: ஒரு ஆயிரம் மலர்களை மலர வச்சு விட்டார். ஆயிரம் மலர்களே மலருங்கள். இரண்டாயிரம் மலர்களே மலருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து கிருஷ்ணன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா உங்கள் பாடல் வேண்டும். கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
4: நான் ஒரு மேடை பாடகன்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நான் ஒரு மேடை பாடகன் வாழ்த்து.

0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்பு வந்தீர்கள்? அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ் அவர்களை. உங்கள் பாடலை
1: 1000 தாமரை மொட்டுக்களையா
0: 1000 தாமரை மொட்டுக்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடல் நாகப்பன் தரப்போகின்றார். 1000 தாமரை மொட்டுக்களேங்க நாகப்பன், உங்கள் பாடல்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. சந்தனராஜ் ஐயா வந்து இளமை இதோ இதோன்னு பாடினாரு, அதுக்கு பதில் பாடல்
0: அல்லது கொண்டு பாருங்கள். என்ன பாடல்?
2: இதோ இதோ என்னஞ்சிலே ஒரே பாடல்.
0: வாழ்த்துக்கள். இதோ இதோ என் நெஞ்சிலே வாழ்த்துக்கள். இதோ இதோ என் நெஞ்சிலே வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அந்த பாடலை தருகின்றார் நாகப்பன் அவர்கள் தான். மீண்டும் வருகின்றார். வணக்கம் நாகப்பன். கிருஷ்ணன், கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று.
0: மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன், நீங்கள் தாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. என் நெஞ்சிலே ஒரே பாடல்னு முடிச்சேன், அதற்கு பதில் பாடல். ஒரே பாடல் உன்னை அழைக்கும்.
0: வாழ்த்துக்கள். ஒரே பாடல் உன்னை அழைக்கும். மீண்டும் பாருங்கள். நன்றி. ஒரே பாடல் உன்னை அழைக்கும். இங்கிருந்தோ வந்தாள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்பு ஒன்றீர்கள்? தேவநாதன் அவர்கள் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் தேவநாதன் அவர்களை, உங்கள் பாடலை. தேவநாதன்.
4: 1000 மலர்களே மலருங்கள் என்றார் நண்பர். மலர்களே மலர்களே மலர்களே மலர்களே இது என்ன கனவா.
0: அந்த பாடல் வந்துவிட்டது, அந்த பாடல் வந்துவிட்டது. மலர்களே மலர்களே இது என்ன கனவா. வேறு ஒரு பாடல் தாருங்கள். சரி, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். வாழ்த்துக்கள். அந்த பாடலை போடுவோம் உங்களுக்காக.
4: நன்றி
0: தேவநாதன். மலர்களை போல் தங்கை. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே. நாகப்பன், ஓ வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. என் நெஞ்சிலேன்னு பாடின இதோ இதோ என் நெஞ்சிலேன்னு அதற்கு பதில் பாடல். நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே.
0: நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே என்று வந்தது போல் இருக்கின்றது. இல்லை இல்லை,
2: வாழ்த்துக்கள்.
0: நெஞ்சினிலே நெஞ்சினிலே அந்த பாடல் எடுப்போம். நெஞ்சினிலே ஊஞ்சலே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உடனே தந்து விடுவாங்க. ஒன்று இல்லாத உடனே அடுத்தது எங்க மீண்டும் நாகப்பன் அடுத்த பாடல தாருங்கள்.
2: நினைச்சுதான்
0: உடனே அடிப்பார் நேத்தி அடி என்று. வாழ்த்துக்கள் நெஞ்சுக்குள்ளே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் தர போகிறீர்கள்? நெஞ்சுக்குள்ளே இன்னார். கிருஷ்ணா உங்கள் பாடல், உங்கள் பாடல். கிருஷ்ணனுடைய பாடல் வேண்டும்.
3: காற்றினிலே வரும் கீதம்.
0: காற்றினிலே வரும் கீதம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். காற்றினிலே வரும் கீதம். கட்டிக்காரன் எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. நேரம் முதலாவது மணி
2: தெரியுமா, அதுக்கு பதில் பாடல்.
0: வாழ்த்துக்கள். முதலாவது ஒளி கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள். என்ன பாடலை தாருங்கள்?
2: சொன்னால் தான் காதலா.
0: சொன்னாடி காதல் இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். சொன்னால் தான் காதலா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்ப வந்தீர்கள்? அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடலாக வருகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
3: கீதம் சங்கீதம் நீதானே என் வாழ்வில்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள். கீதம் சங்கீதம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பனுடைய பாடல். நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. காற்றிலே வரும் கீதம் பாடினாரு, பதில் பாடல். கீதம் சங்கீதம்
0: அதை அவர் பாடிவிட்டார். மீண்டும் கிருஷ்ணா அவர்கள்.
2: அப்ப காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. காற்றுக்கு என்ன வேலி ஐயா, ஒரு வேலியும் இல்லையே ஐயா. காற்றுக்கு என்ன வேலி. எங்க அடுத்த பாடல் யார் தருகின்றாரு? எங்களுடைய தேவநாதன் அவர்கள் தருகின்ற. வாழ்த்துக்கள் தேவநாதன். சிறப்பாக அப்படி ஆடுகிறீர்கள், கொண்டு வாருங்கள் தேவநாதன்.
4: காற்றினிலே வரும் கீதம் என்றார் நண்பர். காற்றில் எந்த கீதம்.
0: வாழ்த்துக்கள். ஜானி திரைப்படுத்த பாடல். காற்றினிலே காற்றிலே என் வாழ்க்கை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை தாருங்கள். கேட்டு மகிழ்வோம். சந்தன்ராஜனுடைய பாடலை நினைப்போம்.
1: காற்றுக்கு தூது விட்டியா?
0: காற்றுக்கு தூது வேற பாடல், காற்றுக்கு தூது விடுறாங்களாப்பா, நாங்கள் காற்றிலே தூது விடுவோம், காற்றுக்கே தூது விடுறாங்க, காற்றுக்கு தூது விட்டு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம், நாகப்ப நபர்களா கிருஷ்ண நபர்களா, யாருடைய இணைப்பு முன்னுக்கு நிற்கின்றது, யாருடைய அழைப்புன்னு பார்ப்போம். வாழ்த்துக்கள் எங்கே கொண்டு வாருங்கள், மீண்டும் கொண்டு வருகின்றார் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்களே உங்கள் இணைப்பு வந்து விட்டது. வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. காற்றுக்கு என்ன வேலை, கடலுக்கு என்ன மூடின்னு முடிச்சேன், அதற்கு பதில் பாடல். மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்ற
0: வாழ்த்துக்கள். மூடி திறந்த இமை இரண்டும் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இது சந்தன் ராஜுடைய பாடல், கொண்டு பாருங்கள். சந்தன்
4: தூது போ செல்ல கிளியே,
0: தூது போ செல்ல கிளியே, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். தூது போ செல்ல கிளியே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம், சந்தன் ராஜ் அவர்கள் தான் தருகின்றார், கொண்டு வாருங்கள்.
4: செல்ல குழந்தைகளை, தொழிலும் வசந்தங்களை,
0: செல்ல குழந்தைகளை வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். செல்ல குழந்தைகளே, செல்ல குழந்தைகளே என்ற பாடலை தந்த பாடலே. அடுத்த பாடலை யார் தருகின்றார், தேவநாதன் தருகின்றார். தேவநாதன் கொண்டு வாருங்களையா உங்கள் பாடல். வணக்கம்.
1: காற்றிற்கு தூது விட்டுன்னு நண்பர் சொன்னாரு.
0: ஆஹா, வாழ்த்துக்கள். மட்டும் பாருங்கள், தூதுவலைகளை அரைச்சி வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல யார் தருகின்றார், நாகப்பன் அவர்கள் தரப்போகின்றார். நாகப்பன் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன,
0: அதுக்கு பார்ல தரப்போ, கொண்டு பாருங்கள்.
2: பார்வை யுவராணி கண்ணோவியம்.
0: பார்வை யுவராணி நல்ல பாடல், கண்ணோவியம் இனிமையான பாடல். மீண்டும் பாருங்கள், வாருங்கள், மீண்டும் மீண்டும் கொண்டு வருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், தாருங்கள் உங்கள் பாடல்.
4: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றிய
0: வாழ்த்துக்கள். இரண்டாவது ஒளி கிடைத்திருக்கின்றது, இரண்டாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம், நாகப்பன் அவர்களாக இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. பார்வை யுவராணி கண்ணோவியம் முடிச்சேன், ஓவியத்துக்கு பதில் பாடல். ஓவியத்தை வரைந்து விட்டேன், ரசித்து பார்க்க கண்கள் இல்லையே.
0: ஐயோ, ஓவியத்தை வரைந்து விட்டு மனுஷன் நல்ல வரியா இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள், கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ்.
4: தெய்வம் தந்த வீடுயா, வீதி இருக்கு.
0: ஓ யா, அது சுகமான ஒரு வழிதான், தெய்வம் தந்த வீடு வீதி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது மீண்டும் ஏ ஆர் நாகப்பன் அவர்களாக இருக்கின்றார்கள், கொண்டு பாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை, கொண்டு பாருங்கள்.
2: ஐயா, குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்றுன்னு பாடினார் பதில் பாடல்.
0: ஆமாம்,
2: ஒன்றானவன்
0: எங்கே. அடுத்த பாடல் தருவது தேவநாதன் அவர்கள். தேவநாதன் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன என்றார் ஐயா.
5: பார்த்தே ரசித்தே பக்கம் வர
0: துடித்தேன். வீராபிமன்யம் வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன். கிருஷ்ணன் உங்கள் பாடல், உங்கள் பாடல்.
3: ஒன்றென்று தெய்வம் உண்டென்று
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒன்றென்று தெய்வம் ஒன்று வாழ்த்துக்கள். செல்வம் எல்லாம் இங்கே கிருஷ்ணன் போய்விட்டார், எங்கே நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பதில் பாடல்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணன் பாடுங்கள் உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா உங்கள் பாடல். ஒன்றும் கேட்கவில்லை, ஒன்றும் புரியவில்லை. படிவாக கூறுங்கள், சரியாக கூறுங்கள்.
3: ஒன்றே
0: ஒன்றே ஒன்றே குலம் என்று பாடுவோம். விக்கி விக்கி கூறுகிறது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ஒன்றே குலம் என்று பாடுவோம் விடுவை பாடல், நல்ல பாடல். நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன் நாகப்பனுடைய பாடலை தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. இரண்டு மனம் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டேன்.
0: இரண்டு மனம் வேண்டும் என்று கேட்டு விட்டீர்களா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தேவநாதனுடைய பாடல். தேவநாதன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: ஒன்றென்பது தெய்வம் ஒன்றென்பது என்றார் நண்பர்.
0: ஆமாம்,
5: தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் பின்னே.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை கனடா கலையகம் விரைவில் நிறைவுக்கு வர இருக்கின்றது. எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. இறைவனிடம் கேட்டேன்னு பாடு, அதுக்கு பதில் பாடல். இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான். நன்றி ஐயா.
0: இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கின்றான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளை, இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. தொடர்ந்து பாடல்களை கேளுங்கள். உங்கள் எண்ணிக்கைகளை விரைவில் தந்து யார் கூடுதலான பாடலை தந்தது, வெற்றியாளர் யார் என்பதை அறிய இருக்கின்றோம். தொடர்ந்து பாடலை கேளுங்கள்.

0: பொறுமைக்கு நன்றி. உறவுகளே, நீங்கள் புறத்திருக்கும் வேளையிலே பாடல்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். மூன்றாம் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் கனடா கழகத்திலிருந்து 2024 ஆண்டின் 3வது மாதத்தின் 2வது நாள் சனிக்கிழமை நிகழ்ந்த பாட்டுக்கு பதில் பாட்டு அற்புதமாக வந்து இணைந்து சிறப்பித்திருந்தார்கள் என்று இணையதளத்தை எல்லோரும் கேட்டு ஆவலோடு கேட்டுக் கொண்டிருந்த அன்பு உறவுகளின் அறிக்கைகள் இங்கே பல வந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பான கற்பூரங்கள் என்று கூறியிருக்கின்றார் எல்லோரும். உடனே உடனே ஒரு பாடலை கூறுற உடனே அதில் உள்ள வரிகளை பிடித்து உடனே பாடலை தந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் என்று கூறும் வேளையிலே தமிழ் திரைப்படத்தில் வந்த திரைப்பட பாடலை களஞ்சியமாக களஞ்சியப்படுத்தி இருக்கும் எங்கள் சிந்தனைக்குள்ளே உடனே தோன்றுவது வேகம் விவேகமாக இயங்கிய உங்கள் அனைவருக்கும் திரு நாகப்பன், சந்தனராஜ், ஜெகபிரசாதி, கிருஷ்ணன், ஆனந்தன், தேவநாதன், விக்னேஸ்வரன் இவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய போட்டியிலே பங்கு பற்றியவர்கள் மொத்தம் 240 மொத்த பாடல்களை தந்திருக்கின்றார்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்திலே வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 240 பாடல்களை தந்த வேளையிலே அந்த பாடல்கள் வந்து குறித்த பாடல்கள் யார் யார் என்றால், இந்த 7 பேரும் வந்து தங்களால் முடிந்தவரை இணைப்பினை கிடைத்தவுடன் தந்திருந்தார்கள். இணைப்பு வந்தவுடன் பாடல்கள் ஒரு பாடல் வந்துவிட்டதே என்று கூறினவுடன் உடனே அடுத்த பாடலை தொடுத்து விடுகிறார்கள். கட்டித்தனம் உள்ளவர்கள். இன்று புதிய அண்மையிலே புதிதாக வந்து இணைந்தாலும் தேவநாதன் அவர்களும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார் என்று அவரும் பாடல்களை எடுத்துக்கொண்டு வந்து தந்து மகிழ்ந்திருக்கின்றார். கிருஷ்ணன் அவர்களுக்கு இன்று வலைத்தளம் சரியான சதி செய்து விட்டது. இருப்பினும் விடாகண்டன் தொடாகண்டனாக அவர் இணைந்து பாடல்களை தந்திருந்தார். அவர் வந்து இணைந்த நேரம் பிந்தியாக இருந்தது. ஆனந்தன் அவர்கள் அற்புதமாக தனது பாணியிலே வந்து அழகாக இணைந்து சிறப்பாக தந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு வலுச்சேர்த்த வேளையில் இயலாத நிலையில் பணியிலிருந்து ஒன்றும் விக்னேஸ்வரன் அவர்கள் கூட வந்து தன்னுடைய பங்கினை அளித்து வலுச்சேர்த்தது வாழ்த்துக்குரியது. சரி, பார்ப்போம் இந்த புள்ளிகள். 240 பாடல்களை தந்த வேளையில் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருந்தார். ஆனந்தன் அவர்கள் 8 பாடல்களை கொடுத்திருந்தார். தேவநாதன் அவர்கள் 14 பாடல்கள் தந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து ஜெகபிரசாதிக்கு அவர்கள் நின்றே விட்டார். அவருடைய இடையூறு பல உண்டு என்பதை நான் அறிவேன். இருப்பினும் அவர் இணைந்த வேளை அழகாக சிறப்பித்திருந்த பாடல் ஒலித்த பாடலை யார் கொடுத்தது, அந்த பாடலில் வந்த வரி என்ன, அந்த வரியிலே நான் எந்த வரியை கொடுக்கின்றேன், அழகாக சிறப்பாக மகிழ்ச்சியோடு கலந்திருந்தார். அவரும் 18 பாடல்களோடு தொடர முடியாமல் இருந்துவிட்டார். அடுத்து எங்கள் கிருஷ்ணன் அவர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடி வந்தவர். 50 பாடல்களை தந்திருக்கின்றாரப்பா. 240 வரை 50 வந்தது. எத்தனையாவது பாடலே அவர் வந்து இணைந்தார் என்றால், என்று அவர் வந்து இணைந்தது எங்களோடு ஆரம்பத்திலே 51வது பாடலே வந்திருந்தார். அவர் வருவதற்கு முன்பு 50 பாடல்கள் சென்று விட்டன. மிகுதி பாடலே 50 பாடலை கொடுத்தது பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. அவருடைய தளம் இன்று அநேகமாக நேரத்தில் நான் நீங்கள் சொன்னது கேட்கவில்லை, சொன்னது கேட்கவில்லை என்றெல்லாம் ஒரு சொல்லை பிடித்து நான் பாடல்களை பிடித்து விட்டேன். ஒருவருடைய பாடலும் கழிவில் செல்லவில்லை, எல்லோருடைய பாடலும் இங்கே எடுக்கப்பட்டது. 50 பாடல்களை தந்து இன்று 3வது நிலையிலே அவர் இருக்கின்றார். அடுத்து இருவருக்கு உரிய போட்டி சிறப்பாக இருந்தது, விறுவிறுப்பாக இருந்தது. முதலில் வந்த இருவர்களும் தான் பாடல்களை தொடுத்து கொண்டு சென்றார்கள். அந்த வகையிலே சந்தன்ராஜ் அவர்கள் பணியோடு இருந்தோண்டும் அங்கே பணி உள்ளவருக்கு பதில் சொல்லவேண்டும், கல்லாப்பட்டியை கவனிக்க வேண்டும், அந்த நுகர்வாளர்களோடு உரையாட வேண்டும், பாடலை கேட்க வேண்டும், பதில் பாடலை தர வேண்டும். அவர் கூட அவர் வந்து மெழுகல்ல, கற்பூரம் தான். பாடல் வந்துவிட்டதுன்னா அப்படியே வந்துவிட்டதா, உடனே அடுத்த பாடல் அற்புதமாக சிறப்பித்துக் கொண்டு சென்றார். அவர் மொத்தம் 62 பாடல்களை தந்து இன்று 2வது நிலையில் இருக்கின்றார். அப்படியேனால் 1வது நிலை யாராக இருக்கும், எங்கள் பஞ்ச கல்யாணி தானாக வந்த சந்திரமன் நாகப்பன் அவர்கள் முதலில் வந்து இணைந்திருந்தார். இந்த வேளையிலே அவர் 87 பாடல்களை தந்து இன்று 1வது இடத்தில் நிற்கின்றார், வெற்றியை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் எங்களுடைய நாகப்பன் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்தும் இந்த வேளையில இவர்கள் மற்ற அறுவரும் உங்களோடு போட்டி போட்டபடியால் தான் நீங்கள் இந்த புள்ளியை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து என்ன இந்த ஆபாசம் வந்து உற்சாகம் வந்து ஒரு பாடலும் கழிவில்லை. சிறப்பாக சிறப்பாக அற்புதமாக வரிகளை கூறி இந்த பாடல் உங்களுடைய பாணியிலே அழகாக நகர்த்தி சென்றீர்கள் எல்லோரும். அந்த வகையில் நீங்கள் சிறப்பாக சென்ற வேளையில உங்களுக்கு 87 பாடல் கிடைத்து 1வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். நாகப்பன் அவர்கள் 87 பாடல், சந்தன்ராஜ் அவர்கள் 18 பாடல், ஜெகபிரசாதி கிருஷ்ணா அவர்கள் 50 பாடல், ஜெகபிரசாதி அவர்கள் 4வது இடத்திலிருக்க 18 பாடல், 5வது இடத்திலே எங்களுடைய தேவநாதன் அவர்கள், 6வது இடத்திலே ஆனந்தன் அவர்கள், 7வது இடத்திலே
1: வீட்னஸ். ஆனால் இந்த ஏழு பேரும் சேர்ந்தபடியால் தான் 240 பாடல்களை தர முடிந்தது. நிகழ்ச்சி மூச்சு விட முடியாமல் சிறப்பாக சென்றதை எண்ணி நான் பெருமைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை அழகாக எடுத்துச் சென்ற உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது பாடல் கேட்கும் நேரம். நீங்கள் வந்து உங்கள் குறிப்புகளையும் தந்து வெற்றி மகிழ்வை மறந்து கொண்டு வாழ்த்துக்களை கூறி வாழ்த்துக்களை பெற்று உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்பதை காற்றலையில் தருங்கள். விரைவாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து நிறைவேறியது பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே ஓடி வாருங்கள். உங்களுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்கள் கருத்துக்களையும் கூறுங்கள். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும். கேட்டுக்கொண்டே நீங்கள் வாருங்கள். உங்களை

0: வணக்கம் வணக்கம் தேவநாதன் அவர்களே, வணக்கம். வணக்கம் தேவநாதன்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: எப்படி எப்படி உங்களுடைய அனுபவம் இன்றைய பாட்டுக்கு பதில் பண்ண?
1: நீங்கள் சொன்ன மாதிரியே மூச்சு விட முடியலே ஐயா. எத்தனை தடவை முயன்று முயன்று முயன்று அந்த இணைப்பை வாங்கினேன் ஐயா.
0: எத்தனை அழைப்புகள் அழைச்சிட்டு எத்தனை அழைப்புகள்?
1: கிட்டத்தட்ட 100 தடவை இருக்கும் ஐயா.
0: 100 தடவை? அப்படி என்றால் இவர்கள் எத்தனை அழைத்திருப்பார்கள் நின்று பாருங்கள். 800 தடவையும் அழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். இது ஒரு தொலைபேசி இலக்கத்தில் எல்லோரும் வந்து இணைய வேண்டும். யாருக்கு இணைப்பு கிடைக்கின்றதோ அவர் பாடலை தர வேண்டும். தரும் பாடல் சரியான பாடலாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த போடி. ஆனால் நீங்கள் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். சாதாரணமானதல்ல.
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது என்று?
1: எனக்கு உற்சாகமாக இருந்தது ஐயா. எப்படியும் இணைப்பை பெற்றுவிட வேண்டும், ஐயாவுடன் உரையாடணும், இந்த போட்டியில் நாம் வந்து வெல்ல வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான்.
0: அந்த குறிக்கோள் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் வெற்றிக்கு வரலாம். பாருங்கள், அந்த எப்படி இவ்வளவு பெரிய பாடல்கள் பாடல்களை எல்லாம் பாடுகின்றோம். அந்த சிந்தனையில இருப்பது உடனே தோன்ற வேண்டும். இதைத்தான் வேகம் விவேகம் என்று கூறி எங்களுடைய அந்த அவதானங்களை வளர்த்துக் கொள்வது. பாடலை கேட்க வேண்டும், எந்த பாடல் எண்ணத்தை கொண்டு வர வேண்டும், சரியான வரிகளோடு பாடலை கொண்டு வர வேண்டும். முழு பாடலையும் கேட்கவில்லை, அந்த வரிகளைத்தானே கேட்கணும். பாட்டுக்கு பதில் பாட்டை கொடுப்பது, பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுவது வேறு, பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுவது வேறு, பாட்டுக்கு பாட்டு அது வேறு. எங்கள் நிகழ்ச்சிகளில் வருவது உண்டு. இது பாட்டுக்கு பதில் பாட்டு. ஒரு பாட்டை கூறுவது அதுக்கு பதில், அந்த வரியிலே வருகின்ற ஒரு பதம், அந்த பதத்தை தொடுத்து அந்த பதத்தில் எத்தனை பாடல் வருகின்றது என்று உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு பாடலை தெரியும். மிகவும் சிறப்பாக இருந்தால் நீங்கள் அனுபவம் பெற்றுவிட்டீர்கள், இனிமேல் தேறி விடுவீர்கள்.
1: ஒரு புதுமையான அனுபவம் என்றால் சில வரிகளிலிருந்து நிறைய பாடல்கள் பிறக்கின்றன. இவ்வளவு பாடல் உள்ளதா அப்படின்னு வியக்கத்தக்க வைக்கிறது.
0: நிச்சயம்
1: நிகழ்வை
0: கோடிக்கணக்கான பாடல்களையே எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையிலே, தமிழ் திரைப்படத்துறையிலே இருக்கின்றது. தனியே தென்னகத்து திரைப்படத்துறையைத்தானே நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதிலே இவ்வளவு பாடல்களை ஞாபகம், பழைய புதிய இடைக்கால பாடல் நிறைய இருக்கின்றது. ஒவ்வொரு பதத்திலையும் எத்தனை பாடல்கள் நீங்கள் கூறியது போன்றும் அதை என்ன தோன்றுகின்றது இல்லையா, மனதிலே பதிய பதிக்க வைக்கின்றது. சிறப்பு தேவநாதன்
1: நன்றி ஐயா. நன்றி.
0: என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒலிபரப்ப வேண்டும்? பங்கு பெற்றியவர்களுக்கு பாடல்கள் உண்டு, என்ன பாடல் தரலாம்?
1: எனக்கு ஒரு பாட்டு ஐயா, சந்தன காற்றே சிந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா
0: வாழ்த்து
1: அப்படிங்கிற பாடல்.
0: அப்ப சந்தனம் என்ற வரியில வந்து உடனே அந்த பாடலை குறிப்பிடுகிறீர்கள் இல்லையா?
1: இரு காரணங்கள் இருக்கின்றன. என்னை அறிமுகப்படுத்தியவர் சந்தனராஜ்.
0: வாழ்த்துக்கள். அவர் என்று அவருக்கு பல, அவர் வந்து உண்மையிலே அவர் தசாவதானி ஐயா. அவர் அங்காடியில் தன்னுடைய வியாபார நிலையத்திலே இருக்கின்றார். வியாபார நிலையத்தை மேற்பார்வை மட்டுமில்ல, முழு கண்ணோட்டத்தோடு வைத்திருக்கும் பொழுது வருகின்ற நுகர்வோர் அவர்கள் மனம் கூடாமல் அவர்கள் கேட்கின்ற பொருளை அந்தந்த இடத்துல எங்கே இருக்குமோ அதை தொட்டு எடுத்து கொடுக்க வேண்டும், விலை பார்க்க வேண்டும், பணம் பெற வேண்டும், அதை கலாப்பட்டியிலே போட வேண்டும், மீதியை கொடுக்க வேண்டும், நுகர்வோரை மனம் கூடாமல் அனுப்பி வைக்க வேண்டும். மீண்டும் அவர்கள் வரும் வகையிலே அவருடைய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு அவர் அப்படியான கர்மத்தை ஆற்றி கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே தொலைபேசியையும் வைத்து பாடலையும் கேட்டுக்கொண்டு பாடலுக்கு பதில் பாடலை நினைத்துக் கொண்டு கூறுகிறார் ஐயா. யாராலும் முடியாது.
1: உண்மையான திறமைசாலி ஐயா.
0: சிறப்பு உண்மை. இந்த விஷயத்திலே அவர் திறமைசாலி. பாடல்களையும் சேர்ந்து, அது மட்டும் இல்லை, ஒரு பாடல் வந்து விட்டது உடனே கற்பூரம் பிடிச்ச மாதிரி உடனே அடுத்த பாடலை கொடுத்து கொடு, சிறந்த சுத்திர கொடுப்பார் ஐயா. அடுத்து எங்களுடைய நாகப்பன். ஆமா ஆமா, நாகப்பன் அவர்கள். அவர் பாணம் ஐயா. வானம், வானத்திலே பத்த வச்சா வானம் புஷ்கடம் பிடிக்க முடியாது, பறந்து விடும். ஆத்து மாதிரி தூரி கொண்டு போவார் ஐயா. பாடல்கள் குவிப்பார் கொண்டு பாடல்கள். அதோட இன்னும் ஒரு குதிரை இருக்கின்றது. இன்னும் ஒரு குதிரை எங்களுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்கள் வந்தால் அதை விட சிறப்பாக இருக்கும். அடுத்து முந்தியவர் வருவார் எங்களுடைய லெனின் என்று, அவர் அதை விட மேன்மையாக இருப்பார். கிருஷ்ணன் ஆரம்பத்திலே உங்களை மாதிரியோ 5-10 என்று வந்து என்று முதலாவதையும் அவர்கிட்ட பிடிச்சிருக்கார் கிருஷ்ணன். அவர் கூட 50 பாடல் அவருக்கு இன்றைக்கு வலைத்தளம் சரியில்லை. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், பாடும்போது விட்டு விட்டு கேட்கின்றது. அப்படி இதுதான் சிறப்பு. உங்களுக்காக அந்த சந்தன காற்று என்ற பாடலை நான் ஒலிபரப்பி தருகின்றேன். கேட்டு மகிழ்ந்துடன் இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் சென்றடை. உங்களோடு இணைந்தவர்களுக்கு எல்லோரும் வாழ்த்தை கூறிக்கொள்வோம். நீங்கள் அனைவரும் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள் தேவநாதன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து யார் வரப்போகின்றோம்?

0: வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன். மீண்டும் கூறிவிட்டது அவங்களுடைய கிருஷ்ணன், வணக்கம்.
1: வானொலி நல்லா தெளிவா கேக்குது, ஆனா பேசுறதுதான் இன்னைக்கு கேட்க முடியாம
0: போச்சு. தொலைபேசியினுடைய வெளியே அவுட் கோயிங், நீங்கள் பேசுவது மற்றவர்கள் கேட்கும் அந்த பகுதி கொஞ்சம் பலவீனமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. இது வலைதளத்தில் உள்ள சகஜமானது, இது சாதாரண எல்லா இடங்களிலும் இப்படி இப்படி இருக்கின்றது ஐயா, கவலைப்படக்கூடாது. ஆனாலும் அப்படி இருந்தும் நீங்கள் 50 பாடல்களை கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. அதுகளை பாடியும் காட்ட முற்படுகிறீர்கள், சிறப்பாக இருந்தது. நான் பாடலை படித்து விட்டேன். பல தடவைகளை நீங்கள் கொண்டு வந்த பாடல் ஒரு இடை சொல் வந்தவுடன் பாடல் என்னவென்று நான் அறிந்து விட்டேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக விளையாடுகிறீர்கள். 50 இது இன்று வந்த குதிரைகள் எல்லாம் குதிரைகள், நீங்கள், சந்தன்ராஜ், கிருஷ்ணன், இந்த ஜெகபர் சாதிக்கு அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இல்லாட்டி அவர் சிறப்பாக அவர் விளையாடி கொண்டு வந்தார். அவர் அதோட நிறுத்திவிட்டு அவருக்கு பல கடமைகள் இருக்கின்றது. இந்த அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சியில் பணியை இணைய வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று எங்களோட விக்னேசன் அவர்களும் முடியாத நேரத்தில் வந்திருந்தார் ஐயா. அவர் வாழ்த்துக்கள் அவருக்கு. சரி, நீங்கள் அப்படி இருந்து மூன்றாவது இடத்தை பிடித்துக் கொண்டீர்கள். என்ன பாடலை இன்று உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா?
1: பாடம் வந்து விஜயபுரி வீரன்.
0: அதுல என்ன பாடல்?
1: உள்ளத்திலே உரம் வேணுமடா.
0: உள்ளத்திலே உரம் வேணுமடா, உங்களுக்கு தேவை ஐயா. உள்ளத்திலே இந்த தொலைபேசி பிழைத்தாலும் வலைத்தளம் பிழைத்தாலும் உள்ளத்திலே உரம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. உள்ளத்திலே உரம் வேண்டும் மடா, அந்த பாடம் தானே?
1: உள்ளத்திலே உரம் வேணுமடா, ஒற்றுமையாய் தினம் ஓங்குமடா. அந்த பாடலையா ஏன் ராஜா ஐயா பாடியிருப்பாங்க?
0: அது சரி, அந்த பாடலின் வரிகள் முழுவதும் பாடமில்லை உங்களுக்கு, ஆனால் ஒரு சிறந்த பாடல். இந்த பாடல் அன்பு தொட்டு இன்று வரை இப்படியான பல பாடல்கள் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் எத்தனை பேர் அதை வாங்கி கொண்டிருக்கின்றார். இன்று நீதி தேவதைக்கே புதிய அர்த்தம் புகுத்து இருக்கின்றார்கள். நீதிமன்றத்திலே நீதி தேவதைக்கு கருப்பு துணியால் மறைந்திருப்பது ஒரு தார்மீக காரணத்தை பல கூறியிருந்தாலும், இன்று அதுக்கு என்ன காரணம்? நீதி தேவதே கண்ணை மூடு, நாங்கள் அநீதியாகத்தான் நடப்போம் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது நீதிமன்றங்கள் கூட, இல்லையா? நடந்த சம்பவங்களை எங்கே நீதி, மனிதநேயம் எங்கே என்ற கேள்வியை இன்று எழுந்து நின்று கேட்க வைக்கின்றது. சாரி, உள்ளத்திலே உரம் வேண்டுமடா என்ற இனிமையான பாடல், விஜயபுரி வீரன் திரைப்படுத்த பாடல், உங்களுக்காக நான் ஒலிக்க வைக்கின்றேன். நீங்கள் 50 பாடலை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற வைக்க வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றவர்களும் உங்கள் வாழ்த்துக்கள் போய் சேரும் என்று எண்ணிக்கொண்டு நன்றி கிருஷ்ணன் அவர்களே, அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி நன்றி, உங்கள் பாடல் தருகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் எங்களை அத்தாவதானி சதாவதானி சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். ஆறுதலாக சுவாசித்துக் கொண்டு கூறுவோம் ஐயா, மூச்சு விட்டு கொண்டு கண் காது கை எல்லாம் ஒரு நேரத்திலே இயங்க வேண்டிய ஒரு நிலையில வைத்து விட்டீர்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு அற்புதமான உற்சாகத்தை கொடுத்தீர்கள், சிறப்பாக இருந்தது. பாடல் வந்து ஐயா, சரி, ஒருவன் முதலாளியை அப்படியே டக்குன்னு உடனே எடுத்து எப்படி ஐயா உங்களுக்கு? களஞ்சியம் தான், களஞ்சியம் கற்பூரங்கள் தான் ஐயா. இன்னைக்கு ராஜ்குமார் வந்திருந்தா மேலும் ராஜ்குமார் வந்திருந்தா மேலும்
2: காணும்,
0: தலைவர் வந்தா மேலும் சிறப்பாக இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். அப்படி இருந்தும் 62 பாடல்கள் உங்களால் கொடுக்க முடியுது, ஏன்னா உங்களுக்கு இடையூறு பல இருந்தது. எனக்கு 2-3 தடவை உங்கள் அழைப்பை நான் எடுத்து வைத்துக் கொண்டு கூப்பிடு, அழைக்கிறேன் அழைக்கிறேன், உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. அப்படியான தொல்லையும் இருந்தது நான் பார்த்தேன். மொத்தம் எத்தனை அழைப்புகளை அழைத்தீர்கள் ஐயா? எத்தனை அழைப்புகள் அழைச்சு?
2: 450 மேல அழைச்சிருக்கேன்.
0: அடேங்கப்பா, 450
2: பகுதியில அந்த வலைதளத்தினுடைய செயல்பாடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நினைக்கிறேங்க ஐயா. அதுதான் அந்த சுத்தமா எடுக்க முடியாது நிகழ்ச்சி. அது ஏரோப்ளைன் மூட போய் திருப்பி மாறி மாறி போட்டாதான் கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வருது.
0: உங்களுக்கு அந்த வலைதளத்தை விநியோகித்த அந்த அதிகாரிகள் அந்த வியாபாரிகளும் பேச வேண்டும். அவுட் கோயிங், அதாவது இன்கமிங் அவுட் கோயிங் எங்களுக்கு புவராக இருக்கின்றது, இவ்வளவு ஜி தந்திருக்கின்றீர்கள், இந்த ஜி வேலை செய்தா, என்ன ஜி இப்படி இருக்கின்றது ஜி என்று அவர்களும் பேச வேண்டும். அப்படி இருந்தும் 62 பாடலை கொடுத்த நீங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் நான் இன்னும் உங்களுடைய ரெக்கார்டிங்கும் யாரும் பிரேக் பண்ணவில்லை ஐயா, அங்கே பதவியில் இருக்கின்றது. ஆனாலும் இரண்டாவது இடத்தை பற்றி சிறப்பித்திருக்கிறீர்கள். முதலாவது இடம், இரண்டாவது இடம், மூன்றாவது இடத்தை விட வந்து பங்கு பற்றி அலங்கரித்ததுதான் சிறப்பு, சிறப்பித்ததுதான் சிறப்பு. நன்றி சந்தன் ராஜா.
2: உண்மை உண்மைங்கய்யா, உண்மைங்கய்யா. இடையில கூட நம்ம தேவநாதன் கூட வந்து கேட்டாரு, என்னங்க நீங்க எப்படிங்க லைன பிடிக்கிறீங்க? நான் லைனே பிடிக்க முடியல.
0: அவர் 100 அழைப்பு அழைத்து இப்படி கூறுவார், நீங்கள் 800 அழைப்பையும் அழைத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் ஆரம்பத்திலே முதல் நாள் இதை தந்தவுடன் ஒரு பரீட்சாத்திகாரம் என்றுதான் கூறினோம் நான் சந்தன் ராஜின் நானும். ஆனால் இன்று இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றது என்னும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தொகை குறைந்து, உங்களுடைய தொகை
2: குறைந்திருக்கும்.
0: வருவார்கள் என்றுதான் எண்ணுகிறேன். இப்பொழுது இன்று தேவநாதனுக்கு விசேஷமான பாராட்டு, அவர் அண்மையில் இணைந்தாலும் அவர் சிறப்பாக செய்திருந்தார் என்று, மேலும் மேலும் அவர் வருவார், உங்களை எல்லாம் மிஞ்சி விடுவார் என்று நான் எண்ணுகிறேன்.
2: ஓடங்கள் திரைப்படத்துல இருந்து சந்தனப்பூவை சம்மதம் கேட்க போறேன்
0: ஓ, சந்தனப்பூவை சம்மதம் கேட்க போறேன் சந்தன ராஜா அவர்கள். உங்களோட சரிவர போட்டி போட்டுக்கொண்டு வந்த இடையிலே நான் வந்தேன். கிருஷ்ணன் அண்ணா, கிருஷ்ணனுக்கும் இந்த வலைத்தளம் அவ்வளவு உசிதமாக படவில்லை அவருக்கு. இருப்பினும் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, சிறப்பித்து வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் பாடல்களை நான்
2: ஒலிபரப்பாக.
0: நன்றி, நன்றி, நன்றி.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்களையா, நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி சந்தன் ராஜ் அவர்களே, நன்றி. அடுத்த உறவாக வடலூர் ஆனந்தன் கூட அவர்கள் பணி முடிந்து வீட்டுக்கு வந்தவும் கிடைத்த சந்தர்ப்பத்திலே இதிலே வந்துதான் பங்கு பெற்ற வேண்டும், தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று அற்புதமாக அவர் வெற்றியை நோக்கி வருபவர் என்றாலும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று வந்தவர் என்பதை நான் நன்கு அறிவேன். வணக்கம் ஆனந்தா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பு, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாருங்கள், பதியுங்கள், உங்களுக்காக நான் ஒலிபரப்புவேன். இப்பொழுது பாடல்களை ஒலிபரப்ப ஆரம்பிக்கின்றேன். முதலாவது பாடலை தர விரும்புகிறேன். சந்தன காற்று என்று தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் எங்களுடைய தேவநாதன் அவர்களுக்கு விசேஷமான வாழ்த்துக்களை கூறி அவருக்கான பாடல் இப்பொழுது காற்றலையில் வருகின்றது. பங்கு பற்றி சிறப்பித்தவர் பாடலாக

0: அந்த பாடல் தனிக்காட்டு ராஜாத்ரை படத்திலிருந்து இன்று பங்கு பெற்று சிறப்பித்த அன்பு தேவநாதன் அவர்களுக்காக ஒலித்து சென்ற வேளையிலே காற்றலையில் எங்களோடு காத்து கொண்டிருக்கின்றார் தானாக வந்த என் சந்தனம் கோவை ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் வெற்றியாளர் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. பங்கு கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: பங்கு கொண்ட அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் சென்றடையும். இந்த வேளையில சுவாசித்தீர்களா, மூச்சு விட்டீர்களா நன்றாக? நாகப்பன் வந்தா அழகுதான், பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டிக்கு வந்தால் என்ன, புதுதலில் வந்தால் என்ன, பொக்கு சத்து வெற்றி என்னவென்று கொண்டு வருவார்கள். சிறப்பாக இருந்தேன். ஞாபகங்கள், உங்கள் ஞாபகங்கள் சிறப்பாக இருந்த ஒவ்வொரு பாடலும் அழகாக கொண்டு வந்து நீங்கள் தான். நீங்கள் மற்றது ஜெகபிரசாதி சந்தன்ராஜ் போன்றோர் வரும் பொழுது அந்த பாடல் எந்த பாடல், அதுக்கு நான் இந்த பாடல் தருகின்றேன், இந்த சொல்லுக்கு தர அழகாக சிறப்பாக அதை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டு வருகின்றீர்கள். மற்றவர்களும் மற்றவர்களும் சிறப்பாக இயங்குகிறார்கள். அவர்களுக்கு இணைப்புகளுக்கும் சில தொல்லைகள் இருந்திருக்கிறது தான். விரைவு என்ற வேகம் விவேகம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். மற்றது வந்து இணைத்துக் கொள்ளும் பொழுது வலைத்தளத்தினுடைய நிலையை உணர்ந்து கொள்ளுகிறீர்கள், உணர்ந்து அதுக்கேற்ற வகையில நீங்கள் அழைத்துக் கொள்ளுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: அழைக்கும்
0: பொழுதும் சிலருடைய வலைத்தளங்கள் கடினமாக இருப்பது வழக்கம். உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் அடுத்த தொல்லைகள் இல்லாமல் அழகாக நீங்கள் இணைந்தீர்கள், சிறப்பித்தீர்கள். 87 பாடல்களை குவித்திருந்து முதலாவது இடத்தை பெற்ற உங்களுக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்கள். அத்தோடு அந்த மற்றவர்களும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். உங்களுடைய வாழ்த்துக்களும் அவர்களை சென்றடையும். எல்லோரும் சிரம், அவர்களுக்கு உள்ள வசதிகள் அதைத்தான் நான்
1: கூறுவேன். அதாவது ஜெகபிரசாதிக்கு ஐயாவுக்கெல்லாம் கிடைக்கிற இருக்கிறது இல்ல, பாதி கூட எங்களுக்கு இல்ல.
0: அவரு பாடல்களும் அழகாக ஒழுங்காக தருவார், அந்த நிவர்த்தியாக தருவார். நேரம் கிடைத்தாலும் அவருக்கு சந்தர்ப்பங்கள் வலைத்தளத்துக்கு ஒவ்வானதாக இல்லை. அதுதான் அவருக்கு பங்கு, அவருக்கு கொஞ்சம் இடையூறு இருக்கின்றது. அதனால
1: கொஞ்சம் இரண்டாவது நிலை நகர்ப்பகுதியில இருந்து இருக்கிறாங்க ஐயா.
0: அதனாலே அவருக்கு
1: எங்களை மாதிரி முக்கியமான நகரப்பகுதி இல்ல, மாநகர பகுதியில இருந்தால்தான் அடிக்கடி கிடைக்கும்.
0: வலைத்தளம் அவருக்கு கிடைக்கின்றது. அவருக்கு வீட்டு நிலையும் பக்கத்திலே பள்ளி, அடுத்தது குழந்தைகள் வீட்டில் கொஞ்சம் இடையூறுகள் உண்டு. அவருக்கு கொஞ்சம் இடையூறுகள் உண்டு. அவருக்கு பணி பழுவோடு இருப்பவர். ஆனால் சிறப்பாக அவரும் இயங்கிந்து அவருக்கு என்னுடைய என்ன பாடலை நாகப்பன் என்று உங்களுக்கு நான் தர வேண்டும்.
1: அதாவது ஒரு 2 தினங்களுக்கு முன்ன இங்க கோவையில வந்து கோனியம்மன் கோயில் தேரோட்டம் நடந்தது, மாசி மாத தேரோட்டம். அது மிக சிறப்பானது இருக்கிறதுல. அந்த தேரோட்டம் நடந்ததுனால அதுக்கு கரெக்டா ஒரு பாட்டு கேக்குற மாதிரி நடுவுல கேட்கணும்னு நினைச்சேன், வர முடியல என்னால 2-3 நாளா
0: கிடைக்க. இப்பொழுது என்ன பாடல்?
1: ஆமா ஆமா, தேரு பார்க்க வந்திருக்கு சித்திர பெண்ணே. என்ன படம் தெரியாது.
0: சிவாஜி கணேசனுடைய திரைப்படம் தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே. தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண். அன்னைக்கு ஒரு பாடல் கேட்டீர்கள், அந்த தேர் திருவிழா என்ற ஒரு பாடல், புதிய திரைப்படம்.
1: அதுவும் அதுவும் போடலாம், அது புதிய படம். புதிய
0: லால் சலீம் என்ற தேரு பார்க்க வந்து
1: அது வந்து பெரிய பாட்டா இருக்கு.
0: நான் அன்று உங்களுக்கு சுருக்க பகுதி பார்த்துதான் எடுத்து போட்டேன். 6 நிமிடம் அப்படித்தான் வந்த அந்த பாடல். தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணு இனிமையான ஒரு பாடல் அந்த பாடல். நல்ல திரைப்படம். நன்றி நாகப்பன் அவர்களை இணைந்து சிறப்பித்து அலங்கரித்து சென்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதலாவது பரிசு பெற்றிருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு வெற்றிப்படி கிடைக்க வேண்டும். மீண்டும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும்

0: நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களும் யோசிப்பார்கள், ஏனதை கூறுகிறேன், போட்டி அதிகமாகட்டும் என்பதற்காக. நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக விடாகண்டம் தொடாக நன்றி ஐயா. உங்களோட அவரும் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் சந்தன் ராஜா. அவருக்கு தொல்லைகள் பலவையா, அவர் வீட்டில இருப்பாரா
1: இருந்தார்.
0: ஒரு தடவை அவர் ஊருக்கு சென்று திருவிழாவில் இருந்து கொண்டு கலந்திருந்து வெற்றி பெற்றவர் ஐயா. அப்ப தனி அவர் வேறு தொல்லை இல்லாமல் இருந்தால் அவர் உங்களை போன்று அவரும் என்னுடைய பாடல்களை ஞாபக சக்தி உள்ளவர் அவர்.
1: நாங்க வந்தோம்னா இதே
0: வேலையா இருப்போம். நன்றி அவர்களே, மீண்டும் சந்திப்போம். நலமோடு நன்றி, வாழ்த்துக்கு நன்றி, வந்து ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே மகிழ்ச்சியோடு வந்து எங்கள் உளநிலை உடல்நிலைகளை கூட கவனிக்காமல் காற்றலையைத்தானே நோக்கி கொண்டு எங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது உள்ளத்திலே உரம் வேண்டுமடா என்ற ஒரு பாடல், விஜயபுரி வீரன் திரைப்படத்து பாடல். விஜயபுரி வீரன் என்றால் இன்று நேற்று வந்த படம் அல்ல, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த அந்த பாடலை இன்று எங்கள் கிருஷ்ணன் அவர்கள் கேட்கின்றார். விஜயபுரி வீரன் திரைப்படம், ஏல் ஆனந்தன் அவர்கள் நடித்த திரைப்படம் என்று எண்ணுகின்றேன். அவர்தான் டிஸ்கோ சாந்தி நடிகையினுடைய அப்பா என்று எண்ணுகின்றேன். ஏன் ராஜா அவர்களுடைய குரலிலே வந்த இனிமையான பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக ஒலிக்கின்றது. உள்ளத்திலே உரம் வேண்டுமடா 3வது இடத்தை பெற்ற உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. கேட்போம்.

உள்ளத்திலே உறவும் ஒற்றுமையும் இருந்தால் வெற்றியை காண முடியும் என்ற அற்புதமான கருத்தை அன்று விதைத்திருந்தார்கள். இந்த திரைப்படம் அரை நூற்றாண்டை கடந்த திரைப்படம். ஒரு ஆணழகன், உண்மையான உடல் இருக்கமுடையவர், சண்டை காட்சி, வாள், குதிரை சவாரி என்பதெல்லாம் தனியாக எந்த விதமான பொய் இல்லாமல் தாங்களாக நடித்த கலைஞர்கள் அன்று இருந்தார்கள். நாயகர்களாக வந்தவர்கள் அந்த திரைப்பட கதையில் வரும் கருத்துக்களுக்கு ஏற்ப வாழ்ந்தார்கள். அதற்குரிய சாந்திரிகா லட்சணங்கள் அத்தனையும் பொருந்திய நடிகர்கள் தான் அன்று கலை உலகத்தை ஆட்சி செய்திருந்தார்கள். அதனால் தரமான விருதுகள் அவர்களை தோடி சென்றது என்று கூறலாம். இனிமையான அந்த பாடலை தந்து எங்களை மீண்டும் நினைக்க வைத்த கிருஷ்ணா, உங்களுக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் ஒலிக்கே இருக்கின்றது. அந்த பாடலை எங்களுடைய அன்பு சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருந்தார். சந்தன்ராஜ் அவர்கள் என்று இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார். அவர் முதலாவது வெற்றியாளராக இருந்த அவர் தந்த பாடலின் ரெக்கோர்ட், அவருடைய பதிவை இன்னும் யாரும் முறைக்கவில்லை, விரைவில் முறைப்பார்கள், போகின்ற போக்கிலே தெரிகின்றது என்று எண்ணிக்கொண்டு கூறிக்கொண்டு அவர் தந்த பாடல் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலின் வரியைத்தான் எங்களுடைய அன்பு தேவநாதனும் கேட்டிருந்தார் என்று மகள்போடு நட்போடு கூறிவிட்டு அவர் சந்தன பூவை சம்மதம் கேட்க என்று ஊடங்கள் திரைப்படுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். எங்கே அந்த சம்மதம் அப்படி கிடைக்கின்றது? பாடலை கேட்போமா சந்தனராஜ்? உங்களோடு நாங்களும்

சம்மதம் கிடைத்து விட்டது போல் ஓசை எழுந்தது. இறுதியிலே இனிமையான அந்த பாடலை, இந்த பாடலை எங்களுக்கு சம்பத் செல்வன் என்பவர் இயக்கிய திரைப்படம், அவர்தான் இந்த பாடலுக்கு இசையையும் அமைத்திருக்கும் வேளையிலே பாடும் நிலா பாடியிருந்தார். அதிகம் காற்றலைக்கு வராத பாடலை கேட்டு மகிழ்வதில், எங்களை ஆனந்தப்படுத்துவதில் சந்தன்ராஜ் அவர்களுக்கு அலாதி ஆனந்தம். அந்த வகையிலே அந்த பாடலை அவரோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டுக்கு பதில் பாட்டை நிறைவேற்றி தந்தவர்களுக்கு மனம் நிறைவான பாடலை கேட்டு மகிழ்வதற்காக அவர்கள் விருப்ப பாடலை தரும் வேளையிலே அன்போடு வந்து இணைந்த ஆனந்தன் அவர்கள் தான் பணி முடிந்து வந்து எங்கள் நிகழ்ச்சியிலே வெற்றியை நோக்கி வரவில்லை, இணைய வேண்டும் என்ற இலட்சியத்தோடு வந்து இணைந்து சிறப்பித்து சென்ற வேளையில் அவர் தந்த 8 பாடல்களுக்குள் ஒரு பாடலை நான் தெரிவு செய்து, நலம் நலம் அறியாவல் என்ற பாடலை காதல் கோட்டை திரைப்படுத்தின்று அவருக்காக ஒளிபரப்புகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி.

காதல் கோட்டை திரைப்படத்து பாடல் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களோடு அனுராதா ஸ்ரீராம் அம்மா இருவரும் பாடியதை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையின் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் நிகழ்ந்து சிறப்பித்த நேயர்கள் விருப்பமாக ஒலிக்கப்படும் பாடல்களுள் ஆனந்தா உங்களுக்காக தந்திருந்தேன் ஒரு பாடல். அந்த வேளையில் அந்த பாடல் நீங்கள் தந்த பாடல்கள் ஒரு பாடல். இப்பொழுது எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் பாதியிலே நிறுத்த வேண்டிய சூழலில் அவர் இருந்து கொண்டிருந்தபடியால் தொடர்ந்து முழுமையாக முடியும் வரை வரவில்லை. அவர் முடியும் வரை இணைந்திருந்தால் இந்த முடிவுகள் எப்படி மாறி இருக்குமோ என்பதும் ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில் ஜெகபர் சாதிக் அவர்கள் தந்த பாடல்களுக்கு ஒரு பாடல் அவருக்காக நான் தெரிவு செய்து அவருக்கும் பிடித்திருக்கும் எங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற எண்ணத்திலே ஒரு பாடலை தருகிறேன். ஜூலி கணபதியிலிருந்து ஜெகபர் சாதிக் அவர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று தெரியும். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. இனிமையான பாடல் கேட்போமா? அந்த பாடலை

ஜெகபர் சாதிக் அவர்களுக்கான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடா கலையகத்தில் இருந்து அற்புதமான அந்த பாடலை மறைந்த நாவண்ணா முத்துக்குமார் அவர்கள் வரி கோட்டிருந்தார். உள்ளத்தை தொடும் வரிகளாக இருந்த வேளையிலே இசை ஞானி அவர்களுடைய இசையில் வந்த அந்த பாடல் பாடியவர் குரலோ ஷெரியா கோஷால் என்ற புதிய பாடகி. இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்னமும் பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை உடல்நிலை தளர்ந்திருந்த வேளை, பணி சுமை தலைக்கேறிய வேளை, திரும்பி பார்க்க நேரம் இல்லாமல் அவர் எடுக்கும் தேநீர் கூட குடிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத ஒருவர் எங்கள் விக்னேஸ்வரன் அவர்கள் அண்மையிலே வந்து இணைந்த போது கடந்த பாட்டுக்கு பாடுவோர் பாடல நிகழ்வு வந்து அவர் பாட முடியாத நிலையில் இருந்தார். போட்டியிலே கலந்து கொண்ட வேளையில் அவருடைய முடியாத நிலையில் இருந்தார் அவருடைய குரல். இருப்பினும் இன்றும் வந்து பணியில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், மொழியல் தமிழ் வானொலியில் நான் பங்கேற்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு வந்து முடியாத வேளையிலும் பாடலை தந்திருந்த விக்னேஷன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் மிகவும் சிறப்பான ஒரு திரைப்படுத்து பாடல், மாணிக்க தொட்டில் என்ற திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளிலே, கண்ணதாசன் ஐயா அவர்கள் கவிஞருடைய வரிசையிலே வந்தது. அந்த படத்தில் மெலிசை மன்னர் இசை கொடுத்திருக்கின்றார் என்று தெரிய வரும் அந்த பாடல் ராஜா தீ பெற்றெடுத்தால் ராஜகுமாரன் என்ற பாடல். என்னுடைய விக்னேஸ்வரன் உங்களுக்காக தருகின்றோம் அந்த பாடலை.

மகாலட்சுமி போன்ற குழந்தைகள் செல்வமாக பிறந்தாலும் அங்கே ஒரு குறும்புக்காரன் பிறந்துவிட்டால் போதும், அவனுக்கு எத்தனை உபசாரங்கள், அலங்காரங்கள், ஆதரவுகள், ஆண் குழந்தை என்றால் மிச்சம். எங்கள் தமிழ் பண்பாட்டு குழுமியங்கள் பழக்க வழக்கமாகி வந்துவிட்டது என்புறவுளே. அப்படியான ஒரு கருத்துள்ள சிறந்த திரைப்படம் அந்த திரைப்படம் மாணிக்க தொட்டில். காதல் மன்னன் ஜிமினி கணேசன் அவர்களோடு சுஜாதா அம்மாவும் இணைந்து நடித்த திரைப்படமா, கே ஆர் வித்யாவா நடித்த திரைப்படம், சிறப்பான ஒரு திரைப்படம். கே ஆர் வித்யா அம்மா நடித்த திரைப்படம் புன்னகை அரசி. இனிமையான அந்த பாடலை இன்று நினைவூட்டுகிறோம். நினைவாக எண்ணிக்கொண்டு எங்களோடு வந்து இணைந்த விக்னேசன் அவர்களுக்காக அந்த பாடலை தந்தோம். இத்தனை பாடல்களை எங்கிட்ட அங்கே எங்களுடைய முதலாவது இடத்தை பெற்றாரே, 87 புள்ளிகளை பெற்று ஓடாத ஓட்டமெல்லாம் ஓடக்கூடிய விவேகியான எங்கள் நாகப்பன் அவர்கள் பாடலை காணவில்லையே என்று கேட்க வேண்டாம். கதம்பம் எந்த நிகழ்வுக்கு வந்தாலும் அவர் என்னோடு இணைந்து விட்டு இறுதி வரை நான் காற்றலையை முடிக்கும் வரை காத்து கொண்டிருந்து விட்டு தான் என்னை வழி அனுப்பி செல்வது அவருடைய வழக்கம். அந்த வகையில் அவருக்கு இறுதி பாடல் என்றால் எல்லா பாடலையும் கேட்டு இறுதியாக தன்னுடைய பாடல் வருவது அவருக்கு ஆனந்தமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு பாடல் அவர் கேட்டிருந்தார். தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திரப்பெண்ணி என்ற அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல் படம் தெரியவில்லை ஐயா என்றவுடன் அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள் தனது பாடலை கேட்டு அதற்கு நன்றி கூறி எழுதுவதோடு திரைப்படத்தின் பெயரையும் இரு துருவம் என்று எழுதியிருந்தார். சிவாஜி கணேசன் திரைப்படம் என்று நான் கூறியிருந்தேன். இரு துருவம் என்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அற்புதமான பாடல். அந்த பாடல்தான் தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திரப்பெண்ணி. அந்த பாடலை இசை அரசரும் இசை அரசியும் பாடுவதற்காக எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசை அமைத்த பாடல். இரு துருவம் பல ஆண்டுகள் கடந்தாலும் இன்பம் இனிக்கும் பாடலாக வருகின்றது. நாகப்பன் அவர்களே உங்களுக்கான பாடலை இறுதி பாடலாக தந்து இன்று ஒன்றிய தமிழ் வானொலி நிறைவு செய்கின்றது. வருகின்றது பாடல். நேரம் சரியாக 1:29 நிமிடம் எங்களுக்கு, உங்களுக்கு சரியாக 11:59 நிமிடத்தை காட்டுகின்றது நள்ளிரவு என்று. பாடலை கேட்போமா நாகப்பன், உங்கள் பாடல்.

ஒண்ணுல ஒண்ணா, ஒண்ணுல ஒண்ணா.

எனக்கு தெரிஞ்ச வயசு, எனக்கு தெரிஞ்ச மனசு, ரசிக்க தெரிஞ்ச வயசு, பழைக்கும் சுகத்தை நினைச்சு தானே வந்தேன் முன்னாடி.

பார்க்க

இருதுரபம் திரைப்படத்து பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திரப்பெண்ணி இனிமையான அந்த பாடலில் காட்சியிலே நடித்திருந்தார்கள் கலை குருசல் திரு சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோடு நாட்டிய பேரொளி பத்னி அம்மா இருவரும். இனிமையான அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே இருநூற்றி 240 பாடல்களை குவித்த அன்பு உறவுகளாக நாகப்பன் அவர்கள், சந்தன்ராஜ் அவர்கள், கிருஷ்ணன் மற்றும் ஜெகவர் சாதிக் அவர்களோடு ஆனந்தன், தேவநாதன், விக்னேஸ்வரன் இவர்கள் வந்து இணைந்து வலு சேர்த்து சிறப்பித்த வேளையிலே இவர்களுக்கு முன்றில் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்கள் கிடைக்கின்றன. அந்த வேளையில் இந்த நிகழ்வை அலங்காரமாக கொண்டு செல்வதற்கு பல தளங்களிலும் பல உலகின் பல பாகங்களிலிருந்தும் எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளும் அற்புதமான உற்சாகத்தையும் அளித்து கேட்டுக்கொண்டிருந்த ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒன்றிய தமிழ் வானொலி இந்திய நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், அது மட்டுமல்ல அமைதி சாந்தி மனித நேயம் அறம் தலைக்க வேண்டும், அதற்கேற்ற அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் இறைவா, அனர்த்தங்களும் இடர்பாடுகளும் எங்களுக்கு வேண்டாம் என்று கூறி நீதி நிலைக்க வேண்டும் என்று மீண்டும் இருகரத்தை கூப்பி சிரத்தினை தாழ்த்தி வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது என்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீரா. இன்று 27 மே மாதம் 2022 இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:08, கனடிய நேரம் சரியாக 1:00, இந்திய இலங்கை நேரம் 11:08, இந்த கனடிய நேரம் சரியாக 1:38. இப்பொழுது இருந்து கதம்பம் கதம்பத்தில் காற்றலையில் வர இருப்பது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. நான் ஒரு பாடலை கொடுப்பேன், அந்த பாடலுக்கு நீங்கள் கவிதை எடுத்து வர வேண்டும். உங்கள் ஆக்கத்தில் இருக்கிற கவிதைகள் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்து வரலாம். உங்களுக்கு கவிதைகள், அதாவது பாடலுக்கு மட்டுமல்ல வேற கவிதைகளும் நீங்கள் எடுத்து வரலாம். நான் ஒரு பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புவேன், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் அந்த பாடலுக்குரிய ஒரு கவிதையை நீங்கள் எடுத்து வர வேண்டும். அது ஒன்று. அடுத்து உங்களிடம் படைப்புகள் இருந்தால், அல்லது நீங்கள் எங்கும் எங்காவது வாசித்து சுவைத்த கவிதைகள் இருந்தால் நீங்கள் எடுத்து வர வேண்டும். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம் காட்டிலையில்.

நேரம் சரியாக இப்பொழுது 11:13, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:42. கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சி கதம்பத்தில் இன்று கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் நீங்கள் நான் தரும் பாடலுக்கு நீங்கள் கவிதை எழுதி கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் அதுவும் எழுதி கொண்டு வாருங்கள். உங்களிடம் இருக்கும் படைப்புகளை எடுத்து வாருங்கள். கவிதை, உங்களுக்கு பிடித்த கவிதை, நீங்கள் படித்ததில் சுவைத்த கவிதை, இவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு காட்டிலைக்கு வரலாம். இன்று முழுமையாக உங்களுக்கு பாடல் கிடைக்கும் என்பது ஒரு சந்தேகம்தான். இருந்தாலும் பார்க்கலாம், சில பாடல்களோடு சிலருடைய பாடல்களை கேட்டு அதனோடு உங்களை இணைத்து அந்த பாடலை எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். முதலில் நான் இந்த இன்று கவிதைக்குரிய பாடல் தரப்போகிறேன். முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா என்ற பாடல், இதற்கு நீங்கள் கவிதை எடுத்து வர வேண்டும். பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 11:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். முதல்ல நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் தளத்துக்குள்ள பார்க்கலாம் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். ஆனந்தன், வடலூர் ஆனந்தன், அது லெனின் ஏதோ போட்டிருக்கிறீங்கள். எங்கள் பாசமிக அண்ணன் மதிப்புக்குரிய அது, ஓஹோ, அது ஞானசேகரமான என்ன திருமண நாள் வாழ்த்து, எங்களுக்கு தெரியவில்லையே. அது அவர் தனக்குள்ளேயே வச்சு யார் சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லையே. சரி, எங்கே லெனின் யாருக்கு திருமண நாள் போட்டிருக்கீங்க நீங்கள் என்று தெரியவில்லை. ஞானசேகரமண்ணாக்கா, சரி, வருக வருக என்று போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வணக்கம் லெனின். ஜார்ஜ், உங்களுக்கு சரி, எனக்கு இது என்ன, நீங்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் போடுறதுனால இது கொஞ்சம் தடமாட்டம்தான். இருந்தாலும் ஆனந்தன் உங்களுக்கு ஒரு வணக்கம், ராஜ்குமார் உங்களுக்கு ஒரு வணக்கம், சந்திரராஜ் மாமா உங்களுக்கு ஒரு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள், எங்கே காற்றலையில் வந்து உங்களுடைய கவிதையோடு பூங்காற்று திரும்புமா என்ற பாடல், அந்த கவி, அந்த பாடலுக்குரிய கவிதை நீங்கள் எடுத்து வர வேண்டும். முதல்ல இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவுகள் சந்திக்கலாம். வணக்கம் தில்லை ஸ்ரீனிவாசன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க நீங்கள்?
1: நல்லா
0: இருக்கிறேன். நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். உங்கள மாதிரி அன்பு உறவுகள் இருக்கும் வரை நாங்கள் நலமாகவும் சுகமாகவும் இருப்போம். சரி, ஸ்ரீனிவாசன் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கும் செல்வி அவங்கள்கிட்ட இருக்கிறீங்களா, இல்லாட்டி தூரம் எங்கே இருக்கிறீங்களா? அவங்க கிட்ட இருக்கிறீங்களா? நான் ஒரு நாளும் அவங்களையும் எதிர்பார்க்கிறேன். ஏனண்டா, விருப்பமா இருக்கிறது நல்ல வள்ளச்சாமி அண்ணாவும் மற்றது செல்வி அவர்கள் பேசுவது எனக்கு பிடிச்சிருக்கிறது. அதாவது மனம் திறந்து பேசுகிறார்கள். சரி, நீங்க இந்த பாட்டு கேட்டீங்களா, இன்றைக்கு கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி என்று. அது நீங்க அந்த பாட்டு கொடுத்தேன், அதுக்குரிய கவிதை நீங்க கொண்டு வரலாம். உங்களிடம் படைப்பு இருந்தாலும் நீங்க எடுத்து வரலாம். இப்ப நீங்க என்ன என்ன கவிதை தர்றீங்களா?
1: கல்வி குறித்த ஆசிரியராய் பயணிப்பதால் கல்வி குறித்த ஒரு கவிதை.
0: ஒரு கவிதை உங்களுடைய படைப்பில் ஒரு கவிதை தரப்போறீங்க. ஆனா நீங்க பூங்காட்டு திரும்ப அதுக்கும் நீங்கள் எழுதி கொண்டு வர வேண்டும். அந்த அந்த திறமை உங்களிடம் இருக்க வேண்டும். இருக்கிறது அது. நீங்க, நான் நினைக்கிற இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி கொஞ்சம் அந்த சொல்லுவார்கள் விளையாட்டு பிள்ளை மாதிரி கொஞ்சம் கள்ளம் அடிக்கிறீங்க என்று நினைக்கிறேன். அப்படித்தானே?
1: இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வியின் முதன்மை நோக்கம். கல்வியின் மிக உயர்ந்த குணமே சகிப்புத்தன்மை. கல்வி என்பது தன்னை அறிதலும் மற்றும் பிறரை புரிந்து கொள்ளுதலுமே ஆகும். அதை விட்டு நாம் வந்து கல்வியை அறிந்து கொண்டால் நமக்கு பணி கிடைக்கும், அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் என்று தவறாக எண்ணுகிறோம். அவ்வாறு எண்ணுவது தவறே ஆகும். கல்வியின் உயர்ந்த நோக்கம் பிறரை புரிந்து கொள்வதும் உள்ளார்ந்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதுமே கல்வியின் தலையாய நோக்கம். இது நம்ம கல்வி குறித்த கவிதை.
0: கவிதை, அது கவிதை நேயத்துல நீங்க, நான் இது சுயசரிதமாய் வாசிட்டீங்க போல இருக்குது. படிச்சுட்டீங்க போல இருக்குது. ஒரு லெட்டர் படிச்ச மாதிரி படிச்சுட்டீங்க போல இருக்குது. அதான்
1: யோசிக்கிறேன். ஒரு கவிதை
0: வச்சிருக்கேன், எடுத்து வாங்க. எங்கே? அப்ப நீங்க எடுக்கும் வரை செல்வியோட பேசலாமா?
1: இருங்க,
0: வர மாட்டேன். உங்களோட நிக்கணும் போல இருக்குது. அப்படியே.

0: கண்ணில் காணுதடி, என் கண் முன்னே நிழலாய் நெஞ்சில் ஓடுதடி, என் கண் முன்னே நிழலாய் நெஞ்சில் ஓடுதடி, உன்னை காணும் ஒரு நொடி என் வாழ்வின் ஆயுளாய் போதுமடி, புன்னகையும் புன்னகையால் இணைத்த நம் இதயங்களை விதி என்று கூறி விளக்குவது சரிதான்.
1: விதிகளை
0: இணைத்த நம்
1: நினைவுகள்
0: கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை கொள்ளுதடி, உந்தன் புன்னகையின் வெடியீர்ப்பு விசைதான் என்னவோ உன் வழி தேடி எனது இதயம் தொடருதடி, நீ கடந்து செல்லும் பாதையில் நம் வருங்காலம் என் கண்முன்னின் நிழலாய் நெஞ்சில் ஓடுதடி, உன்னை காணும் ஒரு நொடியோ என் வாழ்வின் ஆயுளை ஆயுளை போதுமடி, விழிகள் இணைத்த புன்னகை விழிகள் இணைத்த நம் இதயங்களை விதி என்று கூறி விளக்குவது சரிதானோ, இந்த எழுதுகோளின் முனைகள் உந்த நினைவால் நிரம்பி வழியுதடி. போதுங்களா?
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கொண்டு ஓடி வந்துட்டீங்க. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு கவிதை எழுதியிருக்கிறீங்க, இந்த பாட்டோட பொருந்திருச்சு இல்லையா? அல்லாட்டி பொருந்தாம எழுதி வச்சிருந்தா அதுக்குள்ள இடையக்குள்ள ஒரு பூங்காட்டை போட்டுட்டீங்க போல இருக்கேன் பரவாயில்ல. ஆனா அந்த புன்னகை நெடுங்க வருதே, அதுதான் எனக்கு இப்ப என்னன்னு தெரியல. எந்த பாட்டு எடுத்தாலும் புன்னகையை கொண்டு வந்துடுறீங்க, பரவாயில்ல.
0: மாமா இருக்காங்க பேசுங்க.
1: ஆ கொடுங்க, உங்களோட மாமாட்ட கொடுங்க. எங்க வெள்ளச்சாமி அண்ணா? வணக்கம் அண்ணா. அன்று நேற்று உங்களுக்கான கிடைக்கல, செல்வி வந்து பேசிட்டான் உங்களை. நீங்க எங்கேயோ எங்கேயோ வேலையா போயிட்டீங்க போல இருக்கு. நலமா இருக்கிறீங்களா அண்ணா? நீங்க
2: நலமா இருக்காங்க.
1: நான் ஒரு பாடல் ஒளிபரப்பி இருந்தேன் அண்ணா, அந்த பாடலுக்கு உங்களுக்கு கவிதை வருமா அண்ணாக்கு?
2: எனக்கெல்லாம் கவிதை எல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு படிக்க டேலண்ட் இல்ல.
1: அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப நீங்க உங்க விருப்ப பாட்டை சொல்லுங்க. என்ன மற்றவங்களுக்கு விருப்ப பாட்டை நான் கொடுக்க இல்லை, உங்களோட விருப்ப பாட்டை நாங்க ஒளிபரப்பலாம் இடையிடையே. எங்க நீங்க உங்களுடைய பாடலை சொல்லுங்க.
2: என்னோட பாடல்
1: நீங்க கொடுக்கற பாட்டு மற்றவங்க ஒரு கவிதை அதுக்கு எடுத்து வரட்டும். எங்க கொடுங்க பார்க்கலாம்.
2: தொல்லாத மனமும் சொல்லும்
1: ஓம் சொல்லுங்க.
2: மேகமாய் வந்து போகிறேன்,
1: மேகமாய் வந்து போகிறேன். அந்த பாட்டுல ஒரு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா அண்ணா?
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
1: எதுக்கு எதுக்காக அது பிடிக்கிறது என்றது கொஞ்சம் விவரம் சொல்ல முடியுமா உங்களுக்கு?
2: அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே போல விஜயகாந்த் படத்துல வந்து சின்னமணி குயிலே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ அதுவும் நல்ல ஒரு பாடல் தான். நல்லது அண்ணா, நன்றி அண்ணாவுக்கு நன்றி நன்றி. செல்வியம்மா செல்வியம்மா இருக்கிறாங்களா?
2: இல்ல, அவங்க கோயிலுக்கு
1: போயிருக்காங்க. கோயில போயிருங்க, வந்த உடனே என்னைய சொல்லுங்க. முடிஞ்சா சரி அண்ணா.
2: இன்னைக்கு அவ வந்தாலும் அவங்களால பேச முடியாது மேடம்.
1: பல்லு பிடிங்கிட்டாங்களா? எந்த பல்லு என்ன பிடிங்கி இருக்கிறாங்க?
2: முன்னாடி
1: இருக்கிற பல்லா? என்ன நடந்தது முன்னாடி பல்லுக்கு?
2: அதனால வலி எடுத்த உடனே புடிங்கிட்டான். நைட் போய் புடிங்கிட்டு வந்தான்.
1: ஓ அது அப்ப இனி கட்டலாம். அங்க கட்டுறது சுகம் அண்ணா, இங்க எல்லாம் சரியான சுகம்.
2: ஒரு ஒரு 1 வீக் சென்று தான் கட்டணும்.
1: கட்டணும். அங்க சரியான லாபம் அங்க கட்டுறது, இங்க சரியான செலவாகும் பல்லு கட்ட.
2: ஆமா
1: புடுங்க அண்ணா. சரி அண்ணா, நன்றி அண்ணாவுக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஸ்ரீனிவாசன் அருமையான கவிதை ஒன்று கொண்டு வந்திருந்தார். அவர் ஏதோ எழுதின கவிதை உடனே இந்த பூங்காட்டுக்களை தூக்கி போட்டுட்டார். இருந்தாலும் வாழ்த்துக்கள் அவருக்கு வரவேற்கத்தக்கது. அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி அவர் உடனே அந்த கவிதையை எடுத்து வந்து விட்டார். கல்விக்குரிய ஒரு கவிதையும் எடுத்து வந்திருந்தார். அவருக்கு பாராட்டுகள் ஸ்ரீனிவாசன். எங்களுடைய வெள்ளச்சாமி அண்ணா ஒரு பாடலை தந்திருக்கிறார், அந்த பாடலையும் எடுத்து

இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் இருக்காமல் நீங்கள் உங்களுடைய கவிதைகளை எடுத்து வர வேண்டும். நேரம் சரியாக 11:31, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:01. இங்கே இப்பொழுது வெள்ளசாமி அண்ணா கேட்ட பாடல் காட்சிகளை எடுத்து வருகிறேன். அந்த பாடலுக்கும் நீங்கள் அதுக்காக எல்லாரும் பாடல் கேட்க வந்து விட வேண்டாம், கவிதையோடு பாருங்கள். நீங்கள் படித்து சுவைத்த கவிதை அல்லாவிட்டால் பூங்காட்டு திரும்புமா என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை, அல்லாவிட்டால் இந்த மேகமாய் வந்து போகிறேன் என்ற பாடலுக்குரிய கவிதையும் நீங்கள் எடுத்து வாருங்கள். அந்த பாடலை கேட்கலாம். மேகமாய் வந்து போகிறேன் என்ற பாடலை கேட்கலாம். அன்பு உறவுகள் அழைக்கலாம். சரி, ஏனென்றால் இப்பொழுதுதான் நீங்கள் உண்மையிலேயே கவிதைகளை தயார் பண்ணுவீங்கள் என்ற இன்றைக்கு தானே, இப்போதானே நான் பாட்டையை சொல்லி இருக்கிறேன் இல்லையா?

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் லெனின். வணக்கம் லெனின், உங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேங்கம்மா.
0: கவிதையோட வந்தீங்களா?
1: இல்லம்மா, நீ கிளாஸ் லீவ் சொல்லதான் வந்தேன்.
0: என்ன நீங்க இப்படி ஆயிட்டீங்க? நீங்க இல்ல,
1: உங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லமா.
0: படிச்சு சுவைத்த கவிதைகள் ஏதாவது உங்களுக்கு, அந்த பூங்காட்டு திரும்பமாக்கு ஏதாவது உங்களுக்கு மனசுல படுற ஏதாவது வரிய நீங்க எடுத்து சொல்லலாம். இல்ல, இது நீங்க கட்டிக்காரன் எனக்கு தெரியும். ஆனா நீங்க சும்மா சொல்றீங்க, ஆனா நீங்க கட்டிக்காரன், உங்களால முடியும்.
1: இல்ல, இதுல அந்த அளவுக்கு ஆர்வம் கிடையாது.
0: இன்னைக்கு ஞானசேகர மன்னாட திருமண நாளா? இன்னைக்கு எங்களுக்கு
1: தெரியும்.
0: அவருக்கு உங்களையும் வைத்து கொண்டு சொல்கிறேன். மொண்டியர் தமிழ் வானொலி நேர்கள், கலைஞர்கள், உறவுகள் சார்பாகவும் இந்த திருமண நாளை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் திருமண நாளை எடுத்து வந்து விட்டீர்கள். அதில் என்ன சிறப்பு என்றால், எனக்கு பிடித்த ஒரு சிறப்பு, அண்ணனுடைய இந்த திருமண நாள் எடுத்து வர வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் மனைவி, அதாவது கட்டிய மனைவி தன்னோடு எப்பொழுதும் வாழ்கிறாள். பூமியில் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் தன்னோடு வாழ்கிறாள். மனைவி மட்டுமில்ல, லெனின் காதலியேன் தான் சொல்றேன். அப்ப அதுக்கு என்ன ஒரு சிரிப்பு வேண்டி இருக்கிறது? ஏன்டா சில பேர் காதலிச்சு போட்டு கல்யாணம் கட்டாம இருக்கிறது இல்லையா? அப்ப அதனாலதான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். அப்ப எப்படியோ யார் ஒருவரை அன்பு வைத்து, உள் அன்பு வைத்து அவர்களையே நேசித்திருப்பார்களோ, அவர்கள் இவ்வுலகில் இல்லாவிட்டாலும் கூட அந்த பாருங்க, மனசிலே நிறுத்தி அந்த நாளை அவர் நினைவு கூர்ந்து அதை வாழ்த்து சொல்கிறார். போது உண்மைய பாராட்டுக்கள் அண்ணா, இப்படி ஒரு தன்மை யாருக்கும் கிடைக்காது. நாங்கள் எல்லாம் இவ்வுலகை விட்டு போன பின்பு சற்று மறந்த நிலையில் இருப்போம். அந்த நாள் வரைக்கே தான், ஐயோ இன்றைக்கு தான் என்னுடைய மனைவி நான் திருமணமான நாள், ஆனால் இப்போ இல்லை, பரவாயில்லை என்ற அந்த ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அந்த உண்மையிலேயே அந்த பாசம் என்பது, இன்னும் அவள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், இப்படி ஒரு கணவர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்க வேணும் எல்லா பெண்களும். உண்மையிலேயே உங்களை சொல்லாதீங்கப்பா, எனக்கு சிரிக்கிறது எனக்கு சிரிக்கிறதுக்கு வலி இல்ல. இருந்தாலும்
1: கருப்பு தினமா தான் கொண்டாடிட்டு
0: இருக்கேன். என்னத்துக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியல்ல, பாசம் என்றது, அது உங்களுக்கு எல்லாம் பாசம் இருக்கு. நீங்க இது தமாஷாக்கள் சிரிக்கட்டு, இவங்க எல்லாம் கேட்டுட்டேன்னு தான் நீங்க அப்படியே சொல்றீங்க. மனைவி மேல
1: அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து திரும்ப திருமண நாள் கொண்டாடுறது, அலன் திருமணம் கொண்டு வரணும்.
0: ஓ, இந்த நாட்கள்ல உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுது அது. அப்ப இந்த 60 வயசுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்படும். அவங்கதான் பாக்கணும் உங்களை வச்சு. அதனால நீங்க அவங்கள சொல்லுவீங்களாக்க, ஐயோ அம்மா நீ என் மனசுல இருக்கிறான்னு 60 வயசுக்கு மேல, அப்படித்தானே?
1: உன்ன
0: போல வருமா அம்மா, உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையே எப்படி, ஐயோ ஏண்டா கைகால் நடக்க முடியாம இருக்கும். அவ ஊண்டி விடணும், புடிச்சு விடணும், சாப்பாடு ஊட்டி விடணும், வேட்டி கட்டி விடணும், வேட்டி கட்டி விடணும். அதனால சொல்லுவீங்களாக்கா, அம்மா ஐயோ உன்னோட வாழ்ந்த வாழ்க்கை சூப்பர். ஆனா அங்க நண்பர்களுக்கு சொல்லிருப்பீங்க, எனக்கு சொன்னீங்க பாருங்க, கருத்துக்கொடி எனக்கு அதை நான் கொண்டாடுறேன். ஆஹா, எத்தனை பேர் ஐயா நீங்க புறப்பட்டிருக்கீங்க? நீங்க எப்படி எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தான் சேர்ந்த உறவு, தான் நேசிக்கும் உறவு தன்மையில் அளவற்ற அன்போடு இருக்க வேண்டும் என்று தான் ஏங்கி தவிக்கும். அது உண்மையான அன்பை சொல்றேன். இப்ப எல்லாம் போலி அன்பு. இப்ப எல்லாரும் இப்ப பழகிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்று காதல் நாளை ஏதோ ஒன்று நடக்கிறது, ஓடி விடுவார்கள், விட்டு விடுவார்கள்.
1: இல்லம்மா, இப்ப உள்ள காலத்துக்கு வந்த மாதிரி மாறிக்கிற இன்ஸ்டன்ட் லவ்.
0: அப்படியா? அடடா, இப்படி எத்தனை பேருங்க நீங்க வலிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன வீட்டு நம்பர் இருக்கா கொடுங்களேன். அவட நம்பர் முந்தி என்ன இருந்தது அவட நம்பர். உண்மையிலேயே நான் எங்கேயும் விட்டுட்டேன் நான் உண்மையா. இப்ப ஒரு உங்களோட நம்ம அடிக்கடி, ஆனா இன்னொன்னு அவன் அடிக்கடி அம்மா அம்மாண்டு பேசுவான். நீங்க தான் இதை சொல்லி மறைச்சு வச்சிருக்கீங்க. உங்களோட கலவை நான் சொல்லிடுவேன்.
1: இல்ல இல்ல, இப்ப வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறாம வேலைக்கு போறா.
0: அப்படி வேலைக்கு போறவோ பார்த்து கருத்து கொடி கொண்டாடுறேன்னு சொல்றீங்களே, அப்ப எப்படி இருக்கு நீங்க? அதுக்கடையில நீங்க உங்களோட ஆட்டம் எல்லாம் ஆடி எல்லாம் சொல்லி முடிச்சிருங்க. இல்ல
1: என்ன
0: சொல்லுங்க, நீங்க போன தடவை
1: படிச்சு கவிதை சொல்ல பாட்டு தான் சொன்னாங்க.
0: சரி பாட்டு சொல்லுங்க பாப்போம், என்ன பாட்டு சொல்ல போறீங்க?
1: பூங்காட்டு சம்பந்தமா தான் பாடல் கேட்கணுமா எப்படிமா?
0: சரி, அப்படி என்னதான் மற்றவங்க கொண்டு வர்றதும் பொருந்தும் இல்ல, அதோட பூங்காட்டு சம்பந்தமா சொல்லுங்க.
1: என்ன வந்து படிச்ச புள்ள திரைப்படம்
0: படிச்ச பிள்ளையா?
1: ஆமா ஆமா.
0: எத்தனாம் பாப்பு மட்டும் படிச்சிருக்க அந்த புள்ள?
1: அது அந்த பள்ளியோட படிக்கலாமா? இது வேற வேற படிப்பு. இது
0: பாட்டுல தெரியும் போல இருக்கு இந்த படிப்பு.
1: பூங்காற்றே இனி போதும் என்னுடல் தீண்டாதீங்க.
0: ஓ, அந்த பாடல் நல்ல பாடல். பூங்காற்றே போதும் என்னுடல் தீண்டாதே, அந்த பாடல் தானே?
1: ஆமா ஆமா, காதல் பாடல்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். இந்த பாடல் மூலம் தெரிஞ்சிருந்தா இந்த பாட்டு தான் எடுத்து வந்திருப்பேன். நல்ல, உங்களோட வேவ் வந்து எங்களோட சேர்ந்து வேலை செய்யுது.
1: அடுத்த வாரத்துல ஒரு வானொலி ஆரம்பிக்கலாம் இருக்கமா.
0: ஏனையா வேண்டாம் ராசா, நான் எந்த வானொலியை கொடுக்கறேன்னு நடத்துங்கப்பா. ஏன் இவ்வளவு கஷ்டம் எல்லாம்? நான் எந்த வானொலியை கொடுக்கறேன்? நீங்க இதை நடத்துங்க, சூப்பரா இருக்கும். அப்படியோட என்ன இருக்காக்கா?
1: துணை அதிபர் போட்டுக்கோமா?
0: என்னையா போட்டுக்கோங்களேன், போட்டு
1: என் பேரை போட்டு.
0: என்ன இந்த இந்த வானொலிக்கா துணை அதிபர் போடவா? ஓ, நானே நானே. நீங்க நீங்க திறக்கிற வானொலிக்கு துணை அதிபரா நான் என்ன கூப்பிடுறீங்களா கொண்டு? ஆனா நான் அப்படி வர மாட்டேன். நான் நேரா வேணுமெண்டா உங்களுக்கு 24 மணித்தியானவும் நான் நேரா வருவேன். உங்கள எல்லா நிகழ்ச்சியில உண்மையாக பங்கு பெறுவேன். நான் ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. எந்த எந்த ஊர்ல இருக்கிறீங்க? அந்த தஞ்சாவூர் என்ன,
1: கும்பகோணம்?
0: கும்பகோணத்துல ஒரு ரேடியோ வரப்போதப்பா, கவனமா பாருங்க. இப்ப தொடர்ந்து 24 மணித்தியான மேல இது 48 மணித்தியான நடக்கும். எப்படி எல்லாம் எல்லாருக்கும் சிந்தனை வருதுன்னு பாருங்க. அந்த திறப்பு உலாக்க என்ன கூப்பிடுவீங்க? இல்ல சொல்லி போட்டு செய்தால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். யாரையும் வேணாம் என்று சொல்ல மாட்டேன். என்னடா, எந்த ஒரு விடயத்தையும் எந்த ஒரு தொழிலையும் அவர் அவர்கள் செய்து பார்த்தால் தான் புரியும் இதுக்கு என்ன நடக்குது, என்ன கஷ்டம், எப்படி இருக்கலாம். யார உங்களுக்கு துணை அதிபரா ஒருவர் வாரார் போறங்க, நான் நினைச்சு விடுறேன். இவர் உங்களுக்கு முக்கியமா தேவை, உண்மையா உண்மையா தேவை. இல்ல இல்ல, யாரன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கெட்டிக்காரன். நீங்க இவர் உண்மையா உங்களுக்கு தேவையானவர். உங்களுக்கு உங்களோட வேவிலே போறார், உங்களோட வேவிலே, அந்த சேம் வேவ். உண்மையிலேயே அவர் நிச்சயமா உங்களோட நல்லா ஒத்து போவார். துணை அதிபரா இருக்கிறீங்களா பாரு? வணக்கம் வணக்கம் பாரு. பாருக்கு ஒரு வானொலி வரப்போகுது கும்பகோணத்துல.
2: அவரு கவிதை கொண்டு வந்து
0: வானொலிக்கு கவிதை, அவர் வானொலி திறக்க போறாரு, கவிதை கொண்டு வந்துருக்கீங்களா நீங்க? அவர் துணை அதிபரா கேக்குறாரு. அதுக்கு முதல்ல ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஆமா
2: இல்லையான்ட்டு
0: ஓம் ஓம் ஆம் ஓம். சரி, நீண்ட காலங்க பாருங்க. என் பிள்ளை என்ன கடைக்குட்டி சிங்கம் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க கவிதை. இதோட நீங்க மயங்கி விழுந்ததுக்கு சமன். பாருங்க எப்படி எப்படி உருகி எழுதி இருப்பாரு என்று பாருங்க. பூங்காட்டு ராசா பூங்காட்டு தோல்வியா என்னது? பூங்காட்டுக்கு தோல்வியா? ஏதோ ஒரு ட்ரக், ஏதோ ஒரு ட்ரக்ல இன்னொரு கதை ஓடுது போல இருக்கு. லென்னுக்கு ஓடுது, லெனினுக்கு ஓடுது ஒரு பக்கம், லெனினுக்கு ரெண்டு பக்கம் ஓடுது ட்ரக்ல, நடுவில் இவர் நிக்கிறார். உங்களுக்கு ஒரு பக்கம்
2: ஓடுது.
0: சரி பாக்கலாம் அக்கா, சொல்லுங்க. லெனின் கேட்கட்டும் உங்களோட கவிதையை, எடுத்து வாங்க ஐயா.
2: என்றெல்லாம் சொல்லவில்லை, நீ எனக்கு வேண்டாம் என்றுதான் சொன்னேன். உன்னை பிடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, நீ எனக்கு வேண்டாம் என்றுதான்
0: சொன்னேன்.
2: வெறுப்பின் நிழலில் கூட பிடிவாதமாய் வாழ்ந்து விடலாம், வெறுப்பின் நிழலில் கூட பிடிவாதமாய் வாழ்ந்து விடலாம். வாசாங்கின் அருகில் ஒரு நாடி கூட நீக்க உடல் தூக்கிக்கொள்ள, வெறுப்பின் நிழலில் கூட பிடிவாதமாய் வாழ்ந்து விடலாம். பாசாங்கின் அருகில் ஒரு வினாடி நிற்க உடல் பூசிக்கொள்கிறது.
0: சூப்பர் ஐயா.
2: இனி ஒருபோதும், இனி ஒருபோதும் வேண்டாம் என தீர்க்கமாக முடிவெடுத்த பிறகு நிகழ்வன அனைத்தும் வெறும் சம்பிரதாயங்கள். இனி ஒருபோதும் வேண்டாம் என தீர்க்கமாக முடிவெடுத்த பிறகு நிகழ்வன அனைத்தும் வெறும் சம்பிரதாயங்கள். நிகழும் ஒரு முத்தம் கூட நிகழவிருக்கும் என் அழிவும் கூட. நல்லா இருக்காமா?
0: அது எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு வேர்ட்ஸ் அதுல ஒன்று புரியவில்லை, அது வேற மாதிரி எனக்கு கேட்டுருச்சு. என்னோட வாசிங்க, அதை நாங்க அமைதியா கேட்கிறேன்.
2: இனி இனி இனி இனி ஒருபோதும் வேண்டாம் என தீர்க்கமாக முடிவெடுத்த பிறகு, இனி ஒருபோதும் வேண்டாம் என தீர்க்கமாக முடிவெடுத்த பிறகு நிகழ்வன அனைத்தும் வெறும் சம்பிரதாயங்கள். நிகழும் ஒரு முத்தம் கூட நிகழவிருக்கும் என் அழிவும் கூட.
0: ஓ இப்ப சரி. அருமை. இது நீங்க எழுதிய கவிதையா ஃபாரூக்?
2: படித்ததில் பிடித்தது.
0: படித்ததில் பிடித்தது. நீங்க எழுதி இருந்தா நான் உங்களுக்கு ஒரு ஒன்று சொல்லலாம்.
2: அதான் எழுதியிருப்பேன், நானும் அதான் எழுதியிருப்பேன்.
0: இல்ல நீங்க எழுதி இருந்தா அழகா இல்ல, இதே அழகா தான். எல்லாருக்கும் எல்லாருக்கும் தடக்கணும் கூடிக்கொண்டு வருதுப்பா, தடக்கணும் கூடுதப்பா உங்களை எல்லாருக்கும். அந்த கவிதையை எழுதினவரே நல்லா எழுதியிருக்காரு, அதுல நான் வாங்கி போயிருக்கிறேன். சரியா எழுதியிருக்காரு, அதை விட நான் நல்லா எழுதுவேன் சொல்றேன். எனக்கு நல்ல காலம் முன்னால வைரமுத்தையா எல்லாம் வரையில உங்களுக்கு முன்னால ஓடி இருப்ப இந்த பையனை கண்டுட்டு. சரி, உண்மையிலே அருமையான கவிதை ஐயா, சூப்பர். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் லேனியன்.
1: லேனியன்,
0: உங்களுடைய உங்களுடைய பாடல் ஏதோ ஒன்று சொன்னீங்க, பூங்காட்டி. பூங்காட்டி போதும் தீண்டாதே, அந்த பாடல் நான் எடுத்து வருகிறேன். நீங்க முடிஞ்சால் ஏதாவது ஒரு கவிதையோட இணைஞ்சு கொள்ளுங்க. சரி,
1: பாட்டு கேட்க
0: என்ன பாட்டு கேக்குறீல்ல? யாருக்கும் பாட்டு இன்றைக்கு குடுக்கறது இல்ல. அது இன்றைக்கு நீங்க கவிதை சொல்லாத வடிவா நான் என்ன செய்யறது? பாவம், ஒரு பிள்ளைய வருங்கையோட அனுப்ப கூடாது. ரெண்டதுக்காண்டிதான் நான் அந்த பாடலை எடுத்தேன். நன்றி ஐயா.
1: நானும் காப்பி அடிச்சு,
0: காப்பி அடிச்சோண்டு வாங்க. எத்தனை கவிதை உலாவுது, எல்லா இடமும் உலாவுது. எடுத்துக்கொண்டு வாங்க.
1: சரி
0: சரி. அருமையான கவிதைகள் எங்க பாக்கலாம்?

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க.
1: ஹலோ.
0: சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க.
1: ஹலோ மம்மி, என்னை இணைத்துக் கொள்ளுங்கள்.
0: உங்களை இணைச்சு தானே வச்சிருக்கிறேன். பேர் என்ன?
1: ஹலோ.
0: யார்? எந்த மம்மிட்ட கேக்குறது? எந்த மம்மிட்ட கேக்குறீங்க? ஸ்ரீனிவாசன், நீங்கள் இணைப்புல இருக்கிறீங்கள். யாரும் பேச போறார்களா? அடடா, அவருக்கு அவர் மம்மியை இணைக்க சொல்கிறார். எந்த மம்மியை சொல்கிறான்னு தெரியல. ஆங்கிலத்தில் பார்க்கலாம். அவரும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கிறார்ல. வணக்கம் தில்லை ஸ்ரீனிவாசன், வாங்க. ஓ சரி. பாடல் வெள்ளைச்சாமி அண்ணா கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. அந்த பாடலுக்கும் நீங்கள் கவிதையை எடுத்து வரலாம். சரியா? அந்த பாடல் காற்றலைக்கு எடுத்து வருவதற்கு முன்பாக நேரம் சரியாக 11:50 அதையும் தீயலிங்க நேரம். கனடிய நேரம் சரியாக 2:19.

0: கிளையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: இதமான காலை நேர வந்தனம் உங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும். நான் இலங்கையில் இருந்து சுவைதா ஏக்கரை. சகோதரி
0: சுவைதா, சுவைதா உங்களை நான் மறக்கல, நீங்க இந்த முழுசா சொல்லி முடிக்கட்டும். எனக்கு ஒரு ஒரு போட்டி ஒன்று இருக்குது எங்கட அபுக்கும் எனக்கும். அவருடைய பேரை
1: அப்படியா
0: சரியா யார் உச்சரிக்கிறார்கள்னு கேட்டார். நான் நேற்று முழுக்க எங்கட அப்பா சொன்னேன், நான் ஒரு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருந்து கொண்டு அதையே பாடமாக்கி கொண்டிருந்தேன்னா.
1: எனக்கே அவருடைய பெயரை உச்சரிப்பது மிகவும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நாங்கள் முஸ்லீமானவர்கள் இருந்து கொண்டு அவருடைய பெயரை எங்கு தேடி வைத்தார்களோ. நல்ல கருத்தாக இருக்கும்.
0: இல்ல இல்ல இல்ல, உண்மையா அது நீங்க இல்ல, நாங்க சொல்லி கொண்டு போயிக்க சரியா, அது நன்றா நல்லா இருக்கிறது. அந்த இது
1: அபு சம்ஹூ, அழகான பேர் அபு சம்ஹூ. அந்த ஹூவ வட எழுத்திலே சொன்னா அழகாக வருகிறது.
0: அபு சொல்ல முடியாது. நானும் அதை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பார்த்து பார்த்து இருக்கிற இடம் போற இடம் இந்த இடம் எல்லாம் நித்ரியால எழும்பிட்டு அதை சொல்லி பார்த்தேன். அப்பா சொன்ன இது கடைசி அப்பாவும் சொல்லி சரியா சொல்லி தந்த அவர் சரியாக சொல்றார். அப்பா சரியா
1: சொல்றாரு
0: உச்சரிப்பு,
1: அது பேரே சரியா உச்சரிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும்.
0: சந்தோஷம் தான் அது. அது போய் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து அது பெட் கட்டிட்டு போயிட்டாரு. எங்க நீங்க சொல்லுங்க அப்ப யோசிச்சு பாருங்க என்ன. நீங்க எப்படி இருக்கிறீங்க சுஹைதா?
1: ஆமா நலமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன். இங்கு காலையில இருந்து கொஞ்சம் கனத்த மழை வெள்ளவத்தையும் இப்பொழுது கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது.
0: நேற்று நீங்க வந்துட்டு போனோம்னு லோகிதா வந்து மற்றது சுதர்சன் எல்லாரும் ஓடி
1: வந்திருந்தா.
0: ஐயோ அவவா, நாங்க எல்லாரும் ஒரு ஒரு ஒரு குடும்பமா இருந்து கும்பி அடிச்சாக்கள்னு சொன்னார்.
1: நாங்கள் இந்த இலங்கை வானொலியில் அந்த காலத்திலிருந்து இன்று வரை கொஞ்சம் பரபரப்பாக எல்லா கலை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வது வழக்கம்.
0: என்னாலும் போகக்கூடிய வசதி இருக்கு தானே சுஹைதா? நீங்க கிளம்புல இருக்கிறீங்க?
1: நான் கிளம்புல இருக்கிறேன்.
0: கிளம்பு
1: மட்டக்களப்பு.
0: எந்த ஏரியா?
1: வெள்ளவத்தை.
0: ஆமா, கொஞ்சம் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-10-15 பேரை அனுப்புறணும். வானொலி நேயர்களை சந்திப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இப்ப லோகிதா இணைகிறார், அவரை இணைக்கட்டுமா உங்களோட?
1: நீங்க அந்த கேட்ட பாடலுக்கு ஒரு கவிதையை சொல்லலாமே.
0: அழைப்பில் இருங்கோ. இப்ப என்னடா உங்களே உங்களையும் சேர்த்து விட போறோம். இப்ப லோகிதாவோட
1: சண்டை பிடிப்பாரு.
0: அவர் சண்டை பிடிப்பாரா? அவ்வளவு சண்டை பிடிப்பாரு.
1: என்ன கேள்வி கேட்கிறாரோ
0: பாப்போம். ஓடி வாரார் பாருங்க, உங்களோட குரல் கேட்டோன்ன அதுக்கே நாங்க அன்ப சொல்லணும். வாங்க லோகிதா, வாங்க. வணக்கம் லோகிதா.
2: வணக்கம் மீராக்கா, இனிய காலை வணக்கம். புலந்த பொழுது மகிழ்ச்சியான பொழுதாக அமையும் என்று சொல்லி மனதார வாழ்த்துவேன்.
0: ஐயா, எந்த பொழுது எல்லாம் புலந்து இருட்டாகி காலைக்கு வந்துட்டு ஐயா. இப்ப திரும்ப
2: இவ்வளவு நேரமும் நாங்க காத்து கொண்டிருந்தது இந்த குரலுக்காக தானே. வணக்கம் சுகைதா மேம்.
1: வணக்கம் வணக்கம். நீண்ட இடைவெளியின் பின் சந்திக்கிறோம். அதுவும் இந்த இணைய வானொலி ஊடாக தொலைவில் இருக்கும் சகோதரியுடன் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: அது சரி, அங்க இருந்து தான் போய் பார்க்க எடுக்கிறீங்க நீங்க, அதுதான் கேக்குறேன்.
1: அவரு காசி போயிருமா?
0: காசு போயிருமா?
2: அக்கா நான் பக்கத்துக்கே போகணும்னாக்கா, இடம் தேடி போன அவளை பிறந்த ஊருக்கு போனாக்கா. அவ மூதூர்ல நின்றவ, நான் வேலை விஷயமா அங்க போனது. அந்த டைம் பார்த்தா அவ முக்கியமான வேலையா வீட்டை விட்டுட்டு வெளியில
0: வந்துட்டான்.
1: ஓ, நான் ட்ரிங்கோக்கு போயிட்டேன். நான் ட்ரிங்கோ தான் மூதூர் பிறந்த இடம். ஆனா மூதுல நினைச்சே லோகிதா வரைக்கும் எல்லாம் இடம் எல்லாம் சொல்லி விட்டுட்டு எனக்கு அண்டு அவசரமான அழைப்ப சுவையினதுக்கு ட்ரிங்கோக்கு போயிட்டேன். போய் வேற சந்திக்க கிடைக்க இல்ல.
0: வருங்கையோட வந்திருக்கீங்க, இவ்வளவு விரைவா ஓடி வந்திருக்கீங்க.
2: நான் நினைச்சேன் லாலிபப் வாங்கிட்டு வருவோம் குழந்தைகளுக்கு, அதான் பிடிக்க மாட்டேன்.
0: அவருக்கு மூளை இருக்கு, அவருக்கு கரையும் தெரியுதல்ல. இதெல்லாம் சில நேரம் உண்ட கொண்டு ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா பிச்சு தந்தாலும் தந்துருவார்.
1: அது சரி,
0: அப்படியும் செய்வார். சொல்ல
2: இந்த குழந்தைகள் சண்டை பிடிக்காது தெரிஞ்சு வேண்டாக்கா, சமாளிக்கலாம்
0: சமாளிக்கலாம். இப்ப இப்ப நாங்க இவோட கவிதையை கேட்டுட்டு பேசுவோம், என்னன்னு பாப்போம். பூங்காற்று திரும்புமா? நீங்க நேருங்க, நீங்க காத்திருப்போம். நீங்க வந்து நீங்க இப்ப இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு நீங்க நிக்கிறதுக்கு? எடுத்து வாங்கம்மா.
1: ஆமா, காலை பரபரப்பு சமையலில் பாதியுடன் பரவசமாய் இணைந்துள்ளேன் உங்களுடன். இந்த கவிதை திடீர் கவிதை தான். கேட்டு பாருங்களேன். எத்தனை இரவுகள் ஏங்கி தவித்திருப்பேன், கோடி கோடியாய் செல்வம் இருந்தும் அன்புக்காக ஏங்கும் அடிமுட்டாளாகிவிட்டேன் நான். தூக்கம் விழித்த இரவுகள் எத்தனை, இரவின் நிசப்த அமைதியில் என் இதயத்தில் ஓசை மட்டும் ஓங்கி ஒலிக்கிறது. தனிமையில் என்னை தத்தெடுத்த பொழுதுகளில் உன் காந்த குரலில் உன் பாடல் வரி என்னை கவர்ந்திழுக்கிறது. எதற்காக நான் வாழ்கிறேன் என புரியாமல் தடுமாறிய பொழுதுகளில் உன் புன்னகை மட்டும் என்னை பூரிப்படைய செய்கிறது. என் உறவுகளின் இதயத்தை வெறுத்த பின் இன்னொரு இதயத்தில் குடியிருப்பது என்ன நியாயமோ என்ன எண்ணுகையில் உன் நினைவுகள் எனக்குள் நூதன சாலைகளை விட்டு ரசிக்கின்றேன். பூங்காற்றே, நமது சந்திப்புகள் வரும் புன்னகையிலும் கழியும், நமது பொழுதுகள் சிறகுகள் கூட்டி பறக்க நினைக்கின்றது. இருந்தும் தடுமாறித்தான் போகிறேன். நன்றி.
0: என்னோட தடவை எடுத்து வாங்கோ அந்த கவிதை.
1: எத்தனை இரவுகள் ஏங்கி தவித்திருப்பேன், கோடி கோடி வாய் செல்வம் இருந்தும் அன்புக்காக எங்கும் அடிமுட்டாளாகிவிட்டேன். தூக்கம் விழித்த இரவுகள் எத்தனை, இரவின் நிசப்த அமைதியில் என் இதயத்தில் ஓசை மட்டும் ஓங்கி ஒலிக்கிறது. தனிமையினை தத்தெடுத்த பொழுதுகளில் உன் காய்ந்த குரலில் நான் என்னை இழந்து விடுகிறேன். எதற்காக நான் வாழ்கிறேன் என புரியாமல் தடுமாறிய பொழுதுகளில் உன் புன்னகையை மட்டும் என்னை பூரிப்படைய செய்கிறது. என் உறவுகளின் வெறுப்பின் பின் இன்னொரு இதயத்தில் குடியிருப்பது என என்ன நியாயமோ என எனக்குள்ளே நினைக்கின்றேன். உன் நினைவுகளை எனக்குள் நூதன சாலையாக்கிவிட்டு ரசிக்கின்றேன். பூங்காற்றே, நமது சந்திப்புகள் வரும் புன்னகையிலும் புன்னகையில் கழியும், நமது பொழுதுகள் சிறகுகள் கூட்டி பறக்க நினைக்கிறது. இருந்தும் தடுமாறித்தான் போகிறேன். நன்றி. அவசரத்தில் எழுதியது.
0: அருமையான கவிதை. ஏதோ ஒன்றோடு ஒன்றி போறது போல எனது மனம் சொல்கிறது. அந்த
1: பூங்காற்றே திரும்புமா என்றாலும் அவருடைய அந்த வேதனை தான் அல்லவா?
0: நிச்சயம்
1: வயதை பார்க்காது அந்த ஆசை, அவர் துயரத்தின் வரும் அன்பு, இளஞ்சிட்டு வரும் அந்த அன்பினால் அவருடைய கவலை மறக்கிறது போல இருக்கிறது.
0: இப்ப நீங்க வாசிச்ச கவிதை இப்ப எத்தனையோ பேர் அட எனக்கு இந்த கவிதைக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல இருக்கிறது என்பது போல
1: யோசிப்பாங்க.
0: இவங்க எத்தனை பேர் இப்ப லோகிதாவை பாப்போம். லோகிதா நீங்க அப்படி நினைக்கிறீங்களா இருக்கிறீங்களா? லாலிபாப்
1: சகோதரி அவர் இசைப்பாடு பாடுவாரும் தெரியவில்லை
0: இல்ல அவருக்கு.
2: ஒரு புனை வந்திருக்கீங்க
0: ரெண்டாம் நாள்
1: ரெண்டாந்தரம். ஆமா
2: ரெண்டாந்தரம் உங்களை குரல நான் கேட்டிருக்கேன். நேற்றைய நான் கேட்டேன், ஓடி வந்த நான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. தொடர்பு அது தெரியும் தானேக்கா. அப்போ இன்னைக்கு எப்படி அதை பாத்திரம் இன்றைக்கு வந்துட்டீங்க, அப்போ திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணினு கிடைச்சிட்டு.
1: சரி சரி.
0: இன்னைக்கு ஒரு
2: அருமையான
0: பாட்டு பாட வருமா?
1: ஓரளவு நீங்கள் ஓடிவிடாமல் இருக்கு.
2: இனிமையான குரல், சாந்தமான குரல்.
0: யாரு எங்கட சுதர்சன முனைகிறார் போருங்க, அவரும் அவரையும் ஓடி ஓடி வர்றாரு போங்க. வார் இன்றைக்கு ஏதோ ஒரு கும்மாளம் அடிக்கத்தான் போறாங்க, நில்லுங்க.
2: வாங்க
0: சுதர்சன், வணக்கம். சுதர்சன் வாங்க.
2: சுதர்சன் இனிய காலை வணக்கம். சுதர்சன் நீங்க தளத்துல வரல, உலக தமிழ ஒற்றுமை தளத்துல வரல, ஓடி வந்துட்டீங்க எம்டிஆர் எஃப்எம்ல. ஓடியாங்க
0: ஓடிவாங்க, உங்களோட சின்ன காலால வாங்க.
3: ஆமாம், இப்போது தளத்தில் இருக்கும் அதாவது எம்டிஆர் எஃப்எம்ல் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய சகோதரி சுவேதா கூட இணைந்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். லோகிதன் உங்களுக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். மீரா சகோதரி மீரா உங்களுக்கும் ஒரு இனிய காலை வணக்கம்.
0: தங்கா தங்கா சரி அவ்வளவு சொல்லக்கூடாது. அப்படியா சுதர்சன், அங்க சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது
3: வேற. இல்ல இல்ல, உங்களை மறக்க முடியாது. அந்த வெறும் கரண்டியால் ஐஸ் படுத்தி ஊட்டியதை இன்னும் மறக்க முடியாது.
0: சரி இப்ப அதாவது கரண்டி வருமனையா இருந்தாலும் ஐயா பாசம் இதயத்திலே நிறைஞ்சிருக்கிறது, அதை வச்சுதான் அந்த கரண்டி கோப்பை கரண்டியானாலும் கிடைச்சது.
3: இல்ல இல்ல இல்ல, நான் ஆவன்று சொன்னதுடன் எனக்கு வாய்தான் நொந்ததொழிய வாயில் ஐஸ்கிரீம் வரவில்லை.
0: இந்த லொலிபாப் தாரா இவர்
3: வணக்கம் சுவேதா. இப்போது காலநிலை நீங்கள் இருக்கும் வெள்ளவத்தையில் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். காலநிலையை
1: காலையில் கொஞ்சம் பலத்த மழையாக இருந்தது, இப்பொழுது ஓய்ந்து விட்டது. இனி தொடரும் போது மழை தெரிகிறது.
3: நிச்சயமாக சகோதரி சுவேதா,
1: இரவு முழுவதும் மழை
3: எங்களுக்கு சற்று பொறாமையாக இருக்கிறது. உங்கள் இடத்தை இப்போது யோசிக்கும்
1: நீங்கள் வெயிலில் வாடுகிறீர்களோ
3: சொல்வார்கள் அல்லவா, கடம்பட்ட கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். நாங்கள் மழைக்காக இப்போது தவிக்கிறோம்.
1: ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
3: இப்போது 32 பாகை செல்சியஸாக வெப்பநிலை. இப்போது கண் திறந்து வெளியில் பார்க்க முடியாத அளவுக்கு வெயிலின்
1: அகோரம். இதனால் பல நோய்களும் பரவுகிறது என்று அறிந்தேன்.
3: எமது ஊரை பொறுத்தவரையில் இப்போது டெங்கு காய்ச்சலால் அநேக பேர் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இப்போது டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் கீழ் வைத்தியசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சற்று முன்னருக்கு நாங்கள் கொரோனாக்கு எவ்வாறு அச்சமாக பயமாக இருந்தோமோ அவ்வாறுதான் இந்த டெங்கு காய்ச்சலுக்கு இப்போது பயந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் டெங்கு நோயாளர்கள் தினமும் கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணம் தான் இருக்கிறார்கள். டெங்கு இப்போது அடி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சுட்டரிக்கும் வெயிலில் கூட டெங்கு பரவுகிறது என்றால் பெரிய அதிசயமாக இருக்கிறது. ஏனென்றால் மழை நேரங்களில் தான் கூடுதலான டெங்கு பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் இப்போது. ஆனால் இந்த வெயிலின் தாக்கத்தினால் டெங்கு பரவுவது இப்போது அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இயற்கையும் கூட மனித வாழ்வில் விளையாடி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சரி, இன்று நோய்தராஜா இணைத்திருக்கிறார். வாடவில் புட்டு தயாரிக்கும் முறையே நோய்தராஜா உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கிறாரா?
0: என்ன புட்டு
1: கேட்கிறீர்கள்?
0: என்ன புட்டு
3: சகோதரி சுவைதா விட
1: நான் அதை மீண்டும் மறுபடியும் அவரிடம் கேட்க வேண்டும் என்றுதான் இருந்தேன். அவர் இப்படி இருக்கிறாரோ தெரியவில்லை. அழைப்பில்
0: இருக்கிறீங்களா?
3: நிச்சயமாக இப்போது கேட்டுக்கொள் ஏனென்றால் நீங்கள் வானவில் தோன்றும் போது அந்த காட்சியை பார்த்து விட்டு புட்டு சாப்பிட்டால் வானவில் புட்டு.
0: ஓ, அப்ப எந்த காட்சியை பார்த்துட்டும் புட்டை சாப்பிட்டா அந்த புட்டுக்கு பேர் அந்த முன்னுக்கு அந்த அடமொழிய வைக்கலாம் அப்படித்தானே?
1: மலை காட்சி
3: பல விதமான புட்டுகளை தயாரிப்பார். ஆனால் நான் இன்னும் சுவைக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன்.
1: ஏனென்றால்
3: இல்லை எனக்கு தந்தால் ஏதாவது பிள்ளையை சொல்லி அம்பலப்படுத்தி விடுவோனோ என்ற ஒரு பையன் தான் அதற்கு காரணம். இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த சொல்லுவார் அல்லவா
2: முடி எல்லாத்தையும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னன்றா சார், இப்போ சாப்பிட வாங்கன்னு சாப்பிட வர மறக்கிறீங்க. ஆனால் இதுவரையில சமைச்ச சாப்பாடுல ஒரு நாளும் குறை சொல்லல நீங்க. அந்த பெருமிதம் எனக்கிட்ட இருக்குது. பட் இப்போ என்னடா இப்ப வர மறக்குறீங்க கேட்டா, வீட்டுல நான் செய்து ஆரம்பிச்சு மனைவி செய்து தாங்க சாப்பாட்டு தந்துருவீங்க?
3: இல்ல இல்ல, இதன் அந்த ஒரு முறை உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரு உணவுக்காக வந்திருந்த போது தலை தப்பியது தம்பராம் புண்ணியம் என்று தெரித்தோடிய காட்சிகள் என்றும் நினைவு.
2: கண்டிப்பா ஞாபகம் இல்ல, துண்ட காணம் துணிய காணம் என்று சொல்லி பத்தைகளுக்குள்ளையும் பதுங்கு குழிகளுக்குள்ளையும் தவண்ட ஞாபகம் இருக்கிறது. அந்த சிச்சுவேஷன் இப்ப இல்ல தானே சார்? அத போர்க்கால சூழல் இல்ல தானே?
3: இப்போது காப்பு போட்ட கையால் சாப்பிடுவதுதான் பழமே ஆகிவிட்டது. இல்ல உயிராய
0: எந்த காப்ப சொல்றீங்க?
2: இன்னொரு
0: காப்பும் இருக்கல்ல, பின்பக்கமா போடுறது.
3: அது என்ன காப்பு?
0: பின்னுக்கு வச்சுட்டு ஒரு காப்பு போடுவாங்க உங்களுக்கு?
1: புரியவில்லை. உங்க கவிதையை வாசிக்கலாமே.
0: அதானே
2: இவ இந்த கதையில நின்று
3: கொளுத்தும் வெயில்ல இப்ப கோயில்ல கூட்டி கொண்டிருந்து கொஞ்சம் ஓய்வெடுப்பம் வந்திருக்கேன்.
0: ஓ, அதுல சரி, இது கவிதைகள் சொல்ல வந்து அதுல கவிதைகள் இப்ப இவ சுஹைதா நல்ல ஒரு கவிதை எடுத்து வந்திருந்தா சூப்பர். ஏதோ அது எங்களையும் தழுவி சென்றது.
3: அவர்களை
0: நன்றி. எனக்கு உண்மையிலே அந்த கவிதை பிடித்திருக்கிறது சுவைதா.
1: நன்றி.
0: அருமையான கவிதை அது. இப்ப லோகிதன் நீங்க எழுதி கொண்டு வாங்கோ, சுதர்சன் நீங்களும் ஒரு கவிதையோடு இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்களும் உங்கள் படைப்பில் எடுத்துக்கொண்டு வாங்க.
3: நிச்சயமா, ஏனென்றால் லோய்தர் ராஜாவை பற்றி தான் அந்த கவிதை அமைஞ்சிருக்கு.
0: ஓ, அது நல்லது, நல்லா இருக்கு, உண்மையா சூப்பர்.
3: வளையல் போட்ட கையால் படைத்த உணவை நான் எழுதி விட்டு வருகிறேன்.
0: ஆ சரி, எழுதி கொண்டு வாங்க.
3: இன்னொரு
0: கவிதை என்ன சொல்லியது?
1: படைப்பு. ஓ, எனது படைப்பில் ஒரு கவிதையை வாசிக்கிறேனே.
0: இப்பொழுது முதற் கொண்டதும் உங்களோட படைப்பு தானே சுகைதா?
1: அதுவும் என்னுடைய படைப்பு.
0: சரி, எடுத்து வாங்கோ, எடுத்து வாங்க. சரி, அமைதியா கேட்கலாம்.
1: இப்பொழுது வாசிக்கவா?
0: ஆ, எடுத்து வாங்கோ.
1: இப்படியும் சில உறவுகள். தலைப்பு: இப்படியும் சில உறவுகள். வங்கியவள் வரம் வேண்டி வளைக்கரம் நீட்டி கெஞ்சினாள், கொஞ்சம் பொறும் கொதித்தள வேண்டாம் என்றார். வஞ்சியவள் வரம் வேண்டி வளைக்கரம் நீட்டி கெஞ்சினாள், கொஞ்சம் பொறும் கொதித்தள வேண்டாம் என்றார். பாவையினை ஏமாற்றி பாதையும் மாற வேண்டாம் என கோதையவள் குமுறினாள், கும்பிட்டழுதாள். நீதி கிடைக்குமென நித்திரையில் நினைத்திருந்தாள், நீதி கிடைக்குமென நித்திரையில் நினைத்திருந்தாள், அன்புக்குரியோர் என்றிருந்தோர் அம்பலத்தில் விற்றுவிட்டார். பொறுமைக்குரியவள் என போற்றியோர் எல்லாம் பொறாமைக்காரி என தூட்டினர். துன்பம் கண்டாள், கவலைகளை சொல்லி அழுதாள், கங்கணம் கட்டினார் அவள் ஒரு பைத்தியக்காரி என்று. நம்ப வேண்டாம் உறவுகளை. கவலைகள் சொல்லி அழுதாள், கங்கணம் கட்டினார் அவள் ஒரு பைத்தியக்காரி என்று. நம்ப வேண்டாம் உறவுகளை. காசு இருக்கும் பொழுது கைகோட்கும் உறவெல்லாம் தூ இவள் வெறுமை என துன்பம் கொடுத்தனர் வார்த்தைகளால். காசு இருக்கும் பொழுது கை கொடுத்த உறவெல்லாம் தூ இவள் வெறுமை என துன்பம் கொடுத்தனர் வார்த்தைகளால். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் என்றார். ஒவ்வொன்றிலும் அருமை பெருமை அனுபவத்தில் புரியும் மனிதா, மறந்துவிடு.
0: நன்றி.
1: ஆமா, சொல்லுங்க
3: சுகைதா. இந்த கவிதை கேட்ட ஒரு பாடலை நீங்கள் நிச்சயமாக எடுத்து வந்திருப்பீர்கள். இந்த கவிதைக்கு ஒவ்வான ஒரு பாடலை கூறுங்களே.
1: நான் அப்படி எடுத்து வரவில்லை சகோதரிக்கு, தெரிந்தால் போடட்டும், கேட்போம்.
3: நிச்சயமாக, காத்திருந்தாளே ராஜகுமாரி
0: காதலன். இவர் இந்த பாட்டை விட்டு வேற பாட்டை எடுக்கவே மாட்டார் போல இருக்குது.
1: அவர் இந்த ராஜகுமாரிய காத்திருந்தாரோ, இந்த ராஜகுமாரி
0: இல்ல, அந்த பாட்டதானுங்க. இப்ப மூன்று நாலு நாள்ல தொடர்ச்சியா சுதர்சன் கேக்குது, என்ன விஷயம் மட்டும் எனக்கே தெரியல. வீட்டு நம்பர்
1: அவர் ராஜகுமாரி,
0: வீட்டு நம்பர் அவருக்கா தாங்க சுதர்சன்
1: வாங்கி, மனைவி நம்பரை வாங்கி.
3: இப்போது பாவனையில் இல்லை,
0: நாட்டின் சர்வீஸ் சொல்றவன் வீட்டு நம்பர், நாட்டின் சர்வீஸ் இல்லையா?
3: பாட்டுக்கு விளக்கம் கூறுவார் என்று
0: நினைக்கின்றேன். தெரியுது விளக்கம்
2: என்னன்னு. ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தையும் குறை காணுவாங்க. அந்த குறை காணும் போது மற்றவர்களை நாங்கள் திட்டிக் கொள்ளாமல் இயற்கையே எங்களுக்கு உதவியா இருக்கும் போது நாம் ஏன் கவலை கொள்ள வேணும்? என்றைக்கு ஒரு நாள் எங்களை ஆசை நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை ஒன்றிருக்கு தானே. அதுதான் இந்த நாயகியில தெரியுது. எனக்கு உண்மையா மிக பிடிச்ச ஒரு பாடல். இசை மேடையில் ஒரு வாத்தியம் இணைத்துகின்ற யாரும் இல்லை என்றதில்லை, எழில் வானிலே இளம் வெண்போதா பரந்தோட பாதையின்றி போனதில்லை. அருமையான வரிகள். ஏனென்றால் இவ்வளவு விஷயம் இடமிருக்க நாங்க ஏன் கவலைப்படணும்? இது ஒரு ஊனம் மாதிரி பெரிய தெரியல. நல்ல ஒரு பாடல். கவிஞர் மேத்தாண்டு நினைக்கிறேன் இதுக்குரிய கவிதை கவிஞர் அக்கா தெரியல, வைரமுத்துவா மேதா பாண்டு தெரியும். அருமையான வரிகள் பாடல். இது ஒரு 24 மணித்தியாலத்துக்குள்ள சினிமா துறையில சாதனை படைத்த ஒரு படம் உண்டு, சுயம்பரம். நிறைய நடிகர்கள், இசை நிறைய இசையமைப்பாளர்கள், நிறைய கவிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இசைத்துறையே இதுக்குள்ள வந்து கலக்கல் கலக்கி 24 மணித்தியாலத்துக்குள்ள உருவாக்கிய படம் உண்டு. உலக சாதனைக்காக நிகழ்த்தின ஒரு படம் பார்த்திருந்தாலே ராஜகுமாரி, நல்ல அருமையான பாடல்.
0: உண்மையா? சூப்பர், சரி, நல்லது. நீங்கள் விடுபட்டு மீண்டும் வருகிறீங்களா லோகிதா? நன்றி நன்றி நன்றி
2: சுதர்சன்,
0: உங்களையும் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் சுகைதா, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அன்பை தெரிவிக்கிறேன். ஏதாவது தென்பட்டால் உங்களுக்கு இன்னொரு கவிதையை எடுத்து வர வேண்டும் என்று ஏதாவது தென்பட்டால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வர இயலாது, வர இயலாது கூடாது என்று அந்த தன்மை இந்த காட்டலைக்கு இல்லை. சரியா? இல்ல, லோகிதன் வாசிக்க, இல்ல இன்னொன்று, லோகிதன் வாசிக்கிற கவிதையில நெட்டிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று ஏதாவது நீ கண்டுபிடிச்சா வாக்கு
2: மார்ச் 8ஆம் தேதி எனக்கு 1999 ஆண்டு நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வரைக்க நடந்த ஒரு சம்பவம், அதாவது போர்க்குற்றத்துல நடந்த ஒரு குற்றவாளி, போர்க்குற்றவாளியாக என்னை இனங்கண்டு அதுல நான் மரணத்தை நிலப்பாட்டுக்கு போன, அதாவது இந்த கழுத்துல டயர் விழுந்துட்டுது என்று நினைச்சு
0: கொள்ளுங்களேன்.
2: அதுல வந்து
0: சுதர்சன் நீங்க மெயில் போட்டு கொள்ளுங்க. சுதர்சன் உங்க பக்கம் அவர் போயிட்டார், நீங்க சொல்லுங்க.
2: 99ஆம் ஆண்டு நான் வேலைக்கு போயிட்டு வரைக்க நான் எதேச்சியாக ஒரு சம்பவத்துல மாட்டினாக்கா திடீரென்று நடந்த ஒரு குண்டு வெடிப்பு, இல்ல எனக்கு தெரியாத அவர்த்த குண்டு வெடிப்பு நடந்தேன்னு சொல்லி நான் அந்த வழியால பைசிக்கிள்ல வந்த நான் அதை என்ன பிடிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு சின்ன வயசு, பிடிச்சு அடி என்ன தொங்கல் அடி, பல்லெல்லாம் முடிஞ்சு கண்ணால கண் வெள்ளப்பகுதியில ரத்த காயம். அன்று இரவு 9 மணிக்கு நியூஸ் போயிட்டது, இப்படி ரெண்டு விடுதலை புலிகள் வந்ததாகையும் அதுல ஒரு ஆள் தப்பி ஓடிட்டார், ஒரு ஆள் பிடிபட்டுத்தார்னு சொல்லி செய்தியும் வந்துட்டது. அன்று இரவு எனக்கு டயர் போட போறாங்க. அப்ப அந்த இதுல வந்து அந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரி அந்த 6 ஆள் என்றதை பார்க்க வேணும்னு சொல்லி பார்த்தா, நான் 1 கிழமைக்கு முதல் தான் நான் அப்ப ஒரு பெண்கள் அமைப்புல வேலை செஞ்சானாக்கா. அப்ப மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்காக அந்த ஏரியாவில போஸ்டர் ஒட்ட வந்தாங்க. போஸ்டர் ஒட்ட வரும்போது
0: செந்தில் முருகன் வணக்கம், அப்படி இணைப்புல இருங்கோ, உங்களோட பேசுறோம், அப்படி நில்லுங்க. லோகிதா ஒரு கதை சொல்லுகிறேன், அதை கேட்டு விட்டு நாங்கள் பேசலாம், நில்லுங்க. சொல்லுங்க.
2: ஒரு கிழமைக்கு முதல் தானாக்கா அந்த இதுல போஸ்டர், சர்வதேச மகளிர் தினத்துக்கான அந்த ஓஎஸ்சிட்ட போய் பெர்மிஷன் எடுத்துட்டு அந்த இதுல பேனர் ஒட்டிட்டு வந்தாங்க, போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க. மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்துக்கு அழைப்பு விடுத்து. அப்ப அந்த டைம்ல நான் மாத்திரம் தான் பெரிய நண்டு போனது, மற்ற எல்லாருமே லேடிஸ் தான். அப்ப அந்த பகுதியான நீ ஒரு தனிக்காட்டு ராஜா என்று சொல்லி சொன்ன அந்த ஓஎஸ்சி. 3 நாளைக்கு பிறகுதானாக்கா இந்த சம்பவத்துல நான் மாட்டின. வண்டியில டயர் போட்டுக்கிட்டு என்ன கூட்டி கொண்டு போய் பார்த்தேன் நான். அப்போ அவன் சொக்கொண்டு அடிச்சுட்டு, ஏன்னா தனிக்காட்டு ராஜான்றவருக்கு 3 நாளைக்கு முதல் தான் சொன்னேன் வேணா வேணா என்ன அந்த முகம் அவன் மாறல. அப்போ பாட்டு நீ மாட்டின, நீ ரெண்டு சொல்லி போட்டு ஒரு பாட்டு படிக்க சொல்லி சொன்னா, அந்த அடி காயத்தோட மண்டையெல்லாம் வெடிச்சு போயிட்டுது, ரத்த காயம். அப்ப பாடக்க மனசு ஒன்னும் செய்யலாது. அந்த ஒரு இதுல ஒரு பழைய பாடல் வந்து இப்ப ஞாபகம் இல்ல, பாட்டை ஞாபகப்படுத்தி பிறகு சொல்றேன் என்ன பாடல் ரெண்டு. அந்த பாட்டை பிறகு 4-5 வரிய இயலாத வாயோட படிச்சுட்டு பிறகு அந்த மார்ச் 8 மகளிர் தினத்தன 99ஆம் ஆண்டு மார்ச் 8 வந்து என்ன சிட்டியா வருத்தி தந்தது. அப்ப அந்த ஊதி ஊர்வலம் நடத்த போறோம் அன்றைக்கு போய் எழுதினேன் நான் அந்த கவிதையை. அதுல பூனா இன்வெர்டட் காமாவுக்குள்ள பானா அங்க தீய ஏற்பாடு, தீனா யாக ஏற்பாடு, அதாவது புதிய ஏற்பாடு. அடுத்த பக்கம் பார்த்தால் அத பதிய ஏற்பாடு என்றது. அடக்கப்பட்ட ஊரினம், அடக்கப்பட்ட ஊரினம் தமிழினம், ஆண்டான் முறை சமூகத்தால் அடிமையாக்கப்பட்ட ஊரினம் தமிழினம், அடக்கப்பட்ட ஊரினம் தமிழினம், ஆண்டான் முறை சமூகத்தால் அடிமையாக்கப்பட்ட ஊரினம் தமிழினம். ஒதுக்கப்பட்ட இனமும் இவ்வினம், ஒடுக்கப்படுகின்ற இனமும் தமிழினமே, ஒதுக்கப்பட்ட இனமும் இவ்வினம், ஒடுக்கப்படுகின்ற இனமும் தமிழினமே. புத்தீசலாய் வெளிக்கிளம்ப புதைகுழிகள் உருப்பெறுகின்ற உடும்புகளால், புத்தீசலாய் வெளிக்கிளம்ப புதைகுழிகள்
4: உருப்பெறுகின்றன உடும்புகளால். வடக்கில் மட்டும் செம்மணி அல்ல, கிழக்கிலும் அம்மண்மணிகள் ஏராளம். வடக்கில் மட்டும் செம்மணி அல்ல, கிழக்கிலும் அம் மண்மணிகள் ஏராளம். புதைகுழிகள் தாராளம். இவை புனருத்தாரணம் செய்யப்படுகின்றன புலரப்போகும் 21ஆம் நூற்றாண்டுக்காய். மண்மணி கிழக்கிலும் அம் மண்மணிகள் ஏராளம், புதைகுழிகள் தாராளம். இவை புனருத்தாரணம் செய்யப்படுகின்றன புலரப்போகும் 21ஆம் நூற்றாண்டுக்காய். இது என்ன, நான் பட்ட அடிக்காக நான் எழுதின கவிதையக்கா இது.
0: அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்துட்டு அந்த பாடலையும் ஒரு ஞாபகப்படுத்தி சொல்லிடுங்க. இப்ப நாங்க செந்தில் முருகனை அருமையான கவிதை ஐயா, உண்மையாக எங்களுடைய வேதனைகளை அது சுட்டி காட்டி அதை மீண்டும் மீட்டி எடுத்தாலும் அந்த வேதனைகளை மறக்கவே முடியாது என்றாலும் உங்கள் கவிதை தழுவி சென்றது அந்த வேதனையை என்று சொல்லலாம். சரி, எங்கே செந்தில் முருகன்? செந்தில் முருகன் வணக்கம்.
2: செந்தில் ஐயா
0: வணக்கம். செந்தில் முருகன்
2: மியூட் எடுங்க, மியூட் எடுங்க. செந்தில், செந்தில் ஐயா, செந்தில் முருகன் ஐயா,
0: செந்தில் முருகன்
2: கதைக்கலாம் வாங்க.
0: எங்கே
2: கதைக்க ஆசைப்படுறவர்?
0: வாங்க, உங்களோட மீட் எடுத்து விடுங்க நீங்க. இப்ப சார்
2: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் செந்தில் முருகன், எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் வணக்கம் வாங்க.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நமக்கெல்லாம் வரலாறு, ஏன் நமக்கெல்லாம் வரலாறு தெரியாது?
0: இல்ல, வரலாறு தேவை இல்ல, நீங்க பேசுற பேச்சே வரலாறு மாதிரி. நானே சொக்கி போய் நிக்கிறேன் அங்க வந்து கேக்குறேன். நீங்க பேசுறது எல்லாம் கேட்டாலே சொக்கி போய் வாய் திறக்க எல்லாம் இருக்கிற கொஞ்ச நாளா. இப்ப நான்
2: ஏக்கனக்கா கரெக்டா தாக்கா பேசுறேன்,
0: அதத்தான் சொல்றேன். மயங்கி போய் நிக்கிறான், சொக்கி நிக்கிறேன்டா சரியில்லை, மயங்கி போய் நிக்கிறேன் உங்களோட பேச்சுல. நான் நீங்க உண்மைய நம்பையில போல இருக்குது. நான் சொல்றத நம்ப இல்லையா நீங்க செந்தில்?
2: நல்ல
0: குரல் வளம் இருக்கிறது, ஆனா நீங்க ஒன்னும் தெரியாத தெரியாது சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவார். அப்படித்தான் இல்லையா? எல்லாம் சூப்பரா.
2: உண்மையாக்கா, உண்மை உண்மை. நிறைய விஷயம் நான் இன்னைக்கு இப்ப நேற்று பார்த்த, நான் வந்து எங்களுடைய

0: செந்தில் முருகன்
1: சொல்லுங்க.
0: அது குமரேசன். குமரேசன் அடிக்கடி டீ கப்போட நிக்கிறார் பாக்குற நேரம் எல்லாம். அது என்னது, நான் ஒரு நாள் டீ கிளாஸ் ஒன்று நிக்கிறேன், ஒரு நாள்
1: தண்ணி
0: குடிக்கிறார். ஆனா உண்மையா அவரில் நாங்க எல்லாரும் அன்பு குமரேசனோட. என்னன்னு தெரியாது,
1: அவன் வீட்டுல பயந்துக்குவான், பேச மாட்டான், ஒளிஞ்சுக்கிட்டுதான் பேசுவான்.
0: ஒளிச்சிட்டு பேசுறாங்க. ஏன் அம்மா பேசுவாங்களா
1: அவரை? அம்மா அப்பா பேசுவாங்க.
0: ஓ ஓ ஓ ஓ, அப்படி பயப்படக்கூடாது பாவம். அவர் வாய் விட்டு பேசுற, அவர் நல்லா பேசுறார் அவர். அதனால எல்லாரும் அவர்கள் அன்பு, நாங்கள் எல்லாரும். அதனால அவர் கலக்கலன்னு பேசணும். சரி,
1: யாரிட்டும் பேச மாட்டான். அவன் யாரிட்டும் பேச மாட்டான், ஏன்ட்ட மட்டும்தான் பேசுவான்.
0: ஆனா அன்னைக்கு அப்பாட்ட பேசினாரு, அப்பாட்ட கண் நேரம் இருந்து பேசினாரு. அப்பா பேசி கொண்டிருந்தார். செந்தில் முருகன், நீங்கள் கவிதை உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? கேட்ட கவிதை
1: எழுதவே தெரியாதக்கா, எங்கக்கா கவிதை படிக்கிறது?
2: அப்படி சொல்லக்கூடாது, நாங்க இருக்கிறோம்,
1: நீ இருக்கிற, எனக்கு எழுத தெரியணும்ல.
0: அதானே, எங்க நெசவ வச்சு ஒரு நாலு வரி சொல்லுங்க. லோகிதா, இவரோட நெய்தலை வைத்து நெசவு.
1: அரை மணி நேரத்துக்கு நாலு
0: நெசவு வச்சு அந்த நெய்தலை வைத்து ஒரு நாலு வரி சொல்லுங்க பாப்பா. டக்குன்னு
1: திடீர்னு கேட்டா எனக்கு என்னக்கா, வாய வர மாட்டேங்குதுக்கா.
0: இல்ல, உங்களுக்காக நாங்கள் வரி அமைக்கிறோம். லோகிதா அமைக்கிறேன்.
2: தெரியில் நூலோடும் போதெல்லாம் நெஞ்சத்தில் என் உணர்வுகள் நிழலாடும். தெரியில் நூலோடும் போதெல்லாம் நெஞ்சத்தில் உன் நினைவுகள் நிழலாடும்.
0: யாற்ற நினைவு?
2: காத்திருப்பேன் காதலே என்னை மறவாயா. காத்திருப்பேன் வருவாயா, காதலே என்னை மறவாயா.
0: உங்களோட காதலை கண்டுபிடிச்ச என்ன சொல்லுங்க லோகிதா?
2: அக்கா
0: கேளுங்க, செந்தில் உங்களோட காதலை கண்டுபிடிச்சிட்டாரு.
2: என்ன
0: தெரியோடும் நேரத்தில் உன் நினைவோடும் என் இதயத்தில் அப்படி என்றுதான்
2: சொன்னீங்க. தெரியோடும் நேரத்தில் இல்ல, தெரியில் நூலோடும் நேரத்தில்.
0: தெரியில் நான் எழுதட்டுமா? எங்க
2: நூலோடும்
0: தெரியில் நூலோடும்
2: நேரத்தில் அப்படிதான் உன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும் போதெல்லாம்.
0: உன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும்
2: அப்படிதான் சொன்னேன்.
0: நெஞ்சில்
2: என்ன சொன்னேன், காத்திருக்கேன் உன் நினைவுகளோடு காதலே என்னை மறவாயான்.
0: அப்படித்தான்
2: சொன்னீங்க. காத்திருப்பேன் உன் நினைவோடு காதலே என்னை மறவாயா.
0: உன் நினைவோடு
2: அப்படி என்ன வந்தது?
0: காதலே என்னை மறவாயோ
2: சொல்லுங்கப்பா.
1: நீ மின்னலுங்கிறது கன்ஃபார்ம்.
2: ஏன் கண்டா?
0: இந்த செல்வ

0: சோகம் பறந்து விடுமாப்பா உங்களோட. இல்ல நீ மின்னல் என்பது கன்ஃபார்ம்
1: லோகிதான். வந்துட்டு டக்குனு வரலன்னு சொல்லணும் பாருங்க. அதுக்காக தான் இப்ப மின்னல் ரெண்டு பேர் வச்சுட்டாரு பாத்தீங்களா
0: பாருங்க. அடையப்பா இல்ல கவிதை மின்னலா வந்துருதான். கவிதை மின்னலா வந்துருச்சா உங்களை மின்னலண்டு உங்களை டக்குனு வந்து
1: இதே மாதிரிதான் உங்களையும் கேட்கணும். அப்படி நீங்க அப்படியே இப்ப நிறைய பேர் இந்த செவி மூல செவி வழி மூலமாக படிக்கிறவங்களும் இருக்கிறாங்களே, எழுதவனும் வாசிக்கணும் இல்ல. எழுதவனும் வாசிக்கணும் இல்ல. கேட்டு கேட்டு கேட்டு நீங்களும் சில வழிகள்ல உங்களுக்குள்ள மனசுக்குள்ள அந்த ரைமிங்கோட வரைக்க அதற்கு அழி தாப்பான்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட சொன்னா அவர் எழுதி தருவார்.
2: லோகிதா அதை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது மார்க் மறந்துருதா ஒரு வரி வந்ததுன்னா மறந்து போயிருது.
1: இல்ல அதான் பக்கத்துல நிக்கிறாங்க ஒரு பெண்ணையும் கொப்பியும் கொடுத்துருக்கா எழுதிப்பான்னு சொன்னா எழுதி தருவாங்க.
2: எழுதுறதெல்லாம் எழுதுவேன், என் பேர்ல எழுதி
1: விடுவேன்.
2: எழுதுறதெல்லாம் பார்த்து கூட எழுதி விடுவேன். ஆனா அது கூட்டி படிக்கிறதுக்குள்ள ஒரு வார்த்தை விட்டுருவேன், மறந்து போயிருவேன்.
0: அதெல்லாம் பழகலாம், அதெல்லாம் நீங்க படிக்கலாம். அதாவது படிக்கிறதுக்கும் வயசு இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் நீங்க படிக்கலாம். இப்போ நான் எல்லாம் பாருங்க, இனி இன்னும் கொஞ்சம் நல்ல படுக்கையில் இருந்துருவேன். இப்போ பல்லு பிடிச்சி நடக்கிற காலம் நெருங்குது இன்னொரு ரெண்டு வருஷத்துல. அப்போ படுக்கையில் இருக்கும் போது படிக்கலாம்னு
2: இருக்கேன்.
0: பாட்டு செந்திலுக்கு பாட்டு உன்னால குடுக்க கிடைக்கல, அவருக்கு இணைய தெரியாமல் இருந்தது. செந்தில் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? செந்திலுக்கு
2: எனக்கு வந்து அந்த கோகுலத்துல அந்த புள்ளாங்குழல ஊதி பாடுவாங்கல்ல,
1: காத்து பாட்டு, அந்த பாட்டு தானே?
2: ஆமா.
1: என்ன ரொம்ப கவர்ந்த பாட்டு?
0: என்ன
1: பாட்டு தொடங்குது? பூங்குருவி கூட்டம் எல்லாம் போகுதடி ஊர் கோலம். அவரு புள்ளாங்குழல் மற்ற வாசிப்பார்.
0: அதுலயும் அதுலயும் காட்டு வருது பாத்தீங்களா? சூப்பர்.
1: ஏற்ற வகையில புல்லாங்குழல்ல வந்து அந்த ஒலி வாரத்துக்கே மூலாதாரம் காற்று.
0: காற்று ஆமா.
1: அவவும் கடற்கரையில போயிருந்து அந்த கடல் காற்றை வாங்கி கொண்டுதான் அந்த பாட்டையும்
0: பாடுறான்.
1: அருமை அருமை அருமை. தெளிவு பாத்தீங்களா எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்கிறார் ரெண்டு?
0: பின்ன என்ன இல்ல நல்ல தனக்கு படிச்ச பிடிச்ச அவர் விரும்புற பாட்டு எல்லாம் நல்லாவே இருக்கிறது செந்தில். உண்மையா நீங்க கிரேட் கட்டிக்காரன். நீங்க
2: பாட்டுதாக்கா சொல்ல முடியும்.
0: அது புரியுற மாதிரி இல்ல. அது எல்லா பாட்டுலயும் இந்த சில பாட்டுகள் அந்த நல்ல அர்த்தம் உள்ள இசை உள்ள பாட்டுகளை நீங்க விரும்புறீங்கன்றதுதான் அர்த்தம். அது சும்மா இப்ப நீங்க சும்மா இப்ப இப்படி இந்த பாட்டை விரும்பி இருந்தா நாங்க எல்லாம் உங்களுக்கு கிட்ட வந்திருக்க மாட்டோம். கல்யாணம் தான் கட்டி கிட்டி கோடி போலாமா? அது கட்டியாச்சு. அதாட்டி இந்த அதாட்டி இந்த பாட்டு என்ன இன்னொரு பாட்டு இருக்குல்ல சின்ன வீடா வரட்டுமா
1: அக்கா சொல்லிட்டேன் அக்கா பரவ காடி வேணாம் அக்கா பாவம் வந்தால்.
0: அதுல மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா அதுக்கு நாங்க அதுல செந்தில போடலாம். நன்றி செந்தில். அது நாங்க
1: சொன்னாங்க
0: இல்ல, இவர் வேலையில இருக்கிறார். அது எல்லாத்துக்கும்
1: வேலையில இருக்கிறார்.
2: அதுதான்
0: கடின உழைப்பாளி. அதுவும் நாங்கள் நாங்கள் கையெடுத்து வணங்க கூடிய தொழிலாளி அவர். உண்மையா மானத்தை காக்கும் ஒரு மனிதன் நிச்சயமா. நல்லது. நன்றி செந்தில் முருகன். நல்லது லோகிதா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி அக்கா. செந்தில் ஐயா இந்த இடத்துல என்னோட இணைஞ்சு கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.
0: அறுவடைய பெற்றுக் கொண்டேன். நன்றி. நல்லது உண்மையிலேயே வந்து இன்றைக்கு இணைந்தவர்கள் எல்லோரும் நல்ல கவிதை. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் கவிதைகளோடு என்று சொல்லலாம். நான் எனக்கு கவிதை எழுத வேண்டும், ஆனால் சற்று எழுதும் ஒரு தன்மையில் இல்லை. இருந்தாலும் பார்க்கலாம், முயற்சி செய்கிறேன். நான் பாடலை கேட்போம். இது யார் பாடல் என்றால் எங்களுடைய ஒல்லச்சாமி அண்ணா கேட்ட பாடல். அவர் இப்போ கேட்கிறாரோ தெரியாது. நல்ல பாடல் கேட்போம்.

நேரம் சரியாக இப்பொழுது 12:39 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:09. கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம் நீங்கள்.

அடுத்து லெனின் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தார், ஒன்றி போனது. அந்த பாடல் பூங்காற்று இன்றையெல்லாம் தடுமாற்றமாக இருக்காது, அது பூங்காற்று ஓடு சம்பந்தப்பட்ட பாடல் ஒன்று கேட்டிருந்தார். பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே, அந்த பாடல் எடுத்து வரலாம். அந்த பாடலை பூங்காற்று திரும்புமா, அந்த பாடலுக்கு ஏத்தது போல இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடல் அருமையான பாடல் கேட்கலாம்.

நேரம் சரியாக 12:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் இந்திய இலங்கை நேரம் கேட்டீர்கள். கனடிய நேரம் சரியாக 3:15. கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் படித்து சுவைத்த கவிதை, அதோடு நீங்கள் உங்கள் படைப்பில் படைத்த கவிதை எடுத்து வரலாம். இந்த பூங்காற்று என்ற ஒரு சொல்லோடு தொடர்ந்து செல்கிறது, பாடல்களும் அப்படியே வருகிறது. நான் கொடுத்த பாடல் பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்டை விரும்புமா என்ற அந்த பாடலை கொடுத்திருந்தேன். இப்பொழுது எத்தனையோ பூங்காற்றுகள் வந்துவிட்டது. அடுத்தது யாருடைய பாடலை எடுத்து வரலாம்? அதுக்கிடையில் நீங்கள் இணையர் அவர்கள் இணைந்து கொள்ளுங்க கவிதையோடு என்று சொல்கிறேன்.

நேரம் சரியாக 12:48. அடுத்த பாடல் அது இந்திய இலங்கை நேரம். அடுத்த பாடல் எங்களுடைய செந்தில் முருகன் ஒரு பாடல் கேட்டிருந்தார், அவருடைய பாடலை எடுத்து வரலாம்.

நேரம் சரியா 12:53 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 8 பேர் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. அதுவும் கவிதை கொண்டு வந்தது குறைவாகவே இருக்கிறது. கவிதையை சொல்லுபவர்களையும் காணவில்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரியவில்லை. இங்கே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோருடைய பாடலும் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. பூங்காற்று திரும்புமா என்ற அந்த பாடல், அந்த பாடலுக்குரிய அல்லது எல்லாமே காற்றென்று தான் வந்திருக்கிறது. ஒரு கவிதை, ஒரு வரிகள், 4 வரி நான் எழுதியிருக்கிறேன். கேட்டு பார்க்கலாம் அது என்னவென்று.

0: பகுதி என்பது எங்களுடைய கற்பனையில் தான் நாங்கள் அதை எழுதி வருகிறோம். அது உண்மையாக நிஜமாகவே எங்களுக்குரியது என்று சொல்ல முடியாது. பாடலை வைத்து ஆணா இருந்தால் ஒரு பெண்ணை எண்ணி எழுதலாம், அல்லது ஏதாவது ஒரு இயற்கையை எண்ணி எழுதலாம். பெண்ணா இருந்தால் ஒரு ஆணை எண்ணி அது அப்படி ஒரு நினைப்பை எடுத்து வந்து எழுதலாம். ஆனால் அதெல்லாம் எங்களோடு ஒன்றி போறது என்று நினைச்சு கொள்ளக்கூடாது. கவிதையை எழுத பாருங்கள், ஏதோ ஒன்றை வைத்து எழுத பாருங்கள். சரி, இப்பொழுது எனது எண்ணத்தில் எழுந்ததை எடுத்து வருகிறேன். பூங்காட்டே, பூ போன்ற என்னவன் சுவாசம் தொட்டு வருவாயா? பூங்காட்டே, பூ போன்ற என்னவன் சுவாசம் தொட்டு வருவாயா? அதுக்கிடையில் ஒரு அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் எங்களுடைய லோகிதா. வணக்கம். வணக்கம். எங்கே உங்களுடைய கவிதை? எங்க பார்க்கலாம், எடுத்து வாங்கும். நான் வாசிச்ச எனது கவிதையை நிறுத்தி விட்டேன் என்ற ஒரு வரியோட
1: என்ன?
0: ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க. உங்களுடைய பதிவு நில்லுங்க, ஒரு நிமிஷம். நீங்க சொல்வது ஏதோ அங்க வரவில்லை போல் இருக்கிறதே. ஒரு நிமிஷம், என்னிடம் தான் தவறு. ஆ சரி, இப்ப சொல்லுங்க.
1: காற்றாக நீ வந்தாய், மூச்சு காற்றாக உன்னை நான் கண்டேன். காற்றாக நீ வந்தாய், மூச்சு காற்றாக உன்னை நான் கண்டேன். நேற்றாக என் மனதில் உன் நினைவுகள் தென்றலாய் வீசிட, நேற்றாக என் மனதில் உன் நினைவுகள் தென்றலாய் வீசிட. மாற்றம் காண விளைந்தாயோ, மன்றம் காண துணிந்தாயோ. நிழலாடும் நினைவுகள் தூக்கத்தை கலைக்க, நினைவுகளை அசை போட நெஞ்சம் கனக்க, உன்னை தேடுகிறேன் உன்னோடு உறவாட. நிழலாடும் நினைவுகள் தூக்கத்தை கலைக்க, நினைவுகள் அசை போட நெஞ்சம் கனக்க, உன்னை தேடுகிறேன் உன்னோடு உறவாட. மலரம்பு இணைத்தாக்க, மன்மத கலையோடு உனை நோக்க, பார்க்காத உன் போக்கோ போர்க்களம் போனுதடி, பூங்காட்டே போர்க்களம் போனுதடி. மலரம்பு இணைத்தாக்க, மன்மத கலையோடு உனை நோக்க, பார்க்காத உன் போக்கோ போர்க்களம் போனுதடி, பூங்காட்டே போர்க்களம் பூணுதடி. தென்றலாய் நான் கண்டேன் தேநிலவில் சங்கமிக்க, பூங்காற்றாய் நீ வந்து புயல் காற்றாய் மாறியதேன். தென்றலாய் நான் கண்டேன் தேநிலவில் சங்கமிக்க, பூங்காற்றாய் நீ வந்து புயல் காற்றாய் மாறியதேன். வஞ்சியே உன்னை வஞ்சித்தேன் மஞ்சத்தில் உனை காண, வஞ்சியே உன்னை வஞ்சித்தேன் மஞ்சத்தில் உனை காண. நெஞ்சத்தை கனலாக்கி நெருஞ்சியாய் குட்டி விட்டாய், நிலை மாறி நிலை தடு மாறி விட்டேன் உன் நினைவால் மாண்டு விட்டேன். மஞ்சத்தில் உனைக்கான நெஞ்சத்தை கனலாக்கி நெருஞ்சியாய் குத்தி விட்டாய், நிலை தடு மாறி விட்டேன் உன் நினைவால் மாண்டு விட்டேன். பூங்காற்று திரும்புமா புத்துயிர் அழிக்குமா அழிக்குமா? பூங்காற்று திரும்புமா புத்துயிர் அழிக்குமா அழிக்குமா?
0: இன்னொரு தடவை அதை எடுத்து வர முடியுமா உங்களுக்கு?
1: தெரியக்கா, ஒருதலை காதலுக்காக போன பொதுக்குது. காற்றாக நீ வந்தாய், மூச்சு காற்றாய் உன்னை நான் கண்டேன். காற்றாக நீ வந்தாய், மூச்சு காற்றாக உன்னை நான் கண்டேன். நேற்றாக என் மனதில் உன் நினைவுகள் தென்றலாய் வீசிட, மாற்றம் காண விளைந்தாயோ மன்றம் காண துணிந்தாயோ. நேற்றாக என் மனதில் உன் நினைவுகள் தென்றலாய் வீசிட, மாற்றம் காண விளைந்தாயோ மன்றம் காண துணிந்தாயோ. நிழலாடும் நினைவுகள் தூக்கத்தை கலைக்க, நினைவுகள் அசை போட நெஞ்சம் கனக்க, உனை தேடுகிறேன் உன்னோடு உறவாட. நிழலாடும் நினைவுகள் தூக்கத்தை கலைக்க, நினைவுகளை அசை போட நெஞ்சம் கனக்க, உன்னை தேடுகிறேன் உன்னோடு உறவாட. மலரம்பு இணைத்தாக்க, மன்மத கலையோடு உனை நோக்க, பார்க்காத உன் போக்கோ போர்க்களம் போனுதடி, பூங்காட்டே போர்க்களம் போனுதடி. மலரம்பு இணைத்தாக்க, மன்மத கலையோடு உனை நோக்க, பார்க்காத உன் போக்கோ போர்க்களம் போனுதடி, பூங்காட்டே போர்க்களம் போனுதடி. தென்றலாய் நான் கண்டேன் தேனிலவில் சங்கமிக்க, பூங்காற்றாய் நீ வந்து புயல் காற்றாய் மாறியதேன். தென்றலாய் நான் கண்டேன் தேனிலவில் சங்கமிக்க, பூங்காற்றாய் நீ வந்து புயல் காற்றாய் மாறியதேன். வஞ்சியே உன்னை வஞ்சித்தேன் மஞ்சத்தில் உனை காண. வஞ்சியே உன்னை வஞ்சித்தேன் மஞ்சத்தில் உனை காண, நெஞ்சத்தை கடலாக்கி நெருஞ்சியாய் குத்திவிட்டாய், நிலை தடு மாறிவிட்டேன், உன் நினைவால் மாண்டு விட்டேன், பூங்காற்று திரும்புமா புத்துயிர் அளிக்குமா அளிக்குமா, மஞ்சத்தில் உன்னை காண நெஞ்சத்தை கடலாக்கி நெருஞ்சியாய் குத்திவிட்டாய், நிலை தடு மாறிவிட்டேன், உன் நினைவால் மாண்டு விட்டேன், பூங்காற்று திரும்புமா புத்துயிர் அளிக்குமா அளிக்குமா.
0: நன்றி அக்கா. அருமை, சூப்பர், அருமையான கவிதை. இன்று எழுதியது நீங்க, இன்று எழுதியது
1: இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நாலு வரி தான் எழுதியிருந்தேன்
0: போட்டு வாசிச்ச இடத்தையும் போட்டு அதை வச்சு கவனமா வச்சிருக்கோம். சுவேதா அழைச்சு கொண்டே வருகிறாருன்னு நினைக்கிறேன் நான், அவரை முனைப்பு அப்படியே உங்களை இணைக்கிறேன், அதுல இணைஞ்சு கொள்ளுங்க.
1: சரி அக்கா.
0: எங்கே வணக்கம் சுவேதா.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். ரோஹிதர் ராஜாவை நான் நினைச்சு கொள்றேன், நில்லுங்கோ. அப்ப நீங்க நேரடியாகவே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். அருமையான கவிதை, உண்மையாக நன்றாக இருக்கிறது. அவர் இணைந்திருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன், இல்லையா?
1: எனக்கு
0: கொஞ்சம் பயமா இருக்கிறது, இப்படியான இதுகள் நடைபெறும் போது என்ன சுட்டி ஏதாவது இருக்காண்டு
1: இல்ல இல்ல அப்படி விசக்கிருமி செய்ய
0: மாட்டேன்.
2: காற்றை வைத்து அங்கே கவிதை வாசிக்கும் பொழுது வெள்ளவத்தையும் காற்றுடன் கூடிய மழை பலமாக வீசியது.
1: ஐயோ, எதிர்பார்த்து காத்திருக்கிறோமாக்கா, பூங்காற்று திரும்புமாண்டுட்டீங்கல்ல.
2: பூங்காற்று அங்கே திரும்பாது, நல்லவர்கள் உள்ள இடத்தில் தான் மழை பெய்யும் என்று சொல்வார்கள்.
1: நல்ல ஆக்கள் நீங்க, நல்ல ஆக்கள் நீங்க வாட்டி விதைக்கிறீங்க.
0: ஓ, என்ன என்ன என்ன சொன்னாங்க, ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல, என்ன நல்லவர்கள்?
2: ஓ, சொன்னேன்
0: இடுப்பளவுக்கு வெள்ளம் வந்தா அப்ப நல்லவர்களா இங்க சொல்லுங்க.
1: நல்லவர்கள தாக்குறதுக்காக தான் அந்த மலையை அவ்வளவுக்கு அளவு மாறி போனதுக்கா
2: கவிதை
1: பேரொளி உண்டு, நான் ஒரு கவிஞன் என்று சொல்லி சொல்லி ஏற்று இருக்கிறான், மனம் பூரிப்படைகிறது.
2: இது ஒரு அழகான பொய் என்று நினைக்கின்றேன்.
1: நீங்க கவிதை துறையில பல மேடைகள்ல களமாடி இருக்கிறீங்க,
2: அதுவும் தெரியும். நீங்க பாத்ரூம் பாடகர் என்று உங்கள் குரல் இனிமே தெரியும்.
0: அது இந்த பாத்ரூம்ல பாடினா குரல் இனிமையா வருது.
2: கவிதையும் சரி பாடலும் சரி,
1: கவிதை துறையில் பாத்ரூம் பாடகர் என்ன வெளியில கேட்காதுதானே கவிதை? நான் இதுவரை இந்த கவிதை ஒண்ணும் வெளியில போகல. நீங்க களமாடின ஒரு களமாடிய ஒரு போராளி நீங்க கவிதையில்.
0: ஓ, மேடைகள்லயே
2: துணிந்தலு பெண்ணையிலேயும் எனக்கு விருது கிடைத்தது. அது உங்களுடன் சார்ந்தது தெரியவில்லை, ஜெர்மன் இதுவும் சேர்ந்து நடத்தி
0: அது டொரண்டோவில் இருப்பவர்கள் எடுத்து வந்தா.
2: கிடைத்தது. லோகிதாவின் கவிதைக்கு இந்த பாடலை போடலாமா?
0: ஆனா அவர் வந்து
2: இந்த பாடலும் அதுக்கு சரி வரும்.
0: அவர் வாழ்த்த கவிதை என்னவென்றால், அது வஞ்சித்தவள் தான் வஞ்சனை செய்து விட்டேனும் அப்படித்தான் ஏதோ ஒன்று போனது இல்லையா லோகிதா?
2: அப்படியா போனது?
0: நீங்க சொல்ற பாட்டு நேற்று இல்லாத மாட்டம் என்னது,
2: காதலின் காதலே
0: சொன்னது,
2: இதுதான் காதல்
1: என்பதா எனக்கும் பொருத்தமன்றி.
0: அதுவும் கத்துது பாருங்க சொன்ன கத்து பாருங்க மாடு உண்மையா சொன்ன பாடல உங்களுக்கு அது பொருத்தமாயிருக்கு, அந்த பாடல எடுத்து வருகிறேன்.
1: நன்றி அக்கா.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி.

பாடல் உண்மையிலேயே நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார்கள். உண்மையிலே அடுத்த பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக எனது கவிதை என்ன, இன்று கவிஞர்கள் குறைஞ்சு போனார்கள், அதுதான் என்னவென்று தெரியவில்லை. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் அதனால் குறைந்து விட்டார்கள் போல் இருக்கிறது. சரி, என்னுடைய ஒரு நாலு வரி கவிதை எடுத்து வரலாம் இப்பொழுது. பூங்காட்டே பூ போன்று என்னவன் சுவாசம் தொட்டு வருவாயா? பூங்காட்டே பூ போன்று என்னவன் சுவாசம் தொட்டு வருவாயா? பூ போன்ற என் மனம் அவன் மேல், பூ போன்ற என் மனம் அவன் மேல் நேசம் கொண்டதை சொல்வாயா? பூ போன்ற என் மனம் அவன் மேல் நேசம் கொண்டதை சொல்வாயா? தேசங்கள் பல கடந்து வாழ்ந்தாலும், தேசங்கள் பல கடந்து வாழ்ந்தாலும் நேசம் கொண்ட அவன் வார்த்தை அள்ளி வந்து தருவாயா? தேசங்கள் பல கடந்து வாழ்ந்தாலும் நேசம் கொண்ட அவன் வார்த்தை அள்ளி வந்து தருவாயா? இது நான் எழுதிய வரிகள் கவிதை என்று சொல்ல முடியாமல் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் வந்து கவிதை பாடிவிட்டு செல்கிறார்கள். பார்க்கலாம் இன்னும் யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம். அந்த என்னுடைய கவிதைக்குரிய பாடலை எடுத்து வரட்டுமா?

0: சரியாக 1:17 நீங்கள் கதம்பத்தில் கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இன்னும் சற்று நேரத்தில் நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். உங்களுக்கு பிடித்த கவிதை, சுவைத்த கவிதை, வாசித்து சுவைத்த கவிதைகள், அல்லது நீங்கள் உங்கள் படைப்பில் ஒரு கவிதை, நீங்கள் காற்றடைக்கு எடுத்து வரலாம். காற்றோடு தான் சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் தெரிந்த கவிதையை எடுத்து வாருங்கள். மற்றது காற்றில் எங்கே பார்க்கலாம், ஒரு பாடலை கேட்ட வண்ணம்
1: சரிகமா கார்வா மினி தம்

0: சராசரியாக 1:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் நான் என் ஒரு அன்பு உறவு, புதிய உறவை இணைத்துக் கொள்ளப் போகிறேன். எங்கே பார்க்கலாம், அவர் எப்படி பேசுகிறார் என்று. வணக்கம், எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா.
1: வணக்கம்.
0: என்ன எல்லாரையும் வெளுத்து கட்டி பேசுறவர்கள் இன்றைக்கு அமைதியா இருந்துட்டு ஒரு வணக்கம் சொல்றீங்க? சரி, முதல்ல உங்களை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. கவிதையோடு வந்திருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களை பற்றி கொஞ்சம் நாங்க கேட்டு அறிந்து கொண்டு அப்பதான் எங்களுடைய காற்றலையில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு புரியும். ஆனால் அநேகமாக நீங்கள் கடமையாற்றும் ஊடகங்களை எல்லாரும் கேட்டிருப்பார்கள். உங்களுக்கு குரல் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், இருந்தாலும் இதை ஒரு அறிமுகம் ஒன்று செய்து கொள்ளலாம். சரி சொல்லுங்கள், நீங்கள் எங்கு அறிவிப்பு துறையில் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு
1: இப்போதைய நிலைமையின் படி இப்பொழுது கொழும்போ இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் அறிவிப்பாளராக இருக்கின்றேன். அதே போல செய்தி ஆசிரியராகவும் இருக்கின்றேன். தவிரவும் இதற்கு முன்னர் என்றால் சூரியன் எஃப்எம் தனியார் வானொலியில் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக செய்தி ஆசிரியராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றினேன். இப்பொழுது அன்னை வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்தி ஆசிரியராகவும் இருக்கின்றேன். அதே சமயம் தொலைக்காட்சி அறிவிப்பாளராகவும்
0: இருக்கின்றேன்,
1: செய்தி வாசிப்பாளராகவும்
0: இருக்கிறேன்.
1: இதுதான் சுருக்கமாக சொல்லக்கூடியது.
0: சரி, உண்மையிலேயே ஒரு நீங்க ஒரு வளர்ந்து மூத்த வளர்ந்தேன்டா, நீங்க உங்களோட உயரத்தை சொல்லக்கூடாது. கலையில கலை என்னென்று
1: வயதை அடிப்படையாக எடுத்துக்கொண்டாலும் கூட வளர்ந்து வரும் என்றுதான் சொல்ல வேண்டும்.
0: வளர்ந்து வரும்
1: சின்ன
0: வயது, அது எங்களுக்கு தெரியும். நீங்க 16 15 வயது தானே இல்லையா?
1: சரியா
0: சொல்லிட்டேன். சரி சரி, நல்ல நல்ல, உண்மையாக வளர்ந்த ஒரு அறிவிப்பாளர், ஒரு கலைஞன், உண்மையாக காற்றலை இணைந்ததை நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சி இன்னும் சிகரத்தை தொட வேண்டும். எல்லோரு மனதிலையும் நீங்கள் குடிகொண்டு அப்படியே ஒரு ஷேர் போட்டு இருந்துருங்க. சரியா இருக்கோ இல்லையோ,
1: பூங்காற்று திரும்புமா என்று நீங்கள் பாடல் ஒலிபரப்பு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. பள்ளி நாட்களில் நாங்கள் பாடசாலை சென்ற பொழுது வறுமையின் ஒரு படி அப்பொழுது இருந்து இருந்தது. அப்பொழுது பஸ்களில் தான் நாங்கள் பாடசாலை செல்வதுண்டு. அப்பொழுது நான் நினைக்கின்றேன் 9வது அல்லது 10வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது திடீரென ஒரு கவிதை தோன்றியது. எப்படி? பஸ்ஸில் தொங்கிக் கொண்டு போகும் பொழுதுதான் புரிகிறது இயேசுவின் செலுவேறணம். அதாவது நாங்களாம் சின்ன பசங்க, அப்ப வந்து எங்களுக்கு அந்த பஸ்ல உள்ள மேல உள்ள அந்த கைப்பிடி எட்டையே பிடிக்கிற அளவுக்கு உயரம் இல்லாதவங்க நாங்க. எங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், காலை கொஞ்சம் எக்கி திண்டுதான் அப்படி அந்த ரெண்டு கையும் மேல எட்டி பிடிக்கணும். அப்ப அப்படி பிடிச்சிட்டு போக்குள்ள சன நெரிசல், அப்பதான் தோணுது இயேசுநாதர் சிலுவையில அறையப்பட்ட பொழுது அந்த ரணம் வந்து சாதனோராளுக்கு வராது. என்னச்சாதானே அந்த வருத்தங்கள் தெரியும் சில இடயங்கள். அப்ப எனக்கு அந்த மைண்ட்ல தோணுது, அந்த சிந்தனை அந்த திடீர்னு உதித்தது, பஸ்ஸில் தொங்கிக் கொண்டு போவதுதான் பொறுகிறது இயேசுவின் சிலுவை ரணம்.
0: சிலுவை ரணம் உண்மையாக
1: சாதிக்கணுங்கிற தீவிரம் வெறி அதிகமாகவே இருந்தது. இப்பொழுது விடவும் அப்பொழுது அந்த சிந்தனை ஓட்டங்கள் அப்படி இருந்திருக்கலாம். அப்பொழுது நிறைய கவிதைகளுக்கு பாடல்களுக்கு முயற்சி செஞ்சிருக்கின்றன. அப்பொழுது அந்த பாடசாலை நாட்களில் அடிக்கடி இந்த மாதிரி கைதிகளை

0: போகப்படலாம். உண்மை
1: என்னன்னா இயல்பாக யோசித்தால் உண்மை இல்லாம ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது அந்த கீழே உள்ள அந்த பைசா நாணயம் வந்து சிறிய ஒரு பெருமதி இல்லாத அது குறைந்த பெருமதியாக இருந்தாலும் கூட சிந்தனை வந்து அந்த காசுக்கு
0: போகும்.
1: அது பெரிய பெரிய காசு சின்ன காசு இல்ல, அது உடனே அந்த காசுக்கு அப்படி ஒரு
0: தன்மை இருக்கிறது. அதுவும் இப்ப இப்ப இன்னும் கூட இருக்கிறது. ஐயோ இது இப்ப இப்ப அது இல்ல அது இல்ல. இப்ப நான் ஒன்று உங்களுக்கு அனுப்பி வச்சேன் இல்ல, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, பெட்ரோல் பெட்ரோல் இருந்தால் அவர் பைக்கு மேல படுத்திருந்தாலும்
1: சொல்றேன் பரவலா இருக்குது. இப்ப அந்த மாதிரி ட்ரெண்ட் நிறைய ஆயிடுது. பவுசர் வந்தால் சொல்லி அனுப்பு, இலங்கையில் இருந்தால் வருகிறேன். நாடு விட்டு நாடு பாஞ்சி போக வேண்டிய நிலை
0: ஏற்பட்டிருக்கிறது.
1: அப்பொழுது அதனால் இது சுவாரஸ்யமாக சிரிப்பதற்கு எடுத்துக்கொண்டாலும் ஆழ்ந்த சிந்தனைக்குரிய விடயமாகவும் இருக்கிறது.
0: இல்ல பொருட்கள் இல்லாவிட்டால் எப்படி வாழ்வது உண்மையால? உண்ணுவதற்கு பாருங்கள், அந்த எரிபொருள் இல்லாமல் எங்கேயும் செல்ல முடியாது அல்லவா, தூரத்துக்கு எல்லாம் கிட்ட கிட்ட இல்லையே. உண்மையாக எத்தனை பேருக்கு எவ்வளவு இடைஞ்சலாக இருக்கிறது. ஒரு நோயாளியை கொண்டு செல்வதற்கு கூட ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் எல்லாரும்.
1: இந்த இடத்தில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன், இந்த எரிபொருள் பிரச்சனைக்காக இரண்டு உயிர்கள், அதாவது 4 வயது சிறுவன், மஸ்கெலியா மலையகத்தின் மஸ்கெலியா பகுதியில் 4 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கின்றான். காய்ச்சல் காரணமாக அவர் கொஞ்சம் சிரமப்பட்ட பொழுது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முடியாமல் நிலை. அவங்களோட மலையகத்தில் அந்த வாகன வசதிகள் குறைவு, அவரை கொண்டு போக முடியாத நிலை. இறுதியில் மிகவும் சிரமப்பட்டு நேரம் காலம் தாமதித்து வைத்தியசாலை கொண்டு போகும் போது அவன் இறந்து விட்டான். இந்த கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன் நடந்த சம்பவம். அதே போல 3 மாதங்களான குழந்தை ஒன்றும் இறந்திருக்கின்றது. இது பண்டார பதுல்லை மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அவங்களோட தகப்பனார் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் அவரை வைத்தியசாலை கொண்டு போறதுக்கு பலரிடம் கெஞ்சி இருக்கின்றார், 1 லிட்டர் பெட்ரோல் தாருங்கள், பிள்ளையை வைத்தியசாலை கொண்டு போக கிடைக்கவில்லை. அந்த குழந்தையும் இறந்து விட்டது. 3 மாத குழந்தை
0: இந்த
1: எரிபொருள் பிரச்சனைக்காக இரண்டு உயிர்கள். அதனை தவிர இது அண்மையில் நடந்த சம்பவங்கள். இந்த வரிசையில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் உயிர் வந்திருக்கு, வரிசையில் நிலையாக காரணங்கள் இருக்கின்றன. கண்ணால் கண்டது, அனுபவத்தால் கண்டது. ஆரம்ப காலத்தில்
0: எங்கட வானொலி நீங்க தாராளமா சொல்லலாம், நல்லா சொல்லுங்க.
1: இடம் தந்தமைக்கு நன்றி. நாங்கள் இதை சொல்லும் பொழுது இது மற்றவர்களுக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்கும், ஒரு விடயம் இருக்கின்றது என்பது தெரிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்துக்காக சொல்கிறேன். ஆரம்பத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் வரிசை என்பது ஒரு பொதுவாக இருந்தது. இலங்கையை பொறுத்தவரை அது புதிய விடயமாக இருந்தது. பொருட்களுக்கு இவ்வாறு நினைவு தெரிந்த நாட்கள் இருந்து எனக்கு என்றால் அப்படி தெரிந்ததில்லை. இப்பொழுது நின்றார்கள். நிலையாக நிற்கும் ஒருவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். மூளைக்கு இரத்தம் போறது, அளவு குறைவடைந்து மயக்கம் போட்டு விழுந்து அந்த சந்தர்ப்பங்கள்
0: உயிரிழந்திருக்கின்றார்.
1: அவரு இதுவரை கிட்டத்தட்ட 9-10 பேர் இறந்திருக்கின்றார்கள். நேற்று நான் ஒரு இடத்தில், அதாவது கொழும்பு தலைநகருக்கு அந்திய ஒரு பகுதியில் வெள்ளவத்தையில் சென்று பார்க்கும் பொழுது வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் முதியவர்கள். அதுக்கு ஒரு ரீசன், காரணம் இருக்கிறது. நான் கேட்டேன், இப்பொழுது இந்த வரிசையில் இருக்க வேண்டியது கட்டாய அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. வீட்டில் உழைப்பவர்கள் அல்லது சாதாரண வயது வந்தவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக வேலைக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மாத சம்பளத்தை அவர்களால் பெற முடியும். அப்பொழுது அவர்கள் வேலைக்கும் பொழுது வீட்டில் உள்ள முதியவர்களை தான் இப்பொழுது அந்த வரிசையில் நிற்க
0: வைக்கிறார்.
1: துக்ககரமான ஒரு உண்மை, அது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு தொழிலுக்கு செல்பவருக்கு வரிசை நிற்க முடியாது. ஏனென்றால் நாள் மணிக்கணக்கில் நிற்க வேண்டும், சில நேரம் நாட்கணக்கிலும் அந்த வரிசை நிற்க வேண்டிய ஒரு துருப்பாகிய நிலை இலங்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு.
0: ஒரு 2 லிட்டர் எரிபொருளுக்கு 5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் நிற்கிறார்கள்.
1: நிற்க வேண்டும், நின்றும் கிடைத்தால் பரவாயில்லை, நேரம் கிடைக்காத சந்தர்ப்பங்களும்
0: இருக்கின்றது. கிட்ட போய்
1: சினிமா பாடல் என்று சொல்லும் கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா ஒத்தையடி பாதையில காத்திருக்கேன், அந்த கொஞ்ச நேரம் பார்த்தா ரொம்ப நேரமா காத்திருக்கேன்
0: காத்திருக்கிறேன்
1: அது.

0: மாதிரி இந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் எடுக்க ஒரு நாளும்
1: காத்திருக்க வேண்டியது. இனி பொருட்களும் இல்ல, சற்று கண்டு தட்டுப்பாடா வரப்போகிறது சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம்.
0: ஆமாம், நாளை முதல் ஒரு ராத்தல் 400 கிராம் ஒரு ராத்தல் பானிங்களை 210 ரூபாய்.
1: ஓ ஓ, ஒரு ராத்தல் 210.
0: ஆமாம், ஒரு ராத்தல் 400 கிராம் பானிங்களை நாளை முதல் 210 ரூபாயாக அதிகரிக்கப்பட போகும்.
1: உங்களுடைய விமான சேவை எல்லாம் இப்ப மூடிக்கொண்டு வருகிறார்கள். ஆக ஒரே ஒரு விமானம் சேவையில் இருக்கு.
0: ஆமாம், ஒன்று எரிபொருள் பிரச்சனை, மற்றது அரசியல் சார்ந்த ஊழல் நெருக்கடி காரணமாக அந்த விமான நிலையத்தை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்க அந்த அறிவித்தலை கொடுத்திருக்கின்றார். அங்கு கடுமையான ஊழல் நடந்திருக்கின்றது. அது தொடர்ச்சியாக நட்டத்திலேயே இயங்கி இருக்கின்றது. இதனால் அரசாங்கத்திற்கு பெரும் பாதிப்பு. ஒரு நிறுவனம் செயற்பட்டால் குறைந்தபட்சம் லாபம் ஈட்டாவிட்டாலும் பரவாயில்லை, வருமானத்தை ஈடு செய்யக்கூடியதாக சரி இருக்க வேண்டும். ஆனால் அது அவ்வாறு இல்லை, தொடர்ச்சியாக நட்டம், அதனால் அதை மூட வேண்டிய இருக்கின்றார். அதே போல யாழ்ப்பாணத்திற்கான இரவு நேர ரயில் சேவைகளும் இப்பொழுது இல்லை.
1: போகிறது
0: பஸ்களும் மட்டுப்படுத்தப்பட்டாலான சேவைகள் தான் எழுகிறது
1: இருக்கிறது. அதாவது எரிபொருள் இல்லை, இனி பழைய மாதிரி நாங்கள் அந்த கரி கோச்சி மாதிரி அந்த கரி போட்டு முந்தி எல்லாம் அப்படித்தான் ஓடிச்சு. நீராவியில் ஓடியது,
0: நீராவியில் அல்லது நீங்கள் சொல்லக்கூட நிலக்கரி. அந்த ஏற்பாடுகளை இப்ப இல்லையே, இப்ப ட்ரெயின் எல்லாம் இப்பொழுது நவீன ட்ரெயின் தானே இருக்கு. எங்களை இலங்கை பொறுத்தளவில் அந்த நீராவி அல்லது கரி கோச்சி எல்லாம் ஒதுக்கி விட்டு இப்ப இலங்கையை பொறுத்த அளவில் ஒரு வளர்முக நாடு என்ற அடிப்படையில் அல்லது ஒரு ஏழை நாடு என்ற அடிப்படையில் வெளிநாடுகள் அன்பளிப்புல தான் பெரும்பாலும் தங்கி இருக்கின்றது. ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் இருந்து இப்போதா ஜப்பான் தான் நீங்க இப்ப இலங்கை ரயில்வே துறைக்கு ஜப்பானும் இந்தியாவும் இரண்டு முக்கிய பிரதான நாடுகள் ரயில்வே துறை சார்ந்த விடயங்களை அன்பளிப்பு செய்திருக்கு. அதாவது அவங்களோட பாதிச்சு ட்ரெயின்கள் என்ஜின் அதெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. அது கொடுத்தது நடைமுறையில் என்ன சிக்கல்னு வந்தது, இலங்கையில பிளாட்ஃபார்ம் அதாவது மேடை அந்த ரயில்வே மேடை வந்து அந்த கரி கோச்சு அல்லது நிலக்கரி ட்ரெயின்க்கு ஏத்த மாதிரிதான் இருந்தது. அதாவது உயரம் அந்த இது இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குறதுக்கு வசதியா இருந்தது. இப்ப ஜப்பான்ல இருந்து ட்ரெயின் கொடுத்த பிறகு அவங்களுடைய கட்டமைப்பு வேறு தானே, எங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்களுக்கு இறங்க முடியாது. இன்னும் அந்த சிரமம் இருக்குது. ஒவ்வொரு ரயில் மேடைகள்ல வந்து அந்த இது இந்த ட்ரெயினுக்காக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து
1: உயர்த்தப்பட்டிருக்கு.
0: மலை குறிப்பா அந்த மலையக பகுதிகளில் இன்னும் அந்த ரயில்வே ட்ராக் அந்த மேடைகள் வந்து உயர்த்தப்படாதனால குறிப்பா அந்த பொம்பளாக்கள் இல்லாட்டி வயது முதிர்ந்தவர்கள் இந்த ட்ரெயின் வந்து இறங்குறதுக்கோ அதே மாதிரி ஏறுறதுக்கோ சரி சிரமப்படுவாங்க.
1: நானும் பார்த்திருக்கேன்,
0: ரொம்ப சிக்கல் இருக்கு. அப்படியும் இருக்கிறது.
1: இன்று உங்களுடைய கவிதை என்ன ராஜா?
0: அது ஏற்கனவே இரண்டு குறிப்பிட்டோம்.
1: அது இல்ல, நாங்க பூங்காட்டை பற்றி கேக்குறேன்.
0: பூங்காட்டு கொஞ்சம் எனக்கு காலம் தாழ்ந்துச்சுன்னா நான் நல்ல கவிதையோடு வரலாம் என்று நினைக்கிறேன்.
1: சரி, அப்ப எப்படியே பற்றி மீண்டும் வரீங்களா? நான் ஒரு பாடல் எடுத்து ஒரு
0: பெறப்படுறேன்.
1: இதுக்கெல்லாம் நன்றி வேண்டாம். இது அன்போடு நீங்கள் வந்து செல்லக்கூடிய தளம், இது உங்கள் வீடு. இதுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும் உங்களுக்கு.
0: இல்ல, நீங்கள் உங்களை ரேடியோ பொறுத்தல MTR பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்றீங்க, அது உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். இந்த நவீன உலகத்துல சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து இந்த காலத்தின் காலத்தின் கேட்டுபடி அவன சேவை செய்யற மனநிலை இல்லாம போகுதுன்னா அது அந்த நிலைமை மாறி இருக்குது.
1: அதாவது அடுத்து செய்யற வானொலிகள் வந்து விளம்பரத்தோடு அவர்கள் வந்து ஊதியம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் வேலை ஆட்களை அறிவிப்பாளர்களை. அப்ப அவ்வளவு பேரும் இப்ப நீங்க இலங்கை வானொலியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது எத்தனை அறிவிப்பாளர்கள் எத்தனை வேலை ஆட்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள். அவ்வளவு பேருக்கும் அவர்கள் ஊதியம் கொடுக்கிறார்கள். அப்ப அவர்கள் விளம்பரத்தை எதிர்பார்க்கவே வேண்டும் உண்மையாக. நிச்சயமா சந்தோஷம். என்ற சேவைக்கு ஒரு சாக்லேட் பேக்கெட் ஒன்று அனுப்பி விடுங்களேன்.
0: எரிபொருள் விலை ஏறினால் எல்லாத்துக்குமே
1: என்ன
0: சொல்லுவாங்க, அது போக்குவரத்து அது கொண்டு செல்றதுக்கு விநியோக செலவுகள் அதிகரிக்கும் தானே. எல்லா கட்டமைப்புல அது சின்ன ஒரு எரிபொருள் விலையேறினா அடிப்படையில எல்லா விலையும் பிளேண்டி கூட விலையேறும். ஏன்னா அது
1: எல்லாம் எல்லாம் விலையை ஏறி விட்டது. மற்றது அது இனி நகரத்தில் இருக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்ப கிராமப்புறங்களில் கொஞ்சம் நரகத்தில் நகரத்தில்
0: நரகத்தில்
1: இருக்கிறார்கள். உண்மைதான், உண்மைதான்.
0: பரவாயில்ல, இப்போ இப்ப இந்த நிலையில வந்து இப்ப கொழும்புல எங்களுக்கு பாவக்காது மின்சார துண்டிப்போ இனி கொழும்புல இருக்க முடியுமா?
1: அது வந்து அது வந்து ஒரு டைம் சொல்றாங்க இல்ல உங்களுக்கு இவ்வளவு நேரம் இருக்காதுன்ற. அப்படியா?
0: இல்ல அந்த அறிவித்தல் இருக்குது, இருந்தாலும் அந்த எப்படியும் அனுபவிக்கணும். மின்சார தடை எப்படி டைம் சொன்னாலும் கூட எங்களுக்கு மாற்று ஏற்பாடுகளுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஜெனரேட்டருக்கு வழி
1: எரிபொருள் இருக்கிற உணவு எல்லாம் அநியாயமா போயிடும். முதல்ல வைக்க முடியாது, பாருங்க
0: நிறைய சிக்கல்.
1: அதுதான் அதுதான். ஆமையா, நீங்க இன்னொரு கவிதையோட நீங்க இடைஞ்சு கொள்ளுங்க, நான் எதிர்பார்த்திருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. காற்றிலேயே அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். எங்களுடைய யாரு ரேவதி அம்மா, நீங்கள் அழைப்புக்கு வந்து கொண்டிருந்தீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய அழைப்பு இப்பொழுதுதான் பார்க்கிறேன், உங்களுடைய பெயர் அழைப்புக்கு வந்திருக்கிறது. தயவு செய்து நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நான் அழைப்பை ஏற்படுத்துகிறேன், நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். மீண்ட நாட்களுக்கு பின்பாக வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம். ரேவதி அம்மாவுக்கு ஒரு வணக்கம். ரேவதி அம்மா, அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. ரேவதி அம்மா, உங்களுக்கு ரீகனெக்டிங்
2: காட்டுங்க. வணக்கம் மீரம்மா.
1: வணக்கம் ரேவதி அம்மா.
2: இந்த வர மீரம்மா.
1: எங்க எங்க போயிட்டீங்க? உங்களை காணாம நாங்க எல்லாம் தவிச்சிட்டோம். இந்தா நான் அடுத்த நாள் வரணும்னு போனீங்க பாருங்க, சின்ன புள்ளி ஏமாத்திட்டு விட்டுட்டு போற மாதிரி. வந்துருவேன் சொல்லி கொஞ்சம் இறக்கி நீங்க எங்கேயாவது ஒரு கொஞ்சம்
2: பேசி முடிச்சிட்டாரா?
1: ஓ ஓ, இப்ப பேசுறவரா? பேசிட்டார். ஆமா, எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா அவர்கள் பேசி திரும்ப கவிதையோடு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். அம்மா, உங்கள்ட்ட கவிதை இருக்குதா? எப்படி இருக்கிறீங்க? எங்க உங்களுடைய சுற்றுலா எப்படி இருந்தது?
2: நல்லா இருக்க மீராமா. நல்லா இருந்தது. அது அவர் கிருஷ்ணர் தான், அவரு பாண்டுரங்கன்றவரும்
1: கிருஷ்ணர். கிருஷ்ணர் அவருடைய அவதாரம். அது
2: ஒரு வாரம் இருந்த மீராமா.
1: நல்லா இருந்தது. எப்படி இருந்தது அங்க காலநிலை? காலநிலை
2: வெப்பநிலை மாதிரி நல்ல மழை.
1: ஓ,
2: எங்களுக்கு எல்லாம் நல்ல
1: குளு குளு இருந்தது.
2: கொடைக்கானல் மாதிரி
1: இருந்துச்சு.
2: ஆமா,
1: சந்தோஷமா.
2: ஆமா, எதிர்பாராத. அதனால நல்ல உல்லாசமா இருந்தது.
1: அடடா,
2: மீரா
1: சொல்லுங்க.
2: சந்தோஷமா இருந்தது. மீரா
1: சந்தோஷமா இருந்தது. அங்க அப்ப போனதுல இருந்து உங்களுக்கு வெப்பம் தெரியவில்லை இல்லையா?
2: தெரியவில்லை, தெரியவில்லை. அந்த அங்க வெப்பம்னே ஒரு நாலு பஜனை பண்றவங்க வரலன்ட்டாங்க. அந்த இடத்துல 40-42 இருக்கும், நாங்க வரலன்ட்டாங்க.
1: ஓ,
2: ஆனா எதிர்பாராத விதமாக நல்ல மழை, ஜிலு ஜிலு ஜிலு காத்துதான். நாங்க இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கு காதுக்கு நல்ல கிருஷ்ணர் பஜனை, வயிற்றுக்கு நல்ல வேலைக்கு ஆதாரம்.
1: ஆஹா, மூன்று நேரம்.
2: ஆமா மீராமா, என் நேரமும் பஜனை. காலையில காஃபி டீ, டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறம் நைட் சாப்பாடு.
1: ஓ, அப்ப
2: எல்லாம் செஞ்சிட்டு செஞ்சிட்டு வந்து பஜனையில உட்காந்துக்கணும்.
1: வேற ஒண்ணும் செய்ய
2: வேணாம். காதுல வாங்கி தேர்த்து வேண்டியதான் நாமாவளி. நமக்கு எந்த விலையும் கிடையாது, அதனால இன்பமா இருந்தது. வீட்டுலனாக்க டிஸ்டர்பா இருக்கும், செய்யணுமே அடுத்த வேலை, நாங்க எதுவும் கிடையாது,
1: ஓடி ஓடி தெரியாதீங்க, அது ஒண்ணுமே இல்ல அங்க, சுதந்திரமா
2: எல்லாம் கையில கிடைக்குது, வாங்கி சாப்பிட்டுட்டு சாதால பக்தி மார்க்கமா இருக்கு.
1: அந்த பஜனைய கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலை தானே அம்மா கேட்டுக்கொண்டு.
2: ஆமா ஆமா, அது நம்மளுக்கு வந்து உடம்புக்கு இதை ஏத்திக்கிறது, பேட்டரி சார்ஜ்,
1: பேட்டரி சார்ஜ். இப்ப நல்லா ஏத்திக்கொண்டு வந்திருக்கீங்க தானே, ஒரு கவிதை சொல்லுங்க. ஒரு கவிதை சொல்லுங்க அம்மா. எங்க
2: கவிதை உங்களை மாதிரிலாம் எனக்கு கவிதை சொல்ல வரலையே, ரொம்ப நல்லா சொன்னாரு அவரு. இந்த மாதிரி பஸ்ஸில் தூங்கும் போதுதான் இயேசுவின் இது தெரியுது, அவரோட வலி தெரியுது, சிலுவை சுமந்து
1: உறவுகள்ல பாத்துட்டு ஓட்டியற
2: இன்னும்
1: ஒரு 15 நிமிஷம் இருக்கிறது.
2: சரி, அதுக்குள்ளேயும் ஒரு கவிதையை சுட்டுன்னு வரேன்.
1: சுடுன்னு சுடுறதுல நாங்க எல்லாம் கேட்டுக்காது. நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மா, எடுத்துட்டு வாங்க கவிதையை. நன்றி நன்றி மட்டும்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் விஜயராகவன். எப்படி இருக்கிறீங்க விஜயராகவன்? நீங்க நான் நல்லா இருக்கிறேன் விஜயராகவன். நீங்க கவிதை புலப்படுதா கும்பகோணத்தை
1: கண்டோன்னு?
0: நன்றி நன்றி விஜயராகவன், அவரை கண்டு நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 1:44, அது இந்திய இலங்கை நேரம். சரியாக கனடிய நேரம் சரியாக 4:13.

0: மாற்றில் இணைந்து கொள்ளும் ரேவதி அம்மா. அம்மா அம்மா வணக்கம். அம்மாவுக்கு ஒரு வணக்கம்.
1: மீராமா,
0: எங்க?
1: வணக்கம
0: வணக்கம் மீராமா. மீராமா
1: வந்துட்டேன்.
0: மீராமா மீராமா மீராமா கூப்பிடுறேன். ரேவதி அம்மா சொல்லுங்க. சுட்டுட்டீங்களா? பாருங்க, இவ்வளவு எதையா சுடுற அளவுக்கு தெரிஞ்சுங்க. எனக்கு அந்த இடத்த சுடுற இடத்த சொல்லி தந்தீங்கன்னா நானும் சுடுவேன். சொல்லுங்க அம்மா. நீங்க
1: சரி படித்ததில் பிடித்தது இது பத்திரிகையில வந்ததுதான் சொல்றேன் மீராமா.
0: சரி.
1: காலம் போகும் பாதை, அம்மாவின் கருவறை எனினும் அனுமதிக்கப்பட்ட நாள் வரைதான் நாம் அங்கே உறங்குவதும் அவள் வாயிலாய் நாம் உண்பதும். அம்மாவின், அதாவது என் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இதெல்லாம் நடக்கிறது. நாலு நாள் வரையும் அம்மாவின் கருவறை எனினும் அனுமதிக்கப்பட்ட நாள் வரைதான் அங்கே உறங்குவதும் அவள் வாயிலாய் நாம் உண்பதும். அடுத்தது அப்பாவின் கரங்கள் எனினும் குறிப்பிட்ட காலம் வரைதான் அங்கே தவழ்வதும் தோளில் ஊஞ்சலாடி மகிழ்வதும். அப்பாவின் கரங்கள் எனினும் குறிப்பிட்ட காலம் வரைதான் அங்கே தவழ்வதும் தோளில் ஊஞ்சலாடி மகிழ்வது. கல்லூரி படிப்பு வேலை என்று வாழ்க்கையை ஒரு கோடு போட்டு இழுத்து செல்கிறது காலம். கல்லூரி படிப்பு வேலை என்று வாழ்க்கையை ஒரு கோடு போட்டு இழுத்து செல்கிறது காலம். காதல் திருமணம் குழந்தை, அதுவும் காலம் நிர்ணயித்த கணக்குகளுக்குள் முடித்தாக வேண்டிய கட்டாய வாழ்க்கை நமக்கு. காதல் திருமணம் குழந்தை, அதுவும் காலம் நிர்ணயித்த கணக்குகளுக்குள் முடித்தாக வேண்டிய கட்டாய வாழ்க்கை நமக்கு. கடமைகள் முடிக்கவும் முடிக்காத கடமைகளுக்காக வருந்தவும் அதற்கும் மூளையில் துளி காலம் நமக்காகவே முடங்கி கிடக்கும். கடமைகள் முடிக்கவும் முடிக்காத கடமைகளுக்காக வருந்தவும் அதற்கும் மூளையில் துளி காலம் நமக்காகவே முடங்கி கிடக்கும். போகிறேன் என்றாலோ போக மாட்டேன் என்றாலோ காலம் எந்த கருணையும் காட்டுவதில்லை. போகிறேன் என்றாலோ போக மாட்டேன் என்றாலோ காலம் எந்த கருணையும் காட்டுவதில்லை. அது தான் நினைத்தபடிதான் நடக்கிறது நகர்கிறது அனைத்தும் நடத்துகிறது. காலம் அழைத்து போகும் பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். போகிறேன் என்றாலோ போக மாட்டேன் என்றாலோ காலம் எந்த கருணையும் காட்டுவதில்லை. அது தான் நினைத்தபடிதான் நடக்கிறது நகர்கிறது அனைத்தையும் நடத்துகிறது. காலம் அழைத்து போகும் பாதையிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். காலம் போகும் பாதை இதான் இதனோட பேரு, கவிதையின் பேர். இதை இவங்க ES லலிதாமதி எழுதியிருக்காங்க சென்னையிலிருந்து ஒரு பத்திரிகையில. மீராமா சுட்ட கவிதை எப்படி?
0: சுட்ட கவிதை சூப்பர். நல்ல ஒரு கவிதையை சுட்டு கொண்டு வந்துட்டீங்க. இவ்வளவு கெதியா சுடுவீங்கன்னா இன்றைக்கு தான் தெரியும் எனக்கு. எனக்கு அந்த சுட்ட எடுத்து சொன்னீங்கன்னா நாங்களும் சுட்டு பாட்டுக்கு பாட்டு கவிதை.
1: நான் அடுத்த வாரம் சேப்பு விஜயராகவனை பார்த்தா பார்ப்பேன் சகோதரர். அங்கே ஒரு திருமணத்துக்கு செல்கிறேன் நான், காரைக்கால்.
0: காரைக்கால் அப்ப நீங்க
1: ஆமா
0: அங்கே
1: பார்க்கலாம் என்று
0: காரைக்காலில் இருப்பவர்களை சொல்லி வச்சு விட்டு பாருங்கள். அங்க இருப்பவர்களை காரைக்கால
1: யாருக்கு திருமணம் சொல்லட்டுங்களா? நம்ம மணிமேகலை அவங்க மகளுக்கு.
0: ஓ மகளுக்கு, அது தெரிந்ததுதான்.
1: ஆமா ஆமா
0: ஆமா ஆமா.
1: அதனால அடுத்த 31 நான் காரைக்கால் போயிருக்கேன்.
0: அதாவது எத்தனாம் தேதின்னு சொல்லுங்கம்மா. அது
1: 1st
0: முதலாம் தேதி அந்த கல்யாணம் இல்லையா?
1: அது கல்யாணம். ஆமா நான் 31 திருமண அழைப்பு மட்டும் பார்த்து விட்டு திரும்பி வருகிறேன்.
0: வருகிறீங்க?
1: ரிசப்ஷன் மட்டும்.
0: நிச்சயம். நல்ல நல்ல சந்தோஷம்.
1: அப்போ நம்ம சகோதரரை சந்திச்சு ஒரு ஒரு போட்டோ எடுக்கலாம்.
0: அங்க வருவார்கள்.
1: கும்பகோணம் போயிருக்காருல.
0: இப்ப லெனினை பார்க்க போயிருக்கிறார் அவர்.
1: ஆமா அப்புறம் இவருக்கு ஞானசேகர சகோதரருக்கு
0: திருமண நாள் வாழ்த்துக்கள். ஆமா ஆமா
1: தெரியும். அப்பா சொல்லுவார் அதையெல்லாம் இது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அழகா சொல்லணும், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்ட்டு அப்பா சொல்லுவார்.
0: நிச்சயம்
1: வந்தோம்னா நமக்கு தெரிந்த அளவுல சொல்லணும்.
0: நிச்சயம். நன்றி அம்மா. இனி இனி எங்களுடைய காற்றலை களை கட்ட வேண்டாம். அம்மா இல்லாதால பாடுவோர் பாடலாம் இல்ல, நாங்கெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து சோர்ந்து தான் பாடணும் நாங்க அண்டைக்கெல்லாம். அம்மா அம்மா இருந்தா
1: இந்த கவிதைக்கு ஏத்த பாடல்
0: சொல்லுங்க.
1: காலமீதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. அந்த பாடல் தெரியாது மாமிரமா?
0: நல்லா நல்லா இருக்கும், உண்மையா அருமையா இருக்கும்.
1: சித்தி படம்.
0: சரி, எங்கே
1: நன்றி
0: நன்றி அம்மா, நன்றி அம்மாவுக்கு நன்றி.
1: இனிமேல் வெள்ளிக்கிழமை ஒரு கவிதை சுட்டுறேன்.
0: ஆ, கவிதையை சொல்லவா? எப்படி எங்கேயாவது சுடுங்கம்மா, சுடுற இடத்த எனக்கும் சொல்லுங்கன்ட்டு எத்தனை தடவை சொல்லிட்டேன்.
1: சரி, உங்களுக்கு மட்டும் நான் பிட் அனுப்புறேன்.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி
1: நன்றி மீரம்மா,
0: ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு, நன்றி.

கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஏனென்றால் அடுத்த நிகழ்வு நான் எடுத்து வர வேண்டும். அதனால் ராஜா அவங்களுடைய கவிதையெல்லாம் அடுத்த தடவை நாங்கள் முன்பாகவே வந்து எடுத்து வரலாம். இன்றைய கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகள் உங்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: காலை நேர வணக்கம். இப்பொழுது 11:08 11:08 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:38. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா நலம் தானே என் அன்பு உறவுகளே, நீங்கள் எல்லோரும் நலமா இருப்பீர்கள்னு தெரிகிறது. இனி பொங்கல் விழாவும் வருகிறது, பொங்கல் நாள். அதனால நீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள், அதற்குரிய ஆயத்தங்களை செய்த வண்ணம் இருப்பீர்கள். இருந்தாலும் இன்று கதம்பத்தில் புதையல் நிகழ்ச்சி. புதையலோடு நீங்கள் உங்கள் விருப்ப பாடலையும் கேட்கலாம். பாடல் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இன்று எடுத்து வர முடியாவிட்டாலும் நீங்கள் கேட்டு செல்லலாம். அது கதம்பத்தின் வந்த பாடல் என்று உங்களுக்கு உங்களுடைய காலை நேரத்தில் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு வரும். உடனே கொடுக்கப்பட்டால் அந்த பாடல் வராது. புரிந்ததோ? முதலில் ஒரு கண்ணன் பாடல் நான் கேட்கலாம் இருக்கிறேன். நலம் தானே எல்லோரும். புதிய நிகழ்ச்சியில் நான் கேட்கும், அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சி, அதாவது ஒரு சொல்லை கொடுத்து என் மனசில் நான் புதைச்சி வச்சுக்கொண்டு, உங்களுக்கு புதைச்சி வைக்க தெரியுமா? அதாவது நீங்க ஏதாவது களவு செய்த அதை மறைச்சு ஒளிச்சு வைப்பீங்கல்ல, அப்படித்தான். அதை ஒளிச்சு வைத்துக்கொண்டு உங்களுக்கு தரவுகள் தரப்படும், எத்தனை எழுத்து என்றெல்லாம் நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். ஆனா நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் சர்க்கலை, சரியா? ஒரு கண்ணன் பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காட்டடைக்கு வரலாம்.

0: நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647-8746-4651. கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்திருக்கும் தெரியுமா உங்களுக்கு என்னண்டு, ஆளிய உயர்த்தாம நான் பேசிக்கொண்டு போயிருக்கேன். அப்ப இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? முதல்ல இருந்து எல்லாம் ஒரு சின்ன பிள்ளைக்கு மறதி குணம். நான் ஒரு சொல்லு தரப்போகிறேன் உங்களுக்கு, அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது சுலபமான மூன்று எழுத்து சொற்களா பார்த்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நீங்க எல்லாரும் முதல்ல இருந்து இந்த வருடத்துல ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க இந்த புதிய நிகழ்ச்சிய, சரியா? இது மூன்று எழுத்து சொல், இது மூன்று எழுத்து சொல். இது நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ஒருவரிடம் கொடுத்து எங்களுக்கு உதவிக்கு பணம் வாங்கிக் கொள்ளலாம். இதை இப்படி சொல்லுவர், இதை இப்படி சொல்லுவர். இது மூன்று எழுத்து சொல்லு. நாங்கள் எந்த ஒரு பொருளையும் இன்னொருடம் கொடுத்து நாங்கள் தேவைக்கு பணம் வாங்கிக் கொள்ளலாம். இது மூன்று எழுத்து சொல். கெட்டித்தனமாக நீங்க சொல்ல வேண்டும். சரி, காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். முதல்ல வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சாத்தூர் ரமேஷ், உங்களுக்கு நான் பேசுவது கேக்குதா?
1: வணக்கம், கேக்குதாமா?
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கமா, சாப்பிட்டீங்களா?
0: இப்பொழுது 11:13 இல்லை, போய் சொல்லக்கூடாதானே?
1: பகலம்மா, பகல் பகலா?
0: பகல் பகல்.
1: இப்பதான்மா, நம்ம இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம்
0: இரவு சாப்பாடு இல்லையா?
1: சாப்பிட்டு முடிச்சு, ஆமா, இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு. அதுக்கப்புறம் முதல் படத்தை கண்ணன் படம் போட்டீங்க. என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கேட்டீங்க.
0: கல்லும் முள்ளும் பூவாய் மாறும்
1: மன்னன் என்னும் பேரை இங்கு சொல்ல சொல்ல கேட்டோம்.
0: கேட்டீங்க, சூப்பர் சூப்பர்.
1: ஓடி வந்துட்டு
0: இன்னைக்கு இது புதிய நிகழ்ச்சி, நீங்க ஒரு பாடல் கேட்கலாம்.
1: அம்மா காலையில ட்ரை பண்ண,
0: உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு இல்ல, சளி வருத்தம்?
1: காலையில பிடிச்சேன், ஒரு 4-5 முறை கால் பண்ணேன், லைன் கிடைக்கல. நான் பணியில இருந்தேன், அதனால லைன் கிடைக்கும். அடுத்து அடுத்து கண்டினியூ பண்ண முடியல.
0: அது வந்து மறு ஒளிபரப்பு. இப்ப நீங்க
1: ஓகேம்மா,
0: இப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கிறது வந்து நான் உங்களுக்கு பகல் நேரத்துக்கு மறு ஒளிபரப்பு எடுத்து வருகிறேன். கேட்டால்
1: ஒரு ஒரு அருமையான பாடல் கேக்குறேன்.
0: என்ன பாடல் கேளுங்க.
1: அது நான் எல்லா பண்பலையும் கேட்டுட்டு இருக்கேன், யாரும் கொடுக்க மாட்டாங்க. நமது பண்பலை கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு தெரியும் எனக்கு.
0: பாக்கலாம், என்ன பாட்டு?
1: படத்தின் பெயர் ஊர் மரியாதை.
0: ஊர் மரியாதை,
1: ஆமா, சரத்குமார் அடித்த படம். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்த மச்ச குழம்பு வச்சு இருக்க, அந்த பாட்டுமா?
0: இதுதான் நாங்க எத்தனை தடவை எடுத்து வந்துட்டோமே,
1: எடுத்து வந்துட்டீங்க. நம்ம அதான் நம்ம லைவ்ல கேட்டதில்ல, நான் கேட்டிருக்கேன் டிவிலயும் சரி, நம்ம வீட்டுல ஒளிபரப்பு பண்ணும் போது லைவா ஒளிபரப்பு, நம்ம லோக்கல் கேபிள், அதுலயும் அடிக்கடி இந்த பாட்டு
0: கேப்பேன்.
1: அந்த பாடம் இல்லன்னா
0: இந்த பாட்டு
1: தங்க மனசுக்காரன்,
0: இந்த பாட்டு
1: தங்க மனசுக்காரன்,
0: தங்க மனசுக்காரன்ல
1: பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, போட்டது மாறாப்பு தேடி பார்த்து அடிமானே, அந்த பாடலுமா?
0: சரி, உங்களுக்கு எடுத்து வர்றேன் நான். இது இது புதையல் நிகழ்ச்சியோடு இந்த பாடல் நிகழ்ச்சியும் எடுத்து வருகிறேன். நான் ஒரு சொல்லு கொடுத்தேன், அதாவது இது மூன்று அழுத்தி சொல், சரியா? நீங்க இதை கண்டுபிடிக்கணும்.
1: மூன்று சொல்,
0: மூன்று அழுத்தி சொல். இது வந்து நீங்கள் எந்த பொருளையும் ஒருவரிடம் கொடுத்து உங்களுக்கு உதவிக்கு பணம் வாங்கிக் கொள்ளலாம். இதை இப்படி சொல்லுவர்.
1: வாக்குமா? வாக்கு
0: இல்லை.
1: வாக்கு, பாசம்
0: இல்லை,
1: நேசம்
0: இல்லை.
1: எங்க ஒய்ஃப் பேசுறேன், அவங்க கிட்ட பேசுறேன்.
0: கொடுங்க கொடுங்க கொடுங்க. வணக்கம் ஈஸ்வரி.
2: வணக்கம்
0: ஈஸ்வரி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்,
0: நல்ல சுகமா இருக்கணும். எங்க நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம் அந்த சொல்ல.
2: பாசம், நேசம்
0: இல்லை. நான் இன்னொரு தடவை சொல்லுறேன் கேளுங்க. நீங்கள் எந்த ஒரு பொருளையும், அதாவது எந்த ஒரு பொருளையும் ஒருவரிடம் கொடுத்து உங்களுக்கு உதவிக்கு பணம் வாங்கிக் கொள்ளலாம். அதை இப்படி சொல்லுவார். இது மூன்று எழுத்து சொல். இது மூன்று
2: சொல்.
0: அதை இல்லை இல்லை, இது இப்படி சொல்லுவார். மூன்று எழுத்து சொல். சரி, மற்ற
2: அன்பு சொல்லலாம்.
0: இல்லை, அதெல்லாம் சொல்ல
2: அன்பு
0: இல்லை. நீங்க அன்பு எதற்கு? இந்த ஒரு பொருளை கொண்டு போய் ஒருவர்கிட்ட கொடுத்து பணம் வாங்கி கொள்றதுக்கு அன்பை எப்படி சொல்லுவீங்க நீங்க?
2: பணம் வாங்கி கொள்வதற்கு
0: உங்களுக்கு ஒரு கஷ்டம். உங்களோட வீட்டுல ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு போய் ஒருவரிடம் கொடுத்து, பணம் உள்ளவரிடம் கொடுத்து நீங்க அவரிடம் பணம் வாங்கி கொள்ளலாம். அதை இப்படி சொல்லுவார். மூன்று எழுத்து சொல்.
2: பற்று
0: இல்லை. சரி, நான் பாடலை எடுத்து வர்றேன், நீங்க யோசிச்சுட்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். சரியா? என்னன்னு கண்டுபிடிக்க. நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. சுகமா இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். காற்றலைக்கு எங்கே முத்துவேல் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க. நீங்க காற்றலைக்கு வந்து இந்த சொல்லு என்ன என்பதை நீங்கள் எடுத்து வர வேண்டும். உங்களுடைய கொடுக்கக்கூடிய பாடல்களை நாங்கள் எடுத்து வருகிறோம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு இரவு நேரத்தில் நாங்கள் எப்படியும் இந்த கதம்ப நிகழ்ச்சியில் வந்த பாடல் கேட்ட பாடல்களை நாங்கள் எடுத்து வருவோம். என்றாலும் நீங்க இப்பொழுது பாடலை சொல்லிவிட்டு செல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. பலருடைய வருகை குறைந்திருக்கிறது. நீங்கள் காட்டலையில் வந்து சொல்ல வேண்டும். அங்கே காட்டலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய செல்வகுமாரை பார்க்கலாம். செல்வகுமார், நீங்கள் ஒரு செல்வந்தனா இருந்தா?
3: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு நல்ல செல்வந்தனா இருந்தா, இப்ப எனக்கு ஒரு கஷ்டமெண்டா, நான் என்னட்ட இருக்கிற ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுத்து எனக்கு பணம் தேவைப்படுத்தாங்க வாங்கலாம். அதை இப்படி சொல்லுவார். மூன்று எழுத்து சொல். என்னன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம்.
3: கடன்.
0: இல்லை. கடன் கடன் கடன் இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை
3: இல்லைங்களா?
0: இல்லை.
3: இன்னொரு தடவை சொல்லுங்களேன்.
0: அதாவது நீங்க சரியான செல்வந்தர். சரியா? எனக்கு உங்களை நல்ல பழக்கம் இருக்குது.
3: அந்த கிருஷ்ண பரமாத்மாவே சொன்ன மாதிரி நினைச்சுக்கிறேன்.
0: என்னல்ல அதாவது எப்படி என்றா, செல்வம் என்பது ஒருவன் ஒருவருடைய பழக்க வழக்கம், மற்றவரை ஆதரிக்கும் தன்மை, அன்பு காட்டுதல், எல்லோரோடும் பணிந்து பேசுதல், எல்லாரும் ஒருவரை விரும்புகிறார் என்றால் அவர் செல்வம் படைத்தவர். என்ன எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. எல்லாம் அவர்கிட்ட இருக்கு என்பதுதான் அர்த்தம். இந்த பணம் அல்ல, பணம் முக்கியம் அல்ல. அதை வச்சு செல்வங்களை நாங்க பாக்குறது இல்ல. நாங்கள் எல்லாம் பாக்குறது உங்களை நாங்க விரும்பக்கூடியதான். நீங்க நடந்து கொள்றீங்க, உங்க மேல பற்றுதல் அன்பு பாசம் இருந்தா நீங்க செல்வந்தர்.
3: நாணயம்.
0: நாணயம். சரியா? சரி. அதாவது நீங்க ஒரு செல்வந்தர். உங்க எனக்கு கஷ்டம் ஒன்று வந்துருச்சு. வீட்டுல என்னட்ட நல்ல ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, உங்கள்ட்ட கொண்டு பொறுப்பா அதை கொடுத்துட்டு, இதை வச்சுக்கோங்கப்பா, எனக்கு கடனா கொஞ்சம் காசு கொடுங்க என்று சொல்லி, என்று அந்த அந்தரத்துக்கு எனக்கு தேவைப்பட்ட பணத்தை வாங்கி கொண்டு நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறேன்.
3: அதற்கு அடகு வைப்பது
0: கட்டி காரன். அடே அப்பா, ஒரு சின்ன பிள்ளைக்கு வாழைப்பழத்தை நல்லா உரிச்சு அதை வடிவா, இது வாழைப்பழம் பாருங்க செல்ல குட்டி, நீங்க இதற்கு பாருங்க, இப்படித்தான் இது உரிக்கிறது, இது வாழைப்பழம். இத மெல்ல சின்னனா கடிக்கணும், பெருசா கடிச்சா தொண்டையில உரையிற, மெதுவா கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து தான் இப்ப நீங்க அடகு என்று
3: கண்டுபிடிச்சு. அது கரெக்டான கேள்வி, கரெக்டான சொன்னோம்னா தான். நீங்க வந்து பணத்துக்கு இதை கொடுத்து விட்டு வாங்குவோம் அப்படின்னா அது வந்து கடன்கிற பேர் தான் வரும். அப்படின்னு
0: இல்ல, இல்ல, நல்ல ஆழமா கரெக்டா சொன்னா எல்லாரும் டக்குனு பிடிப்பீங்க. இல்ல உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கணும். இல்ல கொஞ்சம் யோசிக்க வைக்கணும். நான் கொஞ்சம் சுலபமா கொடுத்துட்டா நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கும். இல்ல
3: உண்மைதான்.
0: சரி, இது நாலு எழுத்து சொல்.
3: சரிம்மா.
0: இது நீங்க இப்ப சமையலுக்கு போடும் எல்லா இப்ப இருக்கிறதல்ல, இப்ப சோம்பு அப்படியான தானியங்கள், தானியங்கள் எல்லாவற்றையும் இப்படி சொல்லுவார். இது நான்கழுத்து சொல்.
3: சீரகம்,
0: சீரகம், சோம்பு, மிளகு, மற்ற கடுகு, இப்படி எல்லா இது இவற்றை இப்படி சொல்லுவார். இது நான்கழுத்து சொல். இது என்ன?
3: பட்டை, பருப்பு, சீரகம், சோம்பு, பட்டை,
0: அது எல்லாவற்றையும் நாங்கள் இப்படி சொல்லுவோம். அது நான்கழுத்து சொல்
3: என்ன? தெரியவில்லையே, எல்லாரும் ஞாபகம் வந்தா சொல்லு.
0: சரி, இவற்றை எல்லாம் அரைச்சு நீங்க ஒரு குழம்பு வைக்கிறதா இருந்தா என்ன குழம்புன்னு சொல்லுவீங்க?
3: கரம் மசாலா.
0: கரம் மசாலா, இது உங்களுக்கு தமிழ் இல்லையா? இது கரம் மசாலா மளிகை சாமான் இருக்கிற கடையில போய் நீங்க எல்லாவற்றையும் எடுக்கும் போது அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவீங்க?
3: என்ன சொல்லுவோம்? கறி மசாலா பொருள் கொடுங்க, லட்டி, சோம்பு, பட்டை, கிராம்பு, என்ன தனித்தனியா வேணுமோ எல்லாத்தையும் தனித்தனியா கேட்டு வாங்குவோம்.
0: நான் இந்த பொருள் எல்லாம் வாங்க போறேன் ஒரு சொல்ல சொல்லி சொல்றது எப்படி? இந்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த பொருட்களை எல்லாம் வாங்க போறேன், எல்லாம் ஒன்றொண்டா சொல்லாம எல்லாம் வாங்க
3: போறேன். மளிகை கடை,
0: மளிகை,
3: மளிகை,
0: மளிகை சாமா. சரி, பாக்கலாம். எதுக்கு மற்றவர்களிடம் பெற்றவர்களாம் நான் கழுத்து சொல். நீங்களும் யோசிங்க. என்ன பாட்டு சொல்லுங்க செல்வகுமார்.
2: வணக்கம்மா. வணக்கம்.
0: உங்க பேரு சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: மோகனா. நல்லா இருக்கேன்.
0: புவனாவா பேர் உங்களுக்கு? புவனா. மோகனா. அட்டையா, சூப்பர் பேர் பாருங்க. ஒழிச்சு வச்சிருக்கிறாரு உங்கள மோகனாவ, என்னோட பேச விடாம. இது நல்லா இருக்கா செல்வகுமார் உங்களுக்கு? மோகனா என்னோட பேசலாம் என்ன? மோகனா, நீங்க பாடுவீங்களா பாட்டெல்லாம்?
2: பாட்டெல்லாம் பாட மாட்டேங்கம்மா.
0: ஏங்க?
2: ஏதோ வீட்டுல சரி.
0: இது அவர் பொய் சொல்ற. உண்மையா நடனம் ஆடுவீங்களா? ஆடுவீங்களா?
2: டான்ஸ் வீட்டுல பிள்ளைகளுக்கு சேர்ந்து ஆடுறது.
0: ஆடுவீங்க, அது சூப்பர். எது, பரதநாட்டியமா சும்மா பாட்ட போட்டுட்டு? பாட்டு போட்டுட்டு ஆடுறது, அது ஓகே. ஏன் பாட, ஏன் பாட மாட்டேன்றீங்க? இப்ப உங்களோட கணவருக்கு நீங்க பாடி காட்டே இல்லையா? இவ்வளவு காலமும்
2: பாடிருக்கீங்கம்மா.
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க கணவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடி இருப்பீங்க, அது என்ன பாட்டு? அவர் சொல்லிருக்காரா? சூப்பர், இந்த பாட்டு நீ பாடும்போது நல்லா இருக்கு, எங்க இன்னொரு தடவை பாடுன்னு சொல்லிருப்பாரா?
2: சாமி பாட்டு தான் பாடியிருக்கீங்க.
0: என்ன அங்க பாப்போம், என்ன பாட்டு அது? சாமி பாட்டுன்னா பாப்போம், என்ன பாட்டு? குறை ஒன்றும்
2: குறை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. அவர்கிட்ட குறை ஒன்னும் இல்ல, அதனால இது பாடுற.
0: ஆஹா, சில நேரம் அவர் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றார்,

0: பாட்டு ரொம்ப பிடிக்கும். வேற எனக்கு அடிக்கடி பாடுவேன் இது மட்டும்.
1: ஆஹா, நல்ல பாட்டு இல்லையா? வேண்டியதை வேண்டி நிற்கும் அந்த பாடல் முழுக்க எனக்கும் நல்ல பாடம் இல்லை, இருந்தாலும் அதை நீங்கள் மனப்பாடம் செய்து, எனக்கு பிடித்த பாடல் அது, நீங்க மனப்பாடம் செய்து பாடி காட்டணும், சரியா? ஒரு நாளைக்கு நீங்க அடிக்கடி வந்து நீங்க பேசணும். பெண்கள் எல்லாம் பின்னுக்கு நிக்க கூடாது. நீங்க செல்வகுமார் இப்படி ஒரு எந்த கையில உங்களுக்கு பலம் கூட, வலை கைதானே? வலை கையால செல்வகுமார் மெல்ல பிடிச்சு இப்படி ஒரு தள்ளு அங்கே தள்ளிட்டு நீங்க வந்து பேசணும் முதல்ல. ஓகே, நீங்களும் பேசணும், பெண்களும் கூட வந்து இந்த வானில் பேசினா தான் அழகா இருக்கும். வந்து பேசணும் மோகனா, சரியா? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க.
0: என்ன படம்
1: தர்பார்ல? என்ன பாட்டு
0: தர்பார்ல? இருந்து பாட்டு கூட சொல்றாங்க பசங்க.
1: தர்பார்ல இருந்து எடுத்து வர்றேன்.
2: என்ன
0: பாட்டு?
1: என்ன தாண்டாவோ நான் தாண்டா என்ற ஒரு பாட்டு இருக்குது.
0: போடுங்கம்மா, போடுங்கம்மா, அது போடுங்க.
1: தர்பார்ல இருந்து. சரி, செல்வகுமார பேருந்து வந்து பின்பு வந்து சொல்ல சொல்லுங்க பாடல. நன்றி நன்றி நன்றி மோகனா, அடிக்கடி வந்து பேசுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி, வணக்கம். எல்லோரும் நீங்கள் உங்களுடைய மனைவி அவர்களையும் பேச வைக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் கூடுதலாக காற்றலைக்கு நீங்கள் வர வேண்டும். முன்பு ஒரு காலம் நிறைய பெண்கள் வந்து பேசுவார்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2339. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647-8746-415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். முத்துவேல், நீங்கள் அழைத்த வண்ணம் இருக்கிறீங்க, நீங்கள் காற்றலைக்கு வாங்குவோம் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் சரம் சொல்லை சொல்லிவிட்டு முத்துவேல் என்று சொன்னோன்னு ஏதோ மர்மமா ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. எனக்கு அந்த முத்துவேல் ஞாபகம் வந்தோம்னா அந்த பேய் பாடல்கள் தான் ஞாபகம் வருது. இனி அறியாமல் பின்னுக்கு ஏதோ சத்தம் கேட்கிறோமா? இது பொய் சொல்ல எல்லாம் கொஞ்சம் தாமதிச்சு பின்னுக்கு திரும்பி பார்த்தேன். நீங்க காட்டிலைக்கு வாங்க முத்துவேல். என்ன நான் இப்படி சொல்லிட்டேன், நீங்க குழந்தைங்க கூட உண்மையிலேயே நான் உங்களோட முத்துவேனோட கூப்பிடும் போது டிக்கெட் பின்னுக்கு ஏதாவது சத்தம் கிடைச்சாதான் திரும்பி பார்த்தேன். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு இடைவெளி வந்துச்சு இல்ல பாத்தீங்களா? சரி, நான் இந்த கண்ணன் பாடலை, கண்ணன் என்னும் மன்னன் பெயரை எடுத்து வந்து கொண்டு உங்களுக்கு உரிய சொல் ஒன்று கொடுத்திருக்கிறேன் நான். அதாவது மளிகை பொருட்களை சில வேளைகளில் இப்படி சொல்லுவோம். நாங்கள் சமைக்கும் போதெல்லாம் இதை போட்டு சமைப்போம் என்று சொல்லுவோம். இது மளிகை பொருட்களை, இது நான்கு எழுத்து சொல், எங்கே பார்க்கலாம்? இந்த சொல்லோடு பொருட்களும் சேர்க்கலாம். இந்த சொல்லோடு சரி, எங்கே பாடலை?

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:31. இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம். சரியா 10:01. எல்லாரும் இந்த சொல்ல கேட்ட உடனே யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, வர வந்தா எங்க இந்த சொல்லு சொல்லு சொல்லி கேட்டாலும் கண்டுட்டு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் தெரிகிறது. சரி, இது நாலு எழுத்து சொல், இன்னொரு சொல்லும் கொடுக்கிறேன். இது ஒரு பூவின் பெயர், இது ஒரு பூவின் பெயர், பெண்களுக்கு பிடித்த பூ. நாலு எழுத்து சொல், இது ஒரு பூவின் பெயர். கொஞ்சம் இலவுவா கொடுத்து பார்க்கலாம். பெண்களுக்கு பிடித்த பூ, இது ஒரு பூவின் பெயர், இது பெண்களுக்கு பிடித்த பூ. எங்க பார்க்கலாம், பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் பிடிக்கும், யாரும் விரும்பாதவர்கள் இல்லை இந்த பூவை. இங்கே நான்கு எழுத்து சொல். அடுத்த பாடல் எங்களுடைய எங்களுடைய மோகனா தன் பிள்ளைகள் கேட்டிருந்தார்கள் என்று சொல்லி கேட்ட ஒரு பாடல் காட்சிக்கு வருகிறது, கேட்கலாம் நாங்கள். ஒரு பாடல் தர்பாரில் இருந்து யாராவது இப்படி பாடுவீங்களா? இதை யாராவது எனக்கு வந்து பாடி காட்டுங்க பாக்கலாம். யாராவது கெட்டிக்காரன்டா எங்க இப்படி பாடினீங்கன்னா நீங்க கெட்டிக்காரன். எங்க இன்னொரு தடவை போடுறேன் பாருங்க, தர்பார்ல இந்த பாட்டு முன்னுக்கு வர இந்த இதை நீங்க பாடுங்க. எவ்வளவு இப்படி எல்லாம் பாடுறது எவ்வளவு கஷ்டம். இதை நான் ஆண்டாள் பாடி காட்ட போற பாக்கலாம். வாங்க ஆண்டாள், வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள் நலமா இருக்கீங்க ஆண்டாள்? உங்களோடு பேசி உங்களோடு பேசி அதாவது எவ்வளவு தான் முடியாம விட்டாலும் இதுல வந்து பேச ஆரம்பித்தாள் உங்களோட எல்லாம் எனக்கு நான் ஒரு பெரிய ஒரு தைரியசாலிமாய்த்தான் இருப்பேன். நிச்சயமாக எல்லாம் முடியும் என்ற மாதிரி தான் என்னடா என் அன்பு உறவுகளின் பேச்சு. இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்களே? சரி, நான் கேட்ட ஏதாவது ஒரு சொல்லு நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
1: மல்லிகை
0: கட்டிக்காரி. அது சுலபமா கொடுத்த வருவீங்கன்னு தான் கொடுத்த மல்லிகை நீங்க சொல்லிட்டீங்க கட்டிக்காரி. அப்ப அது மளிகை சாமான
1: சாமானு
0: நாலு எழுத்து சொல். இதை சொல்லி இந்த நாலு எழுத்து சொல்ல சொல்லி பொருட்கள் சொல்லுவோம்
1: சொல்லுவோம்
0: அதுதானே பொருட்களை விட்டு நாலு எழுத்து. இது இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா நாங்க சொன்னா இதை சொல்லி ஒரு இதை சொல்லி நாங்க ஒரு இப்ப பத்திய குழம்பு வைப்போம். இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு வைங்கோ என்று சொல்றதுக்கு இந்த சொல்ல சொல்லுவோம். நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க அதை சொல்லுங்க ஆண்டாள்.
1: பாட்டா நான் தெரிஞ்சவே டக்குனு போன்
0: பண்ணிட்டீங்க. திரும்ப வாங்க பாட்டு கேட்கலாம். ஓகே, நேச்சு கொண்டு ஓடியாங்க வந்து கேளுங்க. இப்ப சொல்றீங்களா என்ன பாடம்?
1: பாசமல இல்ல
0: பாசமல
1: பாசமல இல்ல
0: என்ன ஒரு பாடல் என்ன என்ன பாட்டு என்றாலும்
1: மலர்ந்தும் மலராது அது
0: பாச மலர். வேற பாட்டு பாசமலர்?

0: எங்க பாக்கலாம், இப்பொழுது முத்துவேல் இணைந்து கொள்கிறேன். வாங்க முத்துவேல், எப்படி இருக்கிறீங்க? முத்துவேல் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லபடி இருக்கிறேன்.
0: நல்ல சுகமா இருக்கணும். உங்களாதான் இப்ப நாங்க எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நான் உங்களோட பேரை சொல்லும் போது பின்னுக்கு ஏதோ சத்தம் டுடுக்குன்னு கேக்குதான். நான் கொஞ்சம் கதை எனக்கு நின்றுட்டுச்சு என்னன்னு பாத்தேன். சரி,
1: இல்ல இல்ல இல்ல,
0: நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சரி முத்துவேல், நீங்க அந்த சொல்லை கண்டுபிடிச்சீங்களா? அதாவது நான் கொடுத்தது என்னன்னா, இந்த மளிகை பொருட்கள் இருக்கு அல்லமா, அவற்றையெல்லாம் நாங்கள் இப்படியும் சொல்லுவோம், இப்படியும் சொல்லுவோம், நாலு எழுத்து சொல், இப்படியும் சொல்லுவோம், நாலு எழுத்து சொல்.
1: தனியாவா?
0: இல்ல, அதை எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு இப்படி சொல்லுவோம்.
1: நான்கு எழுத்து சொல், மிளகு, ஜீரகம், மல்லி.
0: நாங்க அந்த எல்லாவற்றையும் அரைத்து ஒரு குழம்பு வைக்கும் போது இப்படி சொல்லுவோம், இது போட்டு வைக்கலாம். சரி,
1: மிளகாய்த்தூள் சொல்லுவாங்க.
0: மிளகாய்த்தூள் அழுது மாது உரப்பா இருக்கு. மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் தான் அது தனியா.
1: சாம்பார், சாம்பார் பொடியா?
0: சாம்பார் பொடியும் இல்ல, சாம்பார் பொடி அது தனிப்பட்ட உண்டு. சாம்பார் பொடி.
1: சமையல் மசாலா கிடையாது, தனியா கிடையாது, சாம்பார் கிடையாது, பொடி கிடையாது.
0: இல்ல இல்ல, சில நேரம் இதெல்லாம் போட்டு செய்யும் போது நாங்கள் இப்படி இந்த கறி வச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவோம். இந்த நாலு எழுத்து சொல்லையும் சொல்லி இந்த கறி, கறி கறி அதாவது குழம்பு வைக்கலாம் என்று சொல்லுவோம். என்று சொல்ல,
1: அதாவது வத்தல் குழம்பு மாதிரியா?
0: வத்த குழம்பு இல்ல, அப்படி அப்படி அப்படி சொல்ல. ஆனா இந்த பொருட்களை எல்லாம் போட்டு வைக்கிறதுனால நாங்க அதுக்கு அப்படி ஒரு சொல்லுவோம்.
1: எனக்கு சாப்பிடதான் தெரியும், அது அதனுள்ள அவ்வளவு விஷயங்கள் எதுவும் அந்த அளவுக்கு தெரியவில்லை.
0: தெரியவில்லை. சரி, இப்ப அப்ப நான் உங்களுக்கு சரி மூன்று எழுத்து சொல் இன்னொன்று தருகிறேன். சரியா? இது என்ன உலகில் இல்ல, உலகில் எங்கும் இருக்கிறது, எல்லோரிடமும் இருக்கிறது. நாளாந்தம் இது எல்லோருடைய கைகளிலும் தவழ்ந்து கொண்டே இருக்கிறது. மூன்று எழுத்து சொல், அது என்ன? அது என்ன?
1: பணம்.
0: கட்டி காரணம், அது மட்டும் டக்குன்னு தெரிஞ்சிட்டு.
1: பணம் இல்லாத மனிதன் பிணத்திற்கு சமன்.
0: சரி, உங்களோட பாடல் சொல்லுங்க. உங்களோட பாடல்
1: இப்ப நீங்க சமையல் கேட்டவனே எனக்கு ஒரு சமையல் பாட்டு ஞாபகம் வருது.
0: என்ன பாட்டு?
1: என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை, என்ன சமையலோ உன்னால் முடியும் தம்பி படம்.
0: எடுத்து வர்றேன் நான் உங்களுக்காக. மற்ற சொற்கள் தெரிஞ்சால் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் நீங்கள். சரியா?
1: கண்டிப்பாக.
0: நன்றி நன்றி நன்றி முத்துவேல்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். சரி, காட்டலையில் இணைந்து, நன்றி நன்றி, காட்டலையில் இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அன்பு உறவுகள் அழைத்தால் ஒரு உறவு பேசிவிட்டு சென்ற பின்பு நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வர வேண்டும். எங்கே காற்றலை நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145119739 வரதராஜன், நீங்கள் வந்து போயிருக்கிறீங்க. மீண்டும் காற்றலைக்கு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது தர்பார் திரைப்பட பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக இந்த காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். மீண்டும் சாத்தூர் ரமேஷ், நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப்ல யாராவது சொல்லிக்கீங்களான்னு பாக்கலாம். பாடல் கேட்கறதுல குறியா இருக்கீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லன முதல்ல. எங்க ராஜவேல், நீங்க கண்டுபிடிங்க. நீங்க கட்டிக்காரன், நீங்க கண்டுபிடிப்பீங்க. நான் சொன்ன சொல்ல நீங்க கண்டுபிடிங்க, அதாவது அந்த சொல்லு தான் கடைசி மட்டும் போக போதுன்னு நினைக்கிறேன். அப்படி போனா நல்லா தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தர்பார் திரு

0: பாடல் எங்களுடைய செல்வகுமார் மோகன் அவர்களின் அன்பு செல்வங்கள் கேட்ட இந்த பாடல் காட்டிலேயே வருகிறது. இந்த தர்பார்ல முன்னுக்கு பாடுற மாதிரி யாராவது எனக்கு பாடி காட்டினா உங்களுக்கு பரிசு இருக்கு. அதுக்கு முன்பு செல்வகுமார் இணைகிறார். வணக்கம் செல்வகுமார்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: அஞ்சரைப்பட்டி
0: இல்ல அஞ்சரைப்பட்டி, அது எல்லாம் அதுல வச்சிருக்கும். அந்த பெட்டியை நான் கேட்கல, நான் அந்த பொருட்களுக்குரிய பேரை தானே சொன்னேன். பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் சொல்லும்.
1: அஞ்சரை கிடையாதுங்களா?
0: இல்ல,
1: நான்கெழுத்து சொல்லுதானே?
0: நான்கெழுத்து சொல். ஒருபோல இது எங்களுடைய தாயகத்துல தான் இப்படி சொல்லுவாங்களோ தெரியல. இப்ப எனக்கு
1: யோசனையா சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நல்லா இருக்குமோ
0: பாக்கலாம். ஆனா இப்ப இப்ப சொல்லுங்க
1: சொல்லுங்கம்மா
0: சொல்லுங்க நீங்க சொல்லுங்க.
1: படத்துல இருந்து நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும் அந்த பாட்டு கொடுங்க.
0: சம்யுக்தா
1: எடுத்து அனுப்பிச்சு விடுங்க.
0: எங்க அதை பாடுங்க பாக்கலாம். நிலவென்ன
1: நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும்.
0: கொஞ்சம் சொல்லிச்சு பாட, கொஞ்சம் அத ராகமா எழுக்கலாம். இல்ல நீங்க இல்ல நீங்க இருந்த பிரின்சிபல் கழிச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சு கிடைக்காம நீங்க நிலவென்ன பேசும் மலர் என்ன பாடுமோ
1: என்னன்னு பாடும் மலர் என்ன. அது கொஞ்ச நாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட பாட்டு, ரொம்ப விட்டு போச்சு.
0: நல்ல பாடல்.
1: இன்னொரு தடவை கேட்டா கூட கொஞ்சம் ராகங்கள் வரும். அருமையா இருக்கும் அந்த பாட கேக்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரின்சிபால் கண்டிஷனா சொன்ன மாதிரிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு.
0: பிள்ளைகளை கண்ணு சொல்லுவேன், பிள்ளைகளே நீங்கள் ஒழுங்கா நடக்கணும், இல்லையாண்டா உங்களுக்கு நாங்கள் தண்டனை தர வேண்டி வரும், பனிஷ்மெண்ட் தர வேண்டி வரும். அப்படி இல்லையா நீங்க சொன்ன நிலவு என்ன பேசும் குயில் என்ன பாடும் என்று சொல்றீங்க. எனக்கு வேறு நிலவு என்ன பேசும் குயில் என்ன பாடும் அங்காலும் தெரியாது. நீங்க சொன்ன ரெண்டு வரிய பாட்டு தான்,
1: ரெண்டு வரிய நல்லா இருக்கு.
0: இன்னொரு சொல்லு கொடுக்கவா? அதை கண்டுபிடிச்சிட்டு போறீங்களா நீங்க? சரி, இது ரெண்டெழுத்து பறவை. ரெண்டெழுத்து இந்த பறவைக்கு ரெண்டெழுத்துல நீங்க கூப்பிடலாம். ரெண்டெழுத்து அழகா இருக்கும், பேசும். என்ன கண்டுபிடிங்க பாக்கலாம். சுலபமா கொடுத்துருக்கு.
1: கிளி
0: கிளி இதை பாத்தீங்களா? இதெல்லாம் இப்படி கொடுத்தாதான் நீங்க ஓடிவாங்க. கெட்டிக்காரன் இப்படிதான் மெல்ல மெல்ல. இனி பாருங்க, பத்து எழுத்துல குடுக்கறேன் இனி வருகிற வாரங்கள்ல. உங்களை எல்லாருக்கும்
1: உங்களுக்கு வேணும்னா ரெடி பண்ணி குடுக்கறேன். புது வித்தியாசமா விடையாக கிடைக்கிற மாதிரி.
0: சரி, அதெல்லாம் நீங்க சொற்கள் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க. மற்றது இன்னும் ஒரு சொல்லு. இது மனிதரிடம் இருக்கும் ஒரு பாகம், ஒரு உறுப்பு, ஒரு பாகம். நாலு எழுத்து சொல். மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம், அதாவது ஒரு உறுப்பு. சரியா? ஒரு மனித உறுப்பிலே ஒரு உறுப்பு, ஒரு பாகம். இது நாலு எழுத்து
1: சொல்.
0: இது எல்லாருக்கும் பிடிக்கும்.
1: இதயமா?
0: இல்ல, இது தெரியும், உங்க கண்ணுக்கு தெரியும்.
1: கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள். நாலு எழுத்து சொல். என்னவா? கால். ரெண்டு எழுத்து. சரிங்கம்மா, யோசனை பண்ணி.
0: நன்றி. எங்க சாத்தூர் ரமேஷ், வணக்கம். வணக்கம் ரமேஷ். கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? கிளி. அவர் சொல்லிட்டு டக்குன்னு கிளியன்னு கிளியன்னு ஓடி வாருங்க. சரி, அடுத்த சொல்லு. இது மனித. சரி, கிளி. சரி, அது சரியான விடை. சொல்லுங்க. இது மனிதனிடம் இருக்கும் ஒரு ஒரு பாகம், மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம், ஒரு உறுப்பு. இது நாலு எழுத்து. இது கண்ணுக்கு தெரியும்.
2: இதயம்
0: இல்ல, கண்ணுக்கு தெரியும். அதான் சொல்லிட்டேன், கண்ணுக்கு தெரியும்.
2: கண்ணுக்கு தெரியும்,
0: எல்லாருக்கும் பிடிக்கும்.
2: நாலு எழுத்து சொல்லமா?
0: எல்லாருக்கும் பிடிக்கும்.
2: எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: எல்லாருக்கும் பிடிக்கும். கண்ணுக்கு தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும். யோசிச்சு
2: கண்ணுக்கு தெரியும்.
0: யோசிச்சு கொண்டு வாங்க,
2: எல்லாருக்கும் புரியும்.
0: யோசிச்சு கொண்டு வாங்க.
2: நாலு எழுத்து பாகம். அம்மா உடம்பு, அம்மா உடம்பு சரியில்லையா?
0: சரியாதா? கொஞ்சம்
2: இதையும் சொல்லியாச்சு, இதையும் சொல்லிட்டேன். கண்ணுக்கு
0: என்னண்டு
2: நாலு எழுத்து சொல். கண்ணுக்கு தெரியும்.
0: என்னது
2: அம்மா? வீட்டுல கேட்டுருக்க, வீட்டுல
0: கேட்டுருக்கேன்.
2: நாலு எழுத்து சொல். கண்ணுக்கு தெரியுமா?
0: கண்ணுக்கு தெரியும். யோசிச்சு கொண்டு வாங்க.
2: கண்ணுக்கு தெரியும்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 என்ற தொலைபேசி. இந்த பாடலை எடுத்து வரலாம். தர்பார் திரைப்பட பாடல். இப்படி யாராலும் பாட முடியுமா? எனக்கு இப்படி நீங்க வந்து பாடி காட்டுனா இன்றைக்கு பரிசு இருக்கு உங்களுக்கு. யாராவது பாடுங்க பாக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இந்த முன்னுக்கு வர்ற இவ்வளவு. இன்னொரு தடவை எடுத்து வருகிறேன். வடிவா இப்படி யாராவது இந்த இவ்வளவு இந்த இப்படி முன்னுக்கு வர இவ்வளத்தையும் பாடி காட்டினா கெட்டிக்காரர். எங்க பாக்கலாம்? இன்றைக்கு உங்களுக்கு பரிசு இருக்கு. சரியா? எங்க பாடி காட்டுங்க பாக்கலாம். இன்னொரு தடவை அது வருது.

0: எங்கே அந்த பாடல்ல முன்னுக்கு வார மாதிரி நீங்க யாராவது பாடி காட்டுனா கட்டிக்காரன். ஓகே, இப்ப காட்டில் இணைந்து கொண்ட நான் கூற வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: இந்த நான் போட்ட இந்த அதை சொல்லு, உங்களால பாட முடியுமா?
1: மறுபடியும் சொல்லுங்க.
0: நான் ஒளி வரப்போறத கேட்டுட்டு நீங்க இத மாதிரி பாடினீங்கன்னா கெட்டிக்கா. சரியா?
1: பாக்கலாம் பாக்கலாம்.
0: எங்க பாக்கலாம்?
1: இது இந்த பாடின ஆளுக்கு மட்டும்தான் பாட தெரியும், எனக்கு தெரியாது.
0: அப்படி சொல்லக்கூடாது.
1: இந்த இல்ல இல்ல இது இது இந்த பாட்டு பாடின ஆளுகிட்ட மறுபடியும் இந்த பாட்டு பாட சொன்னா அவருக்கு தெரியாது. அது எப்படியோ தப்பா வந்தது அவருக்கு பாட்டு.
0: தப்பா வருமா என்ன சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல அது அவரு ஏதோ தப்பா பாடினது
0: இருக்கும். நீங்க பாட மாட்டீங்க?
1: இல்ல எனக்கு எனக்கு தெரியாது. எனக்கு நாலு வரி ரெண்டு வரி பாடுற பாட்டை மறந்து போகும். இந்த வார்த்தை நான் பாடணும்.
0: முயற்சி செய்ய மாட்டீங்க அப்படித்தானே?
1: இல்ல இல்ல அப்படி எல்லாம் செய்தா தொண்டையெல்லாம் வலிக்கும்.
0: இது இது சரி, அவ்வளவு அத கேட்டோன்னு பயமா இருக்கு. ஆனா நீங்க அதை எழுதி வச்சு அந்த அதை என்ன சொல்றாருன்னு எழுதி வச்சுக்கிட்டு
1: எந்த மொழின்னு தெரியல.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, நீங்க
1: எல்லா விதமான பாடல்கள் எல்லா மொழியிலே பாடல்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வரிசையெல்லாம் இருக்கு. அது மறுபடியும் இந்த இது மியூசிக் டைரக்டருக்கும் இந்த இந்த வரிகள் எழுதினாலுக்கும் தெரியாது. அப்புறமா இப்ப கேட்டுப்பட்டா இருக்கு என்னன்னு தெரியாது, மறந்து போயிருக்கு.
0: அந்த அர்ராக்கமுக்கா அதண்டாலும் பாடலாம். அது கூட பாடலாம். இது இன்றைக்குதான் நான் கேட்டேன். அப்ப உடனே நேர்களோட வல்லமைய பாக்கலாம் நான் எடுத்து வந்தேன். அது அந்த சொற்கள் என்னன்னு எங்களுக்கு நினைக்கிறேன் மெதுவா கேட்டு பாக்கணும். எழுதினவர்கிட்ட தான் கேட்கணும் அது என்ன சொல்றாரு அவரு.
1: இது பாக்குறத விட நல்லது வேற எவ்வளவு வேலை இருக்கு
0: அப்படி நீங்க சொல்லக்கூடாது. வாழ்க்கையில எல்லாத்தையும் என்ன ஒரு முடியத்தையும் நாங்க அதை ட்ரை பண்ணி பாக்கணும். முடியாததையும் செய்து பாக்கணும்.
1: நான் வேற வேலைன்னு சொன்னது நம்ம எப்பமிலே வேற ஏதாவது நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்.
0: அது அது அது நீங்க சொல்ற உண்மை உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறது. இப்படி என்ன கேட்டுட்டா அம்மா அப்ப ஒரு நாங்க பாடி பாக்கலாம். சில உங்களை பிடிச்சிட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் இளவரசு பாடுவார். இத
1: இளவரசு பாடுறேன்.
0: சரி, நான் ஒரு சொல்லு கொடுத்தேன், நான்கழுத்து சொல், மனித உறுப்பில் ஒன்று. இது எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களோட கண்ணுக்கு தெரியும், தெரியக்கூடிய உறுப்பு. இதே மட்டும்
1: சொல்லுதான்,
0: இது கண்ணுக்கு தெரியும். நீங்க இப்ப
1: உங்களுக்கு
0: தெரியும் உங்களோட மகனை நீங்க அடிக்கடி இந்த இந்த உறுப்புல இந்த உறுப்புல அடிக்கடி நீங்க தொடுவீங்க. குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரையும் இந்த உறுப்புல எல்லாருக்கும் விருப்பம். அடிக்கடி குழந்தைகள கூடுதலாக இந்த உறுப்புல நீங்க தொடுவீங்க. இந்த இடத்துல மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம்
1: என்னண்டு கண்ணம் கண்ணம்
0: கண்ணம் கெட்டி காரன் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. என்ன நீங்க சொல்ல வேணுமென்று தான் அதை எடுத்து உலகவாக்குனேன். கண்ணம் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க, வேற என்னன்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். ரெண்டு கை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பாட முடியுது இல்ல. இந்த நான் கொடுத்த இந்த இந்த டெஸ்டும் செய்ய முடியல
1: உங்களுக்கு. பாட்டெல்லாம் தெரியும்
0: இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே வருது. அவர் மாதிரி பாடினது
1: இந்த பாட்டு பாடினா நம்மளெல்லாம் பாடினா சிரிப்பு.
0: என்ன பாட்டு இன்றைக்கு கேட்க போறீங்க ரதீஷ் நீங்க?
1: எனக்கு என்சுவாச காற்றே படத்துல இருந்து
0: என்சுவாச காற்றே
1: ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே
0: ஜும்பல ஜும்பாலே நல்ல பாட்டு.
1: ஆமா
0: என்ன
1: அர்த்தம்
0: ஜும் ஜும் என்று இருக்கும் லக்கான பெண்ணே நீ ஜும்மல ஜும்மல என்று இருக்கிற ஜும் ஜும் என்று அதுதான் அர்த்தம்.
1: கடவுளுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு மலையாளத்துல தமிழ்ல எல்லா லாங்குவேஜ்ல இருக்குது.
0: நிச்சயமா
1: ஒண்ணு தெரியாத வரிகள் நிறைய இருக்குது.
0: அப்ப நீ
1: நம்ம சொல்லுங்க
0: உங்களுக்கு புரிஞ்சு உனக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா அது ஜும்பலக்கா? இது வந்து காட்டுவாசிகள் பாடுற இல்ல இல்ல காட்டு அதாவது காட்டுவாசி மக்கள் இருக்கிற ஆரம்ப காலத்து மக்கள்
1: அப்படி மலையாளம் ஒரு படத்துல இருக்குது ஜும்பா
0: ஜும்பா ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பான்னு அப்படியே காலையும் அந்த ஒரு தடியையும் குத்தி குத்தி ஆடுவார்கள். அது காட்டுவாசி அதாவது பாமர மக்கள் அதாவது நாங்கள் நாகரிகம் வளர முதல் இப்பவும் இருக்கிறார்கள். அதாவது ஆஸ்திரேலியா சைட்ல எல்லாம் இருக்கிறார்கள் காட்டு பக்கத்துல அவர்கள் இந்த பாட்டு அவர்கள் அது அங்க இருந்து பொறுக்கிக்கு வந்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் மறக்காம.
1: ஒரு வேலை சார் எனக்கு ஜும்பலக்க நான் அங்க தள்ளி
0: வச்சுட்டேன். அதே
1: ஓரமா இந்த படத்துல இருந்து இந்த மழை வரும் இல்ல மழை மழை பாட்டு
0: மழை பாட்டு அது சின்ன சின்ன மன துணிய நல்லா நல்லா அந்த பாட்டு
1: பெஸ்ட் பாட்டு நல்ல ஒரு பாட்டு
0: சார்.
1: அது மழை மழை மழை மழைய பத்தி நல்லா வர்ணிக்கிற ஒரு பாடல்
0: சக்கர வாகமோ அந்த பாட்டு
1: நல்ல நல்ல லிரிக்ஸ் அதோட.
0: சரி நான் அந்த பாட்டை உங்களுக்கு எடுத்து வர்றேன் சரியா?
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம் ஜும்பலக்கா.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி வணக்கம் மழத்துளி என்னது பாட்டு?
0: நன்றி வணக்கம் ஜும்பலக்கா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. இங்கே அடுத்த அன்பு உறவை பார்க்கலாம். நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும் காற்றலைக்கு. காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய அன்பு உறவு வாங்க எங்களுடைய வரதராஜ்.
2: உற்சாகமான இரவு வணக்கத்துடன் விடுமுறை வணக்கம் வரதராஜன் மேடம் நலமா இருக்கீங்க?
0: உற்சாகமான இரவு வணக்கத்தோடு எங்களுடைய வரதராஜன் நலமா இருக்கிறீங்களா? வரதராஜன்
2: ஹெல்மெட் ஹெல்மெட் வரதராஜன்
0: ஹெல்மெட் வரதராஜன் இப்ப போற ரயில் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த வருஷத்தோடு நாங்க குறைச்சிட்டோம் அடிபடுறது குறைவு.
2: ஹெல்மெட் போறதில்லை முடிவு
0: பண்ணிட்டீங்க அடி விழுகிறது குறைவு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன என்ன இப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன் இப்படித்தான் உங்களுக்கு அடிச்சும் பிரயோசனம் இல்லைங்க சரியா?
2: அது எப்படி தெரியுங்களா எப்படி தெரியுங்களா அடிச்சடிச்சு அந்த கை போனதுதான் மிச்சம். அதனால இந்த 2020 இருந்து உங்களை அடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
0: எனக்குத்தான் கையில வருத்தம் வருது ஐயா நீங்க திருந்தின பாடல்ல அதனால உங்களுக்கு அடிக்கிறத நான் நிப்பாட்டிட்டேன் அவர் சொல்லிட்டா. ரெண்டு எனக்கு இங்க வந்துருச்சு மெசேஜ் வந்துருச்சு. அப்ப நீங்க எவ்வளவு போறோம் எத்தனை வருஷமா நீங்க அடி வாங்குறீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஒரு 3 வருஷம் தான் மேடம்.
0: அப்பா 3 வருஷமா தாங்கி இருக்கிறீங்களே நீங்க. கெட்டிக்காரன் சரி வரதராஜன் நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க முதல்ல பாட்டு சொல்லுங்க
2: பாட்டு வந்துங்க இதய கனிங்க. பாருங்க, அதுல வந்து புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி.

0: மாற்று குறையாது கண்ணோ, மயங்குது நெஞ்சம் கலங்குது கொஞ்சம், ஒன்றும் அறியாத பெண்ணோ, மாற்று குறையாத கண்ணோ, மயங்குது நெஞ்சம் கலங்குது கொஞ்சம்.
1: இந்த பாட்டுங்க மேடம்.
2: நல்லா பாட்டீங்க, சூப்பர். சரி, இப்ப புதையல் நிகழ்ச்சியும் இதுல இருக்கிறது. உங்களுக்கு நான் ஒரு சொல்லு கொடுக்க போறேன், நீங்க கண்டுபிடிங்க. நீங்க இப்பொழுது என்னோடு பேசிக்கொண்டு இருந்ததுக்குள்ளேயே ஒரு சொல்லு நான் எடுத்துட்டேன், அந்த சொல்ல கொடுக்கறேன். சுலபமான சொல்லு, டென்ட் எழுத்து சொல்லு. இது டென்ட் எழுத்து. காயெல்லாம் பழுத்து விட்டால் இப்படி சொல்லுவர். நீங்க இப்ப மாங்காய், வாழைக்காய், மற்றது மாங்காய், வாழைக்காய், பிளாக்காய், இப்படி இந்த காய்கள் எல்லா காய்களும் பழுத்தால் இப்படி சொல்லுவர். ரெண்டெழுத்து சொல்.
1: பழம்.
2: அது மூன்றெழுத்து இல்ல, பழுத்தால் என்று நான் அதுல வந்துட்டது.
1: ஓ அப்படிங்களா மேடம்.
2: இப்படி நீங்க இப்ப பேசிக்கொண்டிருக்கும் போதே நீங்க சொன்ன ஒரு சொல்லுக்களையே நான் இதை எடுத்திருக்கிறேன்.
1: ஓ அப்படிங்களா மேடம். அதாவது ரெண்டு எழுத்து சொல்லுங்க.
2: ரெண்டு எழுத்து.
1: பழுத்தால் அந்த பேர் வரும்.
2: அந்த பேர் வரும்.
1: அந்த பேர் வரும். கனி.
2: கட்டி காரன். இதே கனி. சூப்பர். நானே வாட்ஸ்அப்ல யாரும் எழுதி போட்டாங்களோ என்ன? வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை காலை நேரத்துல நிகழ்ச்சி வரும். உங்களுக்கு இரவு நேரம் வராது. என்ன இரவு நேரம் எனக்கு ஒரு, நான் இனி அப்படித்தான் எடுத்து வர போறேன். என்னன்னா இரவு நேரம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை. அப்ப அதனால நான் உங்களுடைய காலை நேரத்துல நான் நிகழ்ச்சி எடுத்து வரேன். சரியா? அப்ப நினைஞ்சு கொள்ளுங்க.
1: நேரம் மேடம்,
2: நேரம் சரியாக 11 மணி.
1: 11 மணிங்களா? சரி மேடம், கண்டிப்பா வர்றேன் மேடம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
2: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு ஆண்டால் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அழைப்பவர்கள் ஒரு நேர், இன்னும் ஒரு இலக்கம் இருக்கிறது. 6 4 7. வணக்கம். வணக்கம் மிட்டில்டா.
3: வணக்கம் அக்கா, வச்சுட்டா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கு மிட்டில்டா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு?
3: இல்லக்கா, இப்பதான் மணி 5, இன்னும் 9 9:30 தான் சாப்பிடுவேன். கடைசி நீங்க கேட்டதுக்கு இது என்ன இருந்தாலும் சிலுவை கண்டனையாச்சு எழுதுவா இருக்காள் நிகழ்ச்சிய. நான் வாட்ஸ்அப்ல எழுதலாம்னு நினைச்சேன், அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு
2: தனியுமே
3: அவரே அதுக்குள்ள சொல்லிட்டாரு. ஆமா, போன எடுக்கணும்னு அவரு சொல்லிட்டாரு.
2: சரி, இப்ப நீங்க எனக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களோட பாட்டு என்னன்னு
3: எனக்கு இந்த பாட்டு தருங்கள. நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும். பாலம்பழத்துல இருந்து
2: நினைச்சத நான் பேசுறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் சரி. உங்களுக்கு நான் சுலபமான ஒரு சொல்ல கொடுக்கறேன் உங்களுக்கு. சரியா? ஒரு குழந்தையை திருத்துவதற்கு, இது ரெண்டு எழுத்து சொல். ஒரு குழந்தை பெரியவர்கள் திருத்துவதற்கு இப்படி செய்வார்கள். ஆனா இது எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அடி கட்டி காரியடி. நீ அடியே நீ கட்டி காரியடி, டக்குன்னு அடி அடி உடனே கண்டுபிடிச்சிட்டா.
3: ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களா, அதை வச்சுதான் கண்டு.
2: நிச்சயமா எனக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைகளை அடிப்பது எல்லாம் எனக்கு பிடிக்கும். விரட்டலாம் குழந்தைகளை, குழந்தைகளை கண்ணால முழுசி நாக்கு நீட்டி விரட்டலாம். குழந்தைகளை அடிக்கப்படாது. உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன் மிட்டுண்டா. நன்றி நன்றி. அப்ப வேலையோடு இருந்தாலும் இணைந்து சிறப்பிக்கிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அன்பை தெரிவித்துக் கொள்ளலாம். கனி ரேவதி அம்மா, நீங்க எழுதியிருக்கிறீங்க. அந்த இடுப்பு நான்கிழத்து கன்னத்துக்கு இடுப்பு என்ன இருக்கிறீங்க, இடுப்பு வழியில தெரியும், வழியில தெரியுதுன்னு சொன்ன உருமலா ராஜவே சூப்பர் கெட்டிக்கார. கண்கள் சொல்லியிருக்கிறார் விமலராஜவேல், கண்ணம் முதல் சொல்லி இருக்கிறீங்க நீங்க கெட்டிக்காரி, இந்த கெட்டிக்காரன் நீங்க. ஆனா அதுக்கு பிறகு இடுப்புக்கு போயிட்டீங்களே நீங்க டக்கண்டு. ஆஹா பாருங்க, கண்ணத்துக்கு பதில் சரியில்லை நான் சொல்லியிலேன்னு உடனே இடுப்பு. இடுப்பு வந்து உங்களுக்கு நல்லா தெரியாது, கொஞ்சம் தானே தெரியும் இடுப்பு. ஆண்களுக்கு சுத்தமா தெரியாது இடுப்பு, பெண்களை விட இடுப்பை மறைத்து கொண்டு திரிபவர்கள் ஆண்கள். பெண்களுக்கு என்னன்னு ஒரு கொஞ்சம் தெரியும் இடுப்பு. சரி, இப்பொழுது நாங்கள் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய சாத்தூர் ரமேஷ். இந்த பாட்டை கேட்க ஆசையா இருக்கு, இந்த கிச்சிலி சம்பாவை கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: பாடல். இந்திய இலங்கை நேரம் சரியா 10:44, கனடிய நேரம் சரியா 12:14. புதையல் நிகழ்ச்சியோடு கதம்பத்தில் புதையல், புதையலோடு உங்கள் விருப்ப பாடல் நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. இந்த மளிகை சாமான்களை எல்லாம் இப்படியும் சொல்லுவர் என்று சொல்லியிருந்தேன், அது யாரும் சொல்லவில்லை. சரி, பார்க்கலாம். நான் கழுத்து சொல் பாடல் எங்களுடைய செல்வகுமாருடைய பாடலை எடுத்து வந்து நான் இன்னொரு பாடலை காட்டிலுக்கு எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய இன்னொரு குமார், அதாவது தருமபுரி ராஜா வாரர் அவரோட பேசிவிட்டு நான் பாடலை எடுத்து வரலாம். வணக்கம் ராஜா. ராஜா வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம்.
1: தருமபுரி குறுநில மன்னர், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: வந்துட்டார் அவர், தானே சொல்லி
1: கேட்டுட்டு
0: தானே சொல்லிக் கொண்டு வர.
1: எனக்கு தனக்கு தானே பரணி. ஆமா ஆமா, புகழையும் செய்யட்டேன், தனக்கு தானே தன் புகழை பரப்பிட்டு
0: இருக்கிறேன். ஒரு பாட்டு, ஒரு பாட்டு முன்னொரு தொகையாறு போட போறேன், அதை நீங்க பாடி காட்டினா உங்களுக்கு பரிசு இருக்கு. முன்னுக்கு வர அவ்வளவுத்தையும் பாடி காட்டினா உங்களுக்கு பரிசு. பரிசு நான் இங்க இருந்து நான் டிக்கெட் எடுத்து அங்க கொண்டு தருவேன் உங்களுக்கு இந்த பரிசு. சரியா?
1: அப்படிங்களா? ரைட், ரொம்ப
0: சந்தோஷம். என்ன
1: ஸ்ரீராஜேந்தர் பாடல் மாதிரி இருக்குது. அவர் வந்து முதல் முதல் இசையமைச்ச பாடல் மாதிரி இருக்கிறது. அவர் அப்படிதான் பாடுவாரு. ஒரு யோசனை பண்ணி பார்த்தா அவர் பாடல் மாதிரி
0: இருக்கு.
1: வாயில பாடல் பாட்டி பாருங்க.
0: இது புதிய தர்பார் என்ற படத்துல ஒரு பாடல், அந்த பாடலுக்கு முன்னுக்கு இப்படி வருது பாருங்க. இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. உங்களால ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி
1: நஜிபால ஸ்பீட் பண்ணி இருக்கீங்களா?
0: நான் டிக்கெட் எடுத்துக்கொண்டு உங்களோட கையில அந்த பரிசை தருவேன். இத பாடி
1: காட்டினேன். பெரிய விஷயம்
0: தான்.
1: சொல்லுங்க, போடும் பாடல் பதி போட்டுங்க
0: பாருங்க. பாத்தீங்களா?
1: சூப்பர் சூப்பர். இது வந்து அநேகமா டீராஜர் தான் வந்து மெட்டி எடுத்து கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அந்த பாடலுக்கெல்லாம் அவர் தான் அந்த பாடல் வரியெல்லாம் பாடுவார். இப்படிதான் பாடுவாரு. பெரிய விஷயம் தான். வாய்ப்பே இல்ல,
0: வாய்ப்பே இல்ல. உங்களால சொல்ற அளவுக்கு இது வாய்ப்பு இல்ல. இல்ல,
1: அதாவது ரசிகர்கள் பாடலாம், ரஜினி ரசிகர்கள் பாடலாம். படம் பாக்குறதோட
0: அப்ப நான் தப்பிட்டேன்னு சொல்லலாம். இல்ல, இல்லாட்டி டிக்கெட் எடுத்து வரணும். இல்ல,
1: பொங்கலுக்கு வரீங்க எதிர்பார்த்தோம்.
0: பொங்கலுக்கு
1: அடுத்த வாரம் பொங்கல் ஆச்சு.
0: அது வர ஃபிளைட்டெல்லாம் தெரியாம சுட்டுறாங்க. நீங்க ஒரு பக்கத்தாரு வர சொல்றீங்க. மாறி சுட்டுறாங்க. கனடியன் பயணிகள் 60 பேராம் இறந்ததுல ஈராக்ல சுட்டது. அவர்கள் சுட்டு அந்த தெரியாம சுட்டுட்டார்கள் அவர்கள் அத இந்த பிளைட்ட. கனடிய பிரயாணிகள் சரியாக 60 பேர் வந்திருக்கிறாரு. ஈரானிய மக்கள் இங்க வந்து சிட்டிசன் எடுத்திருந்தா அவர்கள் கனடியன் தான். இப்ப நாங்கள் இங்க இருக்கிறோம், நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா அதாவது ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள், இங்க சிட்டிசன் எடுத்தா நாங்க கனடியன் தான். இந்த பிரஜா உரிமை எடுத்து விட்டார். அப்ப அதைத்தான்
1: பகுதியில போனவங்க வாங்கி இருக்கிறாங்க. ஆமா ஆமா, நண்பரோட மச்சான் அங்கதான் இருக்காரு. கனடியன் ஆயிட்டாரு, அவரும் வாங்கிட்டாரு. பிரஜா ஆயிட்டாரு,
0: பிரஜா ஆயிட்டாரு. அப்ப அப்படி அப்படி எண்ணிய போது 60 பேர் வந்து நினைக்கிறேன் அங்க விசிட் பண்ணிட்டு திரும்பி இருப்பாங்க, அல்லாட்டி போயிருப்பாங்க இங்க இருந்து தான் நினைக்கிறேன். என்னவோ ஒன்று நடந்துட்டு
1: நினைக்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, எல்லாருக்கும் அவர்களுக்கு விதி அவலத்திரோட வந்துருச்சு. சரி, உங்களோட பாட்டை சொல்லுங்க முதல்ல.
1: எப்படி விக்ரம் நடிச்ச படம் 2019 ரிலீஸ்
0: அனுப்பி
1: வச்சிருங்க. பேசுறேன் நான் உங்களுக்கு, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன் பாடல் அனுப்பிச்சிட்டேன்.
0: எங்கேயாவது இப்படி ஒரு வாணியை பாத்துருக்கீங்களா
1: உங்களுக்கு பாடல் அமைச்சிட்டு பாடல் கேக்குற பாரு?
0: இல்ல அப்படி இல்ல, எப்ப நீங்க பாருங்க, அதாவது அறிவிப்புல இருப்பவர்கள் வந்து கொஞ்சம் பெருமையாத்தான் பேசுவார்கள். இந்த பாட்டா சரி உங்களுக்கா, இந்த பாட்டை நாங்க உடனே குடுக்கறோம், இதோ வருகிறதண்டு. நீங்க அனுப்பினாலும் போட எடுத்து வர மாட்டாங்க, நீங்க அனுப்பி நாங்க போடவான்னு கேட்பாங்க. அப்படி இல்ல, இது நாங்கள் இப்ப அதாவது எங்களால எடுக்க முடிந்தாலும் ராஜ்குமார், இப்ப எங்களால முடியும் இல்லாம இல்ல பாட்டு, ஆனா நீங்க அனுப்பிட்டு வரீங்க. இது உங்க வீட்டை நீங்க கொண்டு கொடுத்துட்டு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுறது போல
1: புரிஞ்சுதா?
0: அது ஒரு வகையில எனக்கு சுகம், உங்களுக்கு சுகம்.
1: இப்ப கட்டாயம் கட்டாயம், அதாவது நம்ம விஜய் சேதுபதி இருக்காரு இல்லைங்க, நடிகர் விஜய் சேதுபதி, நடிகர் விஜய் சேதுபதி தெரியுதானு? அவரு மக்கள் கலைஞரா என்ன என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி நீங்க வந்து நேயர்களோட ஒன்னாயிட்டீங்க, நேயர் குடும்பமா இருக்கிறதுனால தான் நாங்க உரிமை. ஆமா, நேயர் வானொலி ஆயிடுச்சு, எம்பிஆர் விருப்ப நேயர் வானொலி ஆயிடுச்சு, அதனாலதான் நாங்க உரிமையா நாங்க வாழ்ந்துச்சோம்.
0: உண்மையும் அதுதான், நேயர்கள் தான் நீங்க அறிவிப்பாளர்கள்,
1: நாகராஜன்
0: இணைந்திருந்தார். மீண்டும் விடுபட்டுக் கொண்டிருந்தார். அடுத்த இணைப்புக்கு வாங்குவோம் நாகராஜன். ஏனென்றால் உங்களோட நேற்று நாகராஜன் பேசி இருந்தாரோ தெரியவில்லை. சரி, இப்போ இருக்கிறார் நாகராஜனோட பேசுங்க. ஒரு தடவை
2: வணக்கம். மழை செய்யும் கோளாறு.
1: என்ன கோளாறு?
0: மழை
2: மழை செய்யும் கோளாறு.
1: எங்க பக்கம் வெறும் ஜில்லுன்னு, எங்க பக்கம் மழை இல்ல ஜில்லுன்னு காத்து தான், ரொம்ப பனியின் தாக்கம் அதிகமா இருக்குது.
2: பயங்கர குளிர,
0: குளிரோ?
1: ஆமாங்க ஐயா, ஆமா சரியான குளிர். அதே கேக்குறீங்க, இப்ப வந்து முட்டை மாடி முட்டை மாடி அந்த பாடல் பாடிட்டு தான் உட்கார்ந்து ரொம்ப குளிரா இருக்கு.
0: முட்டை மாடி பாட்டு கேட்க முடியாது, குளிர இல்ல.
1: கிரிக்கெட் பாத்துட்டு இருக்கு நாம் பேசினா அவ்வளவுதான்
0: நாராஜனோட திங்க் பண்ணி பாருங்க. இவர் மெல்ல சத்தம் போடாம இப்படி படியில இப்படி ஒரு மெல்ல இப்படி அடி எடுத்து வச்சு வந்திருப்பாரு கேக்குறதுக்கு. யோசிச்சு பாருங்க
1: ஒருத்தர் காணமா சரி போயிட்டாரு மாடி
0: போயிட்டாரு. இப்ப நீங்க திரும்பி போயிருக்கதான் இந்த கேள்வி இப்படித்தான் வர
1: பேசிட்டியா என் பொண்ணு கேப்பா
0: பேசியாச்சா
1: என் பொண்ணு போன கேப்பா பேசியம்மா பேசிட்டியப்பா
0: பேசியாச்சா
1: என்ன பாட்டு கேட்டோம் பாடல் கேப்போம் கிரிக்கெட்ல உட்காந்துருவாங்க நாம செல்லு எடுத்துக்கிட்டு பாடல் கேட்டுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பாத்துட்டு இருப்போம்
0: இருப்பீங்க.
1: ஐயா நாகராஜ் சொல்லுங்க எப்படி இருக்கு மலையா நம்ம ஊர்ல அங்க
2: மலையிலே குளிர்றாங்கய்யா குளிர் நல்லா
1: கூவிடுச்சு
0: இல்ல கூவே
2: குளிர் குளிர்
1: நல்ல குளிரா இருக்குது
2: நல்ல குளிர் குளிர் குளிர்
0: குளிர் குளிர்
1: வடகிழக்கு பருவமழை வந்து முடிஞ்சிருச்சுன்றாங்க இருந்தாலும் உங்க ஊர்ல மழை
2: வருதுங்கிறீங்க
1: மழை பொழிவு இல்ல
0: அப்ப வந்து அப்ப போகுது அது குளிர் குளிர் உங்களுக்கு எல்லாம் குளிர் வேணும் வேணும் வேணும் நான் பெற்ற இன்பம் நான் பெற்ற
1: இங்க வாங்க கேடா மாதிரி தருமபுரி தமிழ்நாடு அவ்வளவு ஜில்லஸ் இங்க ரொம்ப ஜில்லஸ் நாங்கன்னா செலவு பண்ணாம ஊட்டி கொடைக்கால
0: போனா உண்மையா நீங்க அதாவது செருப்பு போட்டு போக முடியாது இல்ல குளிரும் இல்ல இந்த காலத்துல
1: தமிழ்நாட்டுல இருந்தா போதும் பிளைன்ல ஏன்
0: எதுக்கு விக்கிறீங்க நீங்க உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அந்த முதல் பேசின இடத்துல நில்லுங்க நீங்க அங்க இங்க ஓடுறீங்க மொட்டை மாடியில ராஜ்குமார் நீங்க அங்கால மெல்ல போய் பக்கத்து விட்டு எட்டி பாக்குறீங்க போல இருக்குது நீங்க முதல் இருந்த இடத்துக்கு வாங்க
1: பனி காத்து அதிகம்
0: சரி அப்ப உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுத்துடலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சொல்லு தரவா இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு விக்குது விக்குது அதனால உங்களுக்கு சொல்லு கொடுக்க கஷ்டம் ஏன்னா நீங்க தெளிவா பேச்சு வராது உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுத்துடலாம் சரியா
1: கொடுங்க
0: உங்களுக்கு உரிய சொல் நீங்க பேசுறதுக்குள்ளே எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்ன அதுக்குள்ள எடுத்தா நீங்க சரி இது உயரமாய் இருக்கும் இது உயரமான ஒரு இடம் இதை இப்படி சொல்லுவார் ரெண்டு எழுத்து
1: இரண்டு இடத்துலயா
0: ரெண்டு எழுத்து
1: உயரமான இடம் உயரமா இருக்கும் அடுத்து குறிப்பு ஏதாவது கொடுங்க
0: அது ரெண்டு எழுத்து சொல்
1: குறிப்பு
0: ரெண்டு எழுத்து சொல்
1: ரெண்டு எழுத்து சொல்லு
0: நீங்க சும்மா இருக்கணும்
1: ஏனி சொல்லலாம் ஏனி சொல்லலாம்
0: பாருங்க
1: ஏனி
0: எவ்வளவு தூரம் போறாரு பாருங்க ராஜ்குமார் நான் சொன்ன உயரமான ஒரு இடம் உயரமான ஒரு இடம்
1: உயரமான இடங்களா
0: ஒரு இடம்
1: மாடி மாடி
0: கட்டிக்கார இவ்வளவு தூரம் அதுல நின்று கொண்டு அதை நீங்க ஏனிங்க
1: இல்ல உயரமான உயரமா போறதுக்கு பயன்படுத்துறதோ நினைச்சிட்டேன்
0: இல்ல இல்ல நான் உயரமான ஒரு இடம் என்று சாமி சொல்லியிருந்தேன் உயரமான இடத்துக்கு போறதுன்னு சொல்லிதான் நீங்க ஏனி என்று சொல்லிக்கலாம் அதுல இதை கொண்டு போகலாம் அவர் பக்கத்துல மாடி ஆயிட்டாருங்க அவரு
1: ஆமா மாடி அவர் சொல்லிட்டாரு தலைவர் போட்டு கொடுத்துட்டாரு
0: அவர் போட்டு கொடுத்துட்டாரு உங்களுக்கு அவர் பாருங்க
1: நன்றி நன்றி
0: நன்றி
2: நன்றி
1: நன்றி
2: நன்றி
0: இப்ப நாகராஜன் பக்கம் போகலாம் உங்களுக்குரிய கேள்வியும் உங்களுடைய பாடலை முதல் எடுத்து வாங்க என்ன பாடல் சொல்லுங்க நாகராஜன் நீங்க
2: இன்று நீ நாளை நான் பொன்வானம் பண்ணி போவது இந்நேரம் அந்த பாடல்
0: அது என்ன பொன் வானம் என்று சொல்றாங்க
2: தெரியலே. பொன்வானம்,
0: பொன்வானம் தண்ணீர் தூவுது இந்நேரம்.
2: பொன்வானம் பொன்மானே என்ன பொண்ணு பொண்ணு சொல்றாங்க.
0: அது ஏனண்டா வானம் வந்து செங்கதிர் மறையும் போது பொன் நிறத்துல இருக்கு. பாத்துருக்கீங்களா நீங்க?
2: இந்த
0: வானத்தை பொன்னிறமா வந்து பேந்து கருத்து பேந்து மழை வரும். பொன்வானம் பன்னீர் தூவுது இன்று நீ நாளை நான்.
2: நாளை நான்
0: நான் உங்களுக்கு ஒரு சொல்லு திரவா
2: சொல்லுங்க.
0: சரி, இது ஒரு திரவம் வாசமாயிருக்கும் நான் கழுத்து சொல். இது நன்மை தீமை நடக்கும் இடங்களில் இருக்கும். நன்மை தீமை கெட்டிக்காரன் கிட்டவா நீங்க கொண்டு வந்ததுலயே சொன்னபடியா டக்குன்னு பிடிச்சிட்டீங்க இல்ல. சரி, இது ரெண்டு எடுத்து சொல். இன்னொன்று உங்களுக்கு கொடுக்கறேன், ரெண்டு எடுத்து சொல். இது சரியான உயரத்துல இருக்கும், உங்களால் தொட முடியாது, பார்க்க முடியும். என்ன? கட்டிக்கார. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்த கேள்வி இதெல்லாம். இப்ப இப்ப நீங்க என்ன கிரேட் ஒன்ல இருக்கிறீங்க? என்னன்னா இப்பதான் வருஷம் பிறந்தது. போன வருஷம் தந்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. நான் வளர்த்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. வளர்த்து கொண்டு வர திரும்பி கிரேட் ஒன்னுக்கு போயிட்டீங்க நீங்க எல்லாரும்.
2: புதுசு புது இடத்துல புதுசாக புதுமை உடைப்போம்.
0: புதுமை உடைப்போம்,
2: புதுமைகள் பல படைப்போம்.
0: சரி, நீங்க முதல்ல கேட்டிருந்தீங்களா? நான் ஒரு ஒரு ஒரு பாடல் முன் தொகையார பாடி காட்டுறதுக்கு பரிசு என்று சொல்லியிருந்தேன்.
2: அது கேக்கலீங்களே? இப்பதான் வந்த வந்த ஆண் பொண்ணு ஒண்ணு சரி அப்படியே வந்துட்டு முழிச்சு திடீர்னு
0: அப்ப நீங்க அந்த இசை எடுத்து வாரம் பாடி பாட முடியுமான்னு பாக்குறீங்களா? இதத்தான் சொன்னேன். அதான் அங்க கோழி கூவுது உங்களுடைய
2: கோழி
0: முடிஞ்சிருச்சு. நீங்க வந்த
2: என்ன தூங்காம
0: அதனால நீங்க சூரியன் ஒளியில வந்துட்டாரு. சாவல் அதாவது சேவல் எல்லாம் கூவி கோழி எல்லாத்தையும் எழுப்ப போகுது, எழுப்பி விட போகுது. எழுப்புனா என்ன? அவருக்கு தான் பேச்சு விடும். எதுக்கு இந்த நேரம் என்ன எழுப்புனாண்டு ரெண்டு பேச்சு விடப்பது. சரி, மாடி சொல்லிருக்காங்க. மாலை என்று யார் சொன்னது? ஜெயபிரசாத் கண்ணா, நீங்க மாலை என்று சொல்லிருங்க. பன்னீர் ஓகே, ரேவதி அம்மா சொல்லிருக்கிற. பொன்வானம் பன்னீர் தூவுது ராஜவேல் அந்த பாட்டையும் எழுதி கேட்டிருக்கார். ஜெவர் சாதிக்கண்ட தனக்கு ஒரு பாடல் தாருங்களம்மான்னு கேட்டிருக்கார். உயிரை உனக்கா படத்தில் பன்னீரில் நினைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க. அவரும் பன்னீர்ல பாட்டு கேட்டுட்டார். சரி, இப்ப அடுத்த பாடல் எங்களுடைய செல்வகுமார் கேட்ட ராணி சம்யுத்தா படத்தில் இருந்து நிலவென்ன பேசும் என்ற பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 11:07. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:36. நீங்கள் முனைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2339. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647-8746-4515 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். நான் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், அந்த மளிகை பொருட்களை எல்லாம் இப்படி சொல்லுவார்கள். அந்த மளிகை பொருட்கள் வைத்து நாங்கள் இப்ப சில நேரம் ஒரு குழம்பு வைப்பதா இருந்தால், இது இப்படி நாங்கள் அரைத்து வைத்தால் இப்படி ஒரு முறையில் சொல்லுவார்கள். அதாவது இந்த நான்கெழுத்து சொல்லை சொல்லி பொருட்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சொல்லு உங்களுக்கு கொடுத்து விட்டு நான் பாடலை எடுத்து வந்தால் நீங்கள் அதை யோசிச்சு கொண்டு வருவீங்க நினைக்கிறேன். பார்க்கலாம். இது ஒரு சுலபமான சொல்லுதான், கொஞ்சம் சொல், அதாவது எழுத்துக்களை கூட்டி சொல்லலாம். இது வந்து ரெண்டு எழுத்துக்களால் ரெண்டு சொற்களால் ஆன ஒரு ஒரு பொருள். எழுத்துக்களை கொண்டது, ரெண்டு சொற்களையும் இணைத்தால் ஆறு எழுத்துக்கள் ஆன ஒரு பொருள். இது இது வீட்டில் இருக்கும், மனிதர்களிடம் இருக்கும். எங்கே பார்க்கலாம். காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு. வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க முத்துவேல்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: சரி, நீங்க எதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த சொல்லுக்கு?
1: க்ரோசரி.
0: க்ரோசரி வந்து இங்கிலீஷ்ல சொல்றது. அது எல்லாம் இப்ப மல்லி, இப்ப சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், எல்லாத்தையும் வச்சு அரைச்சு ஒரு குழம்பு வைப்பார்கள், அதுக்கும் இப்படி சொல்லுவாங்க. இந்த நாளில் சொல்லு முன்னுக்கு வரும்.
1: என்ன பட்டை வராத?
0: சரி, அடுத்த அடுத்த ஒரு சொல்லு தருகிறேன் நான். சரியா
1: சொல்லுங்க.
0: இது ஆறு அழுத்து சொல். இது நான் கவனமாக சொல்றேன், கேளுங்க. ஆறு அழுத்து சொல். ஆனா இது வீட்டில் இருக்கும், மனிதர்களிடமும் இருக்கும். சரியா? எப்படியும் இது எல்லாரிடமும் இருக்கும், அதாவது கூடுதலா எல்லாரிடமும் இருக்கும். இதுல இதுல ரெண்டு சொற்களால் ஆனது இது. அந்த ரெண்டையும் சேர்த்தால் இது மனிதர்களிடம் இருக்கும், வீட்டிலும் இருக்கும். ரெண்டு சொற்கள். இந்த முதல் சொல்லு ஒரு எழுத்து சொல். முதல் சொல்லு ஒரு எழுத்து சொல். இது மனிதனிடம் இருப்பது, மனிதனிடம் தான் இருக்கிறது இது. சரியா? ரெண்டாவது சொல்லு, ரெண்டாவது சொல்லு, அது ரெண்டையும் சேர்த்தாதான் அந்த பொருளை நாங்க அப்படி சொல்லுவது வழக்கம். ஏனென்றால் இது மனிதனிடம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அதை சேர்த்து சொல்லி இருக்கிறோம். மனிதனோட உறுப்போடு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வீட்டில் இருக்கும், மனிதனிடம் தான் கூட இருக்கும். வீட்டில இருந்த மனிதனிடம் இருந்தால் வீட்டிலையும் இருக்கும் தானே. அந்த ரெண்டாவது சொல் வீட்டிடம் மட்டும் இருக்கும் சில நேரம். அது ரெண்டையும் சேர்த்தால் மனிதனிடம் இருக்கும் ஒரு பொருள். இது நிச்சயமா எல்லா மனிதனிடம் இருக்கும். நீங்க போற இடம் எல்லாம் கொண்டு போவீங்க.
1: கையில எடுத்துட்டு போவதா? கையிலே எடுத்து
0: ஆரம்பித்து சொல். மனித உறுப்பு ஒன்றும் அதுல வருகிறது. முதல் ஒரு எழுத்து ஒரு மனித உறுப்புட, அந்த ஒரு எழுத்து வந்து ஒரு சொல், அது மனித உறுப்பு. அதை சரி சுலபப்படுத்தி ஆரம்பித்து சொல். அப்ப நீங்க சிந்திச்சு கொண்டு வாங்க, நான் பாடல் எடுத்து
1: வர்றேன்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஆண்டாள் நீங்கள் கேட்ட பாடல்.

0: ஆண்டான் சொல்லுங்க ஆண்டாள்.
1: பல சரக்கு
0: பல சரக்கு நாலு எடுத்து சொல்லிதானல்ல
1: நாலு எழுத்து சொல்லிருக்கீங்களா?
0: நீங்க சொல்றதுல வந்துருச்சு நாலு எழுத்து. நீங்க சரியா சொல்லி இருக்கீங்க. பல என்று சொல்லி இருக்கீங்க, சரக்கு என்று சொல்லுவாங்க. சரக்கு
1: அது வந்து இன்னொன்னு. ஹலோ,
0: சொல்லுங்க.
1: மருந்து குழம்பு, மருந்து குழம்பு.
0: சரக்கு குழம்பு, சரக்கு குழம்புன்னு சொல்லுவார்கள். சரக்கு என்றது சரி. எங்க ஊர்ல சரக்கு கறி வைக்கிறது, சரக்கு குழம்பு. பல சரக்கு, பலையும் சரக்கு என்றது அந்த மளிகை சாமான்கள் இல்லையா?
1: ஆமா,
0: அதனாலதான் பல சரக்கு என்று சொல்றாங்க. மளிகை சாமான்களை சொல்லு குறிப்பதுதான் சரக்கு. அப்ப நீங்க சொன்னதுல சரக்கு என்ற சொல் சரி. சரியா?
1: சரிமா.
0: கட்டிக்காரை நீங்க. சரி, இப்ப நான் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். அடுத்த சொல்லையும் கண்டுபிடிங்க. சரியா? ஆறு எழுத்து சொல் இது. இது வீட்டில் இருக்கும், மனிதனிடம் இருக்கும், எல்லாரிடம் இருக்கும். இப்ப உங்கள்டையும் இருக்கோ தெரியல. நிச்சயமா எல்லாரும் எடுத்து செல்வார்கள், எடுத்து செல்வார்கள். இத ஆறு எழுத்து சொல் யோசிச்சு கொண்டு வாங்க. சரியா?
1: நன்றி.
0: பாடலை கேட்போம். ஆண்டாளுடைய பாடல்.

0: ராஜ்குமார் கண்டுபிடிச்சிருக்கிறார் சரக்கு என்று சரியா சொல்லியிருக்கிறார் கெட்டிக்காரன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இணைப்பில் அன்பு உறவு வணக்கம். எங்களுடைய அருள், எப்படி இருக்கிறீங்க அருள்?
1: சுகமா இருக்கிறோம்மா.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா? எந்த சொல்லுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அதான் கடிகாரம் வருமா?
0: கடிகாரம் அது ஆறு எழுத்து சொல்லுன்னு சொல்லியிருந்தேன்ல, கடிகாரம் அஞ்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் சற்று சிந்தியுங்க. கடிகாரம் அஞ்சு எழுத்து, இன்னொரு எழுத்த போடுங்களா பாக்கலாம். மனிதனோடும் எல்லா இடமும் போய் வருதல்ல. அப்ப என்ன வால் கிளாக், அதாவது சுவர் கடிகாரத்தை நாங்க எல்லா இடமும் கொண்டு தெரியுமா? இல்ல. அப்ப கடிகாரம் என்றால் அது நாங்கள் சுவர் கடிகாரம் அப்படி ஏதாவது சொல்லித்தானே சொல்லுவோம் இல்ல? அப்ப கொண்டு செல்லக்கூடிய கடிகாரம் எது?
1: கை கடிகாரம்
0: என்று செல்ல குட்டிகளுக்கெல்லாம் இல்ல, வாழைப்பழம் உரிச்சு சின்னனா வெட்டி அப்படி ஸ்பூன்ல எடுத்து தீர்த்த வேண்டி இருக்கு. கடிகார என்ன பெரிய கடிகாரத்தை இவர் அவங்க தோல் நிலச்சோன்னு போய்யா
1: கைகடியார தெரியாம
0: கைகடியார. சரி சரி கடிகாரம் இதை நீங்க எடுத்துக்கொண்டு எல்லாரும் டைம் பாரு டைம் பாருன்னு சொல்லிக்கொண்டு போனாமா? இல்ல
1: தானே அம்மா, அந்த நான் நேற்று ஒரு பாட்டு கேட்டு அந்த பாட்டு சொல்லுங்க.
0: அது பாட்டு எனக்கு தெரியும், என்ன பாட்டு?
1: நான் பாடும் பாடல்
0: நலமாகும் அந்த பாடல், அதான் பாடல். ஆமா,
1: அந்த அந்த பாடலை தான் மாத்தி படிச்சேன்.
0: நிச்சயமா. அப்ப அந்த பாட்டை இன்றைக்கு தரட்டானா உங்களுக்கு? நான் பாடும் பாடல் பாடல் உங்களுக்கு எடுத்து வருகிறேன். நன்றி நன்றி நன்றி.
1: இப்ப தலைச்சொல்லி வைக்கப்படாமா உங்களோட?
0: கொடுங்க.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் தவச்செல்வி, எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கிறேன். உங்களோட சுகம்?
0: நான் நல்ல சுகமா இருக்கேன். என்ன உங்களுக்கு காண இல்ல தவச்செல்வி? இவர் வர்றது இல்ல. பிசி பிசி
2: சுத்தி சுத்தி
0: இந்த வருஷ கடைசி முடி தைப்பொங்கல் வருது இல்ல உங்களுக்கு? அப்ப வீட்டுக்கு வெளியால போங்குவீங்களா தவச்செல்வி?
2: உள்ளுக்குள்ள போங்கணும். நாங்க உள்ளுக்கு
0: என்ன எப்படி அடுப்புல போங்குற நீங்க? அது ஓகே ஓகே. நல்ல நல்ல சந்தோஷம். சரி, இப்ப உங்களோட பாட்டு என்ன? உங்களோட பாட்டு
2: அவர் கேட்ட பாட்டையும் போட்டு கொடுங்க, நான் குடுக்கறேன்.
1: அம்மா
0: சொல்லுங்க.
1: அந்த படம் பண்ணம்மா, நானே பிறந்தேன் படம்.
0: ஓ சரி, இந்த பாட்டு நான்
1: எடுத்தாரேன்.
0: அப்ப தவச்செல்வி உங்களோட பாட்டோட சேர்க்கவா?
1: தவச்செல்வி என்ன பாட்டு? ரஜினி படத்துல என்ன
0: என்ன பாட்டு? சரி, எடுத்து வர்றேன். நன்றி
1: நன்றி அம்மா. நன்றி நன்றி
0: நன்றி அம்மா. நன்றி
1: அம்மா.
0: நன்றி. நேரம் சரியா 12:47.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், சொல்லுங்க.
1: வணக்கம். வணக்கம். இந்த ஒரு விடுகதை உங்க இதுல
0: போட்டிருக்கேன்,
1: படிச்சு பாத்துட்டு என்ன சொல்லுங்கம்மா?
0: படிச்சு பாத்துட்டு நீங்களே சொல்லுங்களேன், மற்ற கண்டுபிடிக்கட்டும், நானும் கண்டுபிடிக்கிறேன்.
1: இல்ல, அந்த இதுலயே போட்டிருக்கேன், நீங்களே சொல்லுங்க உங்க வார்த்தைகளை. நமக்கு இப்போ இதுதான் அடிக்க தெரியும்.
0: என்ன அடிக்க?
1: வாக்கியமா பேச,
0: வாக்கியமா பேசுறது எங்க இவ்வளவு பொய், இவ்வளவு ஒரு ஒரு என்னங்க, ஒரு பெரிய பூசணிக்காய அந்த ஒரு சின்ன பானை சோத்துல மறைக்கிற மாதிரி பேச தெரியான்னு ஒரு பொய்ய சொல்லிட்டீங்க. நீங்க பேசுற மாதிரி யாருங்க பேசுறது? எங்க வாசிக்கால சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். டக்கண்டு என்ன விடுகதை?
1: நீ என்னம்மா
0: என்ன விடுகதை சொல்லுங்க, அத நீங்களே சொல்லுங்க. உங்களோட
1: பத்து விரலால் பந்துருட்டி, ஐந்து விரலால் அச்சடித்து, சூரியனோடு உறவாடி, நெருப்போடு விளையாடும், அது என்ன? அது மூன்றெழுத்து.
0: பப்படமா?
1: மூன்றெழுத்து சொல். மூன்றெழுத்து சொல்.
0: நெருப்போடு விளையாடும்.
1: போட்டிருக்கேன், சொல்லுங்க.
0: சரி, நேர்கள் சொல்லட்டும்.
1: நேர்கள் சொல்லட்டும்.
0: நான் சொல்ல இல்ல. அப்ப நீங்க என்ன, இப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ண சொல்றீங்க.
1: உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல போடல, தனியாவே போட்டு.
0: குரூப்ல போட வேணாம், குரூப்ல போட்டா என்ன, நீங்க சொல்ல தேவையில்லை.
1: என்னுடைய பாடல் போடவே இல்லையா?
0: நீங்க எங்க கேட்டு கொண்டிருந்தீங்க? நீங்க செல்வகுமார் பாணி சம்யுக்தா போட்டு பாசமலர் போகுது.
1: போட்டு விட்டுட்டீங்களா? கரண்ட் சுவிட்ச் ஆஃப் இதா இருந்துச்சு, அதுல போயிடுச்சு.
0: கரண்ட் என்ன செய்யும்? நன்றி. அதான் பாருங்க, பாட்டு கேட்டா அவங்க சில நேரம் அங்க கரண்ட் இருக்காது, அந்த நேரம் அவங்களுக்கு கவலை ஆயிருச்சு. ரேவதி வரட்டி என்று போட்டிருக்கா. மூன்று எழுத்து சொல்ல என்ன? வரட்டி நாலு சொல்லிட்டீங்க நீங்க. முட்டை, அது என்ன ரேவதி அம்மா? முட்டை அவர் சொல்லிருக்க, அவர் சொன்னதற்கா கேப்போம். முட்டை எப்படி வரும்? சரி, அது சரி. அந்த கை கடிகாரம் ஞாபகம் வந்து, கை தொலைபேசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாருக்கும் இந்த ஞாபகத்திலேயே அந்த முகத்திலே இருங்க, தொலைபேசி ஞாபகத்துல. சரி, இப்பொழுது எங்கட சிவகுமார் கேட்டதை பார்க்கலாம். பத்து விரலால் பந்துருட்டி, பந்துருட்டி ஐந்து விரலால் அச்சடித்து, சூரியனோடு உறவாடி, நெருப்போடு விளையாடுவான், அவன் யார்? இது மூன்றெழுத்து சொல். இது மூன்றெழுத்து சொல். எங்கே பார்க்கலாம்? பத்து விரலால் பந்துருட்டி. ஓகே, பத்து விரல் கொண்டு உருட்டுறீங்க, தேர்ந்து அஞ்சு விரலால் அதை அச்சடிச்சு, அதை அச்சடிச்சு, சூரியனோடு உறவாடி. உறவாடினா தான் அது நெருப்புக்க போகலாம், சும்மா போட்டா நெருப்பு வராது. நெருப்போடு விளையாடுவான் அவன் யார்? இது மூன்றெழுத்து சொல்லலாம். எங்க பாக்கலாம், எடுத்து வாங்கோ. நான் பாடலை கேட்போம் ஆண்டாள் உங்களுக்கு.

தலைமையில்

பறந்து சென்றார். நேரம் சரியா 11:26, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:86. புதையல் நிகழ்ச்சியோடு, கதம்பத்தில் புதையல், புதையல் நிகழ்ச்சியோடு உங்கள் விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. அடுத்த பாடல் கட்டளைக்கு வரமுன் ஒரு சொல்லு கொடுக்கலாமா உங்களுக்கு? ஒரு சொல்லு உங்களுக்கு கொடுக்கலாம். இது ரெண்டு எழுத்து சொல், இது ரெண்டு எழுத்து சொல். ஒரு உயிரை இன்னொரு உயிர் இல்லாமல் ஆக்கும் போது இந்த சொல் வரும். அதாவது ஒரு உயிரை இன்னொரு உயிர் வலுக்கட்டாயமா இல்லாமல் ஆக்கும் போது இந்த சொல் வரும். ரெண்டெழுத்து சொல், இதை இப்படி சொல்வர். ஒரு உயிரை, அது எந்த உயிராயும் இருக்கலாம், ஆடு மாடு பறவை இனம் மிருகம் மனிதர், ஒரு உயிரை இன்னொரு உயிர் வலுக்கட்டாயமாக இல்லாமல் ஆக்கும் போது இந்த சொல்லு வரும். இப்படி சொல்வர், ரெண்டெழுத்து சொல். சரியா, அடுத்த பாடல் எங்களுக்கு யார் கேட்ட பாடல்? முத்துவியல், நீங்க கேட்ட என்ன சமையலோ கேப்போமா?

0: காற்றில் இணைந்து கொள்ளும் ஆண்டாள் சொல்லுங்க, அந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பலிமா, பாலி, பலி.
0: இல்லை இல்லை, ஒரு உயிரை இன்னொரு உயிர், உயிர் இன்னொரு உயிர் இல்லாமல் ஆக்கும் போது இந்த சொல் இல்லாமல் ஆக்கினால் இந்த சொல்லை சொல்லுவார்கள். ரெண்டெழுத்து சொல் அது இல்லாம நாங்க இல்லாம ஆக்கும்போது வலி வர்றது இயற்கை. வலி
1: வலி இல்லமா, பலி பலி
0: பலி பலி இல்லை, பலி இல்லை, பலி இல்லை, அது பலி கொடுக்கிறது. இப்படி நீங்க ஆக்கினால் இந்த சொல்லு வரும், இப்படி சொல்லித்தான் சொல்லுவார்கள். இந்த சொல்லையும் சொல்லி நீங்க அப்படி ஒரு உயிரை இப்ப நீங்க என்னைய இல்லாமல் ஆக்கினால் உங்களை இந்த சொல்லோட சேர்த்து காரி என்று சொல்லுவார்கள். காரி கவனறீனா அதுவும் போடுவாங்க, அங்க அதை தொடர்ந்து சொல்லலாம். சிந்திச்சு கொண்டு வாங்க, சரியா?
1: சரிங்க,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

காற்றில இணைந்து கொள்ளும் அன்புகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 54519 2379 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647 8746 4 8746 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுடைய வரதராஜன் கேட்ட பாடல்.

நீங்க சொன்ன நீங்க எழுதியிருக்கும் சொல் சரியான சொல், கொலை. கொலை என்பது சரியான, நான் சொன்னேன் நீ ஆண்டாள் வந்து அப்படி என்ன செய்தா கொலைகாரி சொல்ல வரும். அதனாலதான் அது காரி என்று சொல்லி பார்த்தேன், அவருக்கு விளங்கவில்லை. கொலை என்பது சரி. அந்த மற்றது எங்களுடைய செல்வகுமார் கேட்டது, 10 விரலால் பந்துருட்டி 5 விரலால் அச்சடித்து, 10 விரலால் பந்துருட்டி 5 விரலால் அச்சடித்து சூரியனோடு உறவாடி. நீங்க அதை அச்சடிச்சிட்டு சூரியன்ல வச்சாதான் அது காயும். இங்க பாக்கலாம், நெருப்போடு விளையாடுவான் அவன் யார். இது மூன்று எழுத்து சொல் விடை. உங்களோட ஊர்ல எல்லாரும் அதை கண்டிருப்பீங்க. எங்க பாக்கலாம், பாடலை கேட்போம்.

இந்த விடை சரியாக அந்த விடையை பெரியசாமி நீங்க எழுதி இருக்கிறீங்க. நீங்க நேர் நேரத்துக்குள்ள இல்லை என்று நினைக்கிறேன். நீங்க அன்பு உறவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அன்பு உறவுக்கு எழுதி இருக்கிறீங்க. நீங்க சரியான விடை கெட்டிக்காரன். காட்டிலில் வந்து சொல்லி இருக்கலாம், அழைப்புக்கு வாங்கோ அப்பவும் சரியான விடை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதாவது அந்த சூரியன்ல வச்சு நெருப்போடு விளையாடுவதை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இப்ப அடுத்தது யாருன்னு பாக்கலாம். பெரியசாமி விடை பேந்தானே நீங்க இருக்கிறீங்க சரியா? முதல்ல நீங்க எருவு என்று சொல்லி இருக்கிறீங்க கெட்டிக்காரன். பெரியசாமி காட்டலைக்கு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பாடல் என்னன்னு அதுல எழுதி விடுங்கோ. ராஜ்குமார் வடகம் பத்தல் சாப்பிடறதுல நிக்கிறீங்க ராஜ்குமார். நெருப்போடு விளையாடுவாண்டா நீங்க என்ன எண்ணெயில போட்டு படிக்கிறத யோசிச்சிட்டீங்க. பெரிய சாமி தான் நீங்க சரியா சொல்லி இருக்கிறீங்க. அடுத்தது கொலை சரியா நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருடைய பாடல்? ராஜ்குமார் உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம்.

0: நேரம் சரியாக 11:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம் கதப்பத்தில் புதையல். புதையல் உங்கள் விருப்ப பாடல் கூட நீங்கள் கேட்டு மகளலாம். பெரியசாமி சரியா சொல்லியிருந்தார், அந்த எருவு என்றது, அதாவது நீங்க அந்த சாணகத்துல நீங்க வரட்டி மாதிரி தட்டி அதை காய வச்சு அதை கொண்டு எரிக்கிறது, அது பல வடிவங்களுக்கு தேவைப்படும் எங்களுக்கு. ஆனால் அப்படி தட்டி எரித்தால் நாங்கள் 300 ஆக பாவிப்பதும் உண்டு. அப்படி செய்து சரியா சொல்லி இருக்கிறீங்க. ராஜ்குமார்ட்டு பாடல் வழங்கியாச்சு, நீங்க தூக்கத்துக்கு போகலாம்னு ஒரு கையொண்டு போட்டுட்டார். சரி, அடுத்தது வந்து நாங்க அடுத்த பாடல் எங்களுடைய மிட்டில்டாவுடைய பாடல் காற்றடைக்கு வர இருக்கிறது. அதுக்கு முன்பாக என்னான் ஒரு விடயத்தை சொல்ல போறேன். இப்போது இது குப்பையில் இருக்கும், ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும். இது குப்பையில் இருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். இது 5 எழுத்து சொல் கட்டிக்கலாம். யார் இங்க பாக்கலாம், யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். சரி, பாடலை எடுத்து வரலாம். மிட்டில்டாவுடைய பாடல்.
1: மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு வெக்கமா இருந்தா நான் கண்ணை முடிக்கிறேன்.
2: ஐயோ

0: நேரம் சரியாக 11:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. இது இந்திய இலங்கை நேரம். முதல்ல நாங்கள் இப்பொழுது அடுத்த பாடல் நாங்கள் வரதராஜன் மணிகவேண்டம் எங்களுடைய நாகராஜன் பாடல். அதற்கு முன்பாக எங்களுடைய ராஜவேல் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார், ஒரு பாடலும் கேட்டிருக்கிறார். 10வதுக்கு அந்த நான் எடுத்து வந்த அந்த இசையை பாருங்க, அவர் பாடி காட்டியிருக்கிறார் இப்படி என்று. அதை நாங்கள் ஒரு முறை எடுத்து வரலாம். ராஜவேல் எப்படி பாடியிருக்கிறார், நான் கொண்டு வந்தேன் அந்த இசையை பாடினால் பரிசு கண்டு அவர் அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியிருக்கிறார். கெட்டிக்காரன், நான் எப்படியும் உங்களுக்கு நான் அதை வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்னண்டா, நீங்க முயற்சி செய்திருக்கிறீங்க, அதுதான் முதல்ல நான் கொண்டு வந்த இசை இதுதான், அதாவது அந்த பாடல் இதுதான். அந்த பாடலை ஒரு தடவை கேட்கலாம் பாருங்க. அதை அவர் பாடி காட்டியிருக்கிறார். அந்த தொகையாறு அவ்வளவு வசனத்தை இவர் பாடியிருக்கிறார் பாருங்க, வழிவா கேட்டு பாருங்க. இப்படி முயற்சி செய்திருக்கிறார், இது யாரால முடியும்? எங்களுடைய காட்டிலேயில ராஜவேல், உங்களுக்கு நான் இப்படியானாலும் நீங்க பாடி இருக்கிறீங்க, அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சு அது ஒரு எடுத்து வருகிறேன். கேட்டு பாருங்க எல்லாரும். கேட்டீங்களா? இன்னொரு தடவை கேளுங்க பாருங்க, யாரால முடிஞ்சது நீங்க? அவர் என்னாலும் பாருங்க, எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்க. வாழ்த்துக்கள் ராஜவேல். சரி, அது என்ன பாடலை கேட்டிருக்கான்னு பாக்கலாம்.
1: வணக்கம், எங்கள் மீரா அம்மா, நலமாக இருக்கிறீர்களா? இப்பொழுது புதையல் நிகழ்ச்சி கலம்பம் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. அந்த புதையல் நிகழ்ச்சிக்கு தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதிலை சொல்லிவிட்டேன் அம்மா. இதில் இந்த கலம்பத்தில் எங்களுக்கு ஒரு பாடல் தாருங்கள் அம்மா. படம் அன்பேவா, பாடல் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக காற்றலையில் கதம்பம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்புங்கள் அம்மா. என்றும் MTR FM அன்பு உறவு, காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சி கருக்குப்பேட்டை, ராஜவேலு, விமலா ராஜவேலு. வணக்கம் அம்மா, வாழ்க வளர்க MTR FM. வணக்கம்.
0: நன்றி ராஜவேல், உண்மையிலேயே உங்களுக்கு பாராட்டுகள். உங்களுடைய பாடல் இப்பவே வருது, ஆனா நான் பாடலை எடுத்து வரவே தேவையில்லை, நீங்க பாடிட்டீங்க, என்றாலும் பாடலை எடுத்து வரலாம். சரியா? இதோ உங்களுடைய பாடல்.

என்னோட சொல்லிக் கொடுத்திருந்தேன், இது குப்பையில் இருக்கும், இது குப்பையில் இருக்கும், இருந்தாலும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்லுவார்கள். குப்பையில் இருக்கும், அழகாக இருக்கும். இது சாப்பிடும் பொருள் அல்ல, இது சாப்பிடும் பொருள் அல்ல பெரியசாமி. இது இது இது அழகோடு சம்பந்தப்பட்ட ஒன்று செய்யலாம். சரியா? எங்க கட்டி எத்தனவா கண்டுபிடிங்க பாக்கலாம். இது எத்தனை எழுத்து என்றால் ஐந்து எழுத்து சொல். இது ஐந்து எழுத்து சொல். சாமி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நீங்கள் எழுதிவிடலாம். உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு எடுத்து வரப்படும்.

நேரம் சரியாக 12:05. அடுத்த பாடல் நாகராஜனுடைய பாடல், அதுக்கு முன்பாக விடையை பார்க்கலாம். சரி, இப்பொழுது சாப்பிடும் பொருளான்னு கேட்டீர்கள், அது சாப்பிடும் பொருள் அல்ல என்று சொன்ன உடனே நீங்கள் விடை குண்டுமணி என்று எழுதியிருக்கிறீர்கள். அது நான் நாகராஜன், நீங்கள் மன்னிக்க வேண்டும், பெரியசாமி, நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியான விடை குண்டுமணி. சரி, குண்டுமணி என்றது குண்டு மணி, அது தூணா வர வேண்டும். சரி, குண்டுமணி என்பது சரியான பதில். அது கருப்பு சிவப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்து தளபதி படத்தில் கேட்டிருக்கீங்க, அது அடுத்த பாடலாக உங்களுக்கு நான் எடுத்து வருகிறேன். பெரியசாமி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் நாகராஜன், உங்களுக்குரிய பாடல் காற்றிலைக்கு வருகிறது.

அடுத்த பாடல் எங்களுடைய பெரியசாமி உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. தளபதி படத்திலிருந்து இது அந்த பாடல்.

சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது. ஒரு நிமிடம் அப்படியே அந்த பாடல் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது.

சீசி வெட்டி வச்ச செங்கரும்பு.

இந்த பாடலை பெரியசாமி கேட்டு விரும்பி கேட்டிருந்தார். அடுத்த பாடல் எங்களுடைய பாடல் வருகிறது. அருள், நீங்கள் கேட்ட பாடல் காற்றடைக்கு வருகிறது. உங்களுடைய பாடலோடு தவச்செல்வியையும் இன்னொரு தடவையை சேர்த்துக் கொள்கிறேன். இந்த பாடல் அருள் கேட்ட பாடல்.

இந்த பாடலை கேட்டு ரசித்தவர் எங்களுடைய அருள். அருளுடைய பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வந்தது. அடுத்த பாடல் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அண்ணா, நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தீர்கள். உங்களுடைய பாடல் காற்றலை அருள்.

சரியாக 12:28 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM கதம்பம் கதம்பத்தில் புதையலோடு. இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்குகிறது. இங்கே அழைப்பவர்கள் அழைத்து உங்களுடைய பாடலையும் கேட்டு இணைந்து சிறப்பித்து செல்லலாம். என் விருப்பமாக ஒரு பாடல் காட்டில் வர இருக்கிறது, கேட்கலாம் இந்த பாடலை. காட்டிலைக்கு வருகிறது என் விருப்பத்தில் ஒரு பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கதம்பம் கதம்பத்தில் புதையல் இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக என் விருப்பமாக ஓரிரு பாடல் காற்றிலையில் தவளை இருக்கிறது. இப்பொழுது கேட்ட பாடல் என் விருப்ப பாடல். அந்த பாடலில் வரும் அத்தனை இப்பத்தி காலத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது. எல்லோரும் கம்ப்யூட்டரோடையும் கீபோர்டோடையும் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அது செல்போன்ல கூட நீங்க அதைத்தான் செய்றீங்க. நெட்ல போய் எல்லாத்தையும் தேடி பிடிச்சு பார்த்து எடுத்து வாழ்க்கையே அதுலயே இருக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். என் விருப்பத்தில் இணைகிறது அடுத்த பாடல். கேட்போம் இந்த பாடலையும்.

0: நிகழ்ச்சியில இணைந்து கொள்ளும் நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, லண்டன்ல இருந்து. வணக்கம் கிருஷ்ணா. அது பரவாயில்ல, அது என்ன குழப்பினாலும் திரும்பி வரும் தானே வாழ்க்கையில. எதுதான் வேற இல்ல, உலகம் உருண்ட மாதிரி திருப்பி திருப்பி நாங்கட பாட்டு எப்படியும் வரத்தானே போகுது. அப்படி குழம்பி உங்க தலை உருண்டதானே முதல்ல.
1: அது
0: கண்ணாடி தான் யார் பார்த்தாலும் சொல்லுவார்கள். அப்ப அதுக்குள்ளேயே எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க நீங்க. அப்படி உங்களுக்கு இருக்கா சொல்ல முடியாதே, நீங்க பேசுறத பார்த்தா அப்படி இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எல்லாருடைய கற்பனையும், அதாவது கூடுதலான மனிதர்கள் அப்படித்தான் வாழ பாக்குறார்கள். ஆனா அதெல்லாம் நிஜம் இல்ல. எங்களுடைய வாழ்க்கை
1: எண்பதுக்கு மேல,
0: எண்பது இல்ல, நீங்க எண்பது இருந்தீங்க, நான் 95
1: சொல்றேன். நீங்க 95 பாக்கலாம்
0: நிச்சயமா. அது ஏன் இந்த காலத்துல அப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இல்லையா.
1: எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை பெற்றாருக்கு இருந்தவர்கள் எங்களுக்கு அடுத்த சந்திரிக்கும் போது அதை நாங்கள் பூர்த்தி விடுறோம்.
0: நிச்சயமா நிச்சயமா. ஆனா இப்ப இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அப்படியான சிந்தனை இல்ல. இனி கொஞ்சம்
1: இல்லாட்டியும் நாங்கள் அதை பூத்துறோமே.
0: அதுதானே, அது அப்படி செய்யக்கூடாது.
1: நாட்டுல உள்ள மாதிரி தான் சில இடங்கள் உங்களுக்கு அறிவு அனுபவம் கொடுத்தாலே. இப்ப இங்கேயும் அப்படித்தான். இப்ப ஒரு பொண்ணு பையனே எங்கட சொந்த மொழியுள்ள ஆக்களை காதலிச்சா அவருக்கு
0: இழப்புகளும் இல்ல, ரெண்டும் செத்து போகுது, தூக்கப்பட்டுக்
1: கொள்கிறார்கள்,
0: சந்தோஷம் இருக்காது. திருப்பி எங்கேயாவது கட்டி வச்சாலும் அந்த சந்தோஷம் இருக்காது அதுகளுக்கு.
1: படிச்ச படிப்பு அறிவுகளையும் இழந்து தங்களையும்
0: இழந்து மற்றது இன்னும் ஒன்று அதுகள் அதுகள் நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்து அங்க சந்தோஷமாக வாழ மாட்டேனும். அது இவருக்கு தெரியல. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த ஜாதி மதம் மிருகங்களுக்கு இல்ல, பறவைகளுக்கு இல்ல. அதுகளுக்கு என்ற பேரை நீங்க வச்சிருக்கீங்க, கிளி என்றா பச்சை கிளி என்று வச்சிருக்கீங்க, மைனா என்று வச்சிருக்கீங்க, சிங்கம் புலி யானை என்று அது மனிதன் வச்ச பேர். அப்ப ஒவ்வொன்ற எல்லா
1: வச்சிருக்கோம்.
0: குரங்க மாதிரி இருந்தாலும் கிளி
1: கிளிதான். நாட்டுல ஒருத்தர் போய் ஒரு பொண்ண வந்து அப்பா அம்மா தெரியாம போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. பண்ணி அவர் வந்து அப்பா அம்மா அவரு அவர் செல்ல பிள்ளையா வந்து அப்பா அம்மா உள்ளுக்கு இருக்கையில அவர் வேற சொந்தக்கார வீட்டுல இருக்க சொந்தக்கார கேட்டாரு அப்பா அம்மா எல்லாம் எப்படி இல்லாம வளர்த்தேன் நல்ல சீதனத்தோட எவ்வளவு பொண்ணு எவ்வளவு வேண்டீங்களா வந்து அவர் மாப்பிள்ள சொன்னாராம். இந்த மனைகிட்ட பொண்ணு இல்லாட்டியும்
0: மக்கள் திருந்த மாட்டினம் எங்களுடைய இனத்தில்.
1: இந்த நாங்கள் நாடே வந்து உலகத்தின் ஒரு உருண்டையின் ஒரு பகுதி தொங்கல் அங்க போய் திருந்திட்டு அங்க திறந்த போகும்.
0: காசு பணத்தை பெருசா நினைக்கிறோம் மற்றது. ஆனா இப்ப நான் கூடிய அளவு கிருஷ்ணா ஜாதி மதம் பார்ப்பதில்லை. இப்ப
1: சொன்னது வந்து ஜாதி மதம் மட்டும் சொல்லல, இங்க வந்து விளையாட்டுல இங்கே அந்தஸ்துல பாக்கலாம். படிச்ச பொருள் நீ படிச்ச
0: பிள்ளைக்கு டாக்டர் தான் வேணும் என்று
1: நான் ஜாதி மதத்தை மாட்டு அதை மட்டும் பற்றி சொல்லல, பொதுவா எல்லாத்தையும் பற்றி சொல்றேன்.
0: ஆனா டாக்டர் வந்து அட்டன கால் போட்டுக்கொண்டு இருப்பா மாமிக்கு முன்னால இருந்து கொண்டு
1: போட்டாங்க
0: தெரியும் என்ன. கஷ்டம் நாய்வான எங்கேயாவது நிமித்தி நீங்க பாத்துருக்கீங்களா?
1: இப்ப நீங்க போய் இப்ப நானும் இப்ப நான் போய் நீங்க போய் அடுத்த எங்கட பிள்ளைகள் போய் அப்படி எல்லாம் கொஞ்சம் பேர் அப்படி போனாதான்
0: நீங்க முதல் சொன்ன மாதிரி சொல்லுங்க, நீங்கள் போய் இப்ப நான் போய் என்ன சொல்லுங்க,
1: நான் போய் நீங்க நீங்க சின்ன பிள்ளைகள்ல
0: அதாவது அவன் அவனுடைய பாச கயிறை வீசும் போது சின்னன் பெருசன்ட் இல்ல. இப்ப எல்லாம் யாத்திரத்துல உள்ளதும் அவன் போக வேண்டியதான்,
1: கூப்பிடுங்க போக வேண்டியதான்,
0: பாசத்தோட அவர் கூப்பிடுங்க நீங்க போக வேண்டியதா, அதனால சின்னன் பெருசு
1: பாருங்களும் சொல்லல. நாங்கள் நடத்துறேன் முடிச்சு போட்டு அப்படின்னு சொல்லல,
0: ஒன்னும் சொல்ல முடியும், அவன் வீசினா வீசினதுதான் போக வேண்டியதான். அங்க மேல போனாலும் எனக்கு நினைவு இருக்குமா இருந்தா நான் பேடிய அங்க நடங்கி அங்க எப்படியோ எல்லாரும் வருவீங்க, அப்படியா வர வர ஒரு தர அப்படியே வர வைக்க வேண்டியதான். சரியா
1: வானொலி
0: திரைப்பட ஆக்கள் எல்லாரும் இருக்கிறோம், எல்லாரையும் சேர்த்து
1: நீங்க
0: எப்படியும் அங்கேயே அந்த ரம்ம உருட்டத்தான் நிக்கிறீங்க நீங்க.
1: இல்ல இல்ல அவருக்கு நான் சொல்லுவேன், இன்ன நாட்டுல
0: சும்மா தெரியாம பாருங்க அந்த பிளைட்டு கடிச்சு அதுக்குள்ள பாவங்கள் எல்லாம் அப்பாவி மக்கள் தெரியாம கனடியன் சிட்டிசன் 60 பேராம் அதுல கனடியன்
1: அதெல்லாம் நல்ல அறிவுள்ள பிள்ளை
0: நினைப்புகளோட அந்த இதுல ஏறிச்சுதலோ தெரியா என்ன
1: அதெல்லாம்
0: நிச்சயம் உண்மைதான் உண்மை.
1: அமெரிக்காக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு அவருக்கு எங்க இருந்தாலும் வேணும்
0: என்ன பாட்டு கிருஷ்ணா உங்களுக்கு ஒரு பாட்டு நான் எடுத்து
1: வர்றேன் ஒருவருக்கும் சொல்லில் ஒரு பாட்டை கேட்டீங்களா அதுக்கு நீங்கள் ஒரு பாட்டை போடுங்க அது நல்ல பாட்டு
0: நல்ல பாட்டு
1: சரிங்க நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி கிருஷ்ணா நன்றி நன்றி வணக்கம். எங்கே என்னுடைய பாடலை தொடர்ந்து கிருஷ்ணாவின் பாடல் காட்டலுக்கு வரும் பாடலை தொடர்வோம்.

கனடிய நேரம் சரியா 12:47 கனடிய நேரம் சரியா 2:17 நாளையில இருந்து லண்டன் டைம். மற்றது இன்னும் ஒரு இடத்து குவைட் எல்லாம் நாங்கள் எடுத்து வர வேண்டும். முன்பு எடுத்து வந்தது இப்ப நாங்கள் எடுத்து வராமல் போய்விட்டோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் எல்லோரும் இணைந்து கொள்கிறார்கள், யூரோப்ல இருக்கிறவர்கள் எல்லோரும். அதனால நாங்கள் அந்த நேரங்களையும் எடுத்து வர வேண்டும். சரி, பார்க்கலாம். இப்பொழுது லண்டன் நேரம் சரியாக 7:17 குவைட் நேரம் சரியாக 10:18 இரவு நேரம். சரி, இப்பொழுது அடுத்த பாடல் எங்களுடைய லண்டன்ல இருந்து கிருஷ்ணா இணைந்திருந்தார். அவருக்காக ஒரு பாடல் தெரிவு செய்ய சொல்லியிருந்தார். பொக்கிஷன் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் காட்டலுக்கு வருகிறது. உங்களுக்கு நாங்கள் தெரிவு செய்த பாடல் விரும்பினான விரும்பாட்டியன, நீங்க விருப்பமா கேட்டான கேட்கடியன. இந்த பாடலை எப்படி நீங்க கேட்டே ஆகணும். இது உங்களுக்குரிய பாடல், இனிமையான பாடல்.

தினம் சரியா 12:54 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மத்திய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இன்றைக்கு நிறைய பேர் வரையில் எல்லாமாக நீங்கள் 16 பேர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீங்க. சரி, நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். நிறைவாக ஒரு பாடல் காற்றளிக்கு வருகிறது. என் விருப்பத்தில் இணையும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதப்போம்.

அன்பானது என் அன்பு உறவுகளை, அங்கும் இங்கும் இருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பேற்றிய என் அன்பு உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து வரும் நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நாளைய தினம் உங்களுக்கு காலை நேரத்தில் நிகழ்ச்சி எடுத்து வந்து இரவு நேரத்தில் நிகழ்ச்சி வரமாட்டாது என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். நல்லது என் அன்பு உறவுகளே, விடைபெற்றுக் கொள்வது நன்றி வணக்கம் என் அன்பு உறவாளுக்கு.

0: கவிதை ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் கவிதைகள் MTR FM இல் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எழுதிய உங்கள் சொந்த கவிதைகளை MTR வானொலி நிலையத்திற்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைப்பதற்கு mtrfmradio@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் MTR FM முகநூல் பக்கத்திலும் உங்கள் கவிதைகளை பதிவு.
1: பாட்டை போடுங்கஜி.
0: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

0: வேற ஊரா?
1: எந்த ஊரு?
0: அத பேர சொல்லுங்க தம்பி.
2: தூத்துக்குடி.
1: பரவாயில்ல
0: நன்றி வணக்கம்.
1: தெரியாம
3: விட்டேன். ஒரு கலகலப்பே இல்லையே. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர லேட்டாகும் போல
0: என்னாச்சு
4: உங்களுக்கு? இதுவரைக்கும் அவன் மிலிட்ரியில் இந்த விஷயத்துல மட்டும் சொல்லியிருக்கானா?

வணக்கம். இது மனிதர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக உங்களோடு கலந்து வந்திருக்கின்றான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. உங்களுடைய நேரம் இப்பொழுது 8:47 நிமிடம். உங்களுக்கு 11:16 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒவ்வொருவராக வந்து உங்கள் பாடல்களை பாடி காட்டி சொல்லுங்கள். ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு வாரத்துக்கு முன்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்ந்த வேளை உங்களுக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் பாடல்களை எடுத்து வர வேண்டும் என்று தயார் நிலையில் இருக்கும் நீங்கள் இந்த தளம் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாடுவோர் பாடலாம், வாருங்கள் வந்து பாடுங்கள் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றேன். காற்றலையில் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அந்த உறவுகளை வரவேற்க காத்திருக்கின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-1 வாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பியுங்கள். பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். பாடல் ஓடுவதை நீங்கள் எண்ண வேண்டாம். பாடலை இடைநிறுத்தி உங்களோடு இணைவே நீங்கள் அழைக்கலாம்.

வருடத்தில் ஒரு தடவை வரும் ஆடி பதினெட்டை அனுபவித்த உங்களுக்கு வாரத்தில் ஒருமுறை வரும் பாடுவோர் பாடலாமும் இணைந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். ஆடி பதினெட்டு புண்ணிய தினமான என்று நீங்கள் வெளியே செல்ல முடியாத கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றோம். இந்த களியாட்டங்கள், இந்த பண்டிகைகள், இந்த கோலாகலங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றதே. அந்த தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற இந்த சின்ன கிருமியை தடை செய்து அல்லது அவரை இல்லாமல் செய்து மக்களை அந்த இன்னலிலிருந்து காக்க இந்த விஞ்ஞான உலகம், வைத்திய உலகம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டு பார்க்கின்றோம். கிடைக்கும் பதில் இன்னும் சரியான தடை மருந்து நாங்கள் காணவில்லை. அதற்கு காலம் எடுக்கும். அதுவரை நீங்கள் தற்பாதுகாப்பாக இருங்கள். முடிந்தால் கொரோனா என்ற அந்த வைரஸோடு இணைந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு அவர்கள் வாய் மூலம் கொடுத்த மருந்து. அதை சட்டம் மூலம் உங்களுக்கு தெளித்திருக்கின்றார்கள். அநேகமாக நாங்கள் அந்த இதை கடைபிடித்து எல்லோரும் வாழ்ந்தோம். வாழ்ந்தும் வர வர அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றதே தவிர குறைந்த பாடில்லை. சட்டம் வந்து மக்களை அழுத்துகின்றது. இந்த கொரோனா வந்து எங்களை பயமுறுத்து வந்தது. சட்டத்தின் அழுத்தத்திலும் நிம்மிய கிருமியின் பயத்திலும் இருக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி எங்கே, நிம்மதி எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எண்ணத்தில் பலவாறான சிந்தனைகள் தோன்றுகின்றன. எத்தனையோ மக்கள் இந்த விரக்தியினால், மன உளைச்சல் கொண்டு, மன அழுத்தங்களினால் கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பசி ஒரு பக்கம், பட்டினி எத்தனை நாளைக்கு தான் தாங்கும். இயற்கையாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பஞ்சம் பட்டினி என்றது. இப்பொழுது அதைவிட

மோசமாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம், பணம் என்னும் பெசாசு எங்கோ போய் ஒதுங்கிவிட்டு இப்போ எல்லோருடைய கைகளிலும் வர தாமதிக்கின்றது. பிரயத்தனப்பட்டு செய்த தொழில்களை கடினத்தோடு எத்தனையோ இன்ப துன்பங்களை அனுபவிக்காமல் வேலை வேலை என்று விஞ்ஞான உலகத்திலே இயந்திரங்கள் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அப்படியே சட்டென்று நின்று விட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்ப எங்கே போவது, என்ன செய்வது என்ற எண்ணத்திலே திண்டாடிக்கொண்டு, அதிலும் பட்டணத்து வாழ்க்கை வாழ்வர்கள் ஆக மோசமாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பதா அதை மீறுவதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் தார்மீகம், மனிதநேயம், பரோபகாரம் என்றெல்லாம் மனிதனுடைய இதயத்தில் இருந்தும் செய்ய முடியாமல் கூட எத்தனையோ பேர் அந்த அறவழி செல்ல முடியாமல் வருந்துகின்றார்கள். ஏன் இந்த நிலை, ஏன் இப்படி வந்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் எத்தனையோ பதில்கள் வருகின்றது. அத்தனை பதில்களும் எங்களுக்கு ஜீரணமாவதற்கு கடினமாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ள கடுமையாக இருக்கின்றது அந்த நியாயங்கள். வல்லரசு நாடுகள் எல்லாம் தாங்கள் போட்டி போடுகிறோம், நடந்தை கண்டுபிடிக்கின்றோம் என்று அவர்கள் எல்லாம் தலைவர்களாயிருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லாம் சிதறி போயிருக்கின்றார்கள், சின்னாபின்னப்பட்டு போயிருக்கின்றது உலகம். இந்த நேரத்திலே ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், தேர்தலை வை, என்னத்துக்கு தேர்தல், எதுக்கு தேர்தல் என்று தெரியாமல் இருக்கின்ற, தேர்தல் வைத்து என்ன செய்வது, அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவனும் அரசாங்கம் எல்லாம் வருவாய் என்று வங்குரோத்து நிலையில் இருக்கும் பொழுது இந்த அமைச்சர்கள் பிரதானிகள் எல்லோருக்கும் யார் ஊதியம் கொடுப்பது? அந்த கேள்வியை நாங்கள் போட்டு பார்க்க வேண்டும் உங்கள் உள்ளத்திலே. வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லை, மக்களுடைய ஜீவாதாரத்துக்கு வழி இல்லை, கடினமாக இருக்கின்ற. இயற்கை இயற்கை இயற்கை இயற்கை உணவை பெறுவதென்றாலும் அதை சும்மா வரமா வராதான். எல்லோர் வீட்டிலேயும் இயற்கை தானியங்களும் பல வகைகளும் காய்கறிகளும் விளைகிற நிலமா இருக்கின்றது. விவசாயிகள் கரகத்தில் தான் இருந்து எங்களுக்கு விநியோகிக்கின்றார்கள். அந்த விவசாயிகளை யார், பாரத நாட்டிலே இருக்கின்ற விவசாயிகளை யார் பணக்காரர் என்று கூறும்? எந்த பாடலில் வந்தாலும், எந்த கட்டுரை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் விவசாயிகள் பட்டினி, விவசாயிகளுக்கு போதிய உதவி இல்லை, விவசாயிகள் ஏழைகள் என்ற பட்டத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் இந்த நிலையின் வந்தது. உலகளாக இருக்கின்ற விவசாய தனி களங்கள் என்ன செய்கின்றன கேட்டால், மக்கள் உற்பத்தி பெருகிக் கொண்டிருக்கின்றது, அந்த உற்பத்திக்கு ஏற்ப நாங்கள் உணவுகளை விநியோகம் செய்ய வேண்டும், அதனால் நாங்களும் உற்பத்தியை பெருக்குவதற்காக விஞ்ஞான உலகத்தை நாடும் அறிவியல் ரீதியாக சில விடயங்களை செய்கிறோம் என்றார்கள். அந்த அறிவியல் ரீதியாக அவர்கள் கடைபிடிக்கின்ற அவற்றிலே தானே நஞ்சு உண்டு என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கிடையிலே வேற வல்லரசுகள் தங்களுக்கு தாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு பேரெடுப்பதற்காக வல்லாதிக்கம் செலுத்துவதற்காக அங்கே ஆயுதங்களை குவிக்கிறார்கள், அணு சோதனைகள் இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் விஞ்ஞானத்தின் அறிவியலை செலவழித்து அதி கூடுதலான நிதியை செலவழித்து நாட்டில் உள்ள மக்களுக்கு பஞ்சம் போக்காமல் இந்த நாட்டை பாதுகாக்க முடியாமல் இந்த நாட்டிலே இருப்பது என்ன, ஏன் இப்படி இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்யாமல் சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் மண்டலத்துக்கும் சவாரி செய்கின்றார்கள். யாருக்காக அது எல்லாம்? மருந்தை கண்டுபிடித்து விட்டோம், இதோ தடை மருந்து வருகின்றது, இதோ தடை ஊசி மருந்து, ஊசி மூலம் முதலில் தடுப்பூசி செய்கின்றோம் என்று தடுப்பூசியை ஆய்வு கொண்டு வருகிறது. எங்கே உற்பத்தியாக்கப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, அது எவ்வளவு பாதுகாப்பானது என்பதற்கு எந்த விளக்கமும் இல்லை. மக்கள் இதை பரீட்சித்து பார்க்கப் போகின்றார்களாம். அவர்கள் பரீட்சித்து பார்ப்பவர்கள் எல்லாரும் உயிரோடு இருப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, அது கொடுக்க மாட்டார்கள். பார்ப்போம், இந்த பதில் தான் வருகின்றது. அநேகருடைய கருத்தின்படி வீடுகளிலே வாழ்கின்றவர்கள் உயிரோடு நலமாக வாழ்கின்றார்கள், இயற்கை பாதுகாப்போடும் மூலிகைகளோடும். மூலிகைகள் என்று விலகி இருந்த மூலிகைகளோடு சாதாரண உங்கள் அடுக்கலைக்கு இருக்கின்றது இஞ்சி, உள்ளி, மஞ்சள், மிளகு போன்ற பொருட்கள், அவற்றை உண்டு அவற்றை பாவித்து இந்த கொரோனா விரட்டி இருக்கின்றார்கள். இவர்களே ஆய்வு கூடங்கள் வைத்து ஆய்கிறார்களாம், ஆய்வு செய்கிறார்களாம், கண்டுபிடிக்கிறார்களாம் என்று அதுக்கு விலை கூட, அந்த தடுப்பூசி விலை கூட நிர்ணயித்திருக்கின்றார்கள்.
என்ன உலகம் யாருக்கு மூளையை கழுவினார்களோ அவர் ஏன் பாடலை கேட்போம்.

வரும் வரும் ஆடலுடன் பாடல் கேட்கிறது பதிலேதான் சுகம் சுகம் சுகம் ஆசை தரும் பாதையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம்

0: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உள்ளத்திலும் இந்திய நாட்டிலும் இப்பொழுது 9 மணியை எட்டிக் கொண்டிருக்கின்றது இரவு நேரம். உங்கள் இரவு போஷணங்களை முடித்துவிட்டு ஆறுதலாக வீட்டிலே நீங்கள் அமைதியாக இருக்கும் வேளையில் காற்றலையில் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கலந்து நீங்கள் உங்கள் மன உழவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே முடங்கி இருந்து கொண்டு என்னடா செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பெரிய பூர் அடைப்பாக பாரத நாட்டிலே முழுவதும் அடைப்பு தடுப்பு, வெளியே செல்ல முடியாது, இங்கே நல்ல நாளை கூட சென்று கொண்டாட முடியாது, ஆலயங்களில் சென்று தரிசனம் செய்வதற்கு கூட அடவீடு இருக்கின்ற 5 பேர் 10 பேர் அடவீட்டோட போய் ஆண்டவனை தரிசிக்க, ஆண்டவனை அப்படியா தரிசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடுகளை சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து போட்டு அடக்கி கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக கிராமிய வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் நல்ல சட்டு பாதுகாப்போடு தான் வாழ்கின்றவர்கள். அவர்கள் யாரும் அனாவசியமாக வாழ்க்கையின் வழிமுறைகள் விட்டு விலத்தி சென்றவர்கள் அங்கெல்லாம் பெரிய கொரோனா தாக்கு குறைவு. ஆனால் வெளியிடத்திற்கு சென்றவர்கள் தான் கொண்டு போகின்றார்கள். இவர் கண்டுபிடித்து கூறுகிறார்கள். எவர் ஒருவருக்கு கொரோனா இருக்கின்ற அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டு போகிறார்கள். அவர் சுத்தமாக குணமடைந்து வர்றது கடினம். அந்த வீடுகளில் இருந்து கொண்டு தங்களுக்கு அந்த அறிவுறு இருக்குது என்றவுடன் தாங்களாக வைத்தியத்தை தங்கள் கையால் எடுத்து தாங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் உயிரோடு வாழ்கின்றார்கள். திடகாத்திரமாக இருக்கின்றார்கள். சிந்திச்சு சிந்திச்சு எங்களுக்கு மூளை செலவாகி கொண்டு போகின்றது. பாரம் ஏற்படுகிறது மனதிலே. மென்மையான பூ போன்ற ஒரு இதயத்தை இறைவன் படைத்து எங்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த வேளையிலே அந்த பூமிக்கு வந்த எங்கள் இதயத்திலே பாரம் துன்பம் என்ற சுமை கூடி கூடிக்கொண்டு சென்று பாரமாக வந்து அழுத்துகின்றது இதயத்தை. அதனால் இத்தனை தீங்குகள் விளைகின்றன. சரி, அதை என்ன வேண்டாம், இது மெல்லிய இதயவிதிலே துன்பங்களை நாங்கள் சுமக்க வேண்டாம் என்று தூக்கி வைக்க முடியாமல் இருக்கின்றார்கள். சொல்லவும் முடியாமல், சொல்ல முடியாமலும் அதை சொல்லாமல் இருக்க முடியாமல் இருக்கின்றார்கள். தனக்கு இருந்த கஷ்டம் மன உளைச்சலை அடுத்தவிடம் சொல்லி ஆறுதல் அடைய முடியாமல் இருக்கின்றார்கள். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் இந்த உளைச்சல் இருக்கின்றது. யாரிடம் போய் யார் கூறுவது? கூறுமையால் நலமாக இருப்பவர்களுக்கும் நலம் குறைவடைய செய்கின்றதே. இது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் சிந்திக்க வேண்டியவரிடம், அதிலும் விசேஷமாக மனித ஜாதி மனித இனம். ஏனையா இந்த உயிரினங்கள் இந்த அச்சமில்லை பயமில்லை வந்தாச்சு போகிறாக பார்த்தாச்சு கிடைத்ததை உண்டாச்சு அப்படியே மரணித்து போகிறார்கள். யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு மனிதர்களுக்கு எவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கின்றோம். இந்த மிருக வளம் என்று பாவிக்கிறாங்க, வனங்களை பாவிப்போம், இயற்கையை பாவிப்போம் எல்லாம் கூட்டங்கள் போட்டு பத்திரிகைகளை அடிச்சு பெரிய பதாதைகளை வச்சு எல்லாம் செலவு செய்கிறார்கள். மக்களை பாதுகாப்போம், மக்களுக்கு உணவு அளிப்போம் என்று யாரும் வரவில்லை. வணக்கம். இப்பொழுது அன்பு நீ நெஞ்சம் வருகின்றது, அவரை இணைத்து விடுவோம் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். நான் காற்றலையில். வணக்கம். வணக்கம். வணக்கம். நான் பேசுவது
1: கேட்கவில்லை.
0: வணக்கம் பூம்புகார் சங்கரன் ஐயா அவர்களே, உங்களோட வருகை நல்வரவாக.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றோம் ஐயா.
0: நலமாக
1: உங்களுடைய நலம் ஐயா? ஆவல்.
0: நாங்கள் மிக நலமாக இருக்கின்றோம். இந்த வேளை நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா, சந்தோஷமாக இருக்கின்றீர்களா?
1: இந்த ஆடிப்பெருக்கு திருநாள், அதாவது சோகத்திலேயே ஒரு இனிமையா கொண்டாடி இருப்போம். சோகத்திலேயும் வீட்டிலேயே இருந்து கொண்டாடி இருப்போம் நாங்க.
0: வாழ்த்துக்கள். நாங்கள் மனித இனம் ஆறறிவு படைத்தவர்கள் அல்லவா? அடக்கமாகவும் இருப்போம், எழுப்பமாகவும் இருப்போம். வெளியிலேயே கட்டுப்பாடு என்றாலும் உங்கள் பரம்பரை பண்பாடுகளை நாங்கள் வீட்டிலே இருந்தும் கொண்டாடுவோம் என்று காட்டியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல ஆசிகள். இந்த ஆடி 18 வந்து ஒரு புண்ணிய நாள். அந்த புண்ணிய தினத்தை கூட நாங்கள் அதை போற்றி கொண்டாடி மகிழ முடியாத நிலையில் ஒரு வாழ்க்கை முறையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த நிலை என்றுதான் கேள்விக்குறி.
1: கண்டிப்பாக மக்கள் சிந்திக்க வேண்டும்.
0: சிந்திக்க கூறுங்கள். நீங்கள் உங்கள் கூட்டுக்களை கூறுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: ஆடி ஆடி பெருக்கு விழாதான்யா? ஆடி 18ஆம் தேதி வர, ஆடி மாசம் 18ஆம் தேதி வருவதால் ஆடி பெருக்கு விழா.
0: ஆமா.
1: அதாவது காவிரி நதியானது பொங்கி வருகின்ற காவிரி நதி அது. குடகமலையின் உற்பத்தி ஆகி பூம்புகார், அதாவது காவிரி புகும்பட்டினம் கடலில் சங்கம் வைக்கின்ற அந்த காவிரி ஆனது பொங்கி வருகின்றது. பொங்கி வருகின்ற காவிரிக்கு படையிட்டு அதனுடைய விவசாயம் தவிக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பொங்கி வருகின்ற காவிரியை சாந்தப்படுத்துவதற்காக நாம் ஆடி மாதம் இந்த விழாவினை கொண்டாடுகிறோம். விவசாயிகள் திருநாளாகவும்
0: கொண்டாடுகிறோம்.
1: வரும் காவிரி அதே போல் பொங்கி கொண்டே இருக்கக்கூடாது, சாந்தமாகவும் இருக்க வேண்டும், நீர்நிலைகளும் இருக்க வேண்டும், பொங்கியும் வர வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் என்பது இந்த தமிழுடைய பண்பாட்டுடைய ரகசியம் ஐயா.
0: நல்லது. ஆனால் இன்று அந்த பொங்கு வரும் காவிரியை நாங்கள் பொங்கும் உள்ளத்தோடு மகிழ்வோடு வரவேற்று அதற்கு பூஜைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி எங்களுக்கு அந்த பசுமையாக இருக்க வேண்டும், நிலமெல்லாம் பசுமையாக உலகத்தில் மக்கள் பசுமின்றி வாழ வேண்டும், அதற்கான விவசாயம்
1: வெள்ளம் வரக்கூடாது,
0: அணு கடந்த வெள்ளம் வந்து அதை அழித்துவிடக் கூடாது என்றெல்லாம் மொழிந்து வரமிருந்து தவம் இருந்து அதற்கு நாங்கள் பண்பாடாக செய்வதால்தான் அவர் பக்குவமாக ஓடி எங்கள் விவசாயத்தை பெருக்கி மக்களுக்கு வளம் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லையே, அதற்கு என்ன காரணம்?
1: காவிரியிலும் தண்ணீர் வந்து சரிவர, அதாவது எங்க பகுதி, அதாவது பூம்புகார் காவிரி வந்து கடலோட கலக்கிற பகுதிக்கு வந்து குடகுமலை மைசூர் குடகுமலையில உற்பத்தியாக வருகின்ற காவிரியானது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே பொறித்து விட்டது.
0: பொறித்து விட்டது, அதாவது அவங்களுக்கு அங்க ஊட்டடைப்பு இல்லையா அல்லது வரையின் இடையிலே தடையா?
1: ஆமா ஆமா, மழை மழை இயற்கை இந்த மழை இல்லை என்றால் இந்த தண்ணீர் வருவது கிடையாது. அதனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தினத்திலே இங்கே பூம்புகாரதான் காவிரியிலே தண்ணீர் வந்தது. தண்ணீர் என்றால் அளவிழந்த தண்ணீர், நல்ல ஒரு தண்ணீர் வந்து விவசாயம் செய்ய பெறுவதாக இருந்தது ஐயா. இந்த தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே சீராக வர வேண்டும் என்பதற்காக தான் காவிரி தாயிக்கு படையில் இருக்கிறோம்.
0: ஆமா,
1: அதாவது மாவிளக்கிட்டு, ஆமா, அரிசி பச்சை அரிசி வைத்து அதில் மறுபடியும் பழங்கள், மாம்பழம், பேரிக்காய், விளாம்பழம், இதுபோல பழம், கொய்யா பழம் போல நிறைய பழ வகைகள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆப்பிள், இதெல்லாம் இல்லாவிட்டாலும் கிராமத்தில் கிடைக்கின்ற பழங்களை முக்கியமாக வைத்து படைக்கின்ற ஒரு திருநாள் அது.
0: நல்லது, அதை நாங்கள் மகிழ்வாக கொண்டாட முடியாமல் இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன?
1: காரணம் இந்த கொரோனா அச்சுறுத்தல் தான் ஐயா.
0: ஆமா, இந்த கொரோனாவை வந்த நேரத்திலே, கொரோனா வந்துவிட்டது என்று கண்டுபிடித்த இந்த வைத்திய உலகம் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் இதுவரை காலமும் அதற்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தவில்லை?
1: ஆமா ஆமா, எப்படுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள், இன்னும் சரிவர மேம்படுத்தப்படவில்லை.
0: அவர்கள் ஏற்படுத்துகிறோம் என்ற ஒரு வார்த்தை கூறுவதற்கிடையிலே இந்த ஊடகங்கள் அதை பெரிதாக சொல்லி இந்த வந்துவிட்டது மறந்து இந்த கொரோனா மூலையை செலவை செய்கின்றார்களே, ஏமாற்றப்பாடு. அரசாங்கம் கட்டுப்பாட்டை விதித்து மக்களைத்தானே வீட்டுகளில் அடக்கி வைத்திருக்கிறேன், அவர்கள் இந்த கொரோனாவை அடக்க முடியவில்லை. இங்கிருந்து விஞ்ஞான உலகத்தில் எத்தனை அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்றோம், எத்தனை போர்க்கப்பல் வைத்திருக்கின்றோம், நாங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகின்றோம், செவ்வாய் மண்டலத்துக்கு போகின்றோம் என்று இந்த பணத்தை, மக்களுடைய பணத்தை விரிவுபடுத்தி அதை யாருக்காக செய்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழும்புது வருகிறது. சாதாரணமாக வீட்டுக்கு வெளியாலே கால் வைப்பதற்கு கட்டுப்பாடும் கொரோனாவினுடைய பய அச்சுறுத்தலும் இருக்கும் போலே இவர்கள் சந்திரமண்டலம் போய் இன்னத்தை கண்டார்கள். அதால எந்த மக்களுக்கு பயன் இல்லை. சரி, விஞ்ஞான உலகம் அப்படி செய்கிறது, அறிவியல் வளர்ந்து சுகாதாரத்திலே எங்கெல்லாம் கொண்டு சென்று இறைவனால் படைக்கப்பட்ட அந்த சிசுவை கூட தங்களால் முடியும் என்று வல்லமை பேசினார்கள்.
1: கண்டிப்பாக.
0: ஆனால் இந்த சாதாரண சின்ன நுண்ணிய கிருமியை இன்னும் அதுக்கு ஒரு அழி, அதை அழிப்பதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவில்லையே. அப்ப இவர்களை யார நம்புவது, இவர்களை எப்படி நம்புவார்கள்?
1: ஓராண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது,
0: நிச்சயமாக ஓராண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இறுதியிலே பொறுமையோடு இருந்த மக்களுக்கு கூறுகின்றார்கள், வைத்திய உலகத்தால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கொரோனாவோட சேர்ந்து வாழுங்கள். என்ன பதில் ஐயா இந்த எப்படி? அதை முன்பே கூறியிருக்கலாமே, முன்பே கூறியிருக்கலாம். அப்படி சேர்ந்து வாழ்றோம்னா சேர்ந்து வேலைக்கு செல்ல மக்கள் சரியா பட்டினியால் வறந்து விடுகிறார்கள், வெளியே காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் தமிழன் இந்த விழாக்களையும் மரபு வழியையும் பின்பற்றிக் கொண்டு அறத்தின் வழியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அறம் வெல்லும் எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்போது என்ற கேள்வி வருகின்றது. பூம்புகார் சங்கரன் ஐயா அவர்களே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள். இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: அதாவது கொரோனாவுக்கு பயந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்போம். அது வந்து முகக்கவசம் கண்டிப்பா அணிஞ்சிருப்போம். இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் கொரோனா பரவினால் ஒரு கண்டோடு ஒரு நிலையற்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அது அரசு மீது குறை கூறுவதா, கிருமி மீது குறை கூறுவதா என்று தெரியவில்லை. மக்கள் மீது குறை கூறுவதா என்று தெரியவில்லை. மக்கள்கள் கூட்டம் கூடக்கூடாது என்கின்றார்கள். கூட்டம் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தினை நிறுத்துவதற்கான ஆயுதங்கள் அரசாங்கம் செய்து பார்த்து விட்டு 3 மாத காலமாக செய்து பார்த்து விட்டு இப்போது ஓய்ந்து விட்டது. அரசாங்கத்தின் நடவடிக்கையும் பழகிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டது. அதனால் கொரோனா என்பது ஒரு நோயே இல்லை என்பது போல இப்பொழுது மக்களிடம் ஒரு நிலவு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது.
0: உண்மையிலே கொரோனா தான் வந்து லாபம் என்று வந்து கூற முடியாது. என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. உலகம் எல்லாம் மக்கள் தொகை கூடிவிட்டது, மீறி தாங்க முடியாது. அதனால் ஆளும் ஆளுபவர்களால் இதை அடக்க முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்ற இப்படி ஒரு புரளியை கிளப்பிவிட்டு மக்களை கொண்டுகிறார்கள், ஜனத்தொகையை குறைக்கிறார்கள் போல் தெரிகின்றது. முகக்கவசம் என்று கூறுகின்றார்கள் ஐயா. அந்த முகக்கவசம் சாதாரணமாக வைத்தியசாலைக்கு போகும்பொழுது அந்த வைத்தியர்களும் தாதிகளும் உபயோகிக்கின்ற அந்த முகக்கவசம் சிறந்தது என்றுதான் அவர்கள் போட்டிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த கவசம் கூடாது, இந்த கவசத்தை வாங்க, இந்த கவசத்தை வாங்க என்று விளம்பரம் செய்கிறார்கள். இரட்டை துணியை தேய்ச்சி போடலாம், கழுவி போடலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை நாங்கள் முகத்திலே அறிந்து கொண்டு ஒரு 10 நிமிடம் உங்களால் இருக்க முடியுமா? முடியாது ஐயா. ஏனென்றால் நாங்கள் உள்ளே எடுப்பது பிராணி வாயு, வெளியே விடுகிறது கரியமில வாயு. உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நாங்கள் வைத்திருக்கிற இந்த முகக்கவசம் தடிப்பாக இருக்கின்றது. நாங்கள் வெளியே விடும் இந்த கரியமில வாயு வெளியேற மாட்டாது, அதுக்குள்ளேயே நின்று கொண்டு மீண்டும் நாங்கள் அதை சுவாசிக்கும் பொழுது வருத்தம், அதனால் இறந்திருக்கின்றார்கள் ஒரு சிலர். அந்த கரியமில வாயை தொடர்ந்து உபயோகித்தால் மரணம் ஏற்படும். சுவாச பையக்கு கருணமிடமாக மட்டும்தான் பிராணவாயு தேவைப்படும் இடத்திலும் காவல் போய் அப்ப இவர்கள் என்ன செய்ய போகின்றார்களோ எனக்கு தெரியும். வைத்தியர்களும் தாதியர்களும் இழந்து விட்டோம். இந்த அதை முகக்கவசத்தையும் 24 மணிக்கு போட்டுக்கொண்டு வேலை செய்து இழந்திருக்கின்றோம். இப்ப இன்னும் ஒரு புரளி வந்திருக்கின்றது. 2வது தடையாக கொரோனா வளம் வருகின்றது. இப்ப 2வது தடையாக வருகின்ற கொரோனா மிகவும் வலிமை பொருந்தியது, வீரியம் கூடியது என்றும் கூறுகிறார்கள் ஐயா.
1: ஐயா, மீடியாக்களோ அரசாங்கம் வந்து வெளியிடாமல் இருந்தாலே மக்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கு, பயமுறுத்துறாங்க.
0: நிச்சயமாக அதான் காரணம். மக்கள் வாழ தயாரா இருக்கின்றார்கள். வெளியே போக தயாரா தைரியமாக தான் இருக்க. கூட்டத்தோடு சேராது என்றால் வீட்டுவே கூட்டத்தோடு தான். வீட்டுவே நாங்கள் முகக்கவசம் போட்டிருந்தா மனைவி மக்களோடு பேசுகிறோம்.
1: வீட்டுக்குள்ளே கவசம் இல்லை, வெளியில் சொல்லும் போதுதான் முகக்கவசம்.
0: ஆனா எனக்கு என்ன, இவர்கள் சுகப்படுத்துவார்கள், இதுக்கு கண்டுபிடிப்பார்கள் கேட்டால் 2021 அளவில் தான் வருகின்றார்கள். இது வந்துவிட்டது என்று இப்படித்தான் வந்த நோய்களுக்கெல்லாம் சரியான ஸ்வாஸ் நோய் என்று கூறினார்கள். அந்த கிருமி இன்னும் முற்றாக அதுக்கு மருந்து காணப்பிடிக்கவில்லை. எய்ட்ஸ் என்று கூறினார்கள், அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் அதோடு தானே சேர்ந்து வாழ்கிறோம். எய்ட்ஸ் நோய் பரவி மக்களை சந்திக்கின்றோம், காசநிலையில் உள்ள மனிதரை சந்திக்கிறோம். நாங்கள் அதை பாதுகாப்போடு தான் இருக்கின்றோம். இது எங்களுக்கு புதுவிதமாக வந்து இது கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கு. இந்த படங்கள் வரைந்து காட்டினா அங்கே ஒரு டாக்டர் என்ன தானதை தூரதிருஷ்டி கண்ணாடி அந்த அந்த அந்த குழாய் மூலம் பார்த்தேன் என்று ஒரு பெண் டாக்டர் அழைக்கப்பட்டிருந்தார். அது இப்படித்தான் அடையாளம் இருக்குன்றதான் கூறியிருந்தார். அதை கண்டுபிடித்தவர் ஏன் அதற்கு மருந்து காணாமல் இருக்கின்றார்கள்? பாரத நாட்டிலே உள்ள இயற்கை மூலிகை வைத்தியங்கள் சிறந்தது, அதை கூட பகிரங்கமாக செய்ய விடுகிறார்கள் இல்லை.
1: செய்ய விடுவதில்லை. கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக.
0: அங்க ஒரு வைத்தியர் அதை நன்றாக செய்திருந்தார், பரீட்சித்தும் காட்டியிருந்தார். அவர் வெளிவருற நேரம் பார்த்து இன்னொரு மருத்துவ உலகம் அவரை உள்ளடக்கி வச்சு இப்ப உள்ளே போட்டு விட்டு அவருடைய நிலை என்னன்னு தெரியாது. 25 காலமாக வைத்தியம் செய்த ஒருவர் என்ன பண்ணார், அவங்க தமிழ் பண்பாட்டில் எங்களுடைய மெலிய மெலிய உலகத்தில் ஒருவர் ஒன்றை செய்து விட்டால் அதற்கு போட்டியாக வருவார்களே தவிர அதை விட மிகையாக தாங்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு குந்தகம் உள்ளது, அதை இல்லாமல் பண்ணி மக்களுக்கு அதை மக்களுக்கு போய் சென்றடைய வைக்கிறார்கள் அல்ல. இது எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. அப்ப வந்து உங்கள் அளவில் ஓரளவு இந்த அறத்தின் பலி சென்று அந்த பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு அது பலனளிக்கும். நிச்சயமா எல்லோருக்கும் பலனளிக்க வேண்டும். அந்த
1: எல்லோருக்கும் பலனளிக்க வேண்டும் என்று காவிரி தாயே வேண்டுகிறோம்.
0: ஆமா, அந்த காவிரி
1: வேண்டும். மக்கள் நாட்டுமே காவிரி பாய்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அனைவருமே பலன் பெற வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொள்கிறோம்.
0: எங்கள் கையில் இன்னும் எல்லாம் முடிந்த வகையில் செய்துவிட்டோம். இனி என்ன நடக்கும் என்று தெரியாது. உங்களோடு பேசியது மகிழ்ச்சியாக இருக்கிறது சங்கரன் ஐயா. என்ன பாடல் பாடல் பாடுவோமா?
1: நீங்கள்
0: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அந்த பாடலை எடுத்து வருவோம்.
2: என்ன பாடல்
0: கூறுங்க, நான் இருக்கிறேன். காட்டல நீங்கள் பேசுறது கேட்கின்றது. ஆடி 18 எல்லோரும்
1: காவிரியை பத்தி, காவிரியை பத்தி குடகு மலையில் உற்பத்தி ஆகின்ற காவிரியானது பல வளங்களை குறித்து இப்ப கடல கலெக்டர் ஒரு பாடல் வருது. உரிமை குரல் படத்துல நடந்தால் வாழி காவேரி என்ற பாட்டை பாருங்களேங்க.
0: நடந்தால் வாழி காவேரி என்பது அகத்தியர் திரைப்படத்தில் அகத்தியர்ல வரும். அந்த பாடல்
1: அதுல ஆரம்ப வரிகள் ஐயா தென்னகத்துன்னு ஆரம்பிக்காது.
0: அது அது நீங்க நல்லா இருக்கணும் நாடும் இன்னொரு அந்த பாடலா? அந்த பாடல
1: உங்களுக்கு
0: அந்த பாடல் காட்டியல உங்களுக்கு பாடுவோர் பாடினோர் பாடல் நிகழ்விலே வரும் ஐயா. இணைந்து சிறப்பித்த உங்களுடைய அறவழி போக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் செய்த நல்ல கைங்கரியங்கள் மேலும் கைவிட வேண்டும். எங்களால் செய்யக்கூடிய இதன் இறை வழிபாடுதான் முக்கியம். இந்த இடத்திலே எங்களுக்கு மனதுக்கும் உடலுக்கும் மக்களுக்கு நினைவையும் தருவது இறை வழிபாடு என்றுதான். நாங்கள் அந்த இறை வழிபாட்டில் இருப்போம் என்று கூறிக்கொள்ள வேண்டும். நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: மகிழ்வாகவும்
0: இருக்கின்ற. சரி, எங்க பாடுங்கள். ஒரு பாடல் பார்ப்போம். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க பாடுங்கள்.
2: பாட்டு இளையராஜன் அவர்களின் முரளி பட்டத்தின் பெயர் எனக்கு தெரியவில்லை.
0: கரையில் பாடலை நீங்கள் பாடலாம் தானே.
2: ஓகே,
0: இல்ல இப்ப நீங்க பாடுங்க.
2: என் பாட்டு என் பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து, என் பாட்டு என் பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து, தலாட்டு தலாட்டு தபி வரத்தேனும் பொழுது போகலாம், எனக்கும் பொழுப்பு பார்க்கணும், உன் பொழுது பார்க்கணும், எனக்குள்ள அழுது தீக்கணும், அடிமானே போகிறேன் பாட்டு என் பாட்டு நெஞ்சு நிற்கும் பொங்காத்து, தானாட்டு தானாட்டு கவிவரம் தெனூற்று, அழகான மாடத்திலே வந்த கிணி இரண்டு, வந்த கிணி இரண்டு பாடி மனம் கிணி ஒன்று கிணி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயப்பட்டு கத்துதடி எது வந்த வண்ண கிளி நெஞ்சனைய குத்துதடி இடமானே தத்தளிக்கிளி தவடடி விட்டு கிளி எனக்குள்ளீக்கணும் அடிமானே தவிக்கிற ராகமே பாட்டு மிஞ்சி நிற்கும் பொங்காற்று தலாற்று தலாற்று அவிவரம் தேனூற்று பாத்தூரம் வேலி கட்டி நங்கவனம் போட்டே நங்கவனம் போட்டே பதினாலுவான மலை செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேனா நட்டு வைத்து வளர்த்தேன் குமலர வந்தமென்னா புத்தம்புரு வாசமடி உபரிக்க வந்தவளோ புத்தி வேண்டும்படி அறிவானே கையிலுள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கலாம் ஒரு நூலு பிரிஞ்சாலோ இந்தோடுமே பாட்டு என் பாட்டு மிஞ்சி நிற்கும் பூங்காத்து தாயாட்டு தலாட்டு தவிவரம் தேனூத்து தான் பொழுது போகணும் எனக்கோ பொழப்பு பார்க்கணும் உன்னை பழகு பார்க்கணும் எனக்குள்ள அழகு தீக்கணும் அடிமாலே துவைக்கிற ராகமிது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தலாட்டு தலாட்டு தவிவரம் தேனூற்று
0: அழுதனப்பா அற்புதம் அற்புதம் சிறப்பாக முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சொற்கள் மாற்றம் இல்லாமல் நன்றாக சிந்தித்து பாடலை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இன்று பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த நோக்கத்துக்கு வாழ்த்துக்கள். மற்றும் நீங்கள் உணர்ந்து உள்ளூரை உணர்ந்து அதை நீங்கள் அனுபவித்து பாடுவீர்கள் என்பதற்கு அறிகுறியாக நீங்கள் தாளம் தட்டி பாடுவீர்கள் கையாலே இல்லையா? அந்த தாளம் நிச்சயமாக அதை உணர்ந்து நீங்கள் ரசித்து பாடும்போது உங்களை அறியாமல் அந்த தாளம் வந்து கொண்டிருக்கும் என்னவென்றால் அதுதான் உண்மையான உணர்வோடு பாடுவது. இப்ப நீங்கள் இந்த பாடலை பக்க வார்த்தைகள் இசையமைப்பாளர்கள் இருந்திருந்தால் இதை விட சிறம்பரம் இந்த பாடலாம் தானே. இந்த பாடலை இளையராஜா ஐயாவுடைய இசைஞானி இசையிலே அவர்கள் இசை அமைத்து அதற்கு இசைக்கருவிகளும் இசைகளை கோர்த்து ஏற்ற இறக்கங்கள் பார்த்து கூட்டி குறைத்து கருவிகள் எல்லாத்தையும் உபயோகித்து தான் இந்த பாடலை பதிவு செய்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதனால் அதை கொஞ்சம் அதை நான் ரசித்தது நாங்கள் இசை வந்தது கதை வந்தது இல்லை. ஆனால் நீங்கள் இது ஒரு தொலைபேசி மூலம் முழுமையாக அந்த பாடலை பாடி நல்ல உணர்வோடு பாடினீர்கள். அதனால் உங்களைத்தான் நாங்கள் சிறப்பாக அவருடைய குரலிலே பல பாடல்களை கேட்டுவிட்டோம். இந்த பாடலை ஆனால் உங்கள் குரலில் காற்றலைக்குள் கதம்ப இந்த மின்னல் வானொலிக்கு ஊடாக வரும் பொழுது அது வேறு இனிமை திறமை நல்ல சிறப்பு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நவீன் சிறப்பான நல்ல நீங்கள் அக்கறை எடுத்து செய்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடல் வந்து பூமணி என்று திரைப்படுத்த பாடல்
3: பூமணி
0: பூமணி நல்லது காரியம் நன்று நன்று வாழ்த்துக்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிய அந்த கலைத்தால் உங்களுக்கு நல்ல அருள் புரிய வேண்டும்.
3: கண்டுபிடித்து
0: விட்டீர்களா?
3: ஆமாப்பா
0: நல்லது நல்லது நல்லது.
3: நான் முதலில் நினைத்தேன் உங்களுக்கு சுமார் வயது ஒரு 50 வயதுக்குள் இருக்கும் என்று நினைத்தேன்.
0: இப்போ எப்படி நினைச்சீர்கள்? உள்ளம் எப்பொழுதும் அதனால்தான் நான் மகிழ்வாக இருக்கின்றீர்களா என்று கேட்டேன். இந்த இறைவன் எங்களை இந்த படைக்கும் பொழுது நல்ல பூ போன்ற மெல்லிய இனிய நினைவுகளையும் சம்பவங்களையும் தாங்கக்கூடிய ஒரு மெல்லிய ஒரு இதயத்தை தான் எங்களுக்கு மென்மையான இதயம், நீங்கள் கைப்பிடியல ஒரு சின்ன இதயத்தை தான் இந்த பெரிய உடம்புக்குள்ளே வைத்திருக்கின்றார். உடலுக்குள்ளே அந்த இதயம் எப்பொழுதும் மலர்ந்திருக்க வேண்டும், கனிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இனிப்பாக பேச வேண்டும், மற்றவர்களுடைய இன்சொல் பேச வேண்டும், நல்ல செயல்களை புரிந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த இதயத்துக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அந்த மெல்லிய பூ போன்ற இதயத்துக்கு இந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது. அந்த துன்பங்கள் வரும்பொழுதுதான் சுமை தாங்க முடியாமல் அந்த இதயம் கடினப்படுது. இது அடுத்த
3: இவ்வளவு கவலை இருந்தாலும் வீட்டிற்கு வரும்போது காலநிலையை கழட்டி விடுவது போல கழட்டி வெளியே
0: அவ்வளவுதான். துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் இன்பம் தருகிறோம் நல்ல வழிதான். அதுக்கு மனித நேயம், பரோபகாரம், புரிந்துணர்வு, தேசபக்தி, அதை விட ஜீவகாருண்யம், இதை போன்ற அறவழி செயல்களில் நாங்கள் எங்கள் இதயத்தை பயன்படுத்தி பூர்வமாக இருந்தால் எப்பொழுதும் இதயம் புனிதமாக இருக்கும். புனிதமாக
3: இருந்தாலும் ஆகஸ்ட் 15 தான் தேசப்பற்றோடு தான் வருகிறது.
0: அப்படி வருகிறது. ஏன் நல்லது, நீங்கள் பாடவில்லை மகிழ்ச்சி. போது யார் பாடப் போகின்றார்கள்?
3: ராகுல்
0: எங்க அவரை ராகுல் பாடல் வரலாம். ராகுல் கிருஷ்ணா தானே?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராகுல் கிருஷ்ணா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றேன் ஐயா.
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்பதை கேட்டு நானும் மகிழ்வாக இருந்தேன். ஒருவர் மகிழ்வாக இருந்தால் அதை பார்த்து எங்களுக்கும் மகிழ்வு வரும் தானே. அந்த மகிழ்ச்சிக்காகத்தானே இந்த உலகம் இயங்குகிறது. மகிழ்ச்சி என்ற ஒரு விடயம் எங்கள் உள்ளத்திலே எங்கள் இதயத்திலே பகிர்ந்து வாழ்க்கை கூடாமல் நாங்கள் மகிழ்ச்சியை எடுப்பதாக இருந்தால் நலமாக வாழலாம். துன்பங்கள் வரும், அதை அப்படியே துவண்டு விடாமல் அந்த துன்பத்தை நீக்குவது எப்படி என்று அதை நீக்கி அதுக்கு போய் மாட்டும் வழியிலே நாங்கள் சென்று விடுவோம். நீங்கள் என்ன பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் பாடலை பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே
3: தெரிந்தளவு
0: பாடுகிறேன். முடிந்தது தானே செய்யணும். உங்களால் முடிந்தது. ராகுல் கிருஷ்ணா பாடுங்கள்.
3: தொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேரி வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிபோடு என்னை ஆளாக்கினால் அன்பிலே பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேரி வாசல் பொங்கும் தேனாக முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் திருப்பிக்கும் நினைப்பை விதைக்கும் பாவனி வா சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கம் வளர்க்கும் யோகமே வா வைரமோ இன்வசம் வாழ்வினே பரவசம் வீதியோ ஊர்வலம் விரியலாம் நவரசம்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். குறிப்பிட்ட வரிகளை நல்ல அழகாக பாடியிருக்கின்றீர்கள்.
3: நன்றி.
0: நல்லா உங்களுக்கு நல்ல குரல் வந்து இருக்கு, நல்ல சாரீதம் பாடுவதற்குரிய வண்ணம் இருக்கு. பாடல்களை முழுமையாக பாடமாக்கி நீங்கள் பாடுவீர்களா என்ற சிறப்பாக வரலாம் என்பது என்னுடைய. இப்ப நவீன் அந்த முழுமையாக அந்த பாடலை அவர் டெடிகேட் பண்ணியிருக்கிறார். அதாவது வந்து தன்னை அர்ப்பணித்து பாடியிருக்கின்றார். அதை பாட வேண்டும் என்று முயற்சி செய்து அதை வந்து நீங்களும் செய்வீர்களா இருந்தால் நிச்சயமாக வரலாம். இப்பொழுது பாடிய இந்த பாடல் இரண்டு வகையா இருக்கு. ஒன்று வந்து அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலும் ஒன்று இருக்கின்றது. சிவாஜி கணேசன் பாடலும் இருக்கு. நீங்களே விரும்புகிறீர்கள்? அந்த பழைய பெண்மகள் வந்தாலும் அருமையான பாடல். இந்த பழைய பெண்மகள் வந்தால் திரைப்படத்து பாடல், அந்த திரைப்படம் வந்து அருமையான திரைப்படம். அதில் அழகாக நடிச்சிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களும் நன்றாக பாடியிருக்கிறார் அந்த அந்த பாடலை. சிறந்த ஒரு பாடல். உங்களுக்கு அந்த பழைய பாடல் காற்றலையும் நாளை வரும் உங்களுக்கு அந்த பெண்மகள் வந்தால் அந்த பாடல். ஆனால் நீங்க பாடியிருக்கிறீர்கள் நன்றாக பாட. முழுமையாக இல்லாத விட்டாலும் ஒரு பல்லவியும் சரணையும் பாடியிருந்தீர்கள். அத்தனையும் நன்றாக இருந்தது. மேலும் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நன்றாக
4: வரலாம், நன்றாக பாடலாம். அதற்காக இந்தியன் தமிழ் வானொலியில் 24 வருடங்களாக இந்தியன் தமிழ் வானொலியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு பல பாடகர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். இணைமறைகளாக இருந்த திறமசாலிகள் சந்தர்ப்பம் கிடைக்காமல் அவர்கள் பெரிதாக பாடுவதில்லை, தங்களை பயிற்சி கொடுப்பதில்லை. இப்படி ஒரு தளத்தை நாங்கள் அமைத்து விட்டவுடன் இவருக்கு பாட வேண்டும் என்று தங்களை தயார்படுத்தி நல்ல பாடகர்களாக இருக்கும். கடந்த வாரம் ஒரு பாடகர் வந்து எல்லோரும் மனதையும் கடந்து சென்றார், பாலசிங்கம் மண்டும் இந்திய அலங்கலத்து கனடாவில் இருப்பவர். அவர் புதிய எங்கள் ஆரம்ப காலத்தில் எங்கள் வானொலிக்கு வந்து பாட துவங்கி இப்பொழுது அவர் அவருடைய மகள் அவருடைய பேரை குழந்தைகள் கூட பாடுகின்றார். அவர்கள் மேடைகளிலே பாடுவார், அவர் சிறந்த பாடகராக இருக்கிறார். இப்படி பயிற்சி பெற்றுத்தான் வந்த அவருடைய சங்கீதக்காரனும் அல்ல, நல்ல சந்தர்ப்பம் நல்லது. ராகுல் கிருஷ்ணா நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேறு யார் பாட இருக்கின்றார்கள்? அவர் பேசி இருந்தால் பேசலாம்.
5: ஜெகதீசன் அவர்கள் பேசிட்டார்.
4: ஜெகதீசன் வாருங்கள், ஆட்டுக்குட்டி ஜெகதீசன். அவருக்கு நான் ஆட்டுக்குட்டி என்ன ஞாபகத்துல வச்சு, என்னுடைய மகள் வந்தபோது ஆட்டுக்குட்டியை தூக்கி துள்ளி விளையாடி கொண்டிருந்தாலும் நல்ல ஆட்டுக்குட்டி என்று கூறிக்கொள்வார். கூறுங்கள், நலமாக இருக்கின்றீர்களா ஜெகதீசன்? நாங்கள் நலம், மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? துன்பங்கள் இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றது, அந்த இடத்திலும் அவற்றை ஒருபுறம் தள்ளிவிட்டு உங்கள் இதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மகிழ்ச்சிதான் ஒரு சுக வாழ்வை தரும். என்ன பாடல், என்ன பாடலை பாடப்போகின்ற பாடங்கள்? ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல், அதிகமாக பாடுகிற பாடலை பாடி பாருங்கள். இது சங்கீத மாடுகள்ல உங்களை ஒருவரும் பார்க்கவில்லை, உங்களுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் பார்க்கின்றார்கள், உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை கேட்கின்றார்கள், பார்க்கவில்லை. பாருங்கள் முடிந்தவரை. நான் மலரோடு தனியாக ஏமிந்து வந்தேன். பாருங்கள்.
6: மலரென்று கொண்ட கையாளமோட என் கருங்கோங்கள் பரந்தோடி மேகங்களாக நான் பரந்தோடி வந்தேன். உடல் கூட
4: மலரென்று முகத்தோடு மீத எங்களைண்ட கையால மிதுவாக மூட. அங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்களுக்கு வருகின்றது பாட, நீங்கள் பாட முடியும். நீங்கள் நீண்ட நாட்களாக பாடவில்லை, உங்கள் மனதிற்குள்ள இருக்கிற இந்த பாடல் என்றால் நான் மலரோடு தனியாக ஏமிஞ்சு வந்தேன். அற்புதமான பாடல் அந்த பாடல். அந்த பாடல் அந்த இறுதி வரிகளும் அழகாக வருகின்றது. உங்களுக்கு நீங்கள் பயிற்சி செய்து பாடுங்கள். ஏன் கேட்பேன் என்றால், இந்த வானொலியை சிறப்பிக்கிறது மட்டுமில்லை, உங்கள் உள்ளத்தை சரிப்படுத்துகிறீர்கள். உள்ளத்திலே சற்று வினாடியாவது, ஒரு சிறு வினாடி, ஒரு சிறு நிமிடங்களாவது ஒரு மகிழ்ச்சி வருகின்ற ஒரு பாடலை பாடும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் அந்த பாடலை உச்சரிக்கும்போது மற்றவற்றையெல்லாம் மறந்து விடுகின்றோம். அது மட்டுமல்ல, எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையிலே வந்த பாடல்கள் அத்தனையும் எங்கள் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, எங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. எங்கள் வாழ்க்கையை எப்படி சம்பந்தப்பட்டது, அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கு, எல்லாருக்கும் இசை. இசை என்பது நாங்கள் பிறக்கும் பொழுது இருந்தே, நாங்கள் அம்மா என்று அழுது கொண்டு பிறந்த நேரம் இருந்தே எங்களோடு அந்த இசை வந்து விட்டது. இறுதியில் நாங்கள் போகும்பொழுது கூட நாங்கள் விக்கர் எடுத்து அப்படியே அடங்கும் போதும் அந்த ஓசையோடு தான் போகின்றது. ஓசை, அந்த இசை, அந்த ஓசையை இசையாக்கி இசையால் வசமாக இதயம் எது என்ற கேள்வியை போட்டு உலகத்திலே அந்த இசை முக்கியமான, இசையினால் பெரிய பயிர்கள் எல்லாம் வளர்கின்றது. ஆய்விலே கண்டிருக்கின்றார்கள், பெரிய மதம் கொண்ட யானையை கூட இசையால் நாங்கள் வசமாக்கலாம். அதனால் தான் ஆனாதப்பட்ட எங்களை படைத்த இறைவன் கூட இசையால் மயங்கி
6: இருப்பேன்.
4: நல்லது ஜெகதீஷ், இந்த பாடலை பாடியமைக்கு நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முயற்சி எடுங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதை விட சிறப்பாக பாடுங்கள். நன்றி நன்றி. அடுத்து யாரு பாடப்போகின்றார்கள்? நவீன்
5: அவ்வளவுதான், எல்லாரும் பாடிட்டாங்க.
4: நாலு பேரும் வந்து அழகாக பாடி எங்களோடு இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்க பெண் குரல்ல யாரும் இல்லையா பாடுவதற்கு? அவர்கள் தானாக வருவார்கள், நீங்கள் பாடுவதை வானொலியில் கேட்பார்கள். வானொலியில் கேட்டுவிட்டு அவர்களுக்கு ஆச்சரியம் வரும். மீண்டும் உங்கள் பாடல காத்தல இந்த நீங்கள் பாடிய பாடல்கள், ஐயா கேட்ட பாடலும் நாளை உங்களுக்கு காத்தலையே பாடினியோர் பாடல்கள் கலந்தான் நிகழ்ந்து பாடினியோர் பாடுவோர் பாடலாம் நிகழ்ந்தே பாடினியோர் பாடல்கள் நேரத்திலே கிடைக்கும். சரி, நன்றியா? நன்றி, விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி உங்களுக்கு, நன்றி. இனிமையான பாடல்களில் கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். சங்கரன் ஐயா அவர்கள் அறநெறி பற்றி உங்களுக்கு கூறியிருந்தால் அறத்தின் மொழி நின்றால் தான் பாடலாம் என்று இந்த ஆடி 18 பூம்புகார் அந்த அதை பற்றி கூறினார். ஆடி 18 என்று அதை என்ன ஆடி பெருக்கு எப்படி வருகின்றது, அந்த காவிரி ஆறு எப்படி பெருந்து வருகின்றது என்பதை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொண்ட வேளையில் காட்டறையிலிருந்து அவர்கள் விடுபட்டு நல்லா அலங்கரித்து சென்றவருக்கு நன்றி கூறிக்கொள்வோம். எங்கே மற்றவர்களும் வரலாம் என்று கூறிக்கொள்கின்றேன்.

வண்ணம் வரும் வரும் வரும் ஆசை தரும் பார்.

அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் மனதிலே பதித்து வைத்திருக்கும் அந்த பாடலை வெளியே கொண்டு வாருங்கள். இந்த தளத்திலே கொண்டு வந்து நீங்கள் நின்று பாடும் பொழுது நீங்கள் பாடலை சிறப்பாக பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றுக் கொள்ளலாம். யாரும் உங்களை உடம் தெரியாத யாருக்கும், உங்களை தெரிந்தவர்களுக்கும் மட்டும்தான் உங்களை தெரியும். ஆனால் உலகளாக பல ஆயிரக்கணக்கான உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் பாடலை ஒரு வரி இரண்டு வரி நீங்கள் உங்களால் முடிந்தவரை வந்து பாடி காட்டி செல்லலாம். ஆனால் இணைந்து பேசிவிட்டு செல்லலாம். நீங்கள் அப்படியும் வந்து வெளியுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5. இப்பொழுது கனடாவில் 12 மணி, நண்பகல் 12 மணி கடந்து 8 நிமிடங்களும் ஆகிவிட்டது. உங்களுக்கு இரவு நேரம் 9:30 எட்டு நிமிடம் கூடி வந்திருக்கிறது. 8:38 9:38 என்று கூறிக்கொள்ளலாம். ஈழத் திருநாட்டிலும் அதே போன்றுதான். இப்பொழுது நீங்கள் நல்ல நாளை கழித்து உணவருந்தி உறக்கத்துக்கு செல்லும் வேளையில் குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், வீட்டில் மற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நீங்கள் தொலைபேசியை அழகாக அழைத்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5. இது மீண்டும் தமிழ் வானொலி. பாடுவோர் பாடல்.

0: உயிரோடு உறவு ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஜோதி பாண்டியன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஜோதி பாண்டியன், நான் காட்டுவதில் இருக்கின்றேன். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம், நலமாக இருக்கிறேன் ஐயா. தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக
1: இருக்காங்க?
0: நலமாக இருக்கின்றேன். நலம் நலமாக இருக்கின்றார்கள்.
1: நல்ல பாட்டு சொல்லுங்க.
0: நீங்களும் பாடுங்க, பாடுவோர் பாடலாம் தானே, பாடுங்க உங்களுக்கு விருப்பமான. இந்த பாடுவோர் பாடுவோர் பாடலாம். நீங்கள் பாடக்கூடிய சிறப்பான பாடல் கவிஞர், அதை விட பாடவர் பாடுங்கள் பார்ப்போம். ஒரு பாடலை
1: சரிங்க.

0: ஹலோ,
1: ஓ பாடுங்கள் பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு பாடுங்கள்.
0: இருக்கீங்களா? சரி சரி சரிங்க சரிங்க. இந்த பச்சை கிளி கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும் நீந்தும் உடலினை காணும் பொழுதினில் சின்ன சிற்பம் அதை கேட்கும். நான் ஆராரோ
1: தொலைபேசி இணைப்பு சரியாக இல்லை. உங்கள் தொலைபேசி இணைப்பு உங்களுடைய குரலை வர விடுவதில்லை. சரியாக பார்த்து திரும்பி நின்று அல்லது மரபத்தை வேண்டடித்தள்ளி இங்கு
0: பேசுங்கள்.
1: உங்களை தொலைபேசி சரியாக இயங்கவில்லை. என்ன நடந்தது? ஜோதி பாண்டியன்.
2: ஹலோ
1: ஜோதி பாண்டியன், உங்களுடைய பாடல் வருவதில்லையே. என்ன உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லையா? அதாவது நிற்கிற இடத்தை விட்டு ஒரு இரண்டடி தள்ளி இல்லைங்கள் அல்ல திரும்பி திசையை மாற்றி பாருங்கள். அப்படியே தொடர்ந்து இருந்த நன்றா இருந்தது. இடத்து மாற்றாதீர்கள். பாடங்கள் திருப்பி வேற ஏதாவது கருவிகளை பொறுத்தவர்களோ நேரடியாக தொலைபேசியில் பாடுகிறீர்களா? நேரடியாக வாய் வைத்து அழகாக பாடுங்கள். கேட்கிறது பாடுங்கள்.
0: சரியா? இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லினை இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும் உடலினை காணும் பொழுதில் சிற்பம் அதை கேட்கும். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட

0: நேருக்கு நேர் உன்னை பார்க்க வருபவர் நெஞ்சில் பயம் இருக்கும். இங்கு நித்தம் தவழ்ந்திடும் காற்று உன்னை கண்டு கேட்டு வழி நடக்கும். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கீழிக்கோறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லினிட்டு வைத்தேன். ஐயா
1: சிறப்பு சிறப்பு நலமாக இருந்தீங்க, நன்றாக பாடியிருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு தேவை. உங்களுடைய நீங்கள் அழகாக பாடுவது எங்களுக்கு கேட்கின்றது. உடையில நீங்கள் வேறு கருவிகளை பொருத்தி காற்றலைக்கு சரிபெறாது. தெளிவாக உங்கள் குரல் அப்படியே வந்தது. அப்படியே ஒரு இடத்துல சற்று தடுமாற்றம் இந்த காற்றலை சவறிவிட்டது. மற்றும்
2: இது வந்து இந்த பாட்டு வந்து அந்த படத்துல எம்ஜிஆர் படத்துல வந்து அவங்க அம்மா பாடுவாங்க, வரலட்சுமி நீதிக்கு தலைவணங்கிற ஒரு படத்துல.
1: வரலட்சுமி
2: ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அந்த பாட்டு ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே சொந்த குரல்ல பாடுவாங்க. ஒரு ஆசை அந்த பாட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் அருமையா இருக்கும்.
1: அற்புதமான வார்த்தைகளை
2: என் பிள்ளை நடக்கையில்
1: பாடல் ஆடை உறுதி அழகா வரலட்சுமி அம்மா நடிக்கிற திரைப்படங்களே பாடல் காட்சி அவர் சொந்த குரலே பாடுவார். அவர் பங்கு ஞானம் உள்ளவர்கள். அந்த நாளையில வந்து திரைப்பட நடிகர்கள் பாடக்கூடியவர்களா இருப்பார்கள், ஆடக்கூடியவர்கள் எல்லாம்
2: சொந்தமாக வந்து அவர் பக்கத்துல உட்காந்து நான் பாடியிருக்கிறேன்.
1: என்ன பாடல் பாடுவீர்கள்?
2: மாரியம்மன் கோயில் வந்து அவர் தங்கியிருந்தாருங்க, ஒரு 1965 வாக்குல தங்கியிருந்தாரு. அப்ப நான் சின்ன பையனா இருப்பேன். வந்து அவருக்கு வந்து என்னன்னா நானாவது பிஎட் கார்ல அழைச்சிட்டு மாரியம்மனுக்கு போனேன். தஞ்சாவூர்ல எங்க வீடு இருக்கும், இப்ப எங்க வீட்டுக்கு 8th வீட்டுல அவங்க சொன்னாரவங்க வந்திருந்தாரு. அவர் அழைச்சிக்கிட்டு கண்ணு கொஞ்சம் சுமாரா தெரிஞ்சது அவருக்கு, ரொம்ப தெரியல. அதுக்கு வேண்டிட்டு இருந்து மாயக்கோட்டை தங்கியிருந்தாரு, ஒரு வாரம் போல தங்கியிருந்தாருங்க. அப்ப வந்து எங்களெல்லாம் சின்ன சின்ன பசங்க பத்து பத்து பேரும் கிடைச்சி வர நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். அவங்க கூணு விழுந்த மாதிரி உட்காந்துருப்பேன். அவர் பாத்துட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு, முதுகு ஒரு குத்து ஊத்துனாரு.
1: அவரோட சேர்ந்து என்ன பாடல பாடுவீர்கள்? அவரோட இணைந்து
2: அவரோட அந்த மாரியம்மன் ராகம் தெரியல, எனக்கு மறந்துட்டேன். மாரியம்மனுக்காக அவர் பாட்டு பாடினாரு. ஓம்கார ரூபத்தினுள் ஒளியுமாகி ஒப்புவோமை இல்லாத ஒளியுமாகி ஆங்காரமாகி அப்பால் அடக்கமாகி அணுவுக்குள் அணுவமாகி பாங்கமுறு பஞ்சேந்திரியமாகி பகரமுப்பால் கடந்த பதவியாகி சிங்காரமான பொன்னினல்லூர் வாழும் தேஜோமை ஆனந்த தேவி தாயன்னு
1: இந்த பாட்டு. இந்த பாடல் உங்களோட இல்லையா?
2: எனக்கு ராகத்தை வர மாட்டேங்குது.
1: அவருடைய பாடல் பதிவு இருக்குங்களா? அந்த பாடல் பதிவு இல்லை.
2: அந்த பாடல் பதிவு பதிவு கிடையாது, எதுவும் கிடையாது.
1: நீங்கள் ஒரு ராகத்தை அமைத்து பாடலாம் தான். நீங்கள் தான் புலவர்
2: ஆயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
1: அந்த பாடலுக்கு நீங்கள் ஒரு விஷயம் போட்டு பாடுங்கள். அதுல அம்ம நேரம் புரிவாருங்கள். நீங்கள் திரைப்படத்துக்கே பாடல் எழுதி இருக்கின்றீர்கள். உங்களுடைய திரைப்படத்துக்கு பாடல் தெரியுது. இந்த பாடலுக்கு நீங்களா
2: நினைக்கிறேன், நான்
1: நீங்களா ஒரு இசை போட்டு
2: இசை
1: அடுத்த வாரம் பாட வேண்டும்.
2: அடுத்த வாரம்
1: ஆடி பதினெட்டு
2: வீட்டுக்குள்ளே போல பைப்படி இல்லையா?
1: நல்லது நல்லது. என்ன செய்வோம்? அப்படியாவது
2: தண்ணீர் இருக்கும் இடம்தான் நமக்கு நதி ஓடை ஆறு எல்லாமே
1: அவ்வளவுதான்.
2: எல்லாருக்கும் ஆமா எல்லாருக்கும் ஆமா தண்ணீருங்கிறது எங்கேயுமே கிடைக்கும். இருந்தாலும் அங்க கும்பிடுறது ஒரு விசேஷம். அதாவது பசுவோடைய எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு, நம்ம போயிட்டு வச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றது உண்டு ஒரு டைப்புங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பசுவுக்கு வந்து மடியதுதான் பால் வரும், வேற எங்கேயும் பால் வராது. அது மாதிரி ஆலயங்கள்ல இருக்க தெய்வங்கள்கிட்டதான் அறிவுடு இருக்கும்.
1: ஆமா,